ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இசை அமுதம். வணக்கம் நேர்களே, தொடர்ந்து இறை சிந்தனையில் இணைந்திருப்போம். இசை அமுதம் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக அகத்தியர் படத்திற்காக

நேரம் அதிகாலை 5:35. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இசையமுதம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இனி அடுத்த பாடல் வா ராஜா வா படத்திற்காக டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் குரலில்.

இறை கோவில் இருந்த போதும் இறைவன் ஒன்றாகும், இறைவன் ஒன்றாகும். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றான், மனிதன் வடித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகின்றான்.

நேரம் அதிகாலை 5:43. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 இசை அமுதம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நீ அடுத்த பாடல் ஸ்ரீ ராகவேந்திரா படத்திற்காக.

நிரமதி காலை 5:53. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இல் இசை அமுதம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம்.

0: இந்த நாள் இனிய நாளாக இறைவனின் அருள் அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நிறைவு பெற்றது இசையமுதம். இன்னும் சில நொடிகளில் செய்தி சுருக்கம் ஷெனி அஞ்சலாக கேட்கலாம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. யோக கலை மனித குலத்திற்கு இந்தியா வழங்கிய விலைமதிப்பில்லாத பரிசு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். எரிசக்தி துறையில் இந்தியா வெனிசுலா இடையே நீண்டகால உறவுகள் இருந்து வருவதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் நாடுகளுக்கிடையே வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பு வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை செயலர் திரு சிபி ஜார்ஜ் தெரிவித்துள்ளார். விமான நிறுவனங்களுக்கு வலுவான நிதி கட்டமைப்பு, விமான பயணிகளுக்கு குறைந்த செலவில் பயணம் ஆகியவற்றை உறுதி செய்யும் வகையில் விமான எரிபொருள் நிலைப்படுத்தும் திட்டத்தின் கீழ் புதிய விலையை மத்திய அரசு நிர்ணயித்துள்ளது. மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்குவதற்கான விண்ணப்பங்களை மத்திய அரசு பெற்று வருவதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான தேர்தல் மற்றும் இடைத்தேர்தலில் போட்டியிடும் 11 வேட்பாளர்கள் அடங்கிய பட்டியலை பிஜேபி வெளியிட்டுள்ளது. மாநிலங்களவை தேர்தலில் தமிழகத்திலிருந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியிட உள்ளதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. மதுரை மாவட்டத்தில் உள்ள சார் பதிவாளர் அலுவலகங்களில் நடைபெறும் செயல்பாடுகள் குறித்து மாநில வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் ஆய்வு செய்தார். நாட்டின் வளர்ச்சிக்கும் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் கல்வி அடித்தளமாக உள்ளது என்று மாநில வீட்டுவசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். தேர்தல் நேரத்தில் நகைக்கடன் தள்ளு

0: செல்லுபடி உள்ளிட்ட தாவைக்கு அளித்த வாக்குறுதிகள் தெளிவாக இல்லை என்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குறை கூறியுள்ளார். உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. உலான்பாட்டர் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 6:02. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 புதிய காலை வணக்கம் நேர்களே. புதிய காலை நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக கேட்கலாம் சேவை செய்திகள். விருதுநகர் மாவட்டத்திலிருந்து வந்துள்ள ஒரு செய்தி குறிப்பு. விருதுநகர் மாவட்டத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறையின் கீழ் செயல்பட்டு வரும் முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் 2026-27 நிதியாண்டிற்கான புதிதாக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் குடும்பத்தில் ஒரு பெண் குழந்தை மட்டும் இருந்தால் ₹50,000 மற்றும் 2 பெண் குழந்தைகள் இருந்தால் தலா ₹25,000 வீதம். 2 குழந்தைகளுக்கு மொத்தம் ₹50,000 வைப்பு தொகை ரசீது வழங்கப்படும். அதேபோல 3 பெண் குழந்தைகள் இருக்கும் பட்சத்தில் ஒரு குழந்தைக்கு ₹25,000 வீதம், 3 பெண் குழந்தைக்கு மொத்தம் ₹75,000 வைப்பு தொகை ரசீதாக வழங்கப்படும். இத்திட்டத்தில் பயன்பெறும் குழந்தைகளுக்கு 18 வயது நிறைவடைந்த பின்பு முதிர்ந்த தொகை பெறுவதற்கு அக்குழந்தையின் வைப்பு தொகை ரசீது நகல், 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் நகல் மற்றும் வங்கி கணக்கு புத்தக நகல் ஆகியவற்றுடன் மாவட்ட சமூக நல அலுவலர் மற்றும் சம்பந்தப்பட்ட வட்டார வளர்ச்சி அலுவலகங்களின் மூலம் சமூக நல விரிவாக்க அலுவலகங்களை அணுகலாம். இசேவை மையங்களின் மூலம் இத்திட்டத்தில் விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் குழந்தையின் பிறப்பு சான்றிதழ், தாய் அல்லது தந்தையின் வயது சான்றிதழ், ஆண்டு வருமானம் அதாவது ₹120,000 இருக்க வேண்டும், குடும்ப கட்டுப்பாடு சான்றிதழ், ஆண்வாரிசு இன்மை சான்றிதழ், பிறப்பு சான்றிதழ், குடும்ப அட்டை மற்றும் உரிய அடையாள அட்டை நகல் ஆகியவை தேவைப்படும். மேலும் முழுமையான தகவல் பெற தொலைபேசி எண் 0562-25-27-01. இது குறித்த விவரங்களுக்கு மாவட்ட சமூக நல அலுவலர், மாவட்ட சமூக நல அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் வளாகம், விருதுநகர் மாவட்டத்தை அணுகலாம். சேவை செய்திகள் கேட்டோம். தொடர்ந்து ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.

0: athletes from across the world to help spread awareness about yoga beyond the championship.
1: जैसे जैसे योगासना स्पोर्ट्स का विस्तार होगा वैसे वैसे इससे जुड़ी नई संभावनाएं भी बढ़ेगी ये खिलाड़ियों के लिए नई करियर अपॉर्चुनिटीज लेकर आएगा यह ट्रेनर्स स्पोर्ट्स साइंटिस्ट रिसर्चर्स और इवेंट मैनेजर्स के लिए भी नए अवसर बनाएगा
0: Prime Minister Narendra Modi yesterday held talks with acting President of Venezuela, Delcy Rodriguez, in New Delhi. The two leaders reviewed the full spectrum of bilateral relations and explored new avenues of cooperation in energy, trade, investment, healthcare, and automobiles, among others. In a social media post, Mr. Modi said they had extensive discussions on expanding cooperation in energy, critical minerals, technology, agriculture, health, and people-to-people ties. The Appointments Committee of the Cabinet has approved a one-year extension for Tarun Kapoor, a retired 1987 batch IS officer, as advisor to the Prime Minister Narendra Modi. The Department of Personnel and Training informed that Mr. Kapoor's extended tenure in the Prime Minister's office takes effect on 10th of this month for a period of 1 year. The Appointments Committee of the Cabinet has approved the appointment of Nilkant Mishra as Executive Director of World Bank Headquarters, Washington, D.C. for a tenure of 3 years. The Department of Personnel and Training informed that the tenure of Parmeswaran Iyer has also been extended till the new incumbent assumes charge. The Reserve Bank of India, RBI, will announce its bi-monthly monetary policy today. RBI Governor Sanjay Malhotra will announce the decisions taken by the Monetary Policy Committee, MPC, this morning. Former Lok Sabha Secretary General and constitutional expert Subhashi Kashyap passed away in New Delhi yesterday following a prolonged illness. He was 97. Dr. Kashyap was part of the high-level committee headed by former President Ramnath Kovind to prepare a legal framework on simultaneous elections. Author of over 100 books, he served as a Secretary General of Lok Sabha from 1983 to 1990. In his condolence message, Prime Minister Narendra Modi said that Dr. Kashyap was one of India's foremost constitutional scholars whose contributions to parliamentary and constitutional discourse enriched the society. World Environment Day is being celebrated across the globe today. It has been observed on 5th June every year since 1973 as part of the United Nations Environment Programme to build awareness to save life on Earth. The day is observed to raise global awareness to take positive environmental action to protect nature and the planet Earth. On the occasion of World Environment Day, Union Minister for Environment, Forest and Climate Change Bhupendra Yadav and Minister of State Kirti Vardhan Singh will participate in a tree plantation program. India will take on arch rivals Pakistan in the semi-final of the Men's Under-18 Asia Cup Hockey Tournament at Kakamegara Hockey Stadium in Japan today. And that is the end of this news bulletin.
2: மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில் ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும் தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும் மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள் மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் முடங்கியாத்தூர் முழுவசந்தை அருகில் ராஜபாளையம்
3: புதிய காலை நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம்
4: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் இணைத்தானும் நல்லவே கேட்க வழங்குகிறார் வி சாவித்திரி அவர்கள்
5: ஒவ்வொருவரும் தங்களது உழைப்பில் கிடைக்கும் பணத்தை உழைக்க இயலாதவர்களுக்கு கொடுங்கள் ஓடி ஆடி உழைத்து வாழ்வதே கடவுள் விரும்பும் வழிபாடு உழைக்கும் ஒருவன் தனது வருமானத்தில் 10% வரை பிறருக்காக செலவழிக்கலாம் கடந்த காலம் பற்றி எண்ணாமல் நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்தி வாழுங்கள் பிறரின் பொருளுக்கு ஆசைப்படாமல் நமது எண்ணம் பேச்சு செயல் மூன்றிலும் தூய்மைதனை கடைபிடித்தல் வேண்டும் சுயநலம் இல்லாது பொதுநலம் கருதுவோரின் செயல்பாட்டில் இறைவன் எப்போதும் வீற்றிருப்பான் ஆன்மீகவாதி மனதில் சிறிதளவும் ஆணவம் இருக்கக்கூடாது எல்லா உயிர்களிடமும் அன்பு காட்டுவோரின் அருகில் இறைவன் எப்போதும் இருக்கின்றான் நமது பேச்சில் இனிமை வேண்டும்

0: நட்பு, கருணை, மகிழ்ச்சி, மன தூய்மை, பொறுமை, விடாமுயற்சி போன்ற தெய்வீக பண்புகளை கொண்டிருக்கும் ஒருவனிடம் அமைதி எப்போதும் நிறைந்திருக்கும். ஊக்கம் நிறைந்த ஒருவனிடம் எப்போதும் தளர்வு இருக்காது. உறுதியான ஊக்கம் தன்னை கைப்பொருளாக கொண்டவன் தனது செல்வத்தை இழந்துவிட்ட காலத்திலும் இழந்துவிட்டோம் என எக்காலத்திலும் வருந்த மாட்டார்கள். இழந்த செல்வத்தினை மீட்டெடுப்போம் என்னும் உயர் எண்ணத்துடன் செயல்படுவர். அத்தகையோரிடம் இறைவன் நிரந்தரமாக குடிகொண்டிருப்பான் என்பதில் எவ்விதமான ஐயப்பாடும் இல்லை. ஆக்கம் இழந்தேமென்றல்லாவார் ஊக்கம் ஒருவந்தம் கைத்துடையார். வள்ளுவரும் தனது குறளின் மூலம் சிறப்பாக இதனை எடுத்துரைக்கும் கூற்றினை நாம் காண முடிகிறது. சிலருக்கு எந்த செயலை செய்தாலும் வெற்றி மேல் வெற்றி கிட்டும். ஆனால் சிலருக்கு தோல்வி ஒன்றே தொடர்கதையாக அமைவதையும் காணலாம். இதற்கான உண்மை நிலை யாது? இதனை சற்று நாம் ஆராய்ந்து பார்த்தால் நமக்கு தெள்ளத் தெளிவாக உண்மை புரியும். ஜப்பானில் நொபுனாகா என்றும் ஒரு வீரன் ஒருவன் இருந்தான். அவனிடம் படை வீரர்கள் என கூறிக்கொள்ளும்படியாக அதிகம் இல்லை. சிறிய படைப்பலத்தை கொண்டு பெரிய படைகளையும் அவன் முறியடித்திருக்கின்றான். ஒரு சமயம் தனது எதிரியின் மீது அவன் படையெடுத்துச் சென்றான். அவனிடம் இருந்த படைவளம் கண்டு நொபுனாகாவின் படைத்தளபதிக்கும் வீரர்களுக்கும் போரிட்டு வெற்றி பெற இயலுமா என சந்தேகம் ஏற்பட்டது. இதனை அவனிடம் கூற அதற்கு நொபுனாகா, இதை நாம் முடிவு செய்ய வேண்டாம். புத்த விகாரத்திற்கு சென்று வந்து பின் பூவா தலையா போட்டு பார்ப்போம். நமக்கு அவன் கொடுக்கும் முடிவே கட்டளையாக கொள்வோம். காரணம், போருக்கு செல்லும் போது முழு மனதுடன் செல்ல வேண்டும். மன ஊசலாட்டும் போரை திறம்பட நடத்த விடாது என கூற அதனை அனைவரும் ஏற்றனர். இதன்பின் எல்லோரும் அருகில் இருந்த புத்தர் கோவிலுக்கு சென்றனர். நொபுனாகா ஆலயத்தினுள் சென்று வெகுநேரம் கழித்து திரும்பி வந்தான். பின் தனது வீரர்களிடம், இப்போது ஒரு நாணயத்தை நான் தூக்கி போட்டு பூவாதலையா என பார்ப்பேன். பூ வந்தால் தோல்வி, போருக்கு போக வேண்டாம். தலை வந்தால் வெற்றி என கொண்டு போருக்கு போவோம். சம்மதமா? சலனமில்லாமல் பதிலாக கூறுங்கள் என கூறினான். எல்லோரும் அதனை ஆமோதித்தனர். பின் அவர்களின் முன்னிலையில் ஒரு தங்க காசினை எடுத்து அதனை சுண்டி மேல் நோக்கி வீசினான் நொபுனாகா. அது சுழன்று மேலே போய் கணீர் என தரையில் விழுந்தது. தனது தளபதிகளை கூப்பிட்டு காட்டினான். தலை விழுந்து விட்டது கண்டு அனைவரும் மகிழ்ச்சியை ஆரவாரம் செய்தனர். இதன்பின் உறுதியான முடிவுடன் போருக்கு சென்றனர். இறுதியில் வெற்றியும் பெற்றனர். பின் வெற்றி விழா கொண்டாட்டத்தில் பெருமையுடன், தளபதி, தங்க நாணயத்தின் தலை நமக்கு ஊக்கம் கொடுத்து வெற்றி பெறச் செய்துள்ளது என்றார். அப்போது நொபுனாகா வெற்றி முழக்கம் செய்த தளபதியிடம் அந்த தங்க நாணயத்தை எடுத்து கொடுத்தான். அதன் இருபுறமும் தலையே இருந்தது. இதிலிருந்து நாம் அறியும் உண்மையாது, வெற்றியின் ரகசியம் மன உறுதி மட்டுமே. குழப்பமான மனநிலையில் நமது செயலை சிதறடிக்க செய்யும். இதனைத்தான் எண்ணி துணிக கருமம் என்கின்றார் வள்ளுவர். வேளாண்மை செய்து விருந்தோம்பி வெஞ்சமத்து வாளாண்மையாலும் வலியராய் தாளாண்மை தாழ்குடி மடிக்கோழியராய் வருந்தாத வாழ்க்கை திருந்துதல் இன்று. அதாவது, பிறருக்கு உதவியாய் இருந்து விருந்தினரை உபசரித்து போர்க்களத்தில் பகைவர்களை வீழ்த்தி சோம்பலை நீக்கி தாம் எடுத்த செயலில் வரும் துன்பங்களைக் கண்டு தளராமல் முயலாதோர் வாழ்க்கை செழிப்பாக இருப்பதில்லை. எனவே முயற்சியும் அத்துடன் கூடிய உயர் உழைப்பும் அவசியம். அத்தகையோரிடம் இறைவன் என்றும் குடிகொண்டிருப்பான்.
1: இணைத்தானும் நல்லவே கேட்க வழங்கினார் வி. சாவித்திரி அவர்கள்.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில் ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும் மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் உடங்கியார் ரோடு உழவர்சந்தை அருகே ராஜபாளையம்.
1: ராணி, விசேஷத்தை கிளம்பலையா?
2: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகாலாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
1: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
2: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
1: ஒரு காபி போடு, உன் கடையில காபி குடிச்சா குடிச்ச மாதிரி இருக்குது.
3: ஆமாண்ணே, காபி டே காபி பவுடர்ல போடுறேன்ல, அதான் காபி சூப்பரா இருக்கு.
4: காபி டே காபி பவுடர் வாங்க முரளி காபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. இப்போது வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.

0: ஜானகியின் குரலில் ஜப்பானிய கல்யாண ராமன் படத்திற்காக பாடல் கேட்டோம். நேரம் 6:23. புதிய காலை கேட்டுட்டு இருக்கோம்.
1: ஜூன் 5 இந்நாளின் சிறப்பு. உலகம் முழுவதும் வாழ்கின்ற மக்களின் நலன் மற்றும் பொருளாதார வளர்ச்சியை பாதிக்கக்கூடிய முக்கிய பிரச்சனையான மனித சுற்றுச்சூழலின் பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சி குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முயற்சியாக ஜூன் 5 உலக சுற்றுச்சூழல் தினமாக ஐநா சபை அறிவித்துள்ளது.
2: தமிழக கவிஞர் தஞ்சை ராமையா தாஸ் அவர்களின் பிறந்த தினம் 1914 ஜூன் 5.
1: 1849 ஜூன் 5 டென்மார்க் முடியாட்சி அரசை ஏற்றுக்கொண்டது.
2: 1862 ஜூன் 5 தெற்கு வியட்நாமின் சில பகுதிகளை பிரான்சிற்கு அளிக்கும் உடன்பாடு சாய்கோ நகரில் எட்டப்பட்டது.
1: 1915 இதே நாளில் டென்மார்க்கில் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது.
2: 1959 ஜூன் 5 லீகுவான் யூத் தலைமையில் சிங்கப்பூரின் முதலாவது அரசு பதவியேற்றது.
1: இலங்கையின் இண்டிபெண்டன்ட் டெலிவிஷன் நெட்வொர்க் 1979 ஜூன் 5 அரசுடைமை ஆக்கப்பட்டது.
2: 1981 ஜூன் 5 லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரின் 5 மிக அரிதான நுரையீரல் அலர்ச்சியால் பாதிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. இதுவே எய்ட்ஸ்க்கான முதலாவது அங்கீகரிக்கப்பட்ட நிகழ்வு ஆகும்.
1: அணு லேசர்களை உருவாக்க பயன்படும் போஸ் ஐன்ஸ்டீன் செறிபொருள் 1995 ஜூன் 5 முதன் முதலாக உருவாக்கப்பட்டது.
2: பாகிஸ்தான், இந்தியா ஆகிய நாடுகளில் 2003 ஜூன் 5 பெரும் வெப்ப காற்று வீசியதில் வெப்பநிலை 50°C எட்டியது.
1: ஒலித்தது இந்நாளின் சிறப்பு.

0: ஈரமான ரோஜாவை படத்திற்காக பாடல் கேட்டோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 புதிய காலை கேட்டுட்டு இருக்கோம்.
1: என்ன மாதிரி ஒரே யோசனையா இருக்க?
2: இல்லனே, கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
1: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனாலும் சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
1: மீனாட்சி, பிரமாதம்.
4: என்ன சொல்றேன்,
1: காஃபி பிரமாதம்.
4: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
1: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கேற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
0: நேரம் 6:30. புதிய காலை நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம்.
5: இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் ஜி முருகராஜ் அவர்கள்.
6: நம்ம ஊர்ல ஒரு அட்ரஸ் கேட்கும்போது அந்த குப்பை மேட்டை தாண்டி லெஃப்ட் எடுங்கன்னு யாராவது சொன்னா எப்படி இருக்கும்? சிரிப்போம். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம தெருக்கல்ல குப்பை மேடுகளே அடையாள கற்களா மாறிடுச்சுன்னா அது கொஞ்சம் கவலைப்படக்கூடிய விஷயம்தான். இப்போ இந்தியா முழுக்க நகரங்கள் வளருது, மக்கள் அதிகமாக இருக்காங்க, வாங்குகிற பொருட்கள் கூடுது, ஆனால் அதே வேகத்தில் குப்பையும் கூடிக்கிட்டே இருக்குது. இந்த சூழ்நிலையில் சண்டிகர் மாநகராட்சி கொஞ்சம் வித்தியாசமாக ஆனால் சுவாரஸ்யமான முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அது என்ன தெரியுமா? குப்பை சாலையில் போட்டுட்டு பிடிப்பட்ட ஃபைன் கட்டணும். சரி, ஃபைன் கட்ட முடியலன்னா பரவாயில்ல, வாங்க நீங்களே சுத்தம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, இந்தியாவிலேயே இது முதல் முறையாக அறிமுகப்படுத்திய நகரம் சண்டிகர். சிட்டி பியூட்டிஃபுல் அப்படின்னு அழைக்கப்படுற சண்டிகர் ஒழுங்கான நகரம்னு ஏற்கனவே பேர் வாங்கியிருக்கு. இப்போது அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்னதாக இருந்தாலும் சுவாரஸ்யமான ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. கடந்த ஆண்டு டிசம்பரில் சண்டிகரின் செக்டர் 25, செக்டர் 8 பகுதிகளில் இருந்த ரெண்டு பேருக்கு பொது இடத்துல குப்பை போட்டதுக்காக 13,401 ரூபா, 14,071 ரூபான்னு அபராதம் விதிச்சிருந்தாங்க. ஆனால் அந்த ரெண்டு பேரும் எங்களால் அந்த அபராதம் கட்ட முடியாதுன்னு சொன்னாங்க. மாநகராட்சி அதிகாரிகள் அவர்களுக்கு க்ளவுஸ், ப்ரூம், சுத்தம் செய்ய வேண்டிய உபகரணங்கள் எல்லாம் கொடுத்து, சரி அபராதத்துக்கு பதிலாக நீங்களே வந்து சுத்தம் பண்ணுங்கன்னு அனுப்பியிருக்கிறாங்க. சண்டிகர் மாநகராட்சி ஆணையர் அமித்குமார் என்ன சொல்கிறாருன்னா, நகரத்தை சுத்தமாக வச்சிருக்க எவ்வளவு உழைப்பு தேவைப்படுது என்பதை மக்களும் புரிஞ்சுக்கணும், தண்டனை மட்டுமல்ல விழிப்புணர்வும் தேவை. அதாவது குப்பை போட்டவங்க ஒரு நாள் சுத்தம் செய்யும் வேலை பண்ணி பார்த்தா தான், அடடா நாம் போட்ட ஒரு கவரை எடுத்து தூக்குறதுக்கே இவ்வளோ கஷ்டமானு கொஞ்சம் புரியும். இதுக்கு முன்னாடியும் சண்டிகர் ஒரு கலக்கல் முயற்சி பண்ணியிருந்தாங்க. மணிமஜுரா பகுதியில் ஒரு பெண்ணும் இளைஞரும் சாலையில் குப்பை போட்டதில் மாட்டிக்கிட்டாங்க. பொதுவாக ஃபைன் போட்டிருப்பாங்க இல்லையா? ஆனால் அந்த

0: நேரத்தில் அப்படி செய்யலை. மாநகராட்சி ஊழியர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா, அவங்க வீட்டுக்கே போய் தவில் அடிச்சுட்டு பஞ்சாபி நகைச்சுவை பாடல்கள் பாடிக்கிட்டு, இது உங்கள் குப்பை தானே, வாங்க திரும்பி எடுத்துக்கோங்கன்னு குப்பையே வீட்டுக்கு திருப்பி கொடுத்தாங்க. அந்த தெருவே ஒரு சினிமா சீன் மாதிரி இருந்திருக்கும். இது கொஞ்சம் வேடிக்கையாக தோணலாம், ஆனால் அதை நோக்கம் என்ன, குப்பை போட்டுட்டு போயிடலாம்ங்கிற யாரும் நினைக்கக்கூடாது. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. சண்டிகர் மக்கள் யாராவது திறந்த வெளியில் குப்பை போட்டுறதை பார்த்தா ஃபோட்டோ எடுத்து மாநகராட்சி மொபைல் ஆப்பில் அப்லோட் பண்ணலாம். அதிகாரிகள் வெரிஃபை பண்ணி அது உண்மையாக இருந்தால் குப்பை போட்டவங்களுக்கு செலான், புகார் கொடுத்தவங்களுக்கு 250 ரூபாய் பரிசு. இந்தியாவில் தினமும் 160,000 முதல் 170,000 டன் வரை நகர குப்பைகள் உருவாகுது. வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 6.2 கோடி டன், அவ்வளவு குப்பை. ஆனால் அதில் 70 முதல் 75% தான் சேகரிக்கப்படுது. அதிலேயும் 30% குறைவு தான் முறையாக ப்ராசஸ் செய்யப்படுகிறது. மீதம் இருக்கிறது நம்ம சுற்றுச்சூழலுக்கே கிஃப்ட். நம்ம பெரிய நகரங்கள் தான் இந்த பிரச்சனை இன்னும் மோசமாக இருக்குது. உதாரணத்துக்கு டெல்லி, அங்கே தினமும் 11,000 டன் குப்பை உருவாகுது. அதனால் பால்ஷுவா கசிபார் மாதிரி லேண்ட்ஃபில்கள் குப்பை மலைகளாக மாறியிருக்கு. 250 அடி உயரம், அதாவது சில கட்டடங்களை விட உயரமாக குப்பை மலை. அங்கே இருந்து மீத்தேன் போன்ற நச்சு வாய்க்கள் வெளியே வருது, தீப்பிடிக்குது. அங்கே சுற்றி வாழ்கிற மக்களுக்கு உடல்நல பாதிப்புகளும் ஏற்படுது. அதுவும் பிளாஸ்டிக் குப்பை வேற ஒரு பெரிய தலைவலி. இந்தியாவில் மட்டும் ஆண்டுக்கு சுமார் 35 முதல் 40 லட்சம் டன் பிளாஸ்டிக் வேஸ்ட் உருவாகுது. 2014 தொடங்கப்பட்ட ஸ்வச் பாரத் மிஷன், 2016 சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் விதிகள் எல்லாமே இதை சரி செய்ய முயற்சி பண்ணிகிட்ருக்கு. வீட்டிலேயே குப்பையை பிரித்து கொடுக்கணும், கம்போஸ்ட் செய்யணும், லேண்ட்ஃபில்லை குறைக்கணும் அப்படிங்கிற நிறைய விதிமுறைகள் வந்திருக்கு. ஆனால் சட்டம் மட்டும் போதாது, மனசும் மாறணும். நம்ம வீட்டை மட்டும் சுத்தமாக வச்சா போதுமா? வீட்டு வாசலுக்கு வெளியேயும் சுத்தமாக இருக்கணுமே. அதுதான் இந்த சண்டிகர் முயற்சி சொல்ல வர பெரிய மெசேஜ். உண்மையிலேயே இந்த மாதிரி சின்ன சின்ன ஆனால் வித்தியாசமான முயற்சிகள் இந்தியா முழுக்க வந்தால் ஒரு நாள் குப்பை மேட்டை தாண்டி லெஃப்ட் எடுங்கன்னு சொல்கிற நிலைமை மாறிடுமோ என்னமோ.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை. எழுதி வழங்கியவர் ஜி. முருகராஜ் அவர்கள்.

0: நேரம் 6:35. இன்று பராபவ வருடம் வைகாசி மாதம் 22 வெள்ளிக்கிழமை. அன்பார்ந்த உள்ளவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒலிக்க இருப்பது ஒரு சொல் கேளு, இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, உயிரியல் கட்டுப்பாட்டு காரணியான பச்சை இறக்கை நாவாய்ப்பூச்சியை கட்டுப்படுத்தும் வழிமுறைகள் பற்றி அறிந்து கொள்ளலாம். கிரைசோபேனியா கேர்னியா என்ற அறிவியல் பெயர் கொண்ட பச்சை கண்ணாடி இறக்கை நாவாய்ப்பூச்சி கண்ணாடி இறக்கை பூச்சி என்றும் அழைக்கப்படுகிறது. இது ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மையில் சார் உறிஞ்சும் பூச்சிகளை கட்டுப்படுத்த பயன்படும் ஒரு மிகச்சிறந்த இறைவிழுங்கி வகை உயிரியல் காரணியாகும். பயிர்களுக்கு சேதம் விளைவிக்காமல் தீமை செய்யும் பூச்சிகளை மட்டுமே வேட்டையாடி உண்பதால் விவசாயிகளின் மிக முக்கிய நண்பனாக கருதப்படுகிறது. இதன் முக்கிய பண்புகள் மற்றும் செயல்பாடுகளாக, இதன் தோற்றம் முதிர்ந்த பூச்சிகள் வெளிர் பச்சை நிறத்தில், மெல்லிய நரம்புகள் ஓடும் வெளிப்படையான கண்ணாடி போன்ற இறக்கைகளையும் நீண்ட உணர் கொம்புகளையும் கொண்டிருக்கும். வேட்டையாடும் பருவம் என்றால் ஆச்சரியமான விஷயம், அதாவது முதிர்ந்த பூச்சிகள் பூச்சிகளை உண்பதில்லை, அவை தேன் மற்றும் மகரந்தத்தையே உண்கின்றன. இதன் இளம் குஞ்சுகள் மட்டுமே மிக ஆக்ரோசமான வேட்டையாடிகள் ஆகும். எந்தெந்த பூச்சிகளை கட்டுப்படுத்துகிறது? இதன் இளம் குஞ்சுகள் தங்களுக்கு கிடைக்கும் அனைத்து வகையான மென்மையான உடலமைப்பு கொண்ட சார் உறிஞ்சும் பூச்சிகளையும் அவற்றின் முட்டைகளையும் கவ்வி பிடித்து சாற்றை உறிஞ்சி அழித்துவிடும். இதனால் இதற்கு அஸ்வினி சிங்கம் என்றொரு பெயரும் உண்டு. கட்டுப்படுத்தும் முக்கிய பூச்சிகள் அஸ்வினி பூச்சிகள். இவை பருத்தி, கத்தரி, வெண்டை, மிளகாய், முட்டைக்கோஸ் ஆகிய பயிர்களை தாக்கும். மாவு பூச்சி பப்பாளி, மரவள்ளி, பருத்தி, கொய்யா ஆகிய பயிர்களில் நோய்களை தாக்கும். வெள்ளை ஈக்கள் பருத்தி, தக்காளி, காய்கறி பயிர்கள் ஆகியவற்றை தாக்கும். இலைப்பேன் மற்றும் அந்து பூச்சி நெல், சோளம்

0: கம்பு, பருத்தி மற்றும் இலைப்பேன் மற்றும் அந்துப்பூச்சி முட்டைகள், நெல், சோளம், கம்பு, பருத்தி மற்றும் தோட்டக்கலை பயிர்கள் போன்றவற்றை தாக்கும். இவற்றினை வயலில் பயன்படுத்தும் முறைகள் என்று பார்க்கும்போது, முட்டை அட்டைகளை வயலில் பயன்படுத்தும் முறை, இது பொதுவாக வேளாண் ஆய்வகங்களிலிருந்து இதன் முட்டைகள் அட்டை வடிவில் விநியோகம் செய்யப்படுகின்றன. ஒரு ஏக்கருக்கு சுமார் நெருக்கமாக 2000 முதல் 4000 முட்டைகள் அல்லது இளம் குஞ்சுகள் என்ற அளவில் பூச்சி தாக்குதலின் தீவிரத்தை பொறுத்து காலை அல்லது மாலை வேளைகளில் வயலில் வெளியிட வேண்டும். இவற்றை வயலில் விடுவிப்பதற்கு 10 நாட்களுக்கு முன்பும் பின்பும் எவ்விதமான ரசாயன பூச்சிக்கொல்லிகளையும் தெளிக்கக்கூடாது. இதன் முட்டைகள் நீண்ட மெல்லிய காம்புகளின் நுனியில் இலைகளின் அடியில் ஒட்டப்பட்டிருக்கும். காம்பின் நுனியில் முட்டைகள் இருப்பதற்கு காரணம், முதலில் பொரிந்து வெளிவரும் இளம் குஞ்சு பசியில் பக்கத்தில் இருக்கும் மற்ற முட்டைகளையே தின்றுவிடக் கூடாது என்பதற்காக இயற்கை கொடுத்த பாதுகாப்பு அரண் ஆகும். இவ்வாறு சிவகங்கை வேளாண்மை இணை இயக்குநர் தெரிவிக்கின்றார். இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில், கால்நடைகளுக்கான தீவன பயிர் உற்பத்தியில் புதிய சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து தேனி மாவட்டம் சென்டெக்ட் வேளாண் அறிவியல் மைய உளவியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் பி. மகேஸ்வரன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: முக்கியமா அந்த பேக்ல வந்து காத்து வந்து கொஞ்சம் கூட இருக்கவே கூடாது. ஏன்னா ஏனரோபிக் கண்டிஷன் சொல்லுவோம். ஸோ காற்று இல்லாமல் தான் வந்து அது வந்து தீவனமாக வந்து மாறும்.
2: இல்லைன்னா ஈரப்பதமும் இருக்கக்கூடாது,
1: காற்றும் இருக்கக்கூடாது. நம்ம போட்டு ஒரு 50 கிலோக்கு வந்து நல்லா ஏர் இல்லாமல் நல்லா மிதிச்சு மிதிச்சு மிதிச்சு மிதிச்சு அந்த மாதிரி நல்லா இறுக்கி, இல்லைன்னா இப்போ சிம்பிள் இப்போ வேக்கம் இதெல்லாம் வந்துருச்சு, அந்த மாதிரி காற்றை ஃபுல்லாக வெளியே எடுத்துட்டு கட்டிட்டு நல்லா சீல் பண்ணிட்டு நீங்கள் வச்சிட்டீங்கன்னா 21 நாள் சொல்றாங்க, 1 மாசத்துக்குள்ள என்ன ஆயிரும்னா நம்மளுக்கு அது ரெடி ஆயிரும்.
2: இல்லாம
1: எதுவுமே வந்து இருக்கக்கூடாது. அதுல நிறைய அதுக்கு வந்து ஸ்பெசிபிக்கா நீங்க இப்ப சொல்றது மூலமா இல்லைனாலும் நீங்க அதுக்கு தனியா பயிற்சிகள் நிறைய நம்ம இந்த மாதிரி மையங்கள்ல வந்து நடக்குது. சைலேஜ் மேக்கிங்க தனியா பயிற்சிகள் வந்து நடக்குது. இப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா அந்த பயிற்சிகள்ல போய் கலந்துக்கலாம். பேராசிரியர்கள் இல்ல எங்களை மாதிரி தொழில்நுட்ப பேசுறாங்க, நீங்க அதை பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம். இப்ப கட் பண்ணிட்டு நம்ம 1 மாசத்துல வந்து ரெடி ஆயிரும். நம்ம அதை எடுத்து என்ன பண்ணிக்கலாம்னா தீவனத்துக்கு வந்து பயன்படுத்திக்கலாம். இது என்னன்னா நீங்கள் கொஞ்சம் முன்கூட்டியே வந்து இதுக்கு தயாராகணும். அளவுக்கு அதிகமான இந்த தீவனப்புல் மகசூல் வந்து இருக்கோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், சைலேஜ் மேக்கிங் வந்து பண்ணிக்கலாம். இது ஒரு தொழில்நுட்பம். அதே மாதிரி அசோலா வளர்ப்பு, இன்னைக்கு அசோலா அப்படிங்கிறது எல்லா சீசன்லையுமே வளரக்கூடியது, இது நிறைய இடமும் தேவைப்படாது, நல்ல புரதச்சத்து மிகுந்தது. தீவன மாவெல்லாம் வாங்கி போடுறோம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா சராசரியாக 18 விழுக்காடு தான் ப்ரோட்டீன் இருக்கும். மாவு வாங்கி போடுறதே ப்ரோட்டீனுக்காக தான், புரதச்சத்துக்காக தான். அசோலா இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 23-25% ப்ரோட்டீன் வந்து இருக்கும். நீங்கள் அது மூட்டை 1500 ரூபா. இது வந்து நம்ம நீங்கள் ஒரு வீட்லேயே வந்து ஒரு 6 அடி நீளம், 3 அடி அகலம், 1 அடி ஆழம் இருக்கிற தொட்டி, இல்லைனா இதுக்கு ரெடிமேடாக நிறைய மெட்டீரியல்ஸ் வந்துச்சு வாங்கி ஃபிட் பண்ணி கொஞ்சம் மண்ணை போட்டு சாணத்தை கரைச்சி விட்டு தண்ணியை ஊற்றி அசோலா விதைகளை விட்டிங்கன்னா 15 நாளில் உங்களுக்கு வந்து அசோலா வந்து 3 மடங்கு ஆயிரும். 1 கிலோ விட்டிங்கன்னா 3 மடங்கு ஆயிரும். நீங்கள் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கலாம். உங்களுக்கு எத்தனை மாடு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணி இந்த அசோலா தொட்டிகளை
2: தீவன செலவு குறையும்,
1: கண்டிப்பாக குறையும். அதே சமயம் உங்களுக்கு பால் உற்பத்தியும் கூடும்.
3: இன்றைய நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கால்நடைகளுக்கான தீவன பயிர் உற்பத்தியில் புதிய சாகுபடி தொழில்நுட்பங்கள் என்பது குறித்து தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண்மை அறிவியல் மைய உளவியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் பி. மகேஸ்வரன் அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கும் தகவல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சி தொடர்கின்றது.
2: இப்போ இந்த தீவனங்கள்லேயே, பசுந்தீவனங்கள்லேயே நம்ம இன்னந்த முறைகளை மேற்கொண்டா லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது வழிமுறைகள் இருக்கா?
1: குறைந்த இடத்துல குறைந்த முதலீட்டில் உங்களுக்கு வந்து நிறைய வந்து தீவனமும் வரணும் மகசூலும் வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து மிக்சிடு ஃபாடர், கலப்பு தீவன முறையை தான் பின்பற்றணும். இப்போ தோராயமாக இந்த ஒரு தொழில்நுட்பம் இருக்குது, 10 சென்ட் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால்நடை பல்கலைக்கழகம் வந்து வெளியிட்டிருக்காங்க. நிறைய இது சம்மந்தம் ஆராய்ச்சி நடந்திருக்கு. விவசாயிகள் நிலத்தில் பண்ணி அப்படின்னா ஒரு 10 சென்ட் நிலம் இருக்குது அப்படின்னா 4 சென்ட் வந்து இந்த கம்பூனிய பயிர் ஒட்டு புள்ள போடலாம், 2 சென்ட் வந்து தீவன சோளம் மல்டிகட், அதாவது ஒரு 7 டைம் 8 டைம் வந்து நீங்கள் இந்த கட் பண்ணிக்கலாம், இந்த தீவன சோளத்தை போடலாம். 1 சென்ட் வந்து தீவன மக்காச்சோளம், நம்ம நார்மலாக மக்காச்சோளம் போடுறத விட தீவன மக்காச்சோளம் வந்து போட்டுக்கலாம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புல் வகைகளை வந்து உங்களுக்கு மாட்டுக்கு கார்போஹைட்ரேட் அந்த மாதிரி சத்துக்களை வந்து கொடுக்கக்கூடியது. ஸோ அதுக்கப்புறம் வந்து புரதச்சத்தை கொடுக்கறதுக்கு தீவன தட்டைப்பயிர்னு சொல்லுவோம், அது 1.5 சென்ட் போடலாம். இந்த வேலி மசால் முயல் மசால் ஐட்டங்கள் வந்து நீங்கள் ஒரு 1.5 சென்ட்டுக்கு வந்து போடலாம். சுற்றி அந்த

0: இடத்த சுற்றி அகத்தியோ சுபா புல்லோ இந்த மாதிரி மர வகை புரதச்சத்து கொடுக்கக்கூடிய தீவன பயிர்களை வந்து சாகுபடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷத்தில் தோராயிரமாக 9000 டன் கிட்டத்தட்ட 10000 கிலோ வரைக்கும் இது மகசூல் கிடைக்கும். இது மகசூலை விட இப்போ இது 10 சென்ட்லேயே வந்து நீங்கள் வெறும் கம்பெனி பேர் ஒட்டு புல் மட்டும் போட்டிங்கன்னா நிறைய வரும். ஆனால் அதை கால்நடை கொடுக்கும்போது மகசூலில் கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா ரொம்ப கம்மியாக வரும்.
1: இன்றைய இன்று ஒரு செய்தியில் இதுவரை கால்நடைகளுக்கான தீவன பயிர் உற்பத்தியில் புதிய சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து தேனி மாவட்டம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய உளவியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் பி மகேஸ்வரன் அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.
2: நிறைவு பெற்றது ஒரு சொல் கேளிர் இன்று ஒரு செய்தி. சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர் ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம் சேவை செய்திகள் பகுதி சின்ன சொக்கிக்குளம் மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

இன்று காலை 8:02 பாட்டு வேணுமா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பாடல்கள் பிடிக்கும். அதுவும் புது பாடல் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா தனி சுகம். அந்த மாதிரி உங்க மனசுக்கு பிடித்த புத்தம் புது விருப்ப பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம் இன்று காலை 8:02 பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில். இன்றைய பாட்டு வேணுமா ராமநாதபுரம் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக விளம்பர காத்திருக்கிறது. 04:52 மதுரையின் முன்னிணைப்போடு 25:30 25:30 என்ற எண்களில் வரலாம். ராமநாதபுரம் மாவட்ட நேர்கள் உங்களுக்கு பிடித்த புத்தம்புது விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம் இன்று காலை 8:02 பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 புதிய காலை கேட்டுட்டு இருக்கோம். தொடர்ந்து புதிய காலை கேட்கலாம். அதற்கு முன்பாக 6:45 மாநில செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். யோக கலை மனித குலத்திற்கு இந்தியா வழங்கிய விலைமதிப்பில்லாத பரிசு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கும் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் கல்வி அடித்தளமாக உள்ளது என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் கூறியுள்ளார். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தனது நிலைப்பாட்டை தமிழக அரசு தெரிவிக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தென்மேற்கு பருவமழை காரணமாக தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலான்பட்டர் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். யோக கலை மனித குலத்திற்கு இந்தியா வழங்கிய விலைமதிப்பில்லாத பரிசு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உலக யோகாசன சாம்பியன் போட்டியை காணொலி மூலம் தொடங்கி வைத்து அவர் உரையாற்றினார். இந்த போட்டி உலக விளையாட்டுகளின் அடையாளமாக உருவெடுக்கும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இது இளைஞர்களுக்கு பெருமளவிலான வாய்ப்புகளை வழங்கும் என்றும் அவர் கூறினார். யோகாசன போட்டிகளை உலக அளவில் விரிவுபடுத்துவதன் மூலம் தடகள வீரர்களுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என்று அவர் தெரிவித்தார். இதன் மூலம் யோகாசன பயிற்சியாளர்கள், விளையாட்டு அறிஞர்கள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் நிகழ்ச்சி மேலாளர்களுக்கு வாய்ப்புகளையும் வழங்கிடும் என்று அவர் கூறினார். சுகாதாரமான வாழ்வியல் முறைக்கு நீண்டகால தேர்வாக யோகக்கலை சிறந்த தேர்வாக அமையும் என்று பிரதமர் குறிப்பிட்டார். யோகாசன பயிற்சி மனம், உடல் ஆகியவற்றிற்கு புத்துணர்வு அளிப்பதுடன் உலக நல்லிணக்கத்திற்கு உத்வேகம் அளிப்பதாகவும் உள்ளது என்று அவர் கூறினார். அனைத்து நோய்களுக்குமான சிறந்த தீர்வாக யோகக்கலை திகழும் என்பதை வலியுறுத்தும் வகையில் யோகா 365

0: இந்த பிரச்சாரத்தை மத்திய ஆயுஷ் அமைச்சகம் தொடங்கியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இந்த முன்முயற்சியின் தூதுவர்களாக தடகள வீரர்கள் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் அழைப்பு விடுத்தார். ஒலிம்பிக் உள்ளிட்ட உலக அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் யோகாசன போட்டி இடம்பெறுவதற்கு இது முக்கிய பங்கு வகிக்கும் என்று திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சிக்கும் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் கல்வி அடித்தளமாக உள்ளது என்று மாநில வீட்டுவசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். கடலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், மாணவர்கள் கற்றல் திறனுடன் ஒழுக்கத்தையும் கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஆசிரியர்களின் வழிகாட்டுதலுடன் பிற துறைகளிலும் மாணவர்கள் தங்களது திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். மாணவர்களின் கல்விக்கு பொருளாதாரம் தடையாக இருக்கக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு பாடப்புத்தகங்கள், சீருடைகள் உள்ளிட்ட கல்விக்கான உபகரணங்கள் வழங்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். முன்னதாக மாவட்டத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவ மாணவியருக்கு பாடப்புத்தகங்கள், கல்வி உபகரணங்கள், சீருடைகள் வழங்கும் பணியை திரு ராஜ்குமார் தொடங்கி வைத்தார். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தனது நிலைப்பாட்டை தமிழக அரசு தெரிவிக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அனைத்து மக்களுக்குமான அரசாக தவிக செயல்பட வேண்டும் என்பது மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். போலி மதசார்பின்மையை தவிர்த்து தமிழர் பண்பாட்டை பாதுகாப்பதற்கு மாநில அரசு முன்வர வேண்டும் என்று திரு நயினா நாகேந்திரன் கேட்டுக்கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் ஜூன் 5ஆம் தேதி இந்த தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இத்தினத்தையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சேலம் மாவட்டத்தில் சுற்றுச்சூழல் மன்றம் வாயிலாக 50,000 விதைப்பந்துகளை மாணவர்கள் உருவாக்கியுள்ளதாக பேராசிரியர் பிருந்தாதேவி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: என் பெயர் பிருந்தாதேவி. நாங்கள் எங்கள் என்வரன்மெண்டல் டேக்காக இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம். மரக்கன்றுகள் நடுறதுக்காக நாங்கள் வந்து எங்கள் என்வரன்மெண்டல் ஸ்டூடெண்ட்ஸ் கிளப் மூலமாக இந்த 1 வருஷத்தில் ஒரு 50,000 விதைப்பந்துகளை தயாரித்து சிதர்கோயிலில் இருக்கிற நர்சரி கார்டனில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஹேண்டோவர் பண்ணியிருக்கோம். குருவம்பட்டி ஜூவில் இருக்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ அது மூலமாக அவங்க வந்து ஒரு சீட்லிங்கை ரெடி பண்ணி ஒரு ட்ரீ ஸ்பீஷஸை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. திரும்பவும் அது வந்து மரமாகி நிறைய பறவைகளுக்கு அது ஒரு வாழ்விடமாக இருக்குதுங்க நாங்கள் நம்புகிறோம். ஸோ ஒரு பறவை தன்னோட வாழ்நாளில் 10,000 மரங்களை உருவாக்குதுங்கிறப்ப நம்ம மனிதர்களாக முடியாதா அப்படிங்கிற ஒரு சிறு முயற்சி தான் எங்கள் என்வரன்மெண்டல் ஸ்டூடெண்ட்ஸ் கிளப் மூலமாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம்.
0: கடும் வெப்பத்தை குறைப்பதற்காக அனைவரும் மரக்கன்றுகளை நட முன்வர வேண்டும் என்று அம்மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவர் ஒருவர் தெரிவித்தார்.
3: என்னுடைய பேர் பபீத். எனக்கு செடி மரங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் என்னோடய ஒவ்வொரு பர்த்டேக்குமே நான் வந்துட்டு 100 இல்லை 100+க்கு மேலே நான் செடி வச்சு அதை நல்லா க்ரோ பண்ணுவேன். முடிஞ்ச அளவுக்கு அதை அலைவாக வச்சுக்க நான் பார்ப்பேன். இப்போது இருக்க டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாகுது, நமக்கு ஹீட் இஷ்யூலாம், இதனால நமக்கு காம்ப்ளிகேஷன் அதிகமாகுது. ஸோ இதில் நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்காக ஆளுக்கு ஒரு 2 மரம் மட்டும் வச்சு அதை 2 மரத்தையும் நல்லா க்ரோ பண்ணாவே போதுமானது. கிளைமேட் சேஞ்சஸ் அப்புறம் இர்ரெகுலர் சேஞ்சஸ் எல்லாத்தையுமே நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். இதேமாதிரி எல்லாருமே பண்ணோம்னா நம்ம நேச்சரோட ஒட்டி இருக்கும்போது எந்த பிரச்சனையும் நமக்கு வராது.
0: மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்குவதற்கான விண்ணப்பங்களை மத்திய அரசு பெற்று வருவதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய பத்திரிகை தகவல் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தேசிய மாணவர் லேப்டாப் திட்டத்தின் கீழ் இலவச லேப்டாப்புகள் வழங்கப்படும் என்ற செய்தி முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என்று தெளிவுபடுத்தியுள்ளது. இதுபோன்ற விளம்பரங்கள் அல்லது திட்டம் எதுவும் மத்திய அரசிடம் இல்லை என்று அந்த செய்திக்குறிப்பு உறுதி செய்துள்ளது. தனிநபர் அல்லது நிதி சார்ந்த தகவல்களை பெறுவதற்கான முயற்சிகளின் ஒரு பகுதியாக இத்தகைய செய்திகள் ஊடகங்களில் பரப்பப்பட்டு வருவதாக அந்த செய்திக்குறிப்பு மேலும் தெரிவிக்கிறது. தென்மேற்கு பருவமழை காரணமாக தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.

0: நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 3 நாட்களில் அதிகபட்ச வெப்பநிலை 4 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். காசா நகரை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் பாலஸ்தீனியர்கள் 9 பேர் உயிரிழந்துள்ளனர். தென்கிழக்கு லெபனானில் மர்ஜோயன் பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஐநா அமைதிக்குழுவை சேர்ந்த ஒருவர் உயிரிழந்துள்ளது குறித்த விசாரணையை ஐநா உள்நாட்டு பாதுகாப்பு படை தொடங்கியுள்ளது. இந்திய ஐரோப்பிய யூனியன் நாடுகளுக்கு இடையே வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பு வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை செயலர் திரு சிபி ஜார்ஜ் தெரிவித்துள்ளார். நாகாலாந்து மாநிலத்தில் இயற்கை வேளாண் விளைபொருட்களின் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தை அம்மாநில ஆளுநர் திரு நந்த் கிஷோர் வலியுறுத்தியுள்ளார். வடகிழக்கு பொருளாதார வழித்தடம் அமைப்பதற்கான பணிகளை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று மிசோரம் மாநில முதலமைச்சர் திரு லால்தோமா கேட்டுக்கொண்டுள்ளார். மதுரை மாவட்டத்தில் உள்ள சார் பதிவாளர் அலுவலகங்களில் நடைபெறும் செயல்பாடுகள் குறித்து மாநில வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் ஆய்வு செய்தார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கிராமப்புறங்களில் கால்நடைகளை வேட்டையாடி வரும் சிறுத்தையை பிடிக்க 10-க்கும் மேற்பட்ட இடங்களில் வனத்துறையினர் கேமராக்களை பொருத்தியுள்ளனர். திண்டுக்கல்லில் மருந்து விற்பனை கடைகளில் அதிக போதை தரும் டானிக் மாத்திரைகளை விற்பனை செய்த 3 பேரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் பொங்கலூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் மேற்கொண்ட சோதனையில் கணக்கில் வராத 2,53,000 ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. மாநில அரசால் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவது குறித்து தாம்பரம், சேலையூர், சரக காவல்துறையினர் ஆய்வு மேற்கொண்டனர். விளையாட்டுச் செய்தி. உலான்பட்டர் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. ஆடவர் 87 கிலோ எடைப்பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் சுனில்குமார் 4-3 என்ற புள்ளி கணக்கில் கிர்கிஸ்தானின் அசர்ட் சாலடினோவை வென்று இப்பதக்கத்தை கைப்பற்றினார். 97 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் நிதிஷ்குமார் 13-9 என்ற புள்ளி கணக்கில் கஜகஸ்தானின் நுர்சியல் அமனாலை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். யோகக்கலை மனித குலத்திற்கு இந்தியா வழங்கிய விலை மதிப்பில்லாத பரிசு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கும் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் கல்வி அடித்தளமாக உள்ளது என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் கூறியுள்ளார். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தனது நிலைப்பாட்டை தமிழக அரசு தெரிவிக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தென்மேற்கு பருவமழை காரணமாக தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலான்பட்டர் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 6:55.
2: அக்கா எப்படி இருக்கீங்க? மிக்ஸி அரைக்கும் போது உங்க கை விரல் கட் ஆயிருந்துச்சு.
3: ஆமா தம்பி, நலன் மருத்துவமனையில வைத்தியம் எடுத்துக்கிட்டேன். இப்ப 2 விரலும் பழைய மாதிரியே ஆயிருச்சு.
2: விபத்தால் செயலிழந்த மற்றும் சிதைந்த கை கால் பகுதி அறுவை சிகிச்சைக்கு நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை. மீனாட்சி, பிரமாதம்.
4: என்ன சொல்றேன்,
2: காஃபி பிரமாதம்.
4: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
2: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கேற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.

0: வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸில் பூந்தளிர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சுட்டி குழந்தைகள் நம்மளுடைய நிலையத்துக்கு வந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய குட்டி யாருன்னு பாத்திரலாமா?
1: வணக்கம்.
2: வணக்கம். என் பேர் கோபுரவாசன். பூங்கச்சி படிக்கிறேன். அம்மா பேரு முத்தாச்சுமி. அப்பா பேரு முரியோசன். அண்ணன் பரன்மாரிசன். அக்கா பேர் சுவாரி. அண்ணன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஏ ஸ்டாண்டர்ட் பாக்குறாங்க அக்கா. நான் சொல்றேன், அண்ணியோ அண்ணியோ ஓடிவா, கொய்யா மரம் ஏறிவா, குண்டு பழம் கொண்டு பாலை பணம் எண்ணினோம், தீனு மனம் ஒண்ணின் கூடி கூடி இதோடு போரிச்சு போரிச்சு திங்கணும். பாப்பா தென்னிந்தேஷ் நோ.

0: பாப்பா ஆட்டி சோறு சொல்றேன், அரை செய்யும் இரும்பு ஆடு செய்யும் ஏழு கருவை கீழ விளக்கே வலியுறு கழிவுரை அம்மா தெரியும். நாங்கள் நீவில் அம்மா ஜூருக்கு போனோம், ஜாலியாக விளையாண்டோம். நானும் எங்கள் அண்ணனும் எங்கள் அக்காவும் நிறையா விளையாண்டு சைக்கிள் ஓட்டணும். தாத்தா மாடி இருக்கு, மாடி பெரு மீனாச்சி பாப்போம் கப்போச்சு மாடி இருக்கு. தாத்தா வீட்டில் கோழி இருக்கு, ரெண்டு ஆட்டுக்குட்டி இருக்கு, மயில் இருக்கு. மயில்லாம் போய் பார்த்தோம், நெல் போட்டுருந்தாங்க, பெண் போட்டுருந்தாங்க, கிணறு இருந்துச்சு, ஆடு உடைச்சு. அக்கா கூட ஆத்துக்கு போய் குளிச்சோம், மீன் பிடிச்சோம், நண்டு பிடிச்சோம், ஜாலியா விளாண்டோம். கோழியெல்லாம் பிடிக்கலே, நான் நிறைய சத்தியம் பண்ணுவோம், நிறைய விளாண்டோம். அண்ணனுக்கு நன்றி.
1: ரொம்ப அழகா பேசுனீங்க, நன்றி. நேர்களே, இதுவரை நாம் இணைந்திருந்தோம் பூந்தளிர். மீண்டும் கேட்கலாம் பூந்தளிர் நிகழ்ச்சி நாளை காலை 6:55.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 இதுவரை புதிய காலை நிகழ்ச்சியில் பல அற்புதமான தகவல்கள் கேட்டோம். இனிதே நிறைவு பெறுகிறது. புதிய காலை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் செண்பகவள்ளி. நன்றி நேர்களே.

எங்கேயும் எப்போதும் சந்தோஷமாய் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கி பூக்கள். வணக்கம் நேர்களை, இன்னும் பல அற்புதமான தகவல்களோட இனிமையான பாடல்களும் கேட்டு ரசிக்க காத்திருக்கிறோம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கி பூக்கள் நிகழ்ச்சியில் உங்களோட செண்பகவல்லி. இந்த நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக கேட்கலாம் காந்தி அஞ்சலி பகுதி 49.

தேசபிதா காந்தியடிகளின் சத்திய சோதனையில் இரண்டாம் பாகம். நான் ஒன்று நினைக்க, தெய்வம் ஒன்று நினைத்தது.

எனும் தேசப்பிதாவின் கருத்துக்கள். வழக்கு முடிவடைந்து விட்டதால் நான் பிரிட்டோரியாவில் இருப்பதற்கு எந்தவிதமான காரணமும் இல்லை. ஆகவே நான் டர்பனுக்கு திரும்பினேன். தாய் நாட்டுக்கு புறப்படுவதற்கான ஏற்பாடுகளை செய்யலானே. ஆனால் அப்துல்லா சேத் பிரிவு உபச்சாரம் எதுவும் இல்லாமல் என்னை அனுப்பிவிட இசைபவர் அல்ல. சைடன் ஹாமில் அவர் எனக்கு ஒரு பிரிவு உபச்சார விருந்து நடத்தினார். அன்று நாள் முழுவதையும் அங்கேயே கழிப்பது என்பது ஏற்பாடு. அங்கே கிடந்த பத்திரிகைகளை நான் புரட்டி கொண்டிருக்கையில் அதில் ஒன்றின் ஒரு மூலையில் இந்தியரின் வாக்குரிமை என்ற தலைப்பில் ஒரு சிறு செய்தி என் கண்ணில் பட்டது. அப்பொழுது சட்டசபை முன்பிருந்த ஒரு மசோதாவை பற்றியது அச்செய்தி. நேட்டால் சட்டசபைக்கு மெம்பர்களை தேர்ந்தெடுக்க இந்தியருக்கு இருந்த உரிமையை பறிப்பதற்கென்று கொண்டுவரப்பட்டது அந்த மசோதா. அம்மசோதாவை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. விருந்துக்கு வந்திருந்தவர்களுக்கும் தெரியாது. அதை குறித்து அப்துல்லா சேத்தை விசாரித்தேன். அவர் கூறியதாவது, இந்த விஷயங்களை பற்றியெல்லாம் எங்களுக்கு என்ன தெரிகிறது? எங்கள் வியாபாரத்தை பாதிக்கும் விஷயம் மாத்திரமே எங்களுக்கு புரிகிறது. ஆரஞ்சு ஃப்ரீ ஸ்டேட்டில் எங்களுடைய வியாபாரம் எல்லாம் அடியோடு போய்விட்டது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதை குறித்து கிளர்ச்சி செய்தோம், ஒன்றும் பயனில்லை. எழுத படிக்க தெரியாதவர்களாக இருப்பதால் நாங்கள் முடவர்களாகத்தான் இருக்கிறோம். அன்றாட மார்க்கெட் நிலவரம் போன்றவைகளை தெரிந்து கொள்வதற்கு மாத்திரமே பொதுவாக நாங்கள் பத்திரிகைகளை பார்க்கிறோம். சட்டங்கள் செய்யப்படுவதை குறித்து எங்களுக்கு என்ன தெரியும்? எங்களுக்கு கண்களாகவும் காதுகளாகவும் இருப்பவர்கள் இங்கிருக்கும் ஐரோப்பிய அட்டர்னிகளே. இங்கே பிறந்து படித்தும் தொடர்ந்து வாழ்ந்தும் இருக்கும் வாலிப இந்தியர்கள் பலர் இருக்கிறார்கள். அவர்கள் உங்களுக்கு உதவி செய்வதில்லையா என்று கேட்டேன். அவர்களா என்று மனம் சோர்ந்து அப்துல்லா சேத் கேட்டார். அவர்கள் எங்களை பொருட்டாக நினைத்து எங்களிடம் வருவதே இல்லை. உங்களிடம் உண்மையை சொல்லுகிறேன், அவர்களை நாங்களும் சட்டை செய்வதில்லை. அவர்கள் கிறிஸ்தவர்களாதலால் வெள்ளைக்கார பாதிரிகளின் கைக்குள் இருக்கின்றனர். அப்பாதிரிகளோ அரசாங்கத்திற்குட்பட்டவர்கள் என்றார். அவர் இவ்விதம் கூறியது என் கண்களை திறந்தது. இந்த வகுப்பினரை நம்மவர்கள் என்று நாம் உரிமை கொண்டாட வேண்டும் என்று எனக்கு தோன்றியது. கிறிஸ்தவம் என்பதற்கு பொருள் இதுதானா? அவர்கள் கிறிஸ்தவர்கள் ஆகிவிட்டதனால் இந்தியர்கள் இல்லாது போய்விட்டனரா? ஆனால் நானும் தாய் நாட்டுக்கு திரும்பும் நிலையில் இருந்தேன். ஆகவே இவ்விஷயத்தில் என் மனத்தில் தோன்றிய எண்ணங்களை வெளியில் கூற தயங்கினேன். இந்த மசோதா சட்டமாகிவிட்டால் நமது கதியை அது இன்னும் அதிக கஷ்டமானதாக்கிவிடும். நமது சவப்பெட்டியில் அடிக்கப்படும் முதல் ஆணி இது. நமது சுய மதிப்பின் வேலையே இது தாக்குகிறது என்ற மாத்திரம் அப்துல்லா சேத்திடம் கூறினேன். உடனே அவர் கூறியதாவது, நீங்கள் சொன்ன நிலைமை ஏற்படலாம். வாக்குரிமை வரலாற்றை உங்களுக்கு கூறுகிறேன். அதை பற்றி எங்களுக்கு எதுவுமே தெரியாது. எங்களுடைய சிறந்த அட்டர்னிகளில் ஒருவரான ஸ்ரீ எஸ்கோம்புதான் இதை பற்றி எங்களிடம் சொன்னார். அது நடந்த விதம் இதுதான். அவர் தீவிரமாக போராடுகிறவர். அவருக்கும் கப்பல் துறை என்ஜினியருக்கும் பரஸ்பரம் பிடிக்காது. என்ஜினியர் தமக்கு ஓட்டுகள் இல்லாதபடி செய்து தம்மை தேர்தலில் தோற்கடித்து விடுவார் என்று ஸ்ரீ எஸ்கோம்பு நினைத்தார். ஆகையால் எங்களுடைய நிலைமையை எங்களுக்கு அவர் எடுத்துச் சொன்னார். அவர் கூறிய யோசனையின் பேரில் நாங்கள் எல்லோரும் வாக்காளர்களாக பதிவு செய்து கொண்டு அவருக்கு ஓட்டு போட்டோம். நீங்கள் அந்த வாக்குரிமை முக்கியமானது என்கிறீர்கள். ஆனால் அது எங்களுக்கு எவ்விதம் முக்கியம் அல்ல என்பதை நீங்கள் இப்பொழுது அறியலாம். என்றாலும் நீங்கள் கூறுவது எங்களுக்கு புரிகிறது. சரி, அப்படியானால் நீங்கள் கூறும் யோசனை தான் என்ன? விருந்துக்கு வந்திருந்த மற்றவர்களும் நாங்கள் பேசிக் கொண்டிருந்ததை கவனமாக கேட்டுக் கொண்டிருந்தனர். அவர்களில் ஒருவர், செய்ய வேண்டியது என்ன என்பதை நான் சொல்லட்டுமா? இந்த கப்பலில் நீங்கள் புறப்படுவது என்பதை ரத்து செய்து விடுங்கள்.

இன்னும் ஒரு மாதம் இங்கே இருங்கள், நீங்கள் கூறுகிறபடி நாங்கள் போராடுகிறோம் என்றார். மற்றவர்கள் எல்லோரும் அதுதான் சரி, அதுதான் சரி, அப்துல்லா சேத் காந்தியை நிறுத்தி வையுங்கள் என்றனர். சேத் மிகவும் சாமர்த்தியம் உள்ளவர். அவர் கூறியதாவது, இப்பொழுது நான் அவரை நிறுத்தி வைப்பதற்கில்லை, அவரை நிறுத்தி வைப்பதற்கு எனக்கு இருக்கும் உரிமை இப்பொழுது உங்களுக்குத்தான் இருக்கிறது. ஆனால் நீங்கள் சொல்லுவது என்னவோ முற்றும் சரியானதே. இங்கே இருக்க வேண்டும் என்று நாம் எல்லோரும் அவரை கேட்டுக் கொள்வோம். அவர் ஒரு பாரிஸ்டர் என்பது உங்களுக்கு நினைவிருக்க வேண்டும். அவருக்கு கொடுக்க வேண்டிய கட்டணத்திற்கு என்ன ஏற்பாடு? கட்டணம் என்று சொல்லப்பட்டது எனக்கு வேதனை அளித்தது. எனவே நான் குறுக்கிட்டு சொன்னதாவது, அப்துல்லா சேத், என் கட்டணம் என்ற பேச்சுக்கே இடமில்லை. பொதுஜன ஊழியத்திற்கு கட்டணம் இருக்க முடியாது. நான் தங்குவதாய் உங்கள் சேவகன் என்ற முறையில் தங்க முடியும். இந்த நண்பர்கள் எல்லோருடனும் எனக்கு பழக்கம் இல்லை என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். ஆனால் அவர்கள் ஒத்துழைப்பார்கள் என்று நீங்கள் நம்பினால் மேற்கொண்டும் ஒரு மாதம் தங்குவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். என்றாலும் ஒரு விஷயம் இருக்கிறது, எனக்கு நீங்கள் எதுவும் கொடுக்க வேண்டியதில்லை என்றாலும் நாம் எண்ணுவதை போன்ற வேலையை ஆரம்பத்திலேயே ஏதாவது ஒரு நிதி இல்லாமல் செய்ய முடியாது. நாம் தந்திகள் அனுப்ப வேண்டி வரலாம், சில பிரசுரங்களையும் அச்சிட வேண்டி வரும், கொஞ்சம் சுற்றுப்பிரயாணமும் அவசியமாவதோடு உள்ளூர் அட்டர்னிகளையும் கலந்து ஆலோசிக்க நேரலாம். இங்குள்ள சட்டங்களை குறித்து எனக்கு ஒன்றும் தெரியாததாகையால் அவர்களை பார்க்க சில சட்ட புத்தகங்களையும் வாங்க வேண்டியிருக்கும். இவற்றையெல்லாம் பணம் இல்லாமல் செய்ய முடியாது. மேலும் இந்த வேலைக்கு ஒருவர் மாத்திரம் போதாது என்பதும் தெளிவானது. எனக்கு உதவி செய்ய பலர் முன்வர வேண்டும். உடனே ஏக காலத்தில் பல குரல்கள் எழுந்தன. அல்லாஹ்வின் மகிமையே மகிமை, அவன் அருளே அருள், பணம் வந்துவிடும் உங்களுக்கு, உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுக்கு ஆட்களும் இருக்கிறார்கள், தயவு செய்து நீங்கள் தங்குவதற்கு ஒப்புக்கொள்ளுங்கள், எல்லாம் நன்றாகிவிடும் என்றனர். இவ்விதம் பிரிவு உபச்சார கோஷ்டி காரிய குழுவாக மாறியது. விருந்து முதலியவர்களை சீக்கிரமாக முடித்துக் கொண்டு வீடு திரும்பி விடுவோம் என்று யோசனை கூறினேன். இந்த போராட்டத்திற்கு என் மனதிற்குள்ளேயே ஒரு திட்டம் போட்டுக்கொண்டேன். வாக்காளர் ஜாபிதாவில் யார் யாருடைய பெயர்கள் இருக்கின்றன என்பதை தெரிந்து கொண்டேன். மேற்கொண்டும் ஒரு மாத காலம் தங்குவதென்றும் தீர்மானித்தேன். இவ்விதம் தென்னாப்பிரிக்காவில் என் வாழ்க்கைக்கு கடவுள் அடிகோலியதோடு தேசிய சுயமரியாதைக்காக நடத்திய போராட்டத்திற்கு விதையையும் ஊன்றினார்.

0: காந்தியஞ்சலி கேட்டோம். சத்திய சோதனை, சுயசரிதை, குரல் வண்ணம், நெல்லையில் அழகிய நம்பி அவர்கள். நேரம் 7:10.
1: தினமும் காலை 8:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்க விருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

நிறமேலு மணி 14 நிமிடம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைகி பூக்கள் கேட்டுட்டு இருக்கோம்.

0: ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்போடு வலம்புறக்கூடிய கண்ணாடி மாளிகை இன்று காலை 11:02 வெற்றி கொடி கட்டு என்ற தலைப்பில் வலம்பர காத்திருக்கிறது. வெற்றி கொடி கட்டு. பெண் தொழில் முனைவோர் கே நித்யா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் ஆர் பி பரிமலா தேவி அவர்கள். இன்று காலை 11:02 கண்ணாடி மாளிகை. தொடர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பேகி பூக்கள் கேட்கலாம். அதற்கு முன்பாக 7:15 தமிழில் செய்தி அறிக்கை சென்னையஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். இந்தியா வெனிசுலா இடையேயான நட்புறவு மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியலை பிஜேபி மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் வெளியிட்டுள்ளன. நேபாள் வெளியுறவு அமைச்சர் திரு ஷிசிர் கனால் 3 அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். இந்தியா ரஷ்யா இடையேயான நட்புறவுக்கு களங்கம் விளைவிக்கும் முயற்சிகள் ஒருபோதும் வெற்றியடையாது என்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். 18 ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா வெனிசுலா இடையே எரிசக்தி, அரிய வகை கனிமங்கள், தொழில்நுட்பம், விவசாயம், சுகாதாரம், மக்கள் தொடர்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அதிபருடன் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், லத்தீன் அமெரிக்காவில் இந்தியாவின் நட்பு நாடாக திகழும் அந்நாட்டுடன் பரஸ்பரம் இருதரப்பிற்கும் பயனளிக்கும் நடவடிக்கைகளை இணைந்து மேற்கொள்வது என முடிவு செய்யப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செயலாளர் திரு ருத்ரேந்திர டாண்டன், உலகில் அதிக எண்ணெய் வளம் கொண்ட நாடாக வெனிசுலா திகழ்கிறது என்றும், எரிசக்தி துறையில் அந்நாட்டுடனான ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா விரும்புவதாகவும் கூறினார். இது தவிர கால்நடை வளர்ப்பு, போக்குவரத்து, வேளாண் உபகரணங்கள், வாகன உற்பத்தி மற்றும் மருந்து உற்பத்தி போன்ற துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக திரு டாண்டன் தெரிவித்துள்ளார். இந்தியா பிரிட்டன் இடையே பரஸ்பரம் பயனளிக்கக்கூடிய பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக

0: வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவிட்டுள்ள அவர், இந்தியா வந்துள்ள அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சருடனான பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த சந்திப்பின் போது பொருளாதார வளர்ச்சி, தொழில்நுட்பம், புதுமை கண்டுபிடிப்புகள், பாதுகாப்புகள், பருவநிலை மாற்றம், தூய்மை எரிசக்தி, கல்வி போன்ற துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். வரலாறு மற்றும் கலாச்சார ரீதியில் இரு நாடுகளுக்கும் இடையே வலுவான நட்புறவு இருந்து வருவதாகவும், உயர் தொழில்நுட்பம், பொருளாதார நடவடிக்கைகளில் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுவடைய செய்வதற்கான முன்முயற்சிகள் குறித்தும் ஆலோசனை நடத்தியதாக திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இதனிடையே பெங்களூருவில் லிவர்பூல் பல்கலைக்கழக கிளையை அமைப்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தேசிய கல்விக் கொள்கை அமலாக்கத்தின் குறிப்பிடத்தக்க நடவடிக்கை என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கற்றல், புதுமை கண்டுபிடிப்புகள், ஆராய்ச்சி ஆகியவற்றில் உலகின் மையமாக இந்தியா உருவெடுத்து வருவதாக தெரிவித்துள்ளார். உலக அளவில் முன்னணியில் உள்ள பல்கலைக்கழகங்கள் இந்தியாவில் அதன் கிளைகளை அமைத்து வருவதன் மூலம் இளைஞர்களுக்கு சிறந்த கல்விக்கான வாய்ப்புகள் அதிகரிப்பதுடன் கல்வித்துறையில் இந்தியா பிரிட்டன் இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். எரிசக்தி துறையில் இந்தியா வெனிசுலா இடையே நீண்டகால உறவுகள் இருந்து வருவதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவிட்டுள்ள அவர், அதிக அளவிலான எண்ணெய் வளம் கொண்ட நாடாக உள்ள வெனிசுலாவில் கச்சா எண்ணெயை சுத்திகரிக்கும் பணிகளில் இந்திய நிறுவனங்களின் தொழில்நுட்ப நிபுணத்துவம், மனிதவளம் ஆகிய துறைகளில் முக்கிய பங்களிப்பை வழங்க முடியும் என்று குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஏப்ரல் மே மாதங்களில் இந்தியாவிற்கு அதிக அளவில் கச்சா எண்ணெயை பெருமளவில் விநியோகம் செய்த நாடு வெனிசுலா திகழ்வதாகவும், எதிர்காலத்தில் எரிசக்தி துறையில் இரு நாடுகளுக்கும் இடையேயான வாய்ப்புகளை இது எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். கச்சா எண்ணெய் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக இந்திய தொழில்நுட்ப வல்லுநர் குழு விரைவில் அந்நாட்டிற்கு செல்ல உள்ளதாக திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். நேபாள் வெளியுறவு அமைச்சர் திரு ஷிசிர் கனால் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அவரது இந்த பயணத்தின் போது வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இவ்விரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தகம், போக்குவரத்து, எரிசக்தி, முதலீடு உள்ளிட்ட துறைகளில் பரஸ்பரம் நலன் சார்ந்த பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்படும் என்று நேபாள அரசு தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியா ரஷ்யா இடையேயான நட்புறவுக்கு களங்கம் விளைவிக்கும் முயற்சிகள் ஒருபோதும் வெற்றி அடையாது என்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். சர்வதேச செய்தி நிறுவனத்திற்கு அவர் அளித்த பேட்டியில், இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் அந்நாட்டின் வெளியுறவுக் கொள்கை சுதந்திரமானது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவுடனான பொருளாதார வாய்ப்புகளை விரிவுபடுத்தும் நடவடிக்கைகளுக்கு ரஷ்ய உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்தார். விமான நிறுவனங்களுக்கு வலுவான நிதி கட்டமைப்பு, விமான பயணிகளுக்கு குறைந்த செலவில் பயணம் ஆகியவற்றை உறுதி செய்யும் வகையில் விமான எரிபொருள் நிலைப்படுத்தும் திட்டத்தின் கீழ் புதிய விலையை மத்திய அரசு நிர்ணயித்துள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவி வரும் பதற்றமான சூழல் காரணமாக சர்வதேச அளவில் எரிபொருளுக்கான விலை அதிகரித்து வரும் நிலையில், உள்நாட்டு விமான நிறுவனங்களுக்கு எரிபொருள் விலையை லிட்டர் 1.86 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய விலை அடுத்த 3 ஆண்டுகளுக்கு எவ்வித மாற்றமும் இன்றி இருக்கும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. பயண கட்டணம் மற்றும் விமான நிலைய கட்டணங்களை சீராக பராமரிப்பதற்கு இத்திட்டம் உதவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த விலை நிர்ணயத்தின்படி எண்ணெய் நிறுவனங்களுக்கான ஈவுத்தொகை, வரிகள் உட்பட விமான எரிபொருளின் விலை லிட்டர் 1 தில்லியில் 115 ரூபாயாகவும், மும்பையில் 114 ரூபாய் 50 காசுகளாகவும், சென்னையில் 139 ரூபாயாகவும் இருக்கும் என்று

0: மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகத்தின் இயக்குநர் திரு ரோஹித் ராஜ் தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலம் முசாஃபர்பூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 5 உயர்ந்துள்ளது. இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்கள் உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டதாக அம்மாவட்ட ஆட்சியர் திரு சுப்ரத் குமாசென் தெரிவித்துள்ளார். அம்மாநில முதலமைச்சரின் அறிவுறுத்தலின் பேரில் உயிரிழந்தோரின் குடும்பத்தங்களுக்கு தலா 400,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்த 5 உறுப்பினர்கள் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் தெரிவித்தார். இதனிடையே இந்த தீ விபத்திற்கு மின்கசிவே காரணம் என்று முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளதாக அம்மாவட்ட மொத்த காவல்துறை கண்காணிப்பாளர் திரு கந்தேஷ் மிஸ்ரா தெரிவித்துள்ளார். எனினும் இந்த விபத்திற்கான காரணம் குறித்த முழுமையான விசாரணை நடைபெற்று வருவதாக அவர் கூறினார். இந்நிலையில் இந்த விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு அம்மாநில முதலமைச்சர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் ஜூன் 5 இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இத்தினத்தையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. புவியை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் 1973 இந்நாளை உலக சுற்றுச்சூழல் தினமாக கடைபிடிக்க ஐநா முடிவு செய்தது. 18 ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவார இறுதி ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. ஜப்பானில் நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி பிற்பகல் 3:30 தொடங்குகிறது. மகளிர் அரை இறுதி ஆட்டத்தில் இந்தியா சீனாவை எதிர்கொள்கிறது. இப்போட்டி இந்திய நேரப்படி இன்று காலை 9:30 தொடங்குகிறது. உலான்பட்டர் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. ஆடவர் 87 கிலோ எடைப்பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் சுனில்குமார் 4-3 என்ற புள்ளி கணக்கில் கிர்கிஸ்தானின் அசாத் சாலிடினோவை வென்று இப்பதக்கத்தை கைப்பற்றினார். 97 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் நிதிஷ்குமார் 13-9 என்ற புள்ளி கணக்கில் கஜகஸ்தானின் நுராய்சில் அமனாலை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா வெனிசுலா இடையேயான நட்புறவு மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியலை பிஜேபி மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் வெளியிட்டுள்ளன. நேபாள் வெளியுறவு அமைச்சர் திரு ஷிசிர் கனால் 3 அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். இந்தியா ரஷ்யா இடையேயான நட்புறவுக்கு களங்கம் விளைவிக்கும் முயற்சிகள் ஒருபோதும் வெற்றி அடையாது என்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். 18 ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவார இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேயர்கள் கேட்க விருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி வீதி மதுரை.
2: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை.
1: இதோ இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
3: அன்பர்களே, இன்று வெள்ளிக்கிழமை போடி ஜக்கமநாயக்கன்பட்டி ஸ்ரீ ராமலிங்க சௌடேஸ்வரி ஆலயத்திற்கு செல்வோம். தேனி மூணாறு நெடுஞ்சாலையில் தேனியிலிருந்து 17 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள போடி ஜக்கமநாயக்கன் பட்டியில் இந்த கோவில் உள்ளது. போடி நாயக்கனூரின் ஒரு பகுதியாக உள்ளது ஜக்கமநாயக்கன் பட்டி. இங்குதான் 300 பழமை வாய்ந்த இந்த கோவில் உள்ளது. 300 முன்பு பருவமழை பொய்த்து பஞ்சம் ஏற்பட்டது. தாராபுரம் என்னும் ஊரிலிருந்து விவசாய குடிகள் இங்கு வந்து சேர்ந்தார்கள். அப்போது பாளையக்காரர் போடைய நாயக்கர் என்பவர் பெயரால் இந்த ஊர் போடைய நாயக்கனூர் என அழைக்கப்பட்டு பின் மருவி போடி நாயக்கனூர் என ஆனது. இந்த பாளையக்காரர் தாராபுரத்திலிருந்து வந்த விவசாயிகளை ஜக்கமநாயக்கன் பட்டியில் தங்க வைத்தார். இம்மக்கள் தங்கள் வழிபாட்டிற்காக ஜம்புதாடு மற்றும் கும்பம் ஒன்றை கருவறையில் வைத்து சிறு குடிசை கட்டினர். பின் அதனையே கல்லால்

ஆன கருவறையாக்கி வழிபட்டனர். அப்போது ஹம்பி ஹேமகூட ஜகத்குரு தயானந்த சுவாமிகள் வருகிருந்தார். அவரது அருளாசியின் வண்ணம் மகாமண்டபம், அர்த்த மண்டபம், கருவறை என்னும் அமைப்பில் கோவில் எழுந்தது. மகாமண்டபத்தில் கொடிமரம், பலிபீடம், நந்தி முதலியவை உள்ளன. அர்த்த மண்டப வாயிலிலே விநாயகர், சுப்பிரமணியர் உள்ளனர். கருவறையில் ராமலிங்கரை லிங்கமூர்த்தமாகவும் அம்பாள் ஸ்ரீ சௌடேஸ்வரியையும் தரிசிக்கலாம். ஸ்ரீ சௌடேஸ்வரியை சிம்ம வாகனத்திலும் எழுந்தருள வைத்துள்ளனர்.

0: என எண்ணி பக்தர்கள் வழிபடுகிறார். விவசாயத்தில் அமோக விளைச்சல் கிட்டவும் தொழில் வளர்ச்சி அடையவும் கல்வி முன்னேற்றம் ஏற்படவும் இந்த அம்பாளையும் பயபக்தியோடு வழிபடுகிறார்கள். அவள் நற்பலன்களையும் நமக்கு நல்குகிறாள். தன் மனதில் குறைகளை அம்பாளிடம் கூறினால் அவற்றை அம்பாள் நிவர்த்தி செய்து விடுகிறாளாம். இவளை நீதிபதியாக்கி தங்கள் நியாயங்களை கூறி நீதி கேட்பவர்களும் இங்கே உண்டு. உள் சுற்றில் நவகிரகம், காலபைரவர், மகாலட்சுமி, துர்கை, தட்சிணாமூர்த்தி, மகேஸ்வரி, கன்னிமூலை கணபதி முதலிய சன்னதிகள் உள்ளன. தினமும் இருகால பூஜைகள் நடைபெறுகின்றன. ஆண்டுதோறும் நடைபெறும் சித்திரை திருவிழா 3 நாள் நடைபெறும். ஆடியில் வரலட்சுமி பூஜை, ஆவணி அபட்டம், நவராத்திரி, கார்த்திகை மகாதீபம், மார்கழி வைபவம், தைப்பொங்கல், மகாசிவராத்திரி முதலியவை இங்கு விழா நாட்கள். 1/6/2023 மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. சக்தி, அழகு நிலைநிறுத்தல், கொடியேற்றம், ஆற்றிலிருந்து கரகம் எடுத்து வருதல் போன்றவை முக்கிய நிகழ்வுகள். அப்போது பக்தர்கள் கத்தி போடுதல் என்னும் நிகழ்ச்சியை மனதை உருக வைக்கும். 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பெரிய கும்பிடு விழா நடைபெறும். எல்லா நலன்களும் தரும் போடி நாயக்கனூர் ஜக்கையன்பேட்டை ஸ்ரீ ராமலிங்க சௌடேஸ்வரியை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. ஓம் சக்தி பராசக்தி.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்கியோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி வீதி மதுரை.
2: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை.
1: நிகழ்ச்சி அமைப்பு பாலாமணி ஈஸ்வர்.

நிறமேலும் மணி 30 நிமிடம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் கேட்டுட்டு இருக்கோம். மதுரை செக்கானூர்னி துணை மின் நிலையத்தின் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் இன்று வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது. இதனால் இத்துணை மின் நிலையத்திலிருந்து மின் விநியோகம் பெறும் பகுதிகளான கிண்ணிமங்கலம், மாவிலிப்பட்டி, கருமாத்தூர், சாக்கிலிப்பட்டி, கோவிலாங்குளம், பூச்சம்பட்டி, ஜோதி மாணிக்கம், வடபழஞ்சி, தென்பழஞ்சி, பல்கலைநகர் ஆகிய பகுதிகளில் இன்று காலை 9 மணி முதல் மதியம் 3 மணி வரை மின் விநியோகம் நிறுத்தப்படும் என தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து கேட்கலாம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைகி பூக்கள்.

நேரம் 7:36 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைகை பூக்கள் கேட்டுட்டு இருக்கோம். சென்னை வானிலை ஆய்வு மையத்திலிருந்து வந்துள்ள ஒரு அறிக்கை. தமிழகத்தில் சில இடங்கள் மற்றும் புதுச்சேரியில் இன்று இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. கன்னியாகுமரி, நீலகிரி, கோவை மாவட்டங்களில் சில இடங்களில் இன்று மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இதற்கான ஆரஞ்ச் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. தென்காசி, திருநெல்வேலி, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், விருதுநகர், மதுரை, சிவகங்கை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, சேலம், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, விழுப்புரம், திருவள்ளூர், வேலூர், செங்கல்பட்டு, ஈரோடு மாவட்டங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழகம் புதுச்சேரியில் சில இடங்களில் இன்று முதல் June 8 வரை அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளது என்றும் கூறப்பட்டுள்ளது. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைகை பூக்கள் கேட்டுட்டு இருக்கோம்.

அரண் படத்திற்காக பாடல் கேட்டு முடித்த நேரம் 7:43. பிரேக்ஃபாஸ்ட் ஷோ போய் ஹீ பூக்க கேட்டுட்டு இருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9. பிளஸ் டூ மாணவர்கள் விடைத்தாள் நகலை இன்று முதல் பதிவிறக்கம் செய்யலாம் என அரசு தேர்வர்கள் இயக்ககம் அறிவிப்பு. பிளஸ் டூ தேர்வு விடைத்தாள் நகல் கோரி 67,812 மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர். இந்த விடைத்தாள் நகலுக்காக விண்ணப்பிக்க இன்று வெள்ளிக்கிழமை பிற்பகல் முதல் வருகின்ற 16 வரை பாட வாரியாக www.dge.tn.gov.in என்ற இணையதளத்தில் தோன்றும் பக்கத்தில் பதிவு எண் மற்றும் பிறந்த தேதி உள்ளீடு செய்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். விடைத்தாள் நகலை பதிவிறக்கம் செய்த பின்னர் மாணவர்கள் மறுகூட்டல் மறு மதிப்பீடு செய்ய விரும்பினால் அதற்கான படிவத்தையும் அந்த இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்ய வேண்டும். பின்னர் பூர்த்தி செய்த விண்ணப்பத்தினை அந்தந்த மாவட்டத்தில் உள்ள அரசு தேர்வர்கள் உதவி இயக்குனர் அலுவலகத்தில் வருகிற 16 சமர்ப்பிக்க வேண்டும். மறு பதிப்பீட்டிற்கு ஒரு பாடத்திற்கு ₹505, மறு கூட்டலுக்கு உயிரியல் பாடத்திற்கு ₹305, பிற பாடங்களுக்கு ₹205 கட்டணமாக செலுத்த வேண்டும் என அரசு தேர்வர்கள் இயக்கம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. தொடர்ந்து கேட்கலாம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பூக்கள்.

பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைகை பூக்க கேட்டுட்டு இருக்கோம். நேரம் 7:50. மதுரை வேளாண்மை இணை இயக்குநர் அவரிடமிருந்து வந்துள்ள ஒரு செய்தி குறிப்பு, 14,000 விவசாயிகள் தனித்துவ அடையாள எண் பெறவில்லை, இ சேவை மையங்களில் பதிவு செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தனித்துவ அடையாள எண் இருந்தால் மட்டுமே மானிய விலையில் விதைகள், உரங்கள், பயிர் காப்பீடு திட்டம் உள்ளிட்ட அரசு வழங்கும் அனைத்து நலத்திட்டங்களையும் பெறுவதற்கு அடையாள எண் அவசியமான ஒன்று. எனவே பதிவு செய்யாத விவசாயிகள் தனித்துவ அடையாள எண் பெற ஆதார் எண், பட்டா, சிட்டா, நில ஆவணங்கள், வங்கி கணக்கு புத்தகம், பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட செல்போன் எண் ஆகியவற்றுடன் அருகில் உள்ள பொது இ சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை, தோட்டக்கலைத்துறை அலுவலகங்களுக்கு சென்று பதிவு செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்படுகிறது. தொடர்ந்து கேட்கலாம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைகை பூக்கள்.

எங்கேயும் எப்போதும் சந்தோஷமாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் கேட்டுட்டு இருக்கோம். நேரம் 7:55. இனி அடுத்த நிகழ்ச்சியாக மனசுக்கு பிடித்த புத்தம்புது விருப்ப பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். பாட்டு வேணுமா நிகழ்ச்சி இன்னைக்கு ராமநாதபுரம் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக விளம்பர காத்துட்டு இருக்கு. 0452 மதுரையின் முன்னிணைப்போடு 25 30 170 25 30 171 என்ற எண்களில் ராமநாதபுரம் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். இன்று காலை 8:00 பாட்டு வேணுமா

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இதுவரை பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில பல அற்புதமான தகவல்களோட பாடல்களும் கேட்டு ரசித்தோம். நிறைவு பெறுகிறது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் செண்பகொள்ளி. இன்னும் சில நொடிகளில் செய்திச் சுருக்கம் சென்னையஞ்சலாக கேட்கலாம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. யோகக்கலை மனித குலத்திற்கு இந்தியா வழங்கிய விலைமதிப்பில்லாத பரிசு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். இந்தியா பிரிட்டன் இடையே பரஸ்பரம் பயனளிக்கக்கூடிய பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். எரிசக்தி துறையில் இந்தியா வெனிசுலா இடையே நீண்டகால உறவுகள் இருந்து வருவதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் நாடுகளுக்கிடையே வர்த்தகம் முதலீடு தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பு வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை செயலர் திரு சிபி ஜார்ஜ் கூறியுள்ளார். விமான நிறுவனங்களுக்கு வலுவான நிதி கட்டமைப்பு, விமான பயணிகளுக்கு குறைந்த செலவில் பயணம் ஆகியவற்றை உறுதி செய்யும் வகையில் விமான எரிபொருள் நிலைப்படுத்தும் திட்டத்தின் கீழ் புதிய விலையை மத்திய அரசு நிர்ணயித்துள்ளது. மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்குவதற்கான விண்ணப்பங்களை மத்திய அரசு பெற்று வருவதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான தேர்தல் மற்றும் இடைத்தேர்தலில் போட்டியிடும் 11 வேட்பாளர்கள் அடங்கிய பட்டியலை பிஜேபி வெளியிட்டுள்ளது. மாநிலங்களவை தேர்தலில் தமிழகத்திலிருந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியிட உள்ளதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. நாட்டின் வளர்ச்சிக்கும் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் கல்வி அடித்தளமாக உள்ளது என்று மாநில வீட்டுவசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. தென்மேற்கு பருவமழை காரணமாக தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தானையும், மகளிர் பிரிவில் இந்தியா சீனாவையும் எதிர்கொள்கிறது. உலான்பட்டர் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 மனசுக்கு பிடித்த புத்தம் புது விருப்ப பாடல்கள் கேட்டு ரசிக்கும் நிகழ்ச்சியாக பாட்டி வேணுமா.

0: இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் ராமநாதபுரம் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக விளம்பர காத்திருக்கிறது. 0452 மதுரையின் முன்னிணைப்போடு 25 30 170 25 30 171 என்ற எண்களில் வரலாம். ராமநாதபுரம் மாவட்ட நேர்கள் உங்களுக்கு பிடித்தமான 19 விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் உங்களோட செண்பகவள்ளி. நேரம் 8:03, ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நேயரை சந்திக்கலாம்.
1: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
2: எப்படி?
1: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோட்டியார் பை மேரியட்ல June 13th and 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல up to 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
3: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, TNC apply.
0: பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில வந்திருக்கக்கூடிய முதல் நேயர் வணக்கம்.
4: ஆகாஷ்வாணி மதுரை வானொலிக்கும் எங்கள் ராமநாதபுரம் சேர்ந்து வரும் ராமேஸ்வரம் அன்பளித்தும் செம்போலி மடத்துக்கும் காலை வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியில் இணைவது ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
0: முருகன் சொல்லுங்க, முதல் நேரா வந்திருக்கீங்க, என்ன பாடல் கேட்க போறீங்க?
4: மேடம் எனக்கு வந்து என்ன எரிந்தாய் படத்துல இருந்து மழை வர போகுது புலிகளும் தூவுறதே அந்த படத்துல இருக்கு மேடம்.
0: அப்படிதான் உங்க ஏரியால வரப்போகுதா? நன்றி உங்களுக்காகவும் கேட்டு ரசிக்கும் அனைத்து நேர்களுக்காகவும்.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், விழுவர்சந்தை அருகில், ராஜபாளையம்.
1: The Indian Navy invites online applications from unmarried male and female candidates for 10+2 BTech cadet entry scheme, permanent commission. Last date for submission is 18 June 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy, combat ready, cohesive, Atmanirbhar, safeguarding seas for a viksit samriddh Bharat. Join Indian Navy.
2: நன்றி உங்களுக்காகவும் கேட்டு ரசிக்கும் அனைத்து நேயர்களுக்காகவும்.

ஆகாசத்தையும் கண்டேன்.

0: வல்லரிமான் 217 மேலமாசி வீதி மதுரை.
1: நேரம் 8:18 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இன்னைக்கு பாட்டு வேணுமா? ராமநாதபுரம் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். வந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
2: ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்துல இருந்து ஜமுனா பேசுறேன்.
1: ஜமுனா, சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
2: அமரன்ல இருந்து மின்னலை சாங் போட்டு.
1: மின்னலை கேட்டுருவோமா?
2: கேட்டுருவோம்.
1: நன்றி. உங்களுக்காகவும் கேட்டு ரசிக்கும் அனைத்து நேர்களுக்காகவும்

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும்

0: சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர் ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம் சேவை செய்திகள் பகுதி சின்ன சொக்கிக்குளம் மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம். நேரம் 8:23 நிமிடம். பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள் கேட்டுட்டு இருக்காங்க. வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம். காலை வணக்கம்.
0: காலை வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: ராமநாதபுரத்துல இருந்து முத்து.
0: முத்து, சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: காலை சாப்பிடும் படத்துல இருந்து ஏ சின்ன புள்ள பேத்த புள்ள
0: பாடுவீங்களா?
1: என்னங்கம்மா
0: பாடுவீங்களான்னு கேட்டேன். வேண்டாம், பாட்டையே கேட்டுடலான்றீங்க.
1: ஆமா,
0: கேட்டுருவோமா? நன்றி உங்களுக்காகவும் கேட்டு ரசிக்கும் அனைத்து நேர்களுக்காகவும்.

0: நேரம் 8:28 ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். பாட்டி விரும்ப நிகழ்ச்சியில் வந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம், இனிய காலை வணக்கம்.
0: இனிய காலை வணக்கம்.
1: ராமநாதபுரம் மாவட்டம் கொல்லங்குளம் எஃப்எம் சதீஷ்குமார்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: வேட்டையன் படத்திலிருந்து திருச்சி என்ன பாடல்
0: கேட்டலாமா?
1: கேட்டலாம் மேடம்.
0: நன்றி உங்களுக்காகவும் கேட்டு ரசிக்கும் அனைத்து நேயர்களுக்காகவும்.

0: நேரம் 8:28 ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். பாட்டி வெறுமா நிகழ்ச்சியில் வந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம், இனிய காலை வணக்கம்.
0: இனிய காலை வணக்கம்.
1: ராமநாதபுரம் மாவட்டம் கொல்லங்குளம் எஃப்எம் சதீஷ்குமார்.
0: சொல்லுங்கய்யா, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: வேட்டையன் படத்திலிருந்து திருச்சி என்ன பாடல்
0: கேட்டலாமா?
1: கேட்டலாம் மேடம்.
0: நன்றி உங்களுக்காகவும் கேட்டு ரசிக்கும் அனைத்து நேயர்களுக்காகவும்.

கண்ணா அண்டர் கட்டல தண்டர் குந்தர் அண்டர் வண்டர் ஜூட்டு கண்ணா அண்டர் சூட்டு கண்ணா வந்தர் ஜோட்டு கண்ணா இப்போது ஜோட்டு அண்டர் சூட்டு கண்ணா வந்தர் ஜோட்டு கண்ணா இப்போது ஜோட்டு அண்டர் சூட்டு கண்ணா வந்தர் ஜோட்டு கண்ணா இப்போது ஜோட்டு.

0: பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
1: பாட்டு வேணுமா கேட்டு இருக்கோம். ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம் ஜோசப், எங்கிருந்து பேசுறீங்க? ராமேஸ்வரம், தங்கச்சி மடத்துல இருந்து. சரி, என்ன பாடல் கேட்க போறீங்க? காட்டுமல்லி கேட்டுருவோம். நன்றி உங்களுக்காகவும், கிட்டசைக்கும் அனைத்து நேர்களுக்காகவும்.

0: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
1: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
0: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
1: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான். மங்களன் மங்கள்ல
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள்.

0: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோட்டியார் பை மேரியட்ல ஜூன் 13th அண்ட் 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, TNC apply.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: நேரம் 8:44 பாட்டு வினுமா நிகழ்ச்சி ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக கேட்டுட்டு இருக்கோம். வந்திருக்கக்கூடிய நிறைவான நேயர் வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் இருவருக்கும் இனிய வணக்கம்.
0: இருவர் இல்ல, ஒருவர் மட்டும்தான் இருக்கேன். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: ராமேஸ்வரம் சுகுமார்.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: நல்ல விஜய பாட்டுல இருந்து ஒரு குத்த பாட்டு கொடுங்க அனைவருக்காகவும்.
0: நன்றி உங்களுக்காகவும், கேட்டு ரசிக்கும் அனைத்து நேயர்களுக்காகவும்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் இன்னைக்கு ராமநாதபுரம் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக வலம் வந்து சென்றது. பாடல் கேட்டு ரசித்த நேர்களுக்கு நன்றி கூறி நிறைவு பெறுகிறது பாட்டு வேணுமா. இனி கேட்கலாம். நேரம் 8:50.
2: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேர்கள் கேட்க விருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: முகத்தில் அனைத்து
4: மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
6: காசி தேசத்துல ஒரு வேடன் இருந்தானா, அவன் வழக்கம் போல் காட்டுக்கு வேட்டையாட போயிருக்கிறான். ஒரு மானுக்கு நேராக குறி பார்த்து அம்பை விட்டுருக்கான். குறி தவறி போய் அந்த அம்பு ஒரு பெரிய மரத்து மேலே போய் குத்திக்கிட்டுது. விஷந்தடவுன அம்பு, அதனால் மரம் வீணாக போயிட்டுது. அதிலிருந்து இலை காய் எல்லாம் உதிர ஆரம்பிச்சுட்டுது. கொஞ்ச நாளில் அந்த மரம் பூரா காஞ்சி அப்படியே பட்டு போச்சு. அந்த மரத்தில் ஒரு பொந்து, அதில் ஒரு கிளி ரொம்ப காலமாக இருந்துக்கிட்டு இருக்குது. அந்த மரம் நல்லபடியாக வளமாக இருந்த காலத்தில் நிறைய பறவைகள் அதில் தங்கியிருந்தது. மரம் காய ஆரம்பித்ததும் அந்த பறவையெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிது, சரி இனிமேல் இந்த மரம் நமக்கு சரிப்பட்டு வராது, வேறு இடம் பார்க்க வேண்டியது தான் அப்படின்னு நினச்சி ஒவ்வொன்றா பறந்து போக ஆரம்பிச்சுட்டுது. கடைசியில் தங்கியிருந்தது அந்த ஒரு கிளி மட்டும்தான். அது அந்த மரத்தை விட்டுட்டு எங்கேயும் போகிறதுக்கு பெரியப்படலை. ஏன்னா அதுக்கு அந்த மரத்து மேலே அவ்வளவு அன்பு. இறை தேடுறதுக்கு கூட அந்த கிளி வெளியே போகிறதில்ல. சாப்பிடாமல் இருந்தால் உடம்பு என்னத்துக்கு ஆகும். கிளி ரொம்ப வாடி போயிட்டுது, சத்தம் போட்டு கத்த கூட அதால் முடியல. அந்த கிளி இப்படி நடந்துக்கிறது தேவலோகத்தில் இருந்த இந்திரனுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததான். நேரில் போய் அந்த கிளியை பார்த்துட்டு வந்தால் தேவையில்லைன்னு தோணுச்சு அவனுக்கு. உடனே தேவலோகத்திலேருந்து புறப்பட்டு பூலோகத்துக்கு வந்து சேர்ந்தான் இந்திரன். ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி அந்த கிளிக்கு முன்னாடி போய் நின்னான். ஏ கிளியே, உனக்கு என்ன பைத்தியமா? இந்த மரத்தில் இலையும் இல்லை காயும் இல்லை, கிளையெல்லாம் காஞ்சி போய் எப்போ ஒடிஞ்சு விழலாம்னு நேரம் பார்த்துக்கிட்டு இருக்குது. நீ இன்னமும் இதையே கட்டிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிறியே. உன் கூட இருந்த மற்ற பறவைகள்லாம் பார்த்தியா? இதே காட்டில் உள்ள செழிப்பான மரங்களில் போய் கூடு கட்டிக்கிட்டு சுகமாக இருந்துக்கிட்டு இருக்கு. நீ மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்படணும் அப்படின்னு கேட்டான் இந்திரன். கிளியை சும்மா சோதிக்கிறதுக்காக தான் அப்படி கேட்டிருக்கான். அந்த கிளிக்கு தவ வலிமை அதிகம், அதனால் வந்திருக்கிறது இந்திரன் தாங்கிறது அதுக்கு புரிஞ்சு போச்சு. தேவேந்திரா, நான் இந்த மரத்தில் தான் பிறந்தேன் வளர்ந்தேன். சின்ன வயசுலேருந்து என்னை வளர்த்து காப்பாற்றி ஆளாக்கினது இந்த மரம் தான். எனக்கு பசி எடுத்தப்போ பழம் கொடுத்தது இந்த மரம் தான். எனக்கு ஆபத்து வந்தப்போ அடைக்கலம் கொடுத்தது இந்த மரம் தான். இப்போ இந்த மரம் கஷ்ட திசையில் இருக்குது. இந்த நேரத்தில் நான் மட்டும் நல்லா இருந்தால் போதும்னு நினைக்கலாமா? அது வந்து சுயநலம் இல்லையா? இப்படி இது துன்பப்படுற காலத்தில் நானும் இது கூட இருந்து துன்பத்தை சகிச்சுக்கிறது தான் நியாயம். உதவி செஞ்சவங்களை வந்து உதறி தள்ளுறது நல்லது இல்லைங்கிறது உங்களுக்கே தெரியும். என்னோட நல்ல விரதத்தை குலைக்கிறது மாதிரி அல்லவா இருக்குது நீங்கள் சொல்கிறது. தேவர்களுக்கு ஏற்படுற சந்தேகங்களையே தீர்த்து வைக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிற நீங்கள் எனக்கு இப்படி உபதேசம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டு தான் கிளி. இந்திரனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இதை கேட்டதும் கிளியே, நண்பர்

0: நண்பர்கள்னால் ஒன்று மாதிரி இருக்கணும். பொதுவாக ஒருத்தர் நல்லா இருக்கிறப்போ அவரை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க, அவர் கொஞ்சம் வீணாக போயிட்டால் அத்தனை பேரும் ஓடி போயிடுவாங்க. நீ அது மாதிரி இல்லை, சுகத்தையும் துக்கத்தையும் சமமாக எடுத்துக்கிட்டேன், உன்னை பாராட்டுறேன், உனக்கு விருப்பமான வரம் ஏதாவது கேளு தரேன் அப்படின்னாரான் இந்திரன். கிளி என்ன வரம் கேட்டது தெரியுமா? இந்த மரம் மறுபடியும் முன்னாடி இருந்தது மாதிரியே இலை பூ கனிகளோடு செழிப்பாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு தான். அப்படியே தந்தேன்னார் இந்திரன். அடுத்த வினாடியே மரம் முன்னாடி இருந்ததை விட செழிப்பாக பூத்து குலுங்க ஆரம்பிச்சுட்டுது. அந்த கிளியும் ரொம்ப நாள் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் இந்திரலோகம் போய் சேர்ந்துதான். மகாபாரதத்தில் பீஷ்மர் வந்து தர்மருக்கு இந்த கதையை சொல்கிறார். மற்றவர்கள் வந்து துன்பப்படுறப்போ இந்த கிளி மாதிரி எவன் வந்து பரிவு கொள்கிறானோ அவன் மேன்மை அடையிறது நிச்சயம் அப்படின்னு அவர் சொல்கிறார். சரி, அந்த கதையை இந்த சமயத்தில் எதுக்கு சொல்லணும் அப்படின்னா, வயசான காலத்தில் அம்மா அப்பாவை கவனிக்காத பிள்ளைங்க காதில் இது விழட்டுமேங்கிறதுக்காக தான். மற்றவங்க துன்பப்படுறப்போ பரிவு காட்டினாலே அந்த அளவுக்கு மேன்மை கிடைக்கும்னா, பெற்றவங்க துன்பப்படுறப்போ பரிவு காட்டினா எந்த அளவுக்கு மேன்மைங்கிறத நினச்சி பார்க்கணும். ஒரு வயசான அப்பா தன்னோட பிள்ளைய பற்றி ரொம்ப மெச்சிக்கிட்டார். என் பிள்ளை எப்பவும் புத்திசாலித்தனமாக குடும்பம் நடத்துகிறான், அவன் சம்சாரம் கோவிச்சுக்கிட்டு பிறந்த வீட்டுக்கு போகிற அளவுக்கு அவன் நடந்துக்கிட்டதே இல்லை அப்படின்னார். அப்படிங்களான்னு கேட்டோம் ஆச்சரியமாக. ஆமாங்க, ஏன்னா இவனே அவங்க வீட்டுக்கு போய் வீட்டோட மாப்பிள்ளையாக தங்கிக்கிட்டான் அப்படின்னார். இவெல்லாம் எந்த காலத்தில் அப்பா அம்மாவை காப்பாற்றுறது?
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில் அனைத்து
3: மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9. இன்னும் சில நொடிகளில் செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. யோகக்கலை மனித குலத்திற்கு இந்தியா வழங்கிய விலைமதிப்பில்லாத பரிசு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். நாட்டை கட்டமைப்பதில் கலாச்சாரம் மற்றும் சமூக சேவைகள் முக்கிய பங்கு வகிப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மக்களவையின் முன்னாள் தலைமை செயலாளராக பணியாற்றிய டாக்டர் சுபாஷ் காஷ்யப்பின் மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. பருவநிலை மாற்றத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் இயற்கைக்கு உகந்த நடைமுறைகள் பெரும் பங்கு வகிப்பதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். இத்தினத்தையொட்டி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கடல் உணவு ஏற்றுமதி தொடர்பான 2 நாள் தேசிய பயிலரங்கு விசாகப்பட்டினத்தில் இன்று தொடங்குகிறது. 2 மாத காலத்திற்கான நிதி கொள்கையை ரிசர்வ் வங்கி இன்று அறிவிக்கவுள்ளது. இந்தியாவின் சார்பில் உலக வங்கியின் செயல் இயக்குநராக திரு நீலகண்ட மிஸ்ராவை நியமிப்பதற்கு பணி நியமனங்களுக்கான மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. விமான நிறுவனங்களுக்கு வலுவான நிதி கட்டமைப்பு, விமான பயணிகளுக்கு குறைந்த செலவில் பயணம் ஆகியவற்றை உறுதி செய்யும் வகையில் விமான எரிபொருள் நிலைப்படுத்தும் திட்டத்தின் கீழ் புதிய விலையை மத்திய அரசு நிர்ணயித்துள்ளது. மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்குவதற்கான விண்ணப்பங்களை மத்திய அரசு பெற்று வருவதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான தேர்தல் மற்றும் இடைத்தேர்தலில் போட்டியிடும் 11 வேட்பாளர்கள் அடங்கிய பட்டியலை பிஜேபி வெளியிட்டுள்ளது. மாநிலங்களவை தேர்தலில் தமிழகத்திலிருந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியிட உள்ளதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. நாட்டின் வளர்ச்சிக்கும் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் கல்வி அடித்தளமாக உள்ளது என்று மாநில வீட்டுவசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தானையும், மகளிர் பிரிவில் இந்தியா சீனாவையும் எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங் எல்லாருக்கும். நேரம் 9:23 ஆயிட்டு இருக்கு. பள்ளி திறஞ்சாச்சு, அதனால எங்க பார்த்தாலும் குழந்தைங்க தாங்க ஸ்கூல் யூனிஃபார்ம்ல அழகா போயிட்டே இருக்காங்க பள்ளிக்கூடங்களுக்கு. அதனால என்னாச்சு அப்படின்னீங்கன்னா, கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது அங்கங்கே. அதனால வேலைக்கு போகக்கூடிய மக்கள் கொஞ்சம் சீக்கிரம், 10 நிமிஷம் பிரியற கிளம்புனீங்கன்னா டிராஃபிக் ஜாமில் மாட்டிக்காமல் சீக்கிரமாகவே வேலைக்கு டென்ஷன் இல்லாமல் போகலாம். முக்கியமாக பைக்கில் போகக்கூடியவங்க ஹெல்மெட் அணிச்சுக்கோங்க. இதே ஃபோர் வீலர் அப்படின்னாக்கா சீட் பெல்ட் தவறாமல் போட்டுக்கோங்க. சேஃப்டி ரொம்ப முக்கியங்க. இப்போ நிகழ்ச்சிகளை போயலாமா? 1000 புத்தகங்களை வாசித்தவர் ஒருவர் இருந்தால் அவரை காட்டுங்கள், அவரே எனது வழிகாட்டி என்பது ஜூலியஸ் சீசர் வார்த்தைகள். அறியாமை இருளை அகற்றி அகத்தில் ஒளியை ஏற்றும் புத்தக வாசிப்பை நேசிப்போம், உயிர்காற்றின சுவாசிப்போம்னு சொல்லி உங்களுக்கு குட்டி குட்டி இன்ஃபர்மேஷன்ஸ் கூடவே சம சூப்பரான பழக்கத்தில் காத்திருப்பது லாவண்யா. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz. ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை.

போதும் ஒரு நொடிதான், இறப்பதும் ஒரு நொடிதான். சொல்லடி அந்த பொண்ணு ரெண்டுக்கும் பாலம் எது? பதகில புள்ளி இருக்கும் ஊத்தினா கட்டாதே.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
1: பிரைட் அண்ட் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சியில் இன்றைய தினம் என்ன ஸ்பெஷல் தெரிஞ்சுக்கலாமா? ஜூன் 5 வேர்ல்ட் என்விரான்மெண்ட் டே, உலக சுற்றுச்சூழல் தினம். 1972 ஐக்கிய நாடுகள் சபை வேர்ல்ட் என்விரான்மெண்ட் டேயாக அறிவித்தது. 1973 முதல் உலக சுற்றுச்சூழல் தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது.
2: Scream, all the people want to shout.

0: இன்னைக்கு.
1: ஐயோ அண்ணன் துரத்துறாரு, ஓடு ஓடு ஓடு.
0: வேணாண்டா தம்பி, சொன்னா கேளு. வேணா

0: தான் சொல்றது.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: जिनके पास कोई गारंटी नहीं है, सरकार खुद उनकी गारंटर बन रही है.
3: पिछले 6 वर्षों में पीएम स्वनिधि योजना के तहत 75 लाख से ज्यादा स्ट्रीट वेंडर्स को 17,800 करोड़ रुपए से अधिक के लोन दिए गए हैं. साथ ही ब्याज सब्सिडी और डिजिटल लेन देन पर कैशबैक के रूप में लगभग 800 करोड़ रुपए की सहायता भी प्रदान की गई है. आज देश भर के स्ट्रीट वेंडर्स, जिनमें करीब 46% महिलाएं हैं, अपने व्यापार को नई ऊंचाइयों तक ले जा रहे हैं. पीएम स्वनिधि के 6 साल, उत्साह, सम्मान, स्वाभिमान.
4: நேரம் 9:16:40. ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 MHz-ல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ட்ரை டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரமில்லை. உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று. அதை பத்தம் பேசிட்டு இருக்கோம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் இயற்கை வளங்களை பாதுகாக்கும் முயற்சியில் மக்களை ஊக்குவிக்கவும் இந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது.
5: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
6: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
5: கவலை விடுங்க தம்பி. ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
6: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை FM 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
7: 103.3 மதுரை FM இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
8: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
9: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
8: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை

0: ரெட்எம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை கேட்டுட்டு இருக்கீங்க. குட்டி குட்டி இன்ஃபர்மேஷன்ஸ் கூடவே சூப்பரான பாடல்கள் வந்துட்டே இருக்கு. உலக சுற்றுச்சூழல் தினம் பத்தி பேசிட்டு இருக்கோம். 2026 கருப்பொருள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இன்ஸ்பைர்ட் பை நேச்சர் ஃபார் கிளைமேட் ஃபார் அவர் ஃபியூச்சர். பசுமை ஆற்றல் நிலையான வளர்ச்சி மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நடவடிக்கைகள் நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவது இக்கருப்பொருள்.
1: மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.

0: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோட்யார்ட் பை மேரியட்ல June 13th and 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, TNC apply.
3: ஆகாஷ்வாணிக்கு 90 இளைய தலைமுறையின் இதய துடிப்பாய், அதிரடி மெட்டுக்களும் அறிவுசார் நிகழ்ச்சிகளும் இளம் தளிர்களின் மழலை மொழியில் பூந்தளிரும் ஆன்றோரும் சான்றோரும் ஆற்றும் நல் உரைகளும் என் திசைகளிலும் எதிரொலிக்கும் எமது ஆகாஷ்வாணிக்கு அகவை 90.

பிரைட் அண்ட் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சியில் இன்றைக்கு பாரத பிரதமரின் திறன் மேம்பாடு மற்றும் வேலைவாய்ப்பு திறன் உருவாக்குதல் திட்டம் குறித்து தெரிஞ்சுக்க போறோம். 2015 மத்திய திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகத்தால் தொடங்கப்பட்டதுதான் இத்திட்டம். இத்திட்டத்தின் பயனாளிகள் யார், பயன்கள் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம் ஒரு பாடலுக்கு பிறகு.

நேரம் 9:46:35. பாரத பிரதமரின் திறன் மேம்பாடு மற்றும் வேலைவாய்ப்பு திறன் உருவாக்குதல் திட்டம் பற்றி பேசிட்டு இருக்கோம். இத்திட்டத்தின் பயனாளிகள் நாளைய இந்தியாவின் தூண்களான இளைஞர்கள். நாடு முழுவதும் உள்ள இளைஞர்களுக்கு இத்திட்டத்தின் மூலம் குறுகிய கால பயிற்சி, மறுதிறன் மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சி போன்றவை அளிக்கப்படுகிறது.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: இப்போ பயிற்சிகள் கொடுக்கப்படும் இளைஞர்களுக்கு அப்படின்னு இத்திட்டத்தின் கீழ் சொன்னோம். எப்படி கொடுப்பாங்க அப்படின்னாக்க, பிரதம மந்திரி கௌசல் விகாஷ் யோஜனா இத்திட்டத்தின் கீழ் தொழில்துறை தேவைகளுக்கு ஏற்ப பயிற்சிகள் வழங்கப்பட்டு சான்றிதழ்களும் வழங்கப்படுகிறது.

நேரம் 9:55. நிகழ்ச்சியின் நிறைவாக்கிறலாம். பாரத பிரதமரின் திறன் மேம்பாடு மற்றும் வேலைவாய்ப்பு திறன் உருவாக்குதல் திட்டம் பத்தி பேசிட்டு இருக்கோம். காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சியில். சரிங்க, பயிற்சியும் கிடைச்சிருச்சு, சான்றிதழும் வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரதம மந்திரியின் வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம் PMEGP அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் ஊரக மற்றும் நகர்ப்புறங்களில் புதிய குறு சிறு தொழில்கள் தொடங்க மானியத்துடன் கூடிய கடனுதவி வழங்கும் திட்டம் கீழ் கடன் பெற்று தொழில் துவங்கலாம். இதுக்கான தகுதிகள் பார்த்தீங்கன்னா, 18 வயது முடிவடைந்திருந்தால் போதுமானது, 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும், குறு சிறு தொழில் துவங்க மானியத்துடன் கூடிய கடனுதவி பெற முடியும்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கான பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதில் உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டை கட்டமைப்பதில் கலாச்சாரம் மற்றும் சமூக சேவைகள் முக்கிய பங்கு வகிப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மக்களவையின் முன்னாள் தலைமை செயலாளராக பணியாற்றிய டாக்டர் சுபாஷ் காஷ்யப்பின் மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. பருவநிலை மாற்றத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் இயற்கைக்கு உகந்த நடைமுறைகள் பெரும் பங்கு வகிப்பதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். இத்தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கடல் உணவு ஏற்றுமதி தொடர்பான இரண்டு நாள் தேசிய பயிலரங்கு விசாகப்பட்டினத்தில் இன்று தொடங்குகிறது. இரண்டு மாத காலத்திற்கான நிதி கொள்கையை ரிசர்வ் வங்கி இன்று அறிவிக்க உள்ளது. இந்தியாவின் சார்பில் உலக வங்கியின் செயல் இயக்குநராக திரு நீலகண்ட மிஸ்ராவை நியமிப்பதற்கு பணி நியமனங்களுக்கான மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. விமான நிறுவனங்களுக்கு வலுவான நிதி கட்டமைப்பு, விமான பயணிகளுக்கு குறைந்த செலவில் பயணம் ஆகியவற்றை உறுதி செய்யும் வகையில் விமான எரிபொருள் நிலைப்படுத்தும் திட்டத்தின் கீழ் புதிய விலையை மத்திய அரசு நிர்ணயித்துள்ளது. மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்குவதற்கான விண்ணப்பங்களை மத்திய அரசு பெற்று வருவதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாநிலங்களவை தேர்தலில் தமிழகத்திலிருந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியிட உள்ளதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 115,440 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக மணிமுத்தாறு அருவியில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க இரண்டாவது நாளாக இன்றும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. உலான்பட்டர் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கம் வென்றுள்ளது.

நேரம் 10:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 என் விருப்பம். இன்னைக்கு என் விருப்பம் நிகழ்ச்சியில் உங்களோடு செண்பகவல்லி. என் விருப்பம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு என்ன பாடல்கள் கேட்டு ரசிக்க போகிறோம், அதை விட முக்கியமாக என்ன விஷயம் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு ஆர்வத்தோடு காத்துட்டே இருப்பீங்க. கண்டிப்பாக இன்னைக்கு உலக சுற்றுச்சூழல் தினம், June 5. பொதுவாக நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுப்புறம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்வளவு முக்கியம் அப்படின்னா, இயற்கையோட அடிப்படை தான் இந்த உலகமே. பஞ்சபூதங்களின் அடிப்படை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு அப்படின்னு. அதை சுற்றி தான் நம்மளோட வாழ்க்கை முழுவதுமே

இருக்குது. அதில் ஏதாவது ஒன்று சின்ன மாற்றம் ஏற்பட்டால் கூட மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கக்கூடியது. அப்படிப்பட்ட சுற்றுச்சூழல், அந்த இயற்கையை ரசிச்சுட்டே அப்படியே பாடல் கேட்டுட்டே நம்ம தொடர்ந்து நிகழ்ச்சி கேட்கலாம். என் விருப்பம் நிகழ்ச்சியில்

நேரம் 10:08 என் விருப்பம் கேட்டுட்டு இருக்கோம். ஆகாஷ் வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. சுற்றுச்சூழல் பற்றி தான், அதாவது இந்த பாடல் கேட்டோம் இல்லையா, இவ்வளோ அருமையான ஒரு பாடல். இசை எப்படி நம்ம வசியப்படுத்துமோ அதே மாதிரி இயற்கையும் ஒரு அற்புதமான ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. அதுவும் அந்த காலை பொழுது இனிமையான அந்த இளம் வெயிலில் அந்த இனிமையான காற்று, குயில்களோட சத்தம், இது கேட்கும் பொழுதே மனதுக்கு ஒரு உற்சாகமான சந்தோஷம் பிறக்கும். அப்படிப்பட்ட இயற்கையை வந்து நம்ம எவ்வளவு அருமையாக பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை.

சிட்டுக்குருவிகளும் சரி, வண்ணத்து பூச்சிகள் இல்லாத உலகத்தை நம்மளால கற்பனை செஞ்சு கூட பார்க்கவே முடியாது. அதுவும் குழந்தைகள் முக்கியமா சொல்லணும் இல்லையா. ஓடி பிடித்து விளையாடக்கூடிய அந்த புல்வெளியா இருக்கட்டும், நிழல் தரக்கூடிய மரங்களா இருக்கட்டும், சுத்தமான காற்றை சுவாசிக்கணும் அப்படின்ற ஆசையோட இன்னும் வரக்கூடிய அந்த சந்ததிகள் காத்துட்டு இருக்கு. அவங்களுக்காக நம்ம என்ன பண்ண போறோம்? நிறைய மரங்கள் இருந்தது, இன்னைக்கு அந்த மரங்கள்லாம் இருக்கா அப்படின்ற கேள்விக்குறிகள். அப்படிப்பட்ட இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டிய முக்கிய பங்கு நமக்கு இருக்கு. தொடர்ந்து பேசலாம் பாடலுக்கு பிறகு.

நேரம் 10:14 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 என் விருப்பம் கேட்டுட்டு இருக்கோம். உலக சுற்றுச்சூழல் தினம் June 5, இதை பத்தி தான் தெரிஞ்சிட்டு இருக்கோம் இல்லையா. பூமியையும் இயற்கையையும் காப்பாற்றுவதை பற்றின நேரடியாக உலகளாவிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னு அதுக்காகத்தான் ஐக்கிய நாட்டு சபை 1973 உலக சுற்றுச்சூழல் தினம் அப்படின்ற ஒரு தினத்தை உருவாக்கியது. இதன் அடிப்படையே இந்த தினம் ஒவ்வொரு ஆண்டும் June 5 உலகெங்கும் கொண்டாடப்படுது அப்படின்றது. இந்த ஒரு நாள் மட்டும் கொண்டாடினா பத்தாது, இதோட விழிப்புணர்வு ஒவ்வொரு நாளும் தெரியப்படுத்தணும் அப்படின்றதா இதோட முக்கிய நோக்கமாகவும் இருக்கு. இன்னைக்கு இருக்க சூழலை பார்த்தீங்கன்னா நம்மளால தவிர்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய கொடுமையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பிளாஸ்டிக். இந்த பிளாஸ்டிக் பை அதிகரிக்கிறதுனால என்னென்ன விளைவுகள்லாம் ஏற்படுது, காடுகள் அழிக்கப்படுறதுனால பூமி அதிகமாக வெப்பம் அடையுது, அதுவும் இந்த வருஷம்லாம் ரொம்ப அதிகமான வெப்பம். இந்த வெப்பத்தை தாங்க முடியாமல் எவ்வளவு மக்கள் நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம் இல்லையா. ஸோ இதுக்கெல்லாம் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் மாற்றம் தான் முக்கிய காரணம். ஸோ அந்த சுற்றுச்சூழல் மாற்றத்திற்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய நாம் என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணலாம், தொடர்ந்து பேசலாம் பாடலுக்கு பிறகு.

நிறம் 10:20 என் விருப்பம் கேட்டுட்டு இருக்கோம். எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 1.9. சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும், இயற்கையை பாதுகாக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருக்கிறத விட நம்ம சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள் கிடைத்தது அப்படின்னா சின்ன சின்ன செடிகள் வளர்க்கலாம், தண்ணீரை வீணடிக்காம அதை சேகரிக்கலாம். அதே மாதிரி பூமியை காக்கக்கூடிய முக்கியமான விஷயம் நான் சொன்ன மாதிரி பிளாஸ்டிக்கை தவிர்த்து எவ்வளவு முடியுமோ அதை தவிர்க்கிறதுக்கான முயற்சிகள் நம்மிடம் இருந்து ஆரம்பிக்கலாம். அன்றாட வாழ்க்கையில நம்ம எளிய விஷயங்களை, சின்ன சின்ன விஷயங்களை கடைபிடித்தாலே போதும். நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய கழிவுகள், அது வந்து சமையலில் உபயோகப்படுத்தக்கூடிய தேவையில்லாத கழிவுகள், அதை ரெண்டாக பிரித்து அதாவது மறுசுழற்சி பண்ண முடியாத கழிவுகள் இருக்கும். இப்போ பிளாஸ்டிக்காக இருக்கலாம், இல்லை கவர் இந்த மாதிரி இருக்கும், இல்லை வீட்டில் உடைந்து போன பொருட்கள் இருக்கும், அதை தனியாக ஒரு கவர்லையும், காய்கறிகள், அதுக்கப்புறம் தோட்டத்திற்கு பயன்படுத்தக்கூடிய இந்த செடிகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும், அதெல்லாம் வந்து மக்கக்கூடியதாக இருக்கும். அதை தனியாகவும் நம்ம பயன்படுத்த ஆரம்பித்தோம் அப்படின்னா இது நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும். அதே மாதிரி தேவையில்லாத நேரத்தில் மின் விசிறி, அதாவது ஃபேன், அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க, ஆனால் மின் விசிறி ஓடிட்டே இருக்கும், மின் விளக்கை அணைக்க மாட்டோம். இந்த மாதிரி நம்ம வீட்டிலையே நம்ம வந்து அதை வந்து சரியாக கவனிக்காமல் நிறைய மின்சாரத்தை வந்து அதிகப்படுத்திட்டே இருப்போம் இல்லையா. மின்சாரத்தை சேகரிக்கிறோம், தண்ணீரை வந்து சிக்கனப்படுத்தணும். இது சுற்றுச்சூழலை மட்டும் இல்லை, நம்மக்கு அடுத்து வரக்கூடிய சந்ததிகளுக்கும் நம்ம சேமித்து வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படின்னு சொல்லலாம்.

நேரம் 10:26 என் விருப்பம் கேட்டு இருக்கோம். எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையின் 1.9 உலக சுற்றுச்சூழல் தினம் June 5 இன்னைக்கு இதுக்காக சுற்றுச்சூழல் பத்தி பேசிட்டு இருக்கோம். இயற்கையோட முக்கியத்துவம் என்ன? இயற்கையை நாம பாதுகாத்தோம் அப்படின்னா இயற்கை நம்மை காக்கும் அப்படின்றதுதான் உண்மையான ஒரு விஷயம். வருங்கால தூண்களான குழந்தைகளை நினைத்து பசுமையான உலகத்தை உருவாக்க முடியும். சுற்றுச்சூழல் தினமாக நம்ம என்ன பண்ணலாம்? மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், பூமியை காப்போம் அப்படின்ற உறுதிமொழி எடுத்துட்டோம் அப்படின்னாலே போதும். சுற்றுச்சூழலை பாதுகாத்தோம் அப்படின்னா நிச்சயமா நம்மை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். ஷெண்பகவள்ளி, நன்றி நேர்களே.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில் ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
1: வணக்கம் நேயர்களே, நேரம் 10:30 ஆயிட்டிருக்கு. ஒரு பட பாடல்கள் கேட்க போறோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. இன்னைக்கு என்ன படம் பாடல் கேட்க போறோம் அப்படின்னா, திருடா திருடா திரைப்படத்திலிருந்தான் பாடல் கேட்க போறோம். மணிரத்னம் எழுதி இயக்கிய படமான திருடா திருடா 1993 திரைக்கு வந்தது. இதன் இசை அமைப்பாளர் ஏ.ஆர். ரஹ்மான். வைரமுத்து வரிகள், வருகிறது பாடல், அனைவரும் கேட்டு ரசிக்க.

62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான ஜிஆர்பி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில் ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும் மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.

62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.

நேரம் 10:47 நொடிகள் ஆயிட்டிருக்கு. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz. நினைவூட்டுகிறோம் நேர்களே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பில் வளம் வரும் கண்ணாடி மாளிகையின் இன்றைய தலைப்பு வெற்றி கொடிகட்டு. நேர்முக நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் பெண் தொழில் முனைவோர் கே நித்யா அவர்கள். உடன் உரையாடுகிறார் ஆர் பி பரிமளாதேவி. திருடா திருடா திரைப்படத்திலிருந்து ஒரு பட பாடல்கள் கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz.

திருடா திருடா திரைப்படத்திலிருந்து ஒரு பட பாடல்கள் கேட்டோம். ஏ ரோமான் இசையில் வைரமுத்து வரிகள் ஒழித்துச் சென்றது பாடல். நிறைவு பெறுகிறது ஒரு பட பாடல்கள். தொடர்ந்து கேட்கலாம் செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகள்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கான பல்வேறு நடவடிக்கையை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொள்வதில் உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டை கட்டமைப்பதில் கலாச்சாரம் மற்றும் சமூக சேவைகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மக்களவையின் முன்னாள் தலைமைச் செயலராக பணியாற்றிய டாக்டர் சுபாஷ் காஷ்யப்பின் மறைவுக்கு பிரதமர் இரங்கல் தெரிவித்துள்ளார். உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பருவநிலை மாற்றத்திற்கு எதிரான நடவடிக்கையில் இயற்கைக்கு உகந்த நடைமுறைகள் பெரும் பங்கு வகிப்பதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். தமிழக பிஜேபி முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலையின் ராஜினாமாவை பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் ஏற்றுக்கொண்டுள்ளார். மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்குவதற்கான விண்ணப்பங்களை மத்திய அரசு பெற்று வருவதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாநிலங்களவை தேர்தலில் தமிழகத்திலிருந்து காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியிட உள்ளதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. நாட்டின் வளர்ச்சிக்கும் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் கல்வி அடித்தளமாக உள்ளது என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1,15,440 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக மணிமுத்தாறு அருவியில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க இரண்டாவது நாளாக இன்றும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை காரணமாக தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ரித்விக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: வணக்கம் நேயர்களே, நேரம் 11:03:15 ஆயிட்டிருக்கு. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz-இல் கண்ணாடி மாளிகை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வண்ணத்தில் மிளறும் கண்ணாடி மாளிகையில் இன்று வெற்றி கொடிக்கட்டு. நேர்முக நிகழ்ச்சியில் நம்மோடு இணைகிறார் பெண் தொழில் முனைவோர் கே நித்யா அவர்கள். உடன் உரையாட காத்திருக்கிறார் ஆர் பி பரிமளாதேவி அவர்கள். ஒரு சிறிய விளம்பர இடைவெளி தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைகிறோம் நேர்களே.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: வணக்கம் நேர்களே, இன்றைய கண்ணாடி மாளிகையில வெற்றி கொடிகட்டு. ஆமாங்க, இளம் பெண் தலைமுறை

0: ட்ரெயினர் அப்படின்னு சொல்லும்போது நிறைய விஷயங்களை சாதிச்சுட்டே வராங்க. அதுலேயும் முக்கியமாக தொழில் சார்ந்த நிறைய வாய்ப்புகளை உருவாக்கி நிறைய வேலை வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்குறாங்க. அப்படி தொழில் முனைவோராக இருந்து, அதுவும் ஒரு இளம் பெண்ணாக இருந்து நிறைய விஷயங்களை இப்போ சாதிச்சுட்டு இருக்கேன் நித்யா அவர்களை தான் நாம் இன்னைக்கு நிலையத்தில் சந்திச்சிட்ருக்கோம். வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: உண்மையாகவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா தொழில் முனைவோர் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பெண்கள் இப்போ நிறைய விஷயங்களை முன்னெடுத்து செஞ்சிட்ருக்காங்க. அதுவும் நீங்கள் வந்து ஒரு இளம் பெண் அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இயற்கை சார்ந்த பொருட்கள் சம்மந்தப்பட்ட இந்த உற்பத்தி துறையில் நீங்கள் இப்போ இருக்கீங்க. மொதல் உங்களை பற்றி எங்களுக்கான ஒரு அறிமுகம் கொடுத்துருங்களேன்.
1: அனைவருக்கும் காலை இனிய வணக்கம். தேங்க்யூ ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி மேம். என் பேர் வந்து நித்யா. நான் வந்து ஸ்கூலிங் எல்லாமே வந்து தேனியில் பண்ணேன். ஸோ காலேஜ் வந்து ஸ்ரீ ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் கோயம்புத்தூரில் பண்ணேன். ஆஃப்டர் தட் 2 இயர்ஸ் நான் ஒர்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பிஸ்னஸ்குள்ளே ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ 2018 தான் இந்த பிஸ்னஸ்குள்ளே உள்ளே வந்தோம் நாங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக் கோல்ட் ப்ரெஸ் சோப்ஸ் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் நம்ம.
0: இப்போ பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே ஒரு பக்கம் பார்த்தோன்னா படித்து முடித்த உடனே ஒரு வேலைக்கு போயிடணும், இந்த அளவுக்கு எனக்கு சம்பளம் கிடைச்சா போதும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி நான் ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்படி உதயமாச்சு?
1: ரொம்ப நல்ல க்வெஸ்டின் மேம், தேங்க்யூ. ஆக்சுவலி நானுமே வந்து கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி கனரா பேங்கில் அசிஸ்டன்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணேன் 2 இயர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் மேரேஜுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் என்னை ஃபஸ்ட்டு ஒரு கேட்ட க்வெஸ்டின், உன்னோட நாலேஜ் இவ்வளோதானா, இதுக்கப்புறம் நீ நெக்ஸ்ட் லெவல் போகணும்னு நினைக்கிறியா அப்படிங்கிற ஒரு க்வெஸ்டின் தான் என்னை ஃபஸ்ட்டு ஸ்பார்க் பண்ணிச்சு. நெக்ஸ்ட் நான் ஒரு மீட்டிங் போயிருந்தேன், கலெக்டர் மீட்டிங். ஸோ அங்கே ஒரு க்வெஸ்டின் கேட்டாங்க என்னையை. ஸோ கடவுளை தாண்டி யாருக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும் அப்படின்னா, இப்போ நான் ஒரு கலெக்டர், எனக்கு என்னோடய பையனுக்கோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கோ கொடுக்க முடியுமான்னு கேட்டால் நோ அப்படிங்கிற ஆன்சர். ஆனால் அது யாருனால அந்த ஜாப் வேலை வாய்ப்பு உருவாக்க முடியும்னா ஆண்டர்பிரினரால் மட்டும்தான் உருவாக்க முடியும்னு சொன்ன இடத்துல எனக்கு கிளிக் ஆச்சு. சரி, ஏன் நம்ம நாலேஜை இன்னும் அடுத்த கட்டை எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு யோசிக்கும் போது தான் நான் அந்த பிஸ்னஸ்க்குள்ளே வந்தேன். ஏன்னா என்னால் இன்றைக்கி வந்து ஒரு 20 குடும்பம் நல்லா வாழ்கிறாங்கன்னா அதை தாண்டி அந்த சொசைட்டியும் சரி அந்த சமுதாயமும் சரி வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் என்னால் உருவாக்க முடியுதுங்கிறதுனால தான் நான் ஃபஸ்ட்டு பிஸ்னஸ்க்குள்ளே உள்ளே வந்தேன் மேம்.
0: தொழில் அப்படின்னு சொல்லும்போது நிறைய விஷயங்கள் இருக்கும். அதே சமயம் இயற்கை சார்ந்த இந்த தொழில் அப்படின்னும் போது எப்படி அது உங்களுக்கு உத்வேகம் அளித்தது? ஏன்னா ஆர்கானிக் முறையில் வந்து நீங்கள் வந்து சோப்பு உற்பத்தி செஞ்சிட்ருக்கீங்க. இந்த இயற்கை சார்ந்த பொருட்களை தயாரிக்கிறது அப்படின்றதுக்கே வந்து நிறைய கொஞ்சம் கஷ்டப்படணும். ஏன்னா தொழில் வாய்ப்புகள் அப்படின்றது நிறைய இருக்குது. இருந்தாலும் இயற்கைக்கு நம்ம வந்து ஒரு உத்வேகம் கொடுக்குற வகையில் இந்த மாதிரியான தொழில் வாய்ப்புகளை மேம்படுத்தணும் அப்படின்ற ஆசை உங்களுக்குள்ள எப்படி ஏற்பட்டது?
1: ஆக்சுவலி நான் ஹாஸ்டல் டேஸில் படிக்கும்போது எனக்கு வந்து நான் வீட்டிலருந்து போனதுனால இந்த அரப்பு சீயக்காய் வீட்டில் பாத் பவுடர் இந்த மாதிரி தான் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நான் அது மார்க்கெட்டில் வந்து கோயம்புத்தூர் அந்த மாதிரி போகும்போது அந்த மாதிரி எனக்கு கிடைக்கல. ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் சோப்ஸ் இந்த மாதிரி தான் பயன்படுத்துகிற மாதிரி இருந்தது. ஸோ அதை மார்க்கெட்டில் தேடும்போது எனக்கு அவைலபிலிட்டி ரொம்ப கிடைக்கல. ஸோ அதனால் என்னோடய ஸ்கின் ப்ராப்ளம் சரி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்குமே சரி அந்த ஸ்கின் கேர் ஹேர் கேர் எல்லா இஷ்யூமே நாங்கள் ஃபேஸ் பண்ணுறதை பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு அது ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருந்தது. பட் ஆனால் நானுமே கொஞ்சம் கஷ்டப்பட்டு படித்ததுனால கண்டிப்பாக ஜாப் போயே ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தில் நான் அதுக்கடுத்து போடுறதுனால ஸோ அதை கண்டினியூ பண்ண. அதுக்கப்புறம் ஒரு பிரேக் ஈவன் பாயிண்ட்டாக ஏன் நமக்கு வந்த ப்ராப்ளம்க்கே ஒரு சொல்யூஷன் போகக்கூடாது. ஸோ அந்த ஸ்கின் கேர் ஹேர் கேர்லேயே நம்ம பாத் பவுடர் இருந்ததில்ல. ஸோ அதையே நம்ம ஏன் கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறது தான் மேம் அந்த ஸ்பார்க் பாயிண்ட் ஆனது. ஸோ அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் போகும்போது பார்த்திங்கன்னா அந்த பாத் பவுடர் வந்து எல்லாருமே வீட்டில் பண்ணுறோம், ஆனால் அதை ஏன் மார்க்கெட் கொண்டு போக முடியலை அப்படிங்கும்போது அதுக்கு ஸ்டாண்டர்ட் இல்லை, கரெக்டான ஃபார்முலாஸ் இல்லை, ஸோ லேப் டெஸ்டட் இல்லை, இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்ணும்போது தான் சரி ஓகே நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் ஆகும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தான் எனக்கு ஸ்பார்க் ஆனது.
0: இயற்கை முறையில் வந்து இந்த அழகு சாதன பொருட்கள் அப்படின்றது உற்பத்தி, இந்த உற்பத்திக்காக நீங்கள் என்னென்ன பயிற்சிகள்லாம் எடுத்துக்கிட்டீங்க? அதாவது இதுக்காக ஸ்பெஷலாக இந்த தொழில் வாய்ப்புகளை உருவாக்கணும் அப்படின்றதுக்காக என்னென்ன பயிற்சிகள்லாம் உங்களுக்கு கிடைக்கப்பட்டது?
1: ஆக்சுவலி இந்த பாத் பவுடர் இப்போ நான் சொன்னீங்களே அந்த சீயக்காய் அரப்பு இதெல்லாம் பண்ணுறோம், பட் ஆனால் இதை மாடர்ன் வேக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா சோப்பாக கன்வெர்ட் பண்ணலான்னு யோசிச்சு. ஏன்னா டைம் டு ஈஸி டு அக்சஸ். இப்போ பாத் பவுடர் பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும், ஆஃபீஸோ ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்க போகும்போது அதை கண்டிப்பாக எடுக்கிறதுக்கு ஒரு 1/2 hour தேவைப்படும். ஸோ இதே இது சோப்பாக அதை எப்படி மாற்றுறதுன்னு சொல்லிட்டு அந்த இயற்கை முறையில் இருக்கிறதுக்கு நாங்கள் ட்ரைனிங் செக்ஷன் அட்டன் பண்ணோம். கனடாலேருந்து எடுத்துக்கிட்டோம் அந்த ட்ரைனிங் வந்து செக்ஷன். நாங்கள் செக்ஷன் எடுத்துகிட்டு தான் நான் இங்கே வந்து அதை மேக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணேன்.
0: இந்த தொழில் வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு நீங்கள் வந்து வேலை வாய்ப்பையும் உருவாக்கி கொடுத்துருக்கீங்க. இப்போ உங்களுக்கான இந்த தொழில் கூடம் எப்படி ஆரம்பிக்கப்பட்டது? இப்போ நிறைய நாடுகளுக்கு நீங்கள் வந்து ஏற்றுமதி செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்றீங்க. இந்த மாதிரியான முன்னேற்ற பாதையில் போகிற

0: அதுக்கு என்னென்ன படிக்கட்டுகளை எல்லாம் நீங்கள் கடந்து போனீங்க?
1: கண்டிப்பாக மேம். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ண புதுசில் வீட்டில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அது பெரிய லெவலில் சக்ஸஸ்ஸான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. சும்மா நம்ம வீட்டில் தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் கொடுத்துட்ருந்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் ப்ராப்பராக ஒரு ட்ரைனிங் செக்ஷன் எடுத்து நிறையா வந்து ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் பார்த்து லேப் டெஸ்டட் போய் அதுக்கப்புறம் நாங்கள் கொடுக்க ஆரம்பித்தோம். ஸோ கொடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் நல்லா மூவ் ஆகிட்டு இருந்தது. ஒயிட் லேபிளிங் பண்ண ஆரம்பித்தோம். பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் அவங்க வந்து நம்மளை லாஸ் பண்ணிட்டு போன மாதிரி ஆயிடுச்சு. சரி, நெக்ஸ்ட்டு ரெண்டே ஆப்ஷன் இருந்தது. ஒன்று பிஸ்னஸை விட்டு வெளியே போயிடலாம், வெளியே வந்துடணும், இல்லைன்னா வேலைக்கு போயிடணும். இந்த ரெண்டு ஆப்ஷன் வரும்போது சரி ஓகே லாஸ்ட்டாக ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக பார்த்திங்கன்னா கோவிட் வந்தது. ஸோ கோவிட் வந்தால் நான் எங்களுக்கு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறேன். நம்ம இந்தியாவில் வந்து கோவிட் வந்தப்போ எல்லாமே உலகமே இதாக இருக்கும்போது அமெரிக்காவில் ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹேண்ட் சோப் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அங்கே ஹேண்ட்மேட் டாய்லெட் சோப் தான் நம்ம வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணணும்னு கொண்டு வந்தாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் லிக்யூட் ஹேண்ட் வாஷில் வந்து உங்களுக்கு வாட்டர் தான் அதிகமான கண்டென்ட் இருக்கும், சோப்பில் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி இருக்காது. ஸோ அதுதான் எங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் அமைஞ்சது கொரோனா. ஸோ அதுக்கப்புறம் தான் நாங்கள் யூஎஸ்க்கு வந்து மார்க்கெட்டுக்கு உள்ளே போனோம்.
0: நேர்களே, இன்றைக்கி வந்து இளம் தொழில் முனைவோர் அவர்கிட்ட தான் நம்ம பேசிகிட்ருக்கோம். நேர்களும் நீங்கள் வந்து உங்களுக்கான கருத்துக்களும் கேள்விகளும் கேட்கணும் அப்படின்னா தொடர்பு கொண்டு கண்டிப்பாக உங்களோட நல்ல கேள்விகளை கேட்கலாம். இணைப்பில் காத்திருக்கும் முதல் நேயருக்கு வணக்கம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் தான் இருக்கீங்க.
2: வணக்கம் சார்.
0: சொல்லுங்க.
2: பரமக்குடியிலேருந்து பேசுகிறேன் சார். ராமநாதன், கொஞ்சம் எனக்கு வந்து இது சொன்னீங்கன்னா தலைப்பு சொன்னீங்கன்னா பரவாயில்ல.
0: இல்லை, இன்னைக்கு தலைப்பு கிடையாது. இன்னைக்கு வந்து இளம் தொழில் முனைவோர் ஒருத்தவங்க உங்களுக்காக நம்ம நிலையத்துக்கு வருகை புரிந்திருக்காங்க. அவங்ககிட்ட நீங்க கேள்விகளை கேட்கலாம். சரி, நிகழ்ச்சியை கேட்டுட்டு திரும்ப நீங்க வந்து அழைப்புக்கு வந்தீங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் நிறைய ட்ரைனிங்ஸ் எல்லாமே வந்து அப்ராட்லாம் போயிட்டு நிறைய ட்ரைனிங் இதுக்காகவே எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இப்போ அந்த பயிற்சிகளை எப்படி, அதாவது பயிற்சிகள் கிடைக்க பெறுவது அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த பயிற்சிகளுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட உற்பத்தியை மாற்றணும் அப்படின்னும் போது நிறைய கொஞ்சம் திட்டமிடல் இருக்கணும், நிறைய கொஞ்சம் மெனக்கெடுதல் இருக்கணும். அப்படி இருக்கும்போது இங்கே இருக்கிற நம்ம சோர்ஸுக்கு ஏற்ற மாதிரி எப்படி நீங்கள் மாற்றி அதுக்கேற்ற மாதிரி இப்போ கொண்டு போயிட்டுருக்கீங்க?
1: ஓகே, தேங்க்யூ மேம். ஆக்சுவலி யூஎஸ் இந்த மாதிரி அதர் கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நம்மளை மாதிரி இந்தியா ப்ராடக்ட், அதாவது பை பார்ன் அந்த பிளான்ட்லேருந்து வர நேச்சுரலுக்கு ரொம்பவே வேல்யூ பண்ணுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ யூஎஸ் அந்த மாதிரி மார்க்கெட்டில் ஸ்கின் கேர் வந்து கேன்சர் இந்த மாதிரி அதிகமாக வரனால அவங்க நேச்சுரல் ப்ராடக்ட் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. ஸோ அதாவது இப்போ வந்து மஞ்சள் அப்படின்னு சொன்னால் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க பெண்கள் ரொம்ப வந்து ஹெசிடேட் ஆவாங்க. ஆனால் அங்கே அமெரிக்காவில் அதிகமாக சேல் பண்ணுறதே பார்த்திங்கன்னா மஞ்சள் சோப் தான். ஸோ இதை நாங்கள் ஃபஸ்ட்டு எப்படி ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னா முத முத எங்களுக்கு அமெரிக்காவுக்கான வாய்ப்புகள் கிடைக்கல. ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து சோப் பண்ணும்போது ஒருத்தவங்க இந்த அரப்புங்கிற பவுடரை வந்து வாங்குறதுக்காக வந்தாங்க. ஸோ அவங்க எங்களுக்கு கஸ்டமராக தான் வந்தாங்க. அவங்க லேப் டெஸ்டட் பண்ணும்போது 100% நேச்சுரலாக இருக்குதுன்னு சொல்லும்போது அவங்க திருப்பி நெக்ஸ்ட் எங்கள் கிட்டே வந்து கேட்கும்போது நீங்கள் வேறு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க. ஸோ நாங்கள் சொன்னது வந்து சோப் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோன்னு சொல்லும்போது எனக்கு சொல்லி தருவீங்களான்னு கேட்டாங்க. எஸ் மேம் சொல்லிவிட்டு அவங்களுக்கு முத முத நாங்கள் சொல்லி கொடுத்தோம் சோப் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ பொதுவாகவே நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்டிங் லெவலில் இருக்கும்போது நம்ம யாருக்குமே சொல்லித்தர மாட்டோம் நம்ம என்ன பண்ணுறோங்கிறத. எவ்வளோக்கு எவ்வளோ நம்மகிட்ட இருக்கிறத ஷேர் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ கண்டிப்பாக ரிட்டர்ன்ஸ் நமக்கு கிடைக்கும். இதை நான் எப்பயுமே நம்புவேன். ஸோ ஃபஸ்ட்டு அந்த மேம்க்கு சொல்லி கொடுக்கும்போது அவங்க ரொம்ப ஹாப்பி. அவங்க ரிட்டர்ன் யூஎஸில் போயிட்டு அந்த சோப் வந்து சேல் பண்ணாங்க. சேல் பண்ணி 50-100 ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களால சேல் பண்ண முடியலை. என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸோட வெதர், அவங்களோட ஸ்கின் டோன் எல்லாமே டிஃப்ரெண்ட், பட் இந்தியாவில் டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? அப்போ திருப்பி அகைன் எங்களுக்கு கால் வருது, மேம் இந்த மாதிரி சேல் ஆகலை, இந்த மாதிரி இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லும்போது, மேம் ஆக்சுவலி இது நம்ம பண்ணது இந்தியாவில் தமிழ்நாட்டில் உள்ள ஸ்கின் டோனுக்காக நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கோம். ஸோ இது அப்ராடில் செட் ஆகும்னு சொல்லிட்டு திருப்பி ஃபார்முலா சேஞ்ச் பண்ணி நாங்கள் அவங்களுக்கு கொடுத்தோம். கொடுத்ததுக்கப்புறம் அவங்க யூஎஸில் சேல் பண்ணாங்க, நல்லா போச்சு. அங்கே சேல் நல்லா ஃபோக்கஸ் பண்ணனால அவங்களால மேனுஃபேக்சரிங் பண்ண முடியல. ஸோ அப்படியே ஹோல் மேனுஃபேக்சரிங்குமே நம்மகிட்ட கொடுத்துட்டாங்க. இது நான் பெருசாக பார்க்குறது என்னென்னா நாங்கள் சொல்லி கொடுத்தனால வந்து ரிசல்ட்டு தான் இன்றைக்கி நாங்கள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். ஸோ மொத்த மேனுஃபேக்சரிங் நம்ம பார்த்துக்கிறோம், அவங்க வந்து சேலை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க.
0: இயற்கை சார்ந்த பொருட்களுக்கு வந்து எப்பொழுதுமே மதிப்பு அதிகம் அப்படின்றத தான் வந்து இதில் பார்க்க வேண்டிய ஒரு முக்கிய கருத்தாக இருக்குது. அடுத்ததாக நேர் ஒருத்தர் காத்துட்ருக்காங்க, அவங்ககிட்டையும் பேசிடலாம். வணக்கம்.
3: இந்திய வானொலிக்கு விராட்சிபுத்து பாண்டியராஜன், அன்பான வணக்கம்மா.
0: வணக்கம், சொல்லுங்க.
3: வந்திருக்கும் சிறப்பு விருந்தர் அம்மா, வணக்கம்மா.
1: வணக்கம் சார்.
3: வாழ்த்துக்கள்.
1: தேங்க்யூ சார்.
3: வாழ்த்துக்கள். அதாவதுமா எனக்கு ஒரு ரெண்டு கேள்வி இருக்குமா.
1: சொல்லுங்க.
3: அதாவது இந்த இயற்கை சார்ந்த ஒரு பொருளை உருவாக்கணும்னு நினைச்சிருக்கீங்க பாருங்க, அதுக்கே உண்மையில உங்களுக்கு ஒரு சலீட்டு.
1: தேங்க்யூ.
3: அடுத்து வந்து இங்க

0: இந்தியான்றது ஒரு பெரிய வளங்க நாடு. இங்க இருந்து ஒரு பொருளை வெளிநாட்டுக்கு கொள்முதல் பண்ணி நீங்க இந்த மாதிரி ஒரு பெரிய அச்சை பண்ணிருக்கீங்க இல்ல, இது எவ்வளவு பெரிய விஷயம். இதுக்கு எப்படி நீங்க தனிப்பட்ட முறையில நீங்க பண்ணீங்களா இல்ல கூட்டு முயற்சியா, இது எப்படி அணுகுனீங்க, இங்க இருந்து எப்படி அங்க கொண்டு போய் சேருங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லாத்துக்குமே இது ஒரு நினைக்கிறேன். வாய்ப்புக்கு மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம்.
1: நன்றி. தேங்க்யூ சார். ஆக்சுவலி இங்கே வந்து நாங்கள் சொன்னதா சார், ஃபஸ்ட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் இந்த அரப்புங்கிற பவுடரை இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணி ட்ரெடிஷ்னல் ஹேர் வாஷ் அப்படின்னு சொல்லி மாற்றி நம்ம ஃபஸ்ட்டு ஆன்லைன், அப்போல்லாம் வந்து நெட் ஃபெசிலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், அப்போ ஃபேஸ்புக் இது தான் இருந்தது, அதில் நாங்கள் சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். அது மூலியமாக வந்த கஸ்டமர் தான் சார் அவங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதை நாங்கள் வீட்டளவில் பண்ணிக்கிட்டு இருந்தது எப்படி ப்ராப்பராக கம்பெனியாக பண்ணணும்னு நினைக்கும் போது அதுக்கு கீழே ட்ரக் லைசன்ஸ் எல்லாமே ஒரு ப்ராப்பர் மேனுஃபேக்சரிங் யூனிட் வேணும். ஸோ இது எல்லாமே வரும்போது நாங்கள் அதை கம்பெனியாக கன்வெர்ட் பண்ணோம். ஒரு 7000 ரூபாயில் மொதல் நான் வேலையை பார்த்துட்டு வந்து சேர்த்து வச்ச காசை வச்சு ஸ்டார்ட் பண்ணதான் இந்த பிஸ்னஸ். ஸோ அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ப்ராப்பரான மேனுஃபேக்சரிங் யூனிட் வேணும்னு சொல்கிறதுனால நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அமௌண்ட்டுக்காக. ஸோ ப்ராப்பரான யூனிட் மேனுஃபேக்சரிங் எல்லாம் போட்டுட்டு ப்ராப்பரான ட்ரக் லைசன்ஸ் எடுத்தோம் சார். ட்ரக் லைசன்ஸ் கீழே லோ லைசன்ஸ் 6 இருக்குது, அது எல்லாமே எடுத்து தான் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். ட்ரக் லைசன்ஸ் இல்லாமல் இந்தியாவிலே சேல் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ஐஇ கோடுன்னு ஒன்று இருக்குது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோடுன்னு சொல்லுவாங்க, அது இருந்தால் தான் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஏடிங்கிறது ஆத்தரைஸ் டீலர்ஷிப் கோடுங்கிறது கொடுக்கும், அதாவது பேங்க்கில் இந்த பேங்க் மூலமா உங்களுக்கு வருதுங்கிறது இருக்கும். ஸோ இதுதான் சார் ப்ராப்பராக பண்ணுற ஒரு லைசன்ஸ் இருந்தால் தான் நம்ம அடுத்த கட்டம் எடுத்துகிட்டு போக முடியும் நம்மளோட ப்ராடக்ட்டை.
2: அதாவது ஒரு உற்பத்தி அப்படின்றது இருந்தால் அதற்கான உரிமம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதை எந்த வகையில் எடுக்கணும் அப்படின்றத இன்னும் நிறைய பயிற்சிகளோடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். தொடர்ந்து பேசுவோம் ஒரு பாடலுக்கு பிறகு.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸ் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
1: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
2: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
1: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
2: பர்னிச்சருக்கு
1: மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
3: ஜன் ஜன் கா ரக்கே தியான், டிபி முக்த் பாரத் அபியான். ஜன் ஜன் கா ரக்கே தியான், டிபி முக்த் பாரத் அபியான்.
4: நிக்ஷய மித்ர தோ ஹம் சப்கா சாத் நிபாதே. டிபி ரோகி வ பரிஜன் கோ போஷன், ஜாஞ்ச், இலாஜ் ஆர் ஆஜீவிகா சம்பந்தி சஹாயதா பஹுஞ்சாதே. ஜப் மில் ஜாயேகா சப்கோ அப்னா நிக்ஷய மித்ர தயார், தப் பக்கீ ஹோ ஜாயேகி ஹமாரி ஜீத் ஆர் டிபி கி ஹார்.
5: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है. आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं.
3: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान.
4: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं. स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी.
0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸ் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
2: GRP ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸ் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
2: GRP ஜுவல்லர்ஸ்.

0: பெரியார் ரோட், உழவர்சந்தை அருகே, ராஜபாளையம்.
1: நேரம் 11:44 ஆயிட்டு ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல கண்ணாடி மாளிகை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்றைக்கு வெற்றி கொடிக்கட்டு அப்படிங்கிற தலைப்புல நம்மளோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார் முன் பெண் தொலை முனைவோர் கே நித்யா அவர்கள் உடன் உரையாடி கொண்டிருக்கிறார் ஆர் பி பரிமலா தேவி அவர்கள். நிகழ்ச்சியில் நேயர்கள் பங்கு கொண்டு உங்களுக்கான சந்தேகங்களை கேட்டு தெளிவுபெற அழைக்கலாம். 0452 என்ற மதுரையின் முன் இணைப்போடு 25:30-170 என்ற எண்ணிலும், 25:30-171 என்ற எண்ணிலும்.
2: இன்னைக்கு வெற்றி கொடிகட்டு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இன்னைக்கு நித்யா அவர்கள் நம்ம நிலையத்துக்கு வருகை புரிந்திருக்காங்க. ஏன்னா ஒரு இளம் தொழில் முனைவோராக ரொம்ப, அதாவது எல்லாருமே வந்து ஒரு விதமான பாதையில் போகும்போது நம்ம ஒரு புது பாதையை உருவாக்கிட்டு போவோம் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி இயற்கை சார்ந்த இந்த சோப்பு பொருட்களை தயாரிக்கிறது மட்டும் இல்லாமல் அதை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறாங்க. நம்ம ஊரில் கிடைக்கிற அரிதான பொருட்கள் அப்படின்றதில் வெகு எளிதாகவே கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான், அந்த பொருட்களுக்கான மதிப்பூட்டுதல் கூட்டி அதை எந்த அளவுக்கு நம்ம தொழில் வாய்ப்பாக உருவாக்க முடியும் அப்படின்றத தான் இன்றைக்கி அவங்க சாதிச்சு காட்டியிருக்காங்க. இயற்கை சார்ந்த இந்த சோப் அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன மாதிரியான தயாரிப்புகள் எல்லாம் இதில் இருக்குது?
3: ஓகே, ஆக்சுவலி இதில் வந்து நம்ம பண்ணுறது நீம் சோப் அண்ட் மஞ்சள். மேஜராக எக்ஸ்போர்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா நீம், மஞ்சள், துளசி, இதுதான் மேஜராக நம்ம பண்ணுறோம். இந்தியாவிலையும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்தியாவில் பார்த்திங்கன்னா அகத்தியா நேச்சுரல்ன்றதில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதில் வந்து கோல் ப்ரெஸ் சோப்ஸ், சார்கோல், மஞ்சள், ஆவாரம் பூ, இது எல்லாமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பேசிக்காக பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு என்னோடய சஜஷன் பார்த்திங்கன்னா பாத் பவுடர், வீட்டில் கிடைக்கிற பாசிப்பயிரே பெட்டராக இருக்கும். ஆஃப்டர் 1 இயருக்கு மேலே தான் நம்ம சோப்ஸ் வந்து பயன்படுத்தணும். ஸோ அதுதான் வந்து பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. அதுவுமே வந்து நீங்கள் மெல்டன் போருக்கு பதிலாக கோல்ட் ப்ரெஸ் சோப்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்கின் வந்து உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் இருக்கும்.
2: இந்த கோல்ட் ப்ரெஸ்டு அப்படின்ற ஒரு வார்த்தை இப்போ அதிக அளவில் பயன்படுத்தப்படுது, இதோட முக்கியத்துவம் என்ன?
3: ஒன்றும் இல்லை மேம், கோல் ப்ரெஸ் சோப்ஸ் அப்படின்னா நம்ம எண்ணெயால் தயாரிக்கிற சோப். இப்போ தேங்காய் எண்ணெய், நம்ம பாமாயில் இல்லாமல் தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், ஆலிவ் ஆயில், இந்த மாதிரி பயன்படுத்துகிறது தான் இந்த கோல் ப்ரெஸ் சோப்ஸ். மெல்டன் போர்னா ஆல்ரெடி ஒரு பேஸ் இருக்கும், அதை உருக்கி பண்ணுறது தான். ஸோ இந்த ஆயில்னால உங்களுக்கு என்னென்னா, இப்போ நார்மலாகவே சின்ன வயசுலேருந்து நமக்கு கை கால் வறட்சி அந்த தேங்காய் எண்ணெய் போட்டு வீட்டில் தேய்ச்சி விடுவாங்க. ஸோ அதையே தான் இதையும் நம்ம சோப்பாக வந்து பண்ணுறோம். ஸோ இப்போது கோகோனட் மில்க் சோப்பு அப்படிங்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம தேங்காய் எண்ணெயில் பண்ணுற போது உங்களுக்கு அந்த கை கால் வறட்சி இந்த மாதிரி இருக்காது. ஸோ ஆயில் பேஸ் பண்ணி பண்ணும்போது உங்கள் ஸ்கின்னுக்கான பெனிஃபிட்ஸ் ஃபுல்லாகவே கிடைக்கும். அதுவும் இந்த பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா கோகோனட் ஆயிலில் லாரிக் ஆசிட்ன்ற ஒன்று இருக்கும். ஸோ அது வந்து தாய்ப்பாலில் மட்டும்தான் கிடைக்கிற ஒரு இது, அது வந்து கோகோனட் ஆயிலில் தான் நெக்ஸ்ட்டு நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த இப்போ நீங்கள் கோகோனட் ஆயில் பேஸ் சோப் யூஸ் பண்ணும்போது நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அதுக்கான பெனிஃபிட்ஸ் எல்லாமே அந்த லாரிக் ஆசிட், தாய்ப்பாலுக்கு அடுத்து கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் எல்லாமே இந்த டைப் ஆஃப் ஆயில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் கோல்ட் ப்ரெஸ் சோப்ஸ்.
2: அப்போ கிட்டத்தட்ட அதாவது கெமிக்கல்ஸ் அப்படின்றது வந்து மிகவும் குறைவான அளவில் தான் நீங்கள் தயாரிக்கிற இந்த சோப்பில் இருக்குது அப்படின்றீங்க. அதுவும் நமக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நீம் அப்படின்றது இந்த வேப்ப இலை, இது அதிக அளவில் கிடைக்கக்கூடியது. ஆனால் அதோட மகத்துவம் எவ்வளோ பேருக்கு புரியுது அப்படின்றது தெரியலை. ஆனால் அதையும் பயன்படுத்தி இந்த மாதிரி நம்ம சோப்பு தயாரிக்கும் போது நமக்கான ஆரோக்கியமும் சரி, நம்மளோட ஸ்கின் அப்படின்றதுக்கான ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம் அப்படின்ற ஒரு முன்னெடுப்பை தான் நீங்கள் எடுத்து போய்கிட்டு இருக்கீங்க. இப்போ சோப் அப்படின்னு சொல்லும்போது இது எந்த வகையில் பயன்படுத்துகிற வகையில் இருக்குது?
3: இது வந்து நம்ம நார்மலாக வந்து கோல் ப்ரெஸ் சோப்ஸ் அப்படிங்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டேரெக்டாக பாடியில் அப்ளை பண்ண முடியாது. ஜஸ்ட்டு அதில் கையில் எடுத்து ஸ்வைப் மட்டும் பண்ணிவிட்டு அந்த ஃபோமிங்கை மட்டும் நீங்கள் பாடியில் அப்ளை பண்ணால் போதும். ஸோ டேரெக்டாக எடுத்து அப்ளை பண்ண தேவை இருக்காது உங்களுக்கு. ஸோ இதுதான் வந்து அதோட பெட்டர் ரிசல்ட் இருக்கும்.
2: ஓகே, அதாவது சோப்போட பயன்படுத்தும் விதம் அப்படின்றதும் வந்து ரொம்ப இலகுவாக தான் இருக்குது. ஏன்னா இது எல்லாருமே பயன்படுத்தலாம் அப்படின்றத தான் சொல்லிகிட்ருக்கீங்க. இப்போ நிறைய உற்பத்தி வந்து நம்ம செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ இந்த உற்பத்தி அப்படின்றது வந்து நிறைய நீங்கள் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி பண்ணிகிட்ருக்கீங்க. அதை தவிர்த்து நம்ம உள்ளூர் பகுதிகளிலையோ இல்லை பிற மாநிலங்களிலையோ கிடைக்கிற வகையில் என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள்லாம் இருக்குது?
3: ஆக்சுவலி ஆல் ஓவர் இந்தியாவில் நம்ம ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா www.agathyanatural.com உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா ப்ராடக்ட்டுமே டிஸ்பிளே ஆகும். ஸோ நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லை

0: ஆல் ஓவர் இந்தியாவிலையும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம்.
1: இயற்கை சார்ந்த பொருட்களை முன்னெடுக்கணும் அப்படின்றது தான் வந்து இங்கே முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. இன்னும் நேயர்கள் வந்து காத்துட்ருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம், இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம்.
2: கமலாகிருஷ்ணனுமா?
1: ம், சொல்லுங்க.
2: வணக்கம். சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும் வணக்கம்.
0: வணக்கம் சார்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம். அதாவது எந்த பொருள் தயார் பண்ணாலும் இந்த மார்க்கெட்டிங் மிக அவசியம், அதை நீங்க எப்படி எதிர்கொள்ள

0: அளவு சம்பாதிச்சிட்டோம் அடுத்தவங்களுக்கு கற்றுக் கொடுப்போம்ங்கிற ஒரு எண்ணம் வரும். இடையில வந்து இன்னொரு எண்ணம் வந்து மற்றவர்கள் நல்லா இருக்கட்டும் அவங்களுக்கு கற்றுக் கொடுப்போம்ன்ற எண்ணமும் வரும். இந்த இரண்டுல எப்படி நீங்க கையாண்டீங்கன்றது இந்த இரண்டையும் சொல்லுங்க, நான் ரேடியோவில் கேட்டுக்கிறேம்மா. நன்றி, வணக்கம்.
1: ஓகே சார், தேங்க்யூ. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு மார்க்கெட்டிங் பர்பஸ் அப்படின்னா இப்போ இருக்கிறது எல்லாமே சோஷியல் மீடியா தான். ஸோ சோஷியல் மீடியாவில் காட்டுறதுக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம கிளியராக ஒரு டெசிஷன் வரணும். அதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட ப்ராப்பரான எக்யூப்மெண்ட்ஸ்லேருந்து ப்ராப்பரான லேப் டெஸ்டட் எல்லாமே நம்ம பண்ணிவிட்டு இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. நீங்கள் அது இருந்தாலே அதுக்கடுத்து வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது இந்தளவுக்கு சோஷியல் மீடியா பூமி கிடையாது. ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்ங்கிறதே ரொம்ப ரேரான ஒரு ஐட்டமாக இருந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் ட்ரெண்டில் எல்லாமே இன்ஸ்டாகிராம்ஸ் இந்த மாதிரி தான் இருக்குது மார்க்கெட்டிங். ஸோ மார்க்கெட்டிங்கிறது மூணு விதமாக நான் பார்க்குறேன். ஒன்று மவுத் ஆஃப் வேர்ட், நம்ம சொல்கிறது மூலியமாக வர்றது. நாங்கள் ஏன் அப்ராடை சூஸ் பண்ணோம் அப்படின்னா அங்கே டிமாண்ட் அதிகமாக இருக்குது, சப்ளை அங்கே கிடையாது. ஸோ நம்மக்கிட்ட இங்கே சப்ளை சோர்ஸ் நிறையா இருக்குது. இந்தியாவில் வந்து இயற்கை சார்ந்த பொருட்கள் நிறையா நம்மக்கிட்ட இருக்குது. அதான், ஆனால் அதோட பெனிஃபிட் வந்து மக்களுக்கு தெரியல. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து இன்றைக்கி போட்டால் நாளைக்கு கலர் ஆயிடணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி எந்த காஸ்மெட்டிக்ஸுமே ஆக முடியாது. ஃபஸ்ட்டு சோப்பு போட்டோனே கலர் ஆகிட முடியுமானா? ஆக முடியும். ஆனால் ஸ்கின் வந்து உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கும். அந்த பரு, மஞ்சள், அந்த கருப்பு வர்றது இதெல்லாமே க்யூர் பண்ண முடியும். ஸோ இதை வந்து மொதல் மக்கள் புரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி மார்க்கெட்டிங் ஸ்டடி பண்ண ஆரம்பித்தோம்னாலே நம்ம அடுத்த கட்டம் போயிடுவோம். ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட என்ன ப்ராப்பராக இருக்குங்கிறத மக்களுக்கு நம்ம தெரியப்படுத்தணும். நம்ம பண்ணுறதுல குவாலிட்டி நான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குற ஒன்று. குவாலிட்டியில் நாங்கள் எந்த காம்ப்ரமைஸுமே பண்ண மாட்டோம். ஏன்னா ஒரு சின்ன பீஸில் சோப் டேமேஜாக இருந்தால் கூட நாங்கள் அதை கஸ்டமர் கொடுக்க மாட்டோம். ஏன்னா கஸ்டமர் நம்மக்கிட்ட ஒரு பொருள் நம்பி வாங்குறாங்கும் போது அந்த ட்ரஸ்ட்டை தான் நான் இந்த இடத்துல மார்க்கெட்டிங்காக நான் பார்க்குறேன். இப்போ ஏன் நாங்கள் அமெரிக்காவுக்கு இவ்வளோ சோப்ஸ் போகுது அப்படின்னா ஒரு சின்ன லெவலில் கூட ஒவ்வொரு பேட்ச் டெஸ்ட்டுக்குமே அந்த குவாலிட்டியில் வந்து காம்ப்ரமைஸுங்கிறதே இருக்காது. அதே மாதிரி நாங்கள் ட்ரெயின் பண்ணுற எங்களோட ஸ்டாஃப், எங்களோட டீம் இல்லாமல் இந்தளவுக்கு வரவும் முடியாது. ஸோ டீமையும் நம்ம ப்ராப்பராக கைட் பண்ணணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் பார்க்குறேன். மார்க்கெட்டிங்கில் மூணாவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போ இருக்கிறதுல சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் நம்ம பண்ணியே ஆகணும். பண்ணலைன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த மூணுமே ரொம்ப மெயின் மேட்டர் உங்களுக்கு. குவாலிட்டி அண்ட் ட்ரஸ்ட்டு, மவுத் ஆஃப் வேர்ட் அண்ட் சோஷியல் மீடியா. நெக்ஸ்ட் வந்து சார் கேட்டிருந்தாங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறக்கு எப்படி சொல்லிக் கொடுக்க மனசு வந்துச்சுன்னு. நம்ம ஒன்று கொடுத்தா தான் நமக்கு ஒன்று கிடைக்கும். இது நான் பெண்களுக்கு முக்கியமாக ஒன்று சொல்ல ஆசைப்பட்றேன். நம்ம ஸ்கூல் டேஸ்லேருந்து நம்மளை தப்பாக கைட் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியாது. ஒரு விஷயம் தெரிஞ்சால் கூட நம்ம பக்கத்தில் இருக்க பொண்ணுங்களுக்கோ ஃப்ரெண்டுக்கோ சொல்லித்தரமாட்டோம். அதை மட்டும் என்றைக்குமே பண்ணாதீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ சொல்லித்தரீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வளருவீங்க. அடுத்த கட்டம் நாலேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதை நான் கொடுத்து அன்றைக்கி நான் ட்ரைனிங் சோப்பு அந்த மேம்க்கு சொல்லித்தர போய் தான் எனக்கு இன்றைக்கி இவ்வளோ பெரிய வாய்ப்பாக அது மாறிச்சு. ஸோ எல்லாருமே வந்து கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்ச நாலேஜை சொல்லும் போது நீங்கள் அதுக்கு அடுத்த லெவல் யோசிப்பீங்க. ஸோ கண்டிப்பாக இதுதான் நான் அடுத்த லெவல் போனதுக்கான காரணம்னு நினைக்கிறேன்.
2: அதாவது ஒருத்தவங்க சொல்லி கொடுக்கறதுனால நம்ம வந்து கெட்டு போகிறது கிடையாது. அது அவங்களுக்கும் ஒரு வளர்ச்சியாக இருக்கும், நமக்குமான ஒரு வளர்ச்சி அப்படின்றது ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிற விஷயம் நாலு பேருக்கு தெரிஞ்சதுன்னா அது நல்லது தான். அது அவங்களுக்கு நல்ல விதத்தில் பயன்படுது அப்படின்னா இன்னும் சிறப்பான ஒரு செயல் அப்படின்றத தான் ரொம்ப அழகாக சொல்லிகிட்ருக்காங்க. ஒரு தொழில் முனைவோராக, அதுவும் இளம் தொழில் முனைவோராக இருந்து நிறைய விஷயங்களை, ஒரு புது முயற்சி, இயற்கை சார்ந்த பொருட்களை தயாரிக்கணும் அப்படின்ற ஒரு முன்னெடுப்பில் ரொம்ப அழகாக வளர்ந்துட்டே வராங்க. தொடர்ந்து பேசுவோம் ஒரு பாடலுக்கு பிறகு.
3: த்ரிஷா, இந்த படத்தோட எந்தெந்த முன்னைகள் தான் சூப்பராக இருப்பாங்க. பட் அதில் ஹீரோ கொஞ்சம் சுமாராக தான் இருப்பார்.
4: ஏய், நீ சந்தன ஃபானா?
5: தேங்க்ஸ்.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்மில் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
5: எப்படி?
4: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோட்டியார் பை மேரியட்ல June 13th and 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல up to 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
5: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, TNC apply.
4: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
5: எப்படி?
4: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோட்டியார் பை மேரியட்ல June 13th and 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல up to 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
5: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, TNC apply.

0: இன்னைக்கு கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில வெற்றி கொடிகட்டு இளம் பெண் தொழில் முனைவோர் கே நித்யா அவர்களை தான் நாம இன்னைக்கு பேட்டி எடுத்துட்டு இருக்கோம். இளம் பெண் தொழில் முனைவோர் அப்படின்னு சொல்லும் போதே நமக்குள்ள சந்தோஷம். ஏன் அப்படின்னா, படிச்சு முடிச்ச உடனேயே எனக்கான ஒரு வேலை அப்படின்றத இல்லாம நான் ஒரு தொழிலை உருவாக்கி என்னால நிறைய பேர் பயன்பெறணும் அப்படின்றத தான் அவங்க முன்னெடுத்துட்டு இருக்காங்க. கேட்கும்போது நமக்குமே ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருந்தது. இப்போ இதற்கான ஒரு உத்வேகம் அப்படின்னு பார்க்கும்போது இயற்கை சார்ந்த பொருட்கள், அதுவும் நம்ம அருகில் கிடைக்கக்கூடிய அந்த இயற்கை சார்ந்த பொருட்களை எப்படி மதிப்பு கூட்டி எந்த அளவுக்கு நாம் மாற்றி அதை ஒரு தொழிலாக்கலாம், அதற்கான அந்த மார்க்கெட்டிங் என்ன, எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா என்னென்ன மாதிரியான லைசன்ஸ், அதாவது உரிமம் பெறணும், எங்கே அணுகணும் அப்படின்றத எல்லாத்தையுமே அவங்க ரொம்ப அழகாக சொல்லிட்டு வராங்க. இப்போ இந்த தொழில் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகளை வந்து நீங்கள் உருவாக்கி கொடுத்துட்ருக்கீங்க. இதுவே வந்து ஒரு பெரிய சாதனை தான். இந்த சாதனை மட்டும் இல்லாமல் இன்னும் வேறு என்னென்ன, அதாவது என்னால் இந்த ஒரு விஷயத்தை எப்பொழுதுமே மறக்க முடியாது, இது உண்மையாகவே என்னோட மிகப்பெரிய சாதனை அப்படின்னு நீங்கள் நினைக்கிற விஷயங்கள்லாம் என்னென்ன?
1: தேங்க்யூ மேம். ஆக்சுவலி நான் நினைக்கிற அச்சீவ்மெண்ட்ஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம் நிறைய பேத்துக்கு. ஸோ எப்படி பண்ணணும், சோப்ஸாக இருக்கட்டும், ப்ராப்பர் ட்ரைனிங் செக்ஷன் கொடுக்குறோம். ஸோ இதில் வந்து நம்ம மட்டும் வளராமல் நம்ம கூட இருக்க டீமையும் சேர்த்து வளர்த்தோன்னா அது பெரிய அச்சீவ்மெண்ட்ஸாக கண்டிப்பாக மாறும். இன்னொன்று, நான் என்ன செல்ஃபாக பார்க்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் வந்து எப்பயுமே டிபெண்ட் பண்ணியே இருப்போம். ஸோ ஒன்று, பிறந்த வீட்டில் இருக்க வரைக்கும் அப்பா அம்மா, ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ஹஸ்பண்ட், யாராவது நமக்கு சப்போர்ட் பண்ணால் தான் நம்ம நெக்ஸ்ட் லெவல் போக முடியும், இல்லை நம்மளை யாராவது அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டிபெண்டன்சி உள்ளேயே இருப்போம். ஸோ அந்த மாதிரி மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நமக்கு யாருமே இல்லை, நமக்கு நம்ம தான் நிற்கணும் அப்படின்னு போராட ஆரம்பிச்சிங்கனாலே கண்டிப்பாக அது அச்சீவ்மெண்ட்ஸ் அன்னையிலேருந்தே ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இந்த அவார்ட்ஸ் இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி நமக்காக நம்ம தான் இருக்கோம், நம்ம தான் ஸ்டாண்ட் பண்ணி நிற்கணும் அப்படிங்கிற ஒரு டெசிஷன் வந்தாலே அதை பெரிய அச்சீவ்மெண்ட்ஸாக தான் நான் பார்க்குறேன் மேம்.
0: உண்மையாகவே, அதாவது நமக்கான அந்த இண்டிபெண்டன்சி அப்படின்றத ரொம்ப அழகாக சொன்னாங்க. உண்மையாகவே அந்த இண்டிபெண்டன்சி அப்படின்றது நிறைய செல்ஃப் ரெஸ்பெக்டை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும். நம்மளால் எல்லாமே சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு முன்னெடுப்பு வந்துருச்சுனாலே நிறைய விஷயங்களை வந்து நம்ம எடுத்துகிட்டு போகலாம். இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு தொழில் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது நிறைய, அதாவது இந்தந்த விஷயங்களெல்லாம் கடந்து தான் நான் வந்திருக்கேன், இன்னும் நான் கடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது, அப்படி இருக்கும்போது எதெல்லாம் தவிர்க்கணும், எதை எதையெல்லாம் இன்னும் மாற்றம் செய்து கொண்டு உங்களோட தொழில் வாய்ப்புகளை இன்னும் மேம்படுத்திட்டு போகணும், ஏன்னா கேட்குற நேயர்களுக்கும் இது ஒரு நல்ல விதமான கருத்தாக இருக்கும். ஒரு தொழில் நம்ம ஆரம்பிக்கிறோன்னா எந்தெந்த விஷயங்களை நம்ம கவனத்தில் வச்சுருந்தோன்னா இன்னும் சிறப்பாக அதை எடுத்துகிட்டு போக முடியும்?
1: ஃபஸ்ட்டு வந்து பிஸ்னஸில் டெவலப் பண்ணும்போது நம்ம ஃபஸ்ட்டு சின்ன சின்ன எரர்ஸ் வரதா செய்யும். ஸோ உடனே நம்ம வந்து எமோஷ்னலாக அதை டவுன் ஆகி உட்காந்துடக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட்டு அதை கரெக்ட் பண்ண பார்க்கணும். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு எந்திரிச்சு நின்று ஓட ஆரம்பிச்சிட்டிங்களே, உங்களுக்கான டீம் சப்போர்ட் கண்டிப்பாக வர ஆரம்பிச்சிடும். இதில் பெருசாக நான் பார்க்குறதே தேடல் தான் மேம். நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை தேடி தேடி கற்றுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, அதே மாதிரி இன்னொன்று, நம்ம ஸ்கூல் காலேஜ் முடித்தோடனே போதும், நம்ம படித்து முடிச்சிட்டோம்னு என்றைக்குமே நம்ம ஸ்டாப் பண்ணவே கூடாது. நம்ம எண்டு வரைக்குமே நம்ம லேர்னிங்ஸில் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் புது புது விஷயங்கள் நம்ம கற்றுக்க கண்டிப்பாக அதுக்கான டெவலப்மெண்ட்ஸோ, நீங்கள் எதை நோக்கி போகணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான டெவலப்மெண்ட்ஸ் கண்டிப்பாக போயிடும். இப்போ ஒரு பிஸ்னஸில் இந்த லெவல்லேருந்து நான் அடுத்த லெவல் போகணும் அப்படின்னு நினைக்கும் போது இன்றைக்கி எனக்கு என்ன ஸ்ட்ரகிள், ஒரு ஒரு பிரச்சனையுமே அந்த ப்ராப்ளமாக பார்க்காம அதை சொல்யூஷனாக பார்க்க ஆரம்பிச்சிங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட் வந்து கண்டிப்பாக கிடைச்சிரும்.
0: உண்மையாகவே, அதாவது பிரச்சனையை பக்கத்தில் வைக்காமல் கொஞ்சம் தூரமாக வச்சு பாருங்கள், எல்லாமே சின்னதாக தான் தெரியும் அப்படின்றத ரொம்ப அழகாக சொன்னீங்க. நேயர் ஒருத்தரும் காத்துட்ருக்காங்க, அவங்ககிட்ட பேசிடுவோம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: நான் விருதுநகர் மாவட்டம் குன்னூர்லேருந்து முருகேசன்.
0: சொல்லுங்கள்.
2: சிறப்பு மேடத்துக்கு வணக்கம்.
1: வணக்கம் சார்.
2: இப்போ மேடம், நீங்கள் ஒரு சொந்த தொழில் பண்ணுறீங்க, இயற்கை தொழிலே.
1: எஸ் சார்.
2: ஆவாரம்பூ, அந்த துளசி இதெல்லாம் எப்படி நீங்கள் அது வெளியிலேருந்து வருதா, இல்லை நீங்களே பயிரிடுறீங்களா மேடம்?
1: இல்லை சார், இது வந்து நம்ம ப்ராப்பராக இதுக்கு டிசின்னு சொல்லுவாங்க, சர்டிஃபிகேட் இருக்குது. நம்ம ஆர்கானிக் ஃபார்மில் அவங்கக்கிட்ட அந்த ப்ராப்பர் சர்டிஃபிகேட் வாங்கி தான் அதை நம்ம யூஸ் பண்ண முடியும். இதுதான் அதுக்கான ரூல் சார்.
0: அதாவது இயற்கை சார்ந்த ஒரு பொருள் அப்படின்னு பார்க்கும்போது அதற்கான தர நிர்ணயம் அப்படின்றது இருக்குது. ஏன்னா இயற்கையாக விளையுது, நம்ம போய் எடுத்துகிட்டு வந்துடலாம், அதை வந்து மார்க்கெட்டிங் பண்ணிடலாம் அப்படின்றதுக்கு இல்லை, அதற்கான முறையான உரிமம் பெற

0: அதை தான் வந்து மேடம் சொன்னாங்க. அதை இருந்தால் மட்டும்தான் இது வந்து இயற்கை சார்ந்த பொருள், ஆர்கானிக் ப்ராடக்ட் அப்படின்றத வந்து நம்ம சர்டிஃபிகேட் பண்ண முடியும். அந்த சர்டிஃபிகேட் பண்ண பொருளை வச்சு தான் இந்த தயாரிப்புகள் எல்லாமே வெளியில் வந்துட்டுருக்கு. ஏன்னா இதை வச்சு தான் நீங்கள் வந்து ஏற்றுமதியும் பண்ண முடியும் அப்படின்றத தான் சொன்னாங்க. இப்போ நீங்கள் நிறைய நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணிகிட்ருக்கீங்க, அப்படி இருக்கும்போது உங்கள் மனம் கவர்ந்த ஏதாவது ஒரு நிகழ்வோ இல்லை இதை வந்து இந்த மாதிரி ஒரு அச்சீவ்மெண்ட்டை நான் செஞ்சேன்ப்பா, இப்படி ஒரு நடந்தது வந்து என்னால் அதாவது ஒரு சின்ன டைமில் இந்த அளவுக்கு பெருசாக என்னால் எடுத்துகிட்டு போக முடிஞ்சது அப்படின்ற மாதிரி உங்களால் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு என்னவாக இருக்குது?
1: கண்டிப்பாக ஆக்சுவலி இந்த அரப்புங்கிறது வந்து நம்மளோட அந்த உசிலம்பட்டியில் கிடைக்கிற உசிலை பொடின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து தேனியில் ரொம்ப ஃபேமஸ், நம்ம சவுத் சைடு. இது வந்து எப்படி இப்படி அமெரிக்காவில் யூஸ் பண்ணுறாங்கங்கிறது எனக்கு பெரிய ஆச்சரியமாகவும் இருந்தது. ரொம்ப ஷார்ட் பீரியட்லேயே அவங்க அதை அக்செப்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ நாங்கள் இங்கே சொல்லுவோம், மேம் அது ஷாம்பு போட்டு குளிக்கிறதுக்கு போல் அரை போட்டால் டைம் ரொம்ப எடுக்கும், ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் நாங்கள் அமெரிக்காவில் அந்த குவெஸ்டினாக கேட்போம், எப்படி மேம் யூஸ் பண்ணுறீங்க, எப்படி இது சேல் ஆகுது மார்க்கெட்டுக்குன்னு கேட்கும்போது, இப்போ அரப்பு போட்டு நம்ம குளிக்கும்போது சீயக்காயோ அரப்போ நீங்கள் பாத்ரூமில் போட்டு யூஸ் பண்ணும்போது பாத்ரூம் ஃபுல்லாகவே உங்களுக்கு ரொம்ப நாஸ்தியாயிரும், அது எப்படி மேம் ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது அமெரிக்காவில் ரொம்ப அழகாக ஒரு ஆன்சர் பண்ணாங்க, மேம் அதுவுமே நேச்சுரல் தானே, நேச்சுரல் பாத்ரூம் கிளீன்சராக நாங்கள் யூஸ் பண்ணுறோம்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. ஸோ இங்கே நம்ம யூஸ் பண்ணுற டைம் இல்லை டைம் இல்லைன்னு ஓடுற காலகட்டங்களில் அமெரிக்கா மாதிரி அதர் கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வீக்லி ஒன்ஸ் ஆகுது, அதை ப்ராப்பராக அந்த அரப்பு இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது, மார்க்கெட்டுக்கு ஈஸியாகவும் போக முடிஞ்சது. அதை ஏன் நம்ம இந்தியா மக்களுக்கு நம்ம கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிறது தான் நாங்கள் இந்தியாவிலையும் அதை கொடுக்க ஆரம்பித்தோம்.
0: உண்மையாகவே அதாவது இந்த அரப்பு அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு அந்த தீபாவளி டைம்லலாம் நமக்கு வந்து அதிக அளவில் கிடைக்கும், அம்மா உட்கார வச்சு இதெல்லாம் நீங்கள் செய்யணும் தேய்க்கணும் அப்படின்னு தான் இருந்தது. அதுக்கடுத்து நான் இப்போ தான் இந்த வார்த்தையை இந்த நேர்முகத்தில் கேட்குற மாதிரி இருக்கும். ஏன்னா நிறைய பேர் இந்த அரப்புன்ற வார்த்தையவே வந்து அதிக அளவில் விட்டுட்டாங்க, அதுவும் சீகக்காய் இதெல்லாம் வந்து ரொம்ப அதாவது மாறிக்கிட்டே வர சூழ்நிலையா இல்லை காலமா அதுதான் பதில் சொல்லணும். இந்த இயற்கை சார்ந்த பொருட்கள் அப்படின்னு சொல்லும்போது நிறைய விஷயங்களை நீங்கள் சொல்லிகிட்ருந்தீங்க. இப்போ இதில் வந்து நம்மளோட ஸ்பெஷாலிட்டி அதாவது எல்லாமே வந்து இயற்கை சார்ந்த பொருட்கள் தயாரிப்புகள் அப்படின்னு சொல்லி நிறைய இருந்தாலும் இதில் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா இந்த பொருட்களுக்கான முக்கியத்துவம் எந்த விஷயத்தில் அதிக அளவில் இருக்குது?
1: இந்த பொருளுக்கான முக்கியத்துவம் நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் தான் மேம், குவாலிட்டி. இப்போ ஒவ்வொன்றுமே வந்து ஒவ்வொரு ஸ்டாண்டர்டில் நம்ம வாங்குவோம் சர்டிஃபிகேட். இப்போது நம்ம யூஸ் பண்ணுற ஆயிலாக இருக்கட்டும், வாட்டராக இருக்கட்டும், லையாக இருக்கட்டும், எல்லாமே ப்ராப்பர் சர்டிஃபிகேட்டோடு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அந்த ப்ராப்பர் சர்டிஃபிகேட் ஏன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நார்ம்ஸ், பிஹெச் லெவல் இவ்வளோ இருக்கணும், அதில் இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் இவ்வளோ இருக்கணுங்கும் போது அதுக்கப்புறம் தான் நம்ம உள்ளே யூஸ் பண்ணுற ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸ்க்குமே நம்ம ப்ராப்பர் சர்டிஃபிகேட் வாங்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட் வந்து குட்டாக வரும்.
0: உண்மையாகவே அதாவது தரம், அந்த தரத்துக்கான நிர்ணயம் அப்படின்றது வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது அப்படின்றத தான் சொல்லிகிட்ருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து தொழில் முனைவோர் அப்படின்னு சொல்லிட்டு போது இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் முன்னெடுத்து சொன்னீங்க, இந்த தொழில் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய தொழில் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கீங்க. அப்படி ஒரு பெண் தொழில் முனைவோராக நீங்கள் என்னென்ன வேலை வாய்ப்புகளெல்லாம் இன்னும் ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கீங்க?
1: ஓகே மேம், ஃபஸ்ட்டு நானும் என் ஹஸ்பண்டும் இந்த அகத்தியா நேச்சுரல் ஆரம்பிக்கும் போது ரெண்டு பேர் தான், அதுக்கப்புறம் ஒரு டீம் வந்தது. இந்த இதை டெவலப் பண்ணி இந்த காஸ்மெட்டிக்ஸ் கொண்டு போகும்போது எங்களுக்கு ஒரு 7 வருஷம் ஆச்சு. இது வந்து நாங்களாக ஓடிக்கிட்டு இருக்க காலகட்டம் இதே இது. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் அதை ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி ஃபுட்ஸ் பிஸ்னஸ் ஒன்று பண்ணோம். ஸோ அது வந்து ஆரம்பிக்கிறதுக்கு 2.5 வருஷத்தில் அந்த கம்பெனியை பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போயிட்டோம். அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா டீம் சப்போர்ட் தான். நாங்கள் இந்த 7 வருஷம் கற்றுக்கிட்ட நாலேஜை எடுத்துகிட்டு போய் இன்னொரு கம்பெனியில் 2 வருஷம் அப்ளை பண்ணும்போது அந்த ஃப்ரெண்ட்ஸு ப்ளஸ் டீம் ஒர்க், டீம் ஒர்க் ஏன் சொல்கிறேன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு நல்ல அக்கௌண்ட்ஸ் வரும், ஒருத்தருக்கு நல்ல ப்ரொடக்ஷன் வரும், ஒருத்தருக்கு நல்லா பேச வரும், ஒருத்தருக்கு நல்லா கணக்கு பார்க்க வரும். ஸோ இப்போ நாங்கள் டீமாக சேர்ந்து பண்ணும்போது இந்த 7 வருஷத்தில் நாங்கள் ஒவ்வொன்றையும் கற்றுக்கிறதுக்கே 1 வருஷங்கள் ஆயிடுச்சு. ஆனால் இந்த பிஸ்னஸில் வந்து பார்த்திங்கன்னா 7 பேர் 7 விதமான மூளையோ 10 விதமாக யோசிக்கும் போது அதை அப்ளை பண்ணும்போது ரிசல்ட் வந்து குயிக்காக அவங்களுக்கு வந்துடும். ஸோ எப்பயுமே வந்து சேர்ந்து பண்ணுறது ரொம்ப நல்லது, ஆனால் வந்து அதை பிஸ்னஸாக பார்க்கணும். ஃப்ரெண்டுனா ஃப்ரெண்டாக பார்க்கக்கூடாது, பிஸ்னஸில் நீ நான் அப்படின்ற ஒரு குவெஸ்டின், நீங்கள் பண்ணாலும் தப்பு தான் நான் பண்ணாலும் தப்பு தாங்கிற மாதிரி பிஸ்னஸ்க்குள்ளே வந்துட்டால் அந்த இதை ரிலேஷன்ஷிப்லாம் மறந்துட்டு பண்ணுற மாதிரி ஒரு பார்ட்னர் கிடச்சி பண்ணாங்கன்னா பெட்டர் ரிசல்ட் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். நிறைய பேர் சொல்லுவாங்க பார்ட்னர்ஷிப்பில் பண்ணால் பிஸ்னஸ் லாஸ் ஆகிடும், அப்படிலாம் கிடையவே கிடையாது. நாங்கள் 2-3 பிஸ்னஸ் பண்ணுறோம், ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பண்ணும்போது அதோட ரிசல்ட் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் அது ப்ராப்பர் பிஸ்னஸாக பார்க்கணும் அதை.
0: உண்மையாகவே அதாவது நமக்கான அந்த பங்குதாரரோ இல்லை பார்ட்னர் அப்படின்னு சொல்லும்

போது அவங்க உண்மையான உழைப்போடையும் என்னென்ன நமக்கான அந்த முதலீடை வந்து கரெக்டாக கொடுத்துட்டாங்க அப்படின்னாலே நமக்கான வாய்ப்புகள் எப்பொழுதுமே தேடி வரும் அப்படின்றத தான் சொல்லிகிட்ருக்காங்க. தொடர்ந்து பேசுவோம் ஒரு பாடலுக்கு பிறகு.

இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை

0: இன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: வணக்கம், டாக்டர் சுசீந்திரன் பேசுறேன். மதுரை FM ரெயின்போ 103.3 கேளுங்க, எப்போதும் சந்தோஷமா இருங்க.
2: மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகு, ராஜபாளையம். 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகு, ராஜபாளையம்.
3: இன்னைக்கு கண்ணாடி மளிகை நிகழ்ச்சி வெற்றி கொடிகட்டு இளம் தொழில் முனைவோர் கே நித்யா அவர்களோட தான் நாம பேசிட்டு இருக்கோம். தொழில் வாய்ப்புகளை எப்படி உருவாக்கணும், அதற்கான மார்க்கெட்டிங் என்ன, அதற்கான உரிமம் எந்த அளவுக்கு பெறணும், இது எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு இளம் தொழில் முனைவோராக நீங்கள் நம்ம பெண்களுக்காக, நம்ம நேயர்களுக்காக நீங்கள் சொல்கிற ஆலோசனை என்ன, அதே சமயம் உங்களோட எதிர்கால பயணம் அப்படின்றது எதை நோக்கி போயிட்டுருக்கு?
4: ஓகே மேம், நம்மளோட எதிர்கால பயணம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் வேர்ல்டு ஃபுல்லாக நம்ம கொடுக்கணும் நம்மளோட சோப்ஸ். அதே மாதிரி இந்தியாவில் கண்டிப்பாக நமக்கு அதை எல்லா மாநிலங்களுக்குமே நம்ம அதை கொடுக்கணுங்கிறது தான் நம்மளோட அடுத்த கட்ட கோலாக போய்கிட்டிருக்கு. ஸோ இது மூலிமா நான் பெண்களுக்கு சொல்ல வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் ஆண்கள்ங்கிறத விட ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு ஸ்ட்ரகிள் இருக்கும். பசங்களுக்குனா அவங்களுக்கான ப்ராப்ளம்ஸ் இருக்கும், பொண்ணுங்களுக்கும் அதுக்கான ஸ்ட்ரகிள் இருக்கும். ஆனால் பொண்ணுங்களுக்கு எக்ஸ்ட்ரா நான் பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸோ ஒர்க்கோ, ஒர்க்லேயும் சூப்பராக பண்ணணும், வீட்லேயும் நம்ம சூப்பர் மாம் அண்டு எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி இருக்கணும், நல்ல ஃபேமிலிலேயும் இருக்கணும். அதே மாதிரி நம்ம மல்டிபிள் டாஸ்க் நம்ம பெண்கள் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஒன்றை பண்ணால் மட்டும்தான் நம்மளை இன்னொரு கட்டத்துக்கு விடுவாங்க. ஸோ அதில் வந்து எமோஷ்னலி நம்ம ரொம்ப வீக்காயிராமல் நம்மளை நம்மளே சூப்பராக மைண்ட் அளவில் ஸ்டேபிள் பண்ணி நமக்கு நம்ம தான் அப்படின்னு ஸ்ட்ராங்காக நீங்கள் நிற்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே அடுத்த கட்டம் கண்டிப்பாக போயிடுவோம். ஸோ இது இண்டிபெண்டன்ட் ஃபினான்ஸ் மட்டும் நான் பேசலை, கண்டிப்பாக வண்டி ஓட்டுறதுலேருந்து எல்லாமே கண்டிப்பாக பெண்கள் தைரியமாக முன்னாடி வரணும். ஏன்னா நம்ம ரொம்ப பேக்கில் இருக்கும், ஏன்னா நமக்கு எஜுகேஷனே இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் நம்ம கைக்கு வந்திருக்குங்கும் போது இன்னுமே நம்ம ஸ்ட்ராங்காக ஓட வேண்டிய காலகட்டங்கள் நம்மளை இருக்கும். இதில் வந்து ரொம்ப டிபெண்டன்ட் எமோஷ்னலி நம்ம வீக்காகாமல் நம்மளை நம்ம தான் நம்பி நம்ம ஒரு ஆள் நின்னோன்னா நம்ம குடும்பம் மட்டும் இல்லை நம்ம சொசைட்டியவே மாற்ற முடியுங்கிறது நான் ரொம்ப நம்புகிறேன். அதே மாதிரி பெண்கள்னால நல்ல டெசிஷன் எடுக்க முடியும். ஸோ அதை மொதல் நம்மளை நம்ம நம்பணும். ஸோ யாரையும் டிபெண்ட் பண்ணாமல், இதுக்காக இது மதிக்காதது அப்படின்னு கிடையாது பசங்களை பற்றி, பெண்கள் கண்டிப்பாக முடிவெடுத்தீங்கன்னா ஆண்களும் அதுக்காக கண்டிப்பாக சப்போர்ட் பண்ண தான் செய்வாங்க இந்த காலத்தில். ஸோ நாலேஜ் வைஸ் நம்ம நல் ப்ரூஃப் பண்ணி காட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக தன்னம்பிக்கையோடு போராடுங்க, உங்களை நீங்கள் நம்புங்க, கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம்.
3: உண்மையாகவே, அதாவது நம்மளை நம்பணும் அப்படின்னாலே நம்ம ஜெயிச்சிடுவோம் அப்படின்றத தான் இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. உண்மையாகவே, அதாவது வெற்றி கொடிகட்டு அப்படின்னு சொல்லும்போது நமக்கான வாய்ப்புகளை நாம் தான் உருவாக்கணும். அது தடைக்கற்களாக இருந்தாலும் படிக்கற்களாக மாற்றிட்டு நம்ம பயணத்தை முன்னெடுத்து போய்கிட்டே இருக்கணும் அப்படின்றதா இன்றைக்கி ரொம்ப அழகாக கே நித்யா அவர்கள் வந்து நமக்காக வருகை புரிந்து நிறைய தகவல்களை நேயர்களுக்கும் வந்து பகிர்ந்தளித்தாங்க. உண்மையாகவே நிலையத்துக்கு வருகை புரிந்து இந்த அற்புதமான தகவல்களை ரொம்ப நிதானமாகவும் அதே சமயம் பொறுமையாகவும் என்னென்ன செஞ்சால் நம்ம என்னென்ன வகையில் சாதிக்கலாம், எதை தவிர்த்தா இன்னும் ஒரு படி மேலே போய் சாதிக்கலாம் அப்படின்றத தான் வந்து இன்றைக்கி வெற்றி கொடிகட்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. உண்மையாகவே ரொம்ப நன்றி, இன்றைக்கி வருகை புரிந்து இந்த மாதிரி அற்புத கருத்துக்களை எங்களுக்காக தெரிவித்ததுக்காக நிலையத்தின்

0: நேரம் 12:01. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 ஸ்நேகிதியே ஸ்நேகிதியே நிகழ்ச்சிகள் ஸ்நேகிதியை பங்கேற்கலாம். ஸ்நேகிதிகள் என்ன பண்ணலாம்? உடனே போன் எடுக்கலாம். 0452 மதுரையின் முன்னிணைப்போடு 25:30, 25:30, 71 என்ற எண்களில் வரலாம். உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில வரக்கூடிய பெண்கள் எல்லாமே சுற்றுச்சூழல் அதை பத்தின நிறைய விஷயங்கள், உங்களுக்கு தெரிந்த விஷயங்கள் பத்தி சொல்லலாம். சரி, வந்திருக்கக்கூடிய ஸ்நேகிதி, முதல் ஸ்நேகிதி வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: திருநகர் மெகராஜ் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: ரத்தத்திலங்க மேடம், பசுமை நிறைந்த நினைவுகளை பாடி சிறந்த பறவைகள்.
0: சரி, பாடல் பசுமை நிறைந்த நினைவுகள் அப்படின்னு கேட்டிருக்கீங்க இல்லையா. சரி, உங்களை சுற்றி வந்து பசுமையா என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கும்?
1: வீட்டுக்குள்ள எல்லாமே செடி மரம் கொடி எல்லாமே பசுமையா இருக்கும் மேடம்.
0: அப்படியா, என்னென்ன செடிகள்லாம் வச்சிருக்கீங்க?
1: வாழை வச்சிருக்கோம் மேடம், கொய்யா, மாதுளை, மாமரம்,
0: இவ்ளோ மரங்கள்,
1: வேப்ப மரம் 10 செண்ட் இருக்கு மேடம் வீட்டு முன்னாடி.
0: 10 செண்ட்லயுமே நிறைய மரங்கள் வச்சிருக்கீங்க.
1: முன்னாடி ஒரு 4 செண்ட்ல மட்டும் வீடு கட்டிட்டு 10 செண்ட் ஃபுல்லா விட்டாச்சு மேடம்.
0: செடிகளுக்காக அந்த மரங்களை எப்படி பாதுகாக்கறீங்க? என்னென்ன மாதிரியான?
1: அவங்கதான் மேடம் பாப்பாங்க, காய் குடுக்கற மட்டும்தான் என் வேலை.
0: காய்கறிகள் வெளியில வாங்கவே மாட்டீங்க அப்படிதானே?
1: வாங்குவோம் மேடம், இந்த புடலங்க அதெல்லாம் அவங்க வீட்டுல போடுறது இல்ல மேடம்.
0: நன்றி உங்களுக்காகவும் கேட்டு ரசிக்கும் அனைத்து நேயர்களுக்காகவும்.

0: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோர்ட்யார்ட் பை மேரியட்ல ஜூன் 13th அண்ட் 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ்னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, TNC Supply.

0: जिनके पास कोई गारंटी नहीं है, सरकार खुद उनकी गारंटर बन रही है।
1: पिछले 6 वर्षों में पीएम स्वनिधि योजना के तहत 75 लाख से ज्यादा स्ट्रीट वेंडर्स को 17,800 करोड़ रुपए से अधिक के लोन दिए गए हैं। साथ ही ब्याज सब्सिडी और डिजिटल लेन देन पर कैशबैक के रूप में लगभग 800 करोड़ रुपए की सहायता भी प्रदान की गई है। आज देश भर के स्ट्रीट वेंडर्स, जिनमें करीब 46% महिलाएं हैं, अपने व्यापार को नई ऊंचाइयों तक ले जा रहे हैं। पीएम स्वनिधि के 6 साल, उत्साह, सम्मान, स्वाभिमान।
2: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
3: எப்படி?
2: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோர்ட்யார்ட் பை மேரியட்ல June 13th and 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
3: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, TNC apply.
2: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
3: எப்படி?
2: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோர்ட்யார்ட் பை மேரியட்ல June 13th and 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
3: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, TNC apply.
4: நேரம் 12:10 ஸ்நேகிதியை கேட்டுட்டு இருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வந்திருக்கக்கூடிய ஸ்நேகிதியை வணக்கம்.
5: இனிய மதிய வணக்கங்களோட நிகழ்ச்சியில் எனவே மதுரையிலே தனலட்சுமி தொடர்பு

0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: தோலையம்மா படத்துல வந்து எஸ்பிவி பாடிய பூவர குயில் இவளை பார்த்து ஜானகமும் சேர்ந்து பாடியிருப்பாங்க.
0: ஆமா, கண்டிப்பா பாடல் கேட்டுடலாம். இன்னைக்கு வந்து சிநேகிதி நிகழ்ச்சியில சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் பெண்களோட பங்கு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா? சரி, நீங்க எப்படி சுற்றுச்சூழல் சுத்தமா வீட்டை வச்சிருப்பீங்களா? என்ன மாதிரியான விஷயங்களை முக்கியத்துவம் கொடுப்பீங்க?
1: எப்பவுமே சுற்றுப்புறத்துல குப்பையோ தண்ணியோ தேங்க விடாம பாத்துருக்கேன். முதல்ல நம்ம வீட்டுக்கிட்டே அடுத்த வீட்டு பக்கம் கொட்டாம இருக்கிறதே அதுவே சுற்றுச்சூழல் தான்.
0: பெரிய விஷயம்.
1: ஆமா, புங்க மரம் வேப்ப மரம் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கு வீடு கட்டதுனால எடுத்திருக்கேன். பக்கத்துல எல்லாம் மரம் நட்டு
0: வச்சிருக்கேன். நிறைய மரம். இப்ப சமீபத்துல என்ன மரம் நட்டு வச்சீங்க?
1: வேப்ப மரம் நட்டு வச்சிருக்காங்க. மேல வந்து கற்றாழை செடி இதெல்லாம் வச்சிருக்கேன்.
0: நன்றி உங்களுக்காகவும், கீர்த்தி ரசிக்கும் அனைத்து நேயர்களுக்காகவும்.

0: அவ்வளவுதானா? இப்ப பாரு.
1: சரிதான்,
0: மேல பாடு
1: நீ.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், விழுவசந்தை அருகில், ராஜபாளையம்.
1: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: நேரம் 12:17, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஸ்நேகிதியை கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு ஸ்நேகிதியை நிகழ்ச்சியில சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் பெண்களோட பங்கு பத்தி தான் கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு உலக சுற்றுச்சூழல் தினம் இல்லையா, அதுக்காகத்தான் வரக்கூடிய நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: அருப்புக்கோட்டை மல்லிகா பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும், நல்லா இருக்கும்.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: இரவுகள் படத்துல பூ மேல வீசும் பூங்காற்று என் மேல வீச.
0: சரி, அந்த பூங்காற்றுலாம் உங்க வீட்டுக்கு வீச, உங்க மேல வீசுற மாதிரி சுற்றி மரங்கள் வச்சிருக்கீங்களா?
1: மரங்கள் வைக்கணும் தான் ஆசை.
0: ஆசை?
1: ஆமா. ஆனா அந்த ஆடு கோழி எல்லாம் வச்சிருக்கவே விடாது, அது வளரவே விடாது. சில மரம் வளராது, சில ஆடு கோழி வச்சிருக்க விடாது.
0: சரி, நீங்க அந்த மாதிரி வச்சு என்னென்ன மரங்கள் வச்சீங்க, என்னென்ன செடிகள் வளர்க்கணும்னு ஆசைப்படுறீங்க?
1: அதாவது செவந்தி மரம் வைக்கலாம், ரோஜா மரம் வைக்கலாம்னு தான் நினைக்கிறேன்.
0: அதுக்கெல்லாம் வந்து சின்ன தொட்டியில வச்சாலே போதுமே. ரோஜா எல்லாம் சின்ன தொட்டியில வச்சு நீங்க பாதுகாப்பான ஒரு இடத்துல வச்சாலே ரொம்ப அற்புதமா வருமே.
1: அதாவது வீட்டுக்கு வெளியில தான் வைக்கிறாப்ல இருக்கு.
0: ஆமா. சரி, என்னென்ன மாதிரியான இடங்கள் எல்லாம் வந்து சுத்தமா வச்சிருக்கணும் அப்படின்னு முக்கியத்துவம் கொடுக்கணும் நினைக்கிறீங்க?
1: அதாவது உமிழ் நீரை துப்ப கூடாது. என்னால முடிஞ்ச அளவுக்கு சுற்றுப்புறங்கள்லாம் சுத்தமா தான் வச்சிருக்கேன், வீட்டுக்குள்ளையும்.
0: சரிம்மா, ரொம்ப நன்றி. பாட கேட்டலாமா?
1: நன்றி.
0: நன்றி. அற்புதமா ஒரு விஷயம் சொன்னாங்க, உமிழ் நீர் கண்ட இடத்துல எச்சில் துப்புறது அப்படின்றதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. சரி, அவங்க கேட்ட படத்துல இருந்து பாடல் கேட்டு ரசிக்கலாம். இது ஸ்நேகிதியே.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேரம் 12:25.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
3: எப்படி?
2: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோட்யார்ட் பை மேரியட்ல June 13th and 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல up to 30% டிஸ்கவுண்ட்.

0: கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
1: தனிஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. TNC அப்ளை.
2: கேட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை FM.
3: டெய்லி கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3.

0: सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निःशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-toj.in से प्राप्त कर सकते हैं.
1: வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு. வாங்க
3: மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
4: 150th ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

0: நேரம் 12:28, ஆகாஷ் வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஸ்நேகிதியை கேட்டிருக்கோம். வந்திருக்கக்கூடிய ஸ்நேகிதி வணக்கம்.
1: அன்பாக உரையாடும் அறிவிப்பாளர் அவர்களுக்கு இனிமையான நண்பகல் வணக்கம்மா.
0: வணக்கம். சொல்வது யாரம்மா?
1: மேட்டூர் வட்டம் அழிமுதல் இருந்து உங்கள் அன்பு சகோதரி கலைச்செல்விமா.
0: கலைச்செல்விமா, சொல்லுங்கம்மா, எங்க இருந்து நீங்க பேசுறீங்க? மேட்டூர்ல இருந்து பேசுறீங்க. சரி, இன்னைக்கு என்ன பேசிட்டு இருக்கோம்? கேட்டுட்டு இருக்கீங்களா நிகழ்ச்சி?
1: கேட்டுட்டு இருக்கேங்கம்மா, இணையத்தோடய கேட்டுட்டு இருக்கேங்கம்மா.
0: சரி, அதற்கு முன்பாக என்ன பாடல் வேணும்னு சொல்லிருங்க.
1: அழகல் படங்கம்மா,
0: சுற்றுச்சூழல் என்ன ஞாபகம் வரும்?
1: மரங்கள் தான் ஞாபகம் வருது. எங்க வீட்டுக்கிட்ட நிறைய மரங்கள் வச்சிருக்கோங்கம்மா. மரங்கள் நிறைய இருக்கு, மரங்கள் வளர்க்கலாம் நிறைய.
0: சரி, வீட்டுக்கு வெளியில இருக்கக்கூடிய மரங்கள் விட்டுருவோம். இப்ப வீட்டுக்குள்ள நிறைய விஷயங்கள் நம்ம சுத்தமா வச்சிருக்கோம் இல்லையா? அதுல
1: நீங்க குப்பை வந்து தனித்தனியா பிரிச்சு, மக்கும் குப்பை, மக்காத குப்பை, இதை தனித்தனியா அவங்களால அவங்க கிட்ட கொடுக்கணுமா?
0: அது எது எது மக்கும் குப்பை
1: கொடுக்கும் பொழுது அது வந்து நம்ம வீட்டு தோட்டத்து கூட நம்ம செடிகள் வச்சிருந்தோம்னா அந்த வெங்காயம் காய் நறுக்கிறது பிடிக்கிறது இதெல்லாம் நம்ம வீட்டு தோட்டத்துக்கு செடிகளுக்கு போட்டுக்கலாம்மா. போட்டுக்கலாம். அப்புறம் மீதி கழிவுகளை எல்லாம் நம்ம அவங்க குப்பைக்கு வண்டி வரவங்க கிட்ட கொடுத்துடலாம். அவங்க

0: இதெல்லாம் குறைச்சிட்டு நம்ம நம்ம இரண்டு கால்களால் நம்ம நடந்து போனோம் அப்படின்னா இந்த புகை இந்த விஷயங்களை வந்து சுற்றுச்சூழலாக பாதுகாக்கலாம் அப்படின்னு ரொம்ப அற்புதமாக சொன்னாங்க. தொடர்ந்து அவங்களோட விருப்ப பாடல் கேட்கலாம். கேட்பதற்கு முன்பாக
1: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: நடந்து கால்ல நடந்து போயிட்டு நடந்து மெதுவா போய் வாங்கிட்டு வந்துட்டோம்னா அந்த சுற்றுச்சூழலையும் நம்ம பாதுகாக்கலாம்மா.
1: அருமை அருமை, ரொம்ப நன்றிங்கம்மா, ரொம்ப அற்புதமா.
0: நன்றி, வணக்கங்கம்மா.
1: நன்றி. டூ வீலர் ஃபோர் வீலர் இதெல்லாம் குறைச்சிட்டு நம்ம நம்ம இரண்டு கால்களால் நம்ம நடந்து போனோம் அப்படின்னா இந்த புகை இந்த விஷயங்களை வந்து சுற்றுச்சூழலாக பாதுகாக்கலாம் அப்படின்னு ரொம்ப அற்புதமா சொன்னாங்க. தொடர்ந்து அவங்களோட விருப்ப பாடல் கேட்கலாம். கேட்பதற்கு முன்பாக
2: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஜின்கே பாஸ் கோய் காரண்டி நஹி ஹை, சர்க்கார் குத் உன்கி காரண்டர் பன் ரஹி ஹை.
2: பிச்சலே 6 வர்ஷோ மே பிஎம் ஸ்வநிதி யோஜனா கே தஹத் 75 லாக் சே ஜியாதா ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் கோ 17,800 கரோட் ருபாய் சே அதிக கே லோன் தியே கயே ஹை. சாத் ஹி பியாஜ் சப்சிடி ஆர் டிஜிட்டல் லேன் தேன் பர் கேஷ் பேக் கே ரூப் மே லக்பக் 800 கரோட் ருபாய் கி சஹாயதா பி பிரதான் கி கயி ஹை. ஆஜ் தேஷ் பர் கே ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ், ஜின்மே கரீப 46% மஹிலாயே ஹை, அப்னே வியாபார் கோ நயி ஊன்சாயியோ தக் ले जा रहे हैं. पीएम स्वनिधि के 6 साल, उत्साह, सम्मान, स्वाभिमान.
3: நேரம் 12:35 நிமிடம். ஸ்நேகிதியை கேட்டுட்டு இருக்கோம். வந்திருக்கக்கூடிய ஸ்நேகிதியை வணக்கம்.

0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: ராணி தேனியில எல்லாரும் நல்லா இருக்கீங்களாமா?
0: நல்லா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: அருமையா இருக்கேம்மா.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: எனக்கு ராஜாஜி ராஜா பக்தன் அந்த மலையாள கரையோரம் தமிழ் பாடும் குருவி.
0: சரி, அதுல இருக்கிற அதே மாதிரி குழு குழு சில சிலன்ற மாதிரி சுற்றுச்சூழல் பத்தி சொல்லிருங்க.
1: நான் பெரும்பாலும் 98% நெகிழியே பயன்படுத்த மாட்டேங்க. பூரா சில்வர் பாத்திரம் அலுமினிய பாத்திரம் அப்படிதான் பயன்படுத்துறேன்.
0: மஞ்சப்பை இந்த மாதிரி தான் எடுத்துட்டு போவீங்க?
1: ஆமா, துணிப்பை நம்ம மஞ்சப்பைங்கள துணிப்பை
0: துணிப்பை கரெக்ட். பிளாஸ்டிக்ல கூட மஞ்சள் கலர்ல இருக்கும். நல்ல ஒரு தெளிவா சொன்னீங்க. துணிப்பையில எடுத்துட்டு போய் தான் எல்லா பொருட்களும் வாங்குவீங்க, அப்படிதானே? ரொம்ப சந்தோஷம். டைம் கம்மியா இருக்கு இல்லையா? நிறைவான பாடல் கேட்டலாமா உங்களுக்காக?
1: நன்றி, நன்றி,
0: நன்றிமா உங்களுக்காகவும், கேட்டு ரசிக்கும் அனைத்து நேர்களுக்காகவும்.

0: ஏற்படவில்லை. ஈரான் அணு ஆயுதத்தை நிரந்தரமாக கைவிடுவதற்கு ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ரித்விக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று குஜராத் மற்றும் டாமனில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். முதற்கட்டமாக குஜராத் மாநிலம் சூரத் செல்லும் பிரதமர் 18,800 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்தும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் பேசுகிறார். சூரத்தில் 200 படுக்கைகள் கொண்ட இஎஸ்ஐ மருத்துவமனையையும் அவர் திறந்து வைக்கிறார். இன்று மாலை டாமன் செல்லும் பிரதமர் அங்கு 2,970 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். மருத்துவம், சிவில் விமான போக்குவரத்து, சுற்றுலா, உட்கட்டமைப்பு, போக்குவரத்து உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் இதில் அடங்கும். உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், சுற்றுச்சூழலையும் உயிரி பல்லுயிர் பெருக்கத்தையும் பாதுகாத்து நிலையான வாழ்க்கை சூழலை உறுதி செய்ய அனைவரும் பங்களிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். மக்கள் இயற்கையோடு இணைந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். தெய்வப்புலவர் திருவள்ளுவரின் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்ற அறநெறிப்படி வாழ்வோம் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு விடுத்துள்ள சுற்றுச்சூழல் தின வாழ்த்துச் செய்தியில், நிலையான வளர்ச்சிக்கு சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் நடவடிக்கையில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் உள்ளிட்ட பல திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் விடுத்துள்ள செய்தியில், இயற்கை மற்றும் பருவநிலையை பாதுகாத்து வலமான எதிர்காலத்திற்கு உறுதி ஏற்போம் என்று கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு வனத்தையும் வன உயிரினங்களையும் பாதுகாக்க பல திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். அதிக அளவில் மரங்களை நட்டு பசுமை இந்தியாவை உறுதி செய்வோம் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பணியை நாம் ஒவ்வொருவரும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். எதிர்கால சந்ததியினருக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மிக்க பூமியை அளிக்க இந்நாளில் உறுதி ஏற்போம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். வெளிநாட்டு நிறுவன முதலீட்டு வரிக்கு மத்திய அரசு விலக்கு அளித்துள்ளது. மேலும் அரசு பங்குகள் மீதான முதலீடுகளிலிருந்து கிடைக்கப்பெறும் வட்டி வருவாய்க்கான வரியும் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதை நடைமுறைப்படுத்தும் வகையில் வருமான வரி திருத்தத்திற்கான அவசர சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த வரிச்சலுகைகள் நடப்பாண்டு ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத்தின் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிரதமர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், உத்தரப்பிரதேச மாநிலத்தின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றி வருபவர் யோகி ஆதித்யநாத் என்று குறிப்பிட்டுள்ளார். மக்களின் வாழ்க்கை தரம் மேம்படவும் மாநிலத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் அவர் மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். இவ்வாண்டு 12ஆம் வகுப்பு CBSE தேர்வு எழுதிய மாணவர்களில் 70,000-க்கும் மேற்பட்டோர் மறு மதிப்பீடு, மறுகூட்டல் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்திருப்பதாக CBSE தெரிவித்துள்ளது. 7,314 பேர் மதிப்பெண்களை சரிபார்க்கவும் 63,000 பேர் மறு மதிப்பீடு கோரியும் விண்ணப்பித்துள்ளனர். விடைத்தாள் நகல்கள் கோரியும் விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக CBSE தெரிவித்துள்ளது. கடந்த 13ஆம் தேதி CBSE 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் தொடர்பாக அதிக மாணவர்கள் கோரிக்கைகளை முன்வைத்தனர். இவ்வாண்டு தொடங்கப்பட்ட இணையதளத்தின் மூலம் தங்களது கோரிக்கைகளுக்கு மாணவர்கள் தீர்வு கண்டு வருவதாகவும் CBSE தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று குஜராத் மற்றும் டாமனில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ரிசர்வ் வங்கி இன்று வெளியிட்ட இரு மாத நிதிக் கொள்கையில் ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றம் செய்யப்பட்டது.

0: நடப்பாண்டில் தொடர்ந்து இரண்டாவது முறையாக ரிசர்வ் வங்கியின் வட்டி விகிதங்களில் மாற்றம் ஏதும் செய்யப்படவில்லை. மும்பையில் இன்று ரிசர்வ் வங்கியின் இரண்டாவது இருமாத நிதிக் கொள்கையை வெளியிட்டு பேசிய அதன் ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா, ரிசர்வ் வங்கி வர்த்தக வங்கிகளுக்கு வழங்கும் குறுகிய கால கடன்களுக்கான ரெப்போ வட்டி விகிதம் 5.25% நீடிக்கும் என்று தெரிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டில் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் மதிப்பீடு 6.9% 6.6% குறைந்துள்ளதாக அவர் கூறினார். நடப்பாண்டிற்கான நுகர்வோர் விலை குறியீட்டின் அடிப்படையிலான பணவீக்க மதிப்பீடு 4.6% 5.1% உயர்ந்திருப்பதாகவும் அவர் கூறினார். வெளிநாடு வாழ் இந்தியர் மற்றும் வெளிநாட்டு குடியுரிமை பெற்ற இந்தியர்கள் பங்குகளில் முதலீடு செய்வதற்கான வரம்பையும் ரிசர்வ் வங்கி உயர்த்தியுள்ளது. ரெப்போ வட்டி விகிதத்தை ரிசர்வ் வங்கி உயர்த்தாததற்கு அசோசம் தொழில் வர்த்தக கூட்டமைப்பு வரவேற்பு தெரிவித்துள்ளது. அந்த அமைப்பின் பொதுச் செயலாளர் திரு சௌரப் சன்யான் செய்தியாளர்களிடம் பேசுகையில், வட்டி விகிதம் 5.25% தொடர்வதால் பொருளாதார வளர்ச்சி மேம்படும் என்று தெரிவித்தார். நாட்டின் பணவீக்கமும் அதிக அளவில் உயராமல் கட்டுக்குள் இருக்கும் என்றும் அவர் கூறினார். தமிழகத்தில் 436 தொலைநோக்கு திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து தமிழக அமைச்சரவைக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று காலை நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் போதைப்பொருள் புழக்கத்தை முற்றிலுமாக தடுப்பது குறித்து விவாதிக்கப்பட்டதாக அவர் கூறினார். அரசின் பல்வேறு துறைகளில் ஊழல் மற்றும் லஞ்சத்தை ஒழிக்க உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தியதாகவும் திரு நிர்மல்குமார் தெரிவித்தார். ஏழை மக்களின் பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தமிழகத்தின் வேலூர் மாவட்டத்தில் பிரதமரின் விபத்து காப்பீடு திட்டத்தில் 400,000 மேற்பட்டோர் இணைந்துள்ளதாக அம்மாவட்ட முன்னோடி வங்கியின் மேலாளர் திருமதி லில்லி பாய் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்ல வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு 20 ரூபான்றது வந்து கான்ட்ரிபியூஷன் அவங்க கட்டணும். அந்த 20 ரூபாய் கட்டிட்டு இருக்கிற ரெக்கார்டு இருந்து நாமினேஷன் ப்ராப்பரா இருந்தா அவங்களுக்கு ஆக்சிடென்டல் டெத்துன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த வேலை ஏதாவது ஒன்றாச்சுன்னா அந்த மாதிரி டெத் ஆயிடுச்சுன்னா நம்மளுடைய வங்கி மூலயமா 2 லட்சம் ரூபாய் வரலாம். அவங்களோட குடும்பத்துக்கு அவங்களுக்கு உதவித்தொகையா கவர்மெண்ட் கொடுப்பாங்க. இது வந்து நமக்கு மட்டும் கிடையாது, இது நாம சேர்த்த பணம் வந்து வேற ஒரு குடும்பத்துக்கு உதவியா இருக்கும் அப்படின்றதுக்காக நாம சிறுக சிறுக எல்லாருமா சேர்ந்து கூட்டு முயற்சியில சேமிக்கிற பணம்.
0: தமிழக பிஜேபி முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அளித்த ராஜினாமாவை பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் ஏற்றுக்கொண்டுள்ளார். திரு அண்ணாமலை பிஜேபியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து விலகுவதாக தமது ராஜினாமா கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். ஈரான் அணு ஆயுதத்தை நிரந்தரமாக கைவிடுவதற்கு ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். அந்நாட்டுடனான சமரச பேச்சுக்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அனைத்து பேச்சுவார்த்தைகளிலும் அணு ஆயுதத்தை ஈரான் கைவிட வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். அணு ஆயுதங்களை பிற நாடுகளிலிருந்து பெறுவதற்கு ஈரான் ஒருபோதும் அனுமதிக்கப்பட மாட்டாது என்றும் திரு டொனால்டு டிரம்ப் திட்டவட்டமாக கூறினார். ஓமன் நாட்டின் கடல் பகுதி அருகே கப்பல்களுக்கு எரிபொருள் நிரப்பும் 2 இடங்களையொட்டி ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதால் மினா ஏற்றுமதி முனையத்தில் எரிபொருள் நிரப்பும் பணி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அந்நாட்டின் தலைநகர் மஸ்கட் அருகே அமைந்துள்ள மினா ஏற்றுமதி முனையத்திலிருந்து உலகின் பல்வேறு நாடுகளுக்கு கச்சா எண்ணெய் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. எரிபொருள் ஏற்றுமதியில் நீண்ட காலத்திற்கு ஏற்படும் பாதிப்பு ஓமன் பொருளாதாரத்தை பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ரித்விக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 7-5, 1-6, 10-6 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் ஆண்ட்ரியூ ஃபென்டி வெனிசுலாவின் பிராண்டோன் பெரஸ் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று குஜராத் மற்றும் டாமனில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ரிசர்வ் வங்கி இன்று வெளியிட்ட இருமாத நிதிக் கொள்கையில் ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றம் செய்யப்படவில்லை. ஈரான் அணு ஆயுதத்தை நிரந்தரமாக கைவிடுவதற்கு ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ரித்விக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: நம் மதுரை பண்பலை 103

0: 91.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்கிழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நேரம் 12:51. மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: இனிய பகல் வணக்கம் நேர்களே. நேரம் 1:39. காலத்தை வென்ற காவிய கானங்களை கேட்டு ரசிக்கலாம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz தரும் வசந்த கானங்களில் நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் பணத்தோட்டம் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுஷிலா, குழல்கள் கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாதன் ராமூர்த்தி இசையில். கேட்கலாம் பாடலை.

0: பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை பலப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், விழுவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
1: வசந்த கானங்களில் அடுத்ததாக கண்ணதாசன் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன், சுஷீலா குரல்கள், கே வி மகாதேவன் இசையில் வருகிறது பாடல் வானலைகள்.

62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100

0: பெண்களாகவும் மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
1: The Indian Navy invites online applications from unmarried male and female candidates for 10+2 BTech cadet entry scheme, permanent commission. Last date for submission is 18 June 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy, combat ready, cohesive, Atmanirbhar, safeguarding seas for a viksit Samriddh Bharat. Join Indian Navy.

நேரம் 1:11:31. என்றும் பசுமையாய் நிலவில் நின்ற ராகங்களை கேட்டுட்டு இருக்கீங்க வசந்த கானங்களில். பணக்கார குடும்பம் திரைப்படத்திற்காக கண்ணதாசன் எழுதிய பாடலை பாடியிருக்காங்க டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா. கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாதன் ராமூர்த்தி இசையில். கேட்கலாம் பாடலை.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
1: உயிர் வாழ காற்று தேவை. சுத்தமான காற்றுக்கு மரங்கள் தேவை. இன்று ஒரு மரம் நட்டால் நாளை ஒரு தலைமுறை நிம்மதியாக சுவாசிக்கும். மரங்களை வளர்ப்போம், அடுத்த தலைமுறையை காப்போம்.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை FM 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
4: 103.3 மதுரை FM இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
5: The Indian Navy invites online applications from unmarried male and female candidates for 10+2 BTech Cadet Entry Scheme Permanent Commission. Last date for submission is 18 June 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy. Combat ready, cohesive, Atmanirbhar, safeguarding seas for a Viksit Samriddh Bharat. Join Indian Navy.
0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
6: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz இல் நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வசந்த கானங்கள். பணம் படைத்தவன் திரைப்படத்திலிருந்து வாலி வரிகள், TM சௌந்தரராஜன் குரலில், விஸ்வநாதன் ராமூர்த்தி இசையில், இதோ பாடல் காற்றலைகளில்.

0: நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று இரவு 8:30 இலக்கிய உலா நிகழ்ச்சியில் வள்ளுவர் நோக்கில் உப்பும் உயர்வும் சிறப்புரை வழங்குகிறார் முனைவர் முத்துசந்தானம் அவர்கள்.
1: ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில் June 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
0: மக்கள் மனங்களில் முத்திரை பதித்த முத்தான பாடல்களின் தொகுப்பாய் இது வசந்த கானங்கள். பெரிய இடத்து பெண் திரைப்படத்திலிருந்து TM சவுந்தரராஜன் குரலில், கண்ணதாசன் வரிகள், விஸ்வநாதன் ராமுத்து இசையில் பாடல் வருகிறது காற்றலைகளில்.

0: நேர்களே, இன்று உலக சுற்றுச்சூழல் தினம். இன்றைய உலகம் முழுவதும் தொழில்நுட்ப வளர்ச்சி வேகமாக உயர்ந்துக்கிட்டே தான் வருது. ஒவ்வொரு ஆண்டும் புது புது மொபைல் ஃபோன்கள், கணினிகள், மின்னணு சாதனங்கள் சந்தைக்கு வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் பழைய சாதனங்கள் எங்கே போகுது? இப்படி ஒரு கேள்வி நமக்கு தோன்றத்தான் செய்யுது. இதுவே இன்று உலக நாடுகள் கவலைப்படக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டால், மின் கழிவுகள் அல்லது இ வேஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு சிறப்பு நிகழ்ச்சியில் மிதமிஞ்சும் மின் கழிவுகள், இதை பற்றி தான் நாம் விரிவாக பேச காத்துக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு தெளிவான விளக்கம் அளிக்க காத்திருக்கிறார் மதுரை கல்லூரியின் நுண் உயிரியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எம் ராஜேஷ் கண்ணன் அவர்கள். வணக்கம் சார்.
1: வணக்கம் சார்.
0: மின் கழிவு அப்படின்னா என்ன சார்?
1: இது வந்து 21st century ஒரு முக்கியமான பிரச்சனை. இதுக்கு முன்னாடி இருந்த நூற்றாண்டுகளில் நமக்கு இந்த மாதிரி பிரச்சனை இல்லை. இது வரைக்கும் கழிவுன்றது என்ன நினைச்சிருந்தோம்னா, கழிவுன்றது இன்னொரு உயிருக்கு அது உணவாக இருக்கும், அதை உரமாக மாற்ற முடியும். ஆனால் அந்த மின் கழிவுகள் வந்து ஒரு அதை அப்படி பண்ண முடியாது.

0: பேராசிரியர் முனைவர் எம் ராஜேஷ் கண்ணன் அவர்கள், வணக்கம் சார்.
1: வணக்கம் சார்.
0: மின் கழிவு அப்படின்னா என்ன சார்?
1: இது வந்து 21ஆம் நூற்றாண்டின் ஒரு முக்கியமான பிரச்சனை. இதுக்கு முன்னாடி இருந்த நூற்றாண்டுகளில் நமக்கு இந்த மாதிரி பிரச்சனை இல்லை. இது வரைக்கும் கழிவுன்றது என்ன நினைச்சிருந்தோம்னா, கழிவுன்றது இன்னொரு உயிருக்கு அது உணவாக இருக்கும், அதை உரமாக மாற்ற முடியும். ஆனால் அந்த மின் கழிவுகள் வந்து ஒரு அதை அப்படி பண்ண முடியாது. ஏன்னா மின் கழிவுன்றது வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு காம்பினேஷன் ஆஃப் பிளாஸ்டிக் இருக்குது, ப்ளஸ் மெட்டல்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, இது எல்லாத்தையும் சேர்த்ததுனால வந்து இன்னும் நம்ம இந்தியா மாதிரி வளர்ந்து வர நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மின் கழிவுகளை எப்படி நம்ம கையால் போகிறோம்ன்றதுக்கு ஒரு பெரிய குழப்பமான சூழல் தான் ஏற்படுது. முதல்ல மின் கழிவுனா என்ன, அதோட சீரியஸ்னஸ் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா தெரியும். இன்றைக்கி வந்து நம்மகிட்ட எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் லேப்டாப் இருக்குது, செல்ஃபோன் இருக்குது. இந்த செல்ஃபோனை எப்படி தயாரிக்கப்படுது அப்படின்றதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான வரலாறு இருக்குது. இப்போ நம்ம எல்லா செல்ஃபோன்லையும் சரி, எல்லா லேப்டாப்லையும் சரி, நமக்கு வந்து என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கெப்பாசிட்டர்ஸ் இருக்குது. கெப்பாசிட்டர்ஸ் மூலமாக தான் அதோட ஃபங்க்ஷனிங் நடக்குது. இந்த கெப்பாசிட்டர்னா எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கோல்டன்ற ஒரு கனிமத்திலிருந்து எடுக்கிற டேண்ட்லம், நயோபியம், இந்த ரெண்டு மினரல்ஸை வச்சு தான் இந்த கெப்பாசிட்டர் பண்ண செய்கிறாங்க. இந்த ரெண்டு மினரல்ஸ் எங்கே இருக்குன்னா காங்கோ நாடுகள் அதிகமாக காணப்படுது. அப்போ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு இயற்கையாலான நம்ம ஒரு ஃபோனை எடுத்துக்கிறோம்னா அந்த ஃபோனுக்குள்ளே ஏதோ ஒரு காட்டோட அழுகுறல் இருக்குன்னு தான் நினைக்கணும். இதை பூரா வந்து அங்கே இருக்க பழங்குடி மக்களை வந்து கனிம வளத்தை எடுத்து தான் இதை நம்ம செய்கிறோம். இப்போ நம்ம இதை செஞ்சுறோம். செஞ்சவொடனே இன்றைக்கி வந்து இந்த எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸை வந்து நம்ம பயன்படுத்துறதுல ஒரு மிக முக்கியமான பிரச்சனை என்னென்னா, நம்ம வந்து அதை எதையுமே வந்து ரிப்பேர் பண்ணுறது கிடையாது. நீங்கள் முன்னாடினா பார்த்தீங்கன்னா வந்து என்ன செய்யறீங்கன்னா, உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு மின்னணு சாதனம் பாதிக்கப்படுது, நம்ம பக்கத்தில் ஒரு ரிப்பேர் கடையில் போய் ரிப்பேர் பண்ணிக்குவோம். ஆனால் இன்றைக்கி வந்து என்னென்னா, எப்படி பிளாஸ்டிக் பொருட்களை யூஸ் அண்ட் த்ரோ பண்ணுறோமோ அதே மாதிரி ஃபோனை யூஸ் அண்ட் த்ரோ பண்ணுறோம். அதை விட ரொம்ப மோசமானது என்னென்னா, இந்த எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸை நம்ம வந்து ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளாக மாற்றிட்டோம். இப்போ வந்து என்ன செய்யணும், நம்ம 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ஃபோனை மாற்றுறது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள், என்கிட்ட வந்து ரொம்ப பெரிய எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் வச்சிருக்கிறது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள். ஆனால் உண்மையிலே அதுக்கான பயன்பாடு மக்கள்கிட்ட இருக்கானா இல்லையா தெரியல. இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் சிம்பலா மாறதனால தான் நம்ம இந்தியா மாதிரி 3ஆம் உலக நாடுகள மின்னணு கழிவுகள் ரொம்ப அதிகமாக கொட்டப்படுது. அதை பத்தி ஆனால் போதுமான ஆராய்ச்சிகள் இங்கே கம்மி தான். அப்போ வந்து என்ன செய்யணும், அது இயற்கை சூழலை ரொம்ப மோசமாக சீரழிச்சுக்கிட்டு வருது. ஆனால் இதை பற்றியான போதுமான விழிப்புணர்வு யார்கிட்டையுமே கிடையல. ஆனால் வந்து என்னென்னா, இது வந்து மிக சீரியஸான உடல்நல பாதிப்புகளை ஏற்படுத்தும், மிக சீரியஸான வந்து லேண்ட்ஃபில் கண்டாமினேஷன் சொல்லுவாங்க, ப்ளஸ் வந்து நம்மளோட நீர்நிலையையும் நம்ம வந்து அதை மாசுபடுத்தும்.
0: இப்போ வந்து ஒரு சந்தைக்கு ஒரு புதுசாக ஒரு மொபைல் வருது அப்படின்னா மக்கள் என்ன நினைக்கிறாங்க, பழையது வந்து நல்ல நிலைமையில இருந்தாலும் கூட அதை அப்படியே தூக்கி போட்டுட்டு புதுசு வாங்கணும்னு தான் அவங்களுடைய எண்ணம் போகுது. இப்போ இது மட்டும்தான் அந்த இவேஸ்ட் அதிகரிக்க காரணமா, இல்லை வேற ஏதாவது இருக்குதா?
1: இதை மட்டும் சொல்ல முடியாது. இப்போ நம்ம இருக்கிறது வந்து ஏஜ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. அப்போ வந்து நார்மலாகவே வந்து என்னென்னா, நம்ம வந்து உடல் உழைப்பை கம்மி பண்ணிவிட்டு நம்ம வேகமாக செய்யணும், எல்லா விஷயத்தையும் ரொம்ப வேகமாக நடத்துக்கணும், நம்ம ரொம்ப டெக்னோகிராட்ஸாக இருக்கணும்னு நினைக்கிறோம். அப்போ நம்ம என்ன செய்கிறோம், நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி வந்து ஏதோ எலக்ட்ரானிக் ஃபார்மெட்டில் தான் ஒரு பொருள் இருக்குது. அப்போ நம்ம வந்து என்ன செய்யறோம்னா, இதை சார்ந்து வாழ்ந்து பழகிட்டோம் நம்ம. இப்போ சார்ந்து வளைந்து பழகிட்டோன்றதை தாண்டி என்ன செய்யணும்னா, நம்ம ஒவ்வொரு தடவை இதை அப்கிரேட் பண்ணணும்னு ஆசைப்படுறோம் நம்ம. அப்போ இந்த அப்கிரேட் பண்ணுறது மூலம் என்ன செய்கிறோம், நமக்கு ஒரு 3 வருஷத்துக்கு கழிச்சு நம்மகிட்ட வீட்டில் இருக்க ஒரு எலக்ட்ரானிக் கேட்ஜெட் வந்து என்ன ஆயிடுதுன்னா அது அவுடேட்டட் ஆயிடுது. அப்போ நான் என்ன செய்யப்போனா திருப்பி அப்கிரேட் பண்ணுறேன்னு அப்கிரேட் பண்ணுறோமே தவிர, இது உண்மையிலேயே மனிதனோட லைஃப் ஸ்டைலுக்கு ஒரு விதத்தில் பெரிய பங்காற்றுது. எப்படி பங்காற்றுனா, என்னோட வேலையை வேகமாக முடிச்சு தருது, நான் இன்னும் ரொம்ப சொகுசாக வாழ்கிறதுக்கு உதவி பண்ணுது. ஆனால் இது இயற்கையை வந்து ரொம்ப ரொம்ப மாசுபடுத்துது. இதை நம்ம வந்து ரொம்ப கவனமாக கையாளணும். இந்த ரீயூஸ் கல்ச்சரை வந்து நம்ம திருப்பி மறுபடியும் நம்ம கொண்டு வரது மூலமாக தான் இந்த மின்னணு கழிவுகளை வந்து நம்ம வந்து குறைக்க முடியும்.
0: உலக அளவில் இதனுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குது?
1: உலக அளவில் வந்து எல்லா கண்ட்ரிலையும் வந்து இந்த எலக்ட்ரானிக் வேஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாயிருச்சு சார். இது வந்து 21ஆம் நூற்றாண்டின் மிக முக்கியமான பிரச்சனை. இப்போ வளர்ந்த நாடுகளும் இதே பிரச்சனை தான் ஃபேஸ் பண்ணுறாங்க. அதனால தான் வந்து நம்ம என்ன செய்கிறாங்கன்னா, இதுக்கான தனிமங்கள் பூரா எங்கே கிடைக்குது, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி காங்கோ, ருவாண்டா, மொசாம்பிக் அங்கே கிடைக்குது. ஆனால் அங்கே யாருமே எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணலை. அப்போ நம்ம வந்து ஒரு நாட்டை அழிச்சு இல்லாட்டி ஒரு பகுதியிலிருந்து தான் நம்ம இந்த மினரல்ஸை பூரா எடுத்து பண்ணுறோம். ஆனால் இப்போ இருக்க உலக நாடுகள் பூரா என்ன செஞ்சுருக்காங்கன்னா, அவுட் சோர்சிங் முறை மூலமாக நான் வந்து இந்த எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸை தயாரிக்கிறது வந்து என்னென்னா, ஒரு வளர்ந்த நாடுகளுக்கு கொடுத்துறாங்க இல்லாட்டி வளரும் நாடுகளுக்கு கொடுத்துறாங்க. அப்போ என்ன செய்வாங்க, உங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் அங்கே இருக்காது, செல்லிங் மட்டும்தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து மக்களுக்கு வேலை கொடுக்கணும், இங்கே நம்ம வாழணும்ன்றக்காண்டி இங்கே ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கிறப்ப அதோட ஈக்காலஜிக்கல் பாதிப்புகள் பூரா நமக்கு மட்டும் தான் நடக்குமே தவிர உலக நாடுகளுக்கு பெருசாக நடக்காது. உலக நாடுகள் வந்து இந்த எலக்ட்ரானிக் வேஸ்ட்டை குறைக்கிறதுல நிறைய எத்திக்கலி நான் எத்திக்கலி நிறைய விஷயங்களை கையாள ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நம்ம வந்து என்ன செய்யணும்னா இதில் வந்து இன்னும் ரொம்ப கவனத்தோடு கையாள வேண்டியது இருக்குது. ஏன்னா இந்த பிளாஸ்டிக் பொருள் மக்காது. இந்த பிளாஸ்டிக் பொருள் வந்து என்ன செய்யணும்னா அது என்ன விதமான பாதிப்பை ஏற்படுத்தும்

0: அப்படின்றது தெரியாது. இப்போ நீங்கள் ஒரு விஷத்தை குடிக்கிறீங்க, எனக்கு வந்து என்ன செய்யுது, எனக்கு லிவரை பாதிக்கப்படுது, என் கிட்னியை கெட்டு போகுதுன்றது தெரியும். ஆனால் ஒரு பிளாஸ்டிக் இ வேஸ்ட்டு உடம்புல என்ன பிரச்சனை ஏற்படுத்துதுன்னு தெரியாது. அப்போ அப்போ தெரியாதப்ப இதை பூரா நம்ம என்ன செய்யறோமா, ஸ்கிராப்புக்கு தான் போடணும். இப்போ இந்த ஸ்கிராப்ல இருந்து என்ன செய்யறாங்கன்னா, இந்த ஸ்கிராப்ல இருந்து அதை வந்து மெட்டல்ஸை பிரிச்சு எடுக்கிறாங்க. பிரிச்சு எடுக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அதுல இருந்து நிறைய ஃபியூம்ஸ் வருது, நிறைய வந்து லெட்டு மெர்குரி இந்த மாதிரியான நச்சு தனிமங்கள் வந்து நிறைய காற்றுல கலக்குது. அதே இது வந்து பார்த்தா நிலத்திலையும் கலக்கிறப்ப வந்து என்னன்னா இது மிக மோசமான விளைவுகளை வந்து மனிதனுக்கும் ஏற்படுத்தும், சுற்றுச்சூழலுக்கும் ஏற்படுத்தும்.
1: இப்ப நீங்க சொன்ன இந்த நச்சுக்கள் இது மட்டும்தான் அந்த மின்கழிவுல இருக்குதா, இல்ல வேற என்னென்ன இருக்குது?
0: மின் கழிவுகள் எடுத்து பாக்குறப்ப வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நாட் அ சிங்கிள் என்டிட்டி, அதுல பிளாஸ்டிக் இருக்கு. கெப்பாசிட்டரில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து அரிய வகை தனிமங்கள் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, ப்ளஸ் வந்து நீங்கள் பேட்டரி இந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபியூம்ஸ் இருக்குது, ஆசிட் இருக்குது. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா இது ஒரு காம்பினேஷன் ஆஃப் மல்டிபிள் கண்டாமினன்ட், இதிலிருந்து ஒன்று தான் வரும்னு சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் பிளாஸ்டிக்கை நம்ம டீக்ரேட் பண்ணப்போ வந்து அது பார்த்தா அது பிவிசியா நைலானா நம்ம வகைப்படுத்த முடியும். ஆனால் இதில் இருக்கப்ப பார்த்தோம்னா ஒரு ஹை எண்டு தெர்மோஸ்டேபிள் பிளாஸ்டிக்ஸ். அப்போ வந்து நம்ம வந்து பயன்படுத்துறதப்போ வந்து இதோட பாதிப்பு இதுதான் பிரச்சனை, இப்படி தான் நடக்கும்ன்றதை இன்னும் வரைக்கும் நம்மளால் சரியாக வகைப்படுத்த முடியல. நம்மளால் வந்து ரொம்ப ஜெனரஸாக வந்து இது வந்து சில பேருக்கு வந்து என்ன ஏற்படுத்துதுன்னா வந்து இந்த ஹெவி மெட்டல்ஸ்ன்ற தனிமங்கள் அவங்க உடம்புக்குள்ளே போய் அவங்களுக்கு வந்து சிறுநீரகம் சார்ந்த நிறைய பிரச்சனை ஏற்படுத்துது. சில பேருக்கு வந்து என்ன ஏற்படுத்துனா அவங்க சாப்பிட்ற பொருட்கள் மூலமாக மைக்ரோ பிளாஸ்டிக்கோ இல்லை வேறு விதத்தில் கலந்து அவங்களுக்கு வந்து குடல் புற்றுநோய் இந்த மாதிரினா ஏற்படுத்துது. இதை எரிக்கிறப்ப வந்து என்ன செய்யணும்னா காற்று மாசுபாடு ஏற்படுது. காற்று மாசுபாடு ஏற்படுறப்ப வந்து நமக்கு நுரையீரலில் பாதிப்பு ஏற்படுது. அப்போ இந்த இ வேஸ்ட்ன்றது ஒரே ஒரு வேஸ்ட்டு, நம்ம உடம்புல இருக்க வெவ்வேறு ஆர்கன்ஸ் அஃபெக்ட் பண்ற விதமா இருக்கு. இந்த இ வேஸ்ட்னால பர்டிகுலரா இது மட்டும் தான் பாதிக்கப்படும்னு நம்மளால சொல்ல முடியாது.
1: இப்போ நம்ம சிறு குழந்தைகள்ல பார்த்துருப்போம், ஒரு பேட்டரி உபயோகம் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா நம்ம தூக்கி போட்டுருவோம். சிறுவர்கள் அதை எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து உடச்சு பார்க்கும்போது உள்ள ஒரு தூள் மாதிரி ஒரு கரிய நிற சாம்பல் மாதிரி ஒன்று வரும். அந்த மாதிரி இப்போ இந்த பேட்டரி வேஸ்டேஜில் வந்து என்ன ஆபத்துகள் இருக்குது?
0: மெர்குரி ஆபத்து இருக்குது சார். மெர்குரினா பாதரசம் இருக்குது, ப்ளஸ் வந்து கேட்மியம் ஒன்று இருக்குது, லெட்டுன்னு ஒன்று இருக்குது. இது ரொம்ப இன்னொரு முக்கியமான கேள்வி. முதல்லனா நீங்கள் வந்து ஒரு ஃபோன் வாங்குறீங்க, ஃபோன் வாங்குறப்ப வந்து என்னோடய ஃபோனில் வந்து பேட்டரி போயிடுச்சுன்னா நீங்கள் வந்து என்ன செய்வீங்கன்னா இந்த பேட்டரியை ரீப்ளேஸ் பண்ணிக்குவீங்க. இன்றைக்கி வந்து உங்கள் ஃபோன்லேருந்து பேட்டரியை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. உங்கள் ஃபோனில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா உங்கள் ஃபோனை வந்து நீங்கள் அப்படியே என்ன செய்யணும்னா கொடுத்துட்டு புது ஃபோன் தான் வாங்க முடியும். ப்ளஸ் வந்து இப்போ இருக்க பேட்டரினா வந்து லித்தியம் பேட்டரிஸு, டியூரபிலிட்டி ரொம்ப அதிகமாக வரப்போ வந்து என்னென்னா அந்த பேட்டரியில் வந்து ரீசார்ஜபிள் பேட்டரி ப்ளஸ் லித்தியம் அயான்ஸ் அதிகமாக வருது. அப்போ வந்து என்னென்னா முன்னே இருந்ததை விட இப்போ வந்து இதில் வர கழிவுகள் வந்து ரொம்ப மோசமான பாதிப்பு ஏற்படுத்துது. அதனால தான் வந்து இப்போ வளர்ந்த நாடுகளில் வந்து கிரீன் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை டெவலப் பண்ணுறாங்க. அது கிரீன் எலக்ட்ரானிக்ஸ்னால் நீங்கள் வந்து அந்த மின் கழிவுகளை போட்டாலும் அது இயற்கை சுற்றுச்சூழலை வந்து ரொம்ப கம்மியான விதத்தில் பாதிக்கிற மாதிரி அவங்க டெவலப் பண்ணுறாங்க. அதுவும் வந்து இப்போ வந்து வெரி பட்டிங் ஸ்டேஜில் தான் இருக்குது, இன்னும் அந்த துறை வளரலை. கிரீன் எலக்ட்ரானிக்ஸ் சொல்கிறாங்க, அப்புறம் மாடுலர் ஃபோன்ஸ்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்து இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து இந்த ரிப்பேர் அண்ட் ரீயூஸ் கல்ச்சரை அதிகப்படுத்தணும்னு சொல்கிறாங்க. ரிப்பேர் ரீயூஸ் கல்ச்சர்னா என்னென்னா ஒரு ஃபோன் வாங்கினீங்கன்னா ஒரு குறைஞ்சது 5 வருஷமாக அதை வச்சுக்கோங்க. உங்களோட அப்டேட் வேணும்ன்றது அந்த ஃபோனை அப்படியே மாற்றாதீங்க. ஃபோனில் ஏதாவது மாடுலர் ஃபோன்னா என்ன சொல்கிறாங்கன்னா ஃபோனில் ஏதாவது ஒரு மைக்கு போகுது, அந்த மைக்கை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஃபோனில் வந்து ஏதாவது ஒரு கேமரா போகுதுன்னா அந்த கேமரா மட்டும் ரீப்ளேஸ் பண்ணுங்கள். அந்த எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் அப்படியே மொத்தமாக ரீப்ளேஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி கல்ச்சர்ஸ்னால் வந்து இப்போ டெவலப் பண்ணுறாங்க சார். அது மூலமாக வந்து இந்த மின் கழிவுகளை நம்ம ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முடியும்.
1: ஆனால் அறிவியல் வளர வளர வந்து தொழில்நுட்பமும் வளர்ந்துக்கிட்டே தான் போகுது. அப்போ இந்த இவேஸ்ட் குறித்து அறிவியல் சார்ந்த ஏதாவது செய்திகள் இருக்கா?
0: கிரீன் எலக்ட்ரானிக்ஸ்ன்னு ஒரு ஃபீல்டு டெவலப் பண்ணாங்க சார். இந்த மின் கழிவுகளை நீங்கள் வந்து பார்க்குறப்ப வந்து அறிவியல் வளருது, ஆனால் நேச்சர் அப்படியே தான் இருக்குது. இன்றைக்கி வந்து முன்னிருந்ததை விட மரங்கள் கம்மியாக தான் இருக்குது. நம்ம வந்து என்ன செய்யறோம் வந்து அறிவியலுக்கு எப்படி ஒரு எக்ஸ்பனன்ஷியல் க்ரோத் இருக்கோ அதே மாதிரி நேச்சருக்கு எக்ஸ்பனன்ஷியல் க்ரோத் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து நம்ம ஒரு வேகமான கலாச்சாரத்தில் வாழ்கிறோம், நம்ம வந்து நினச்சிக்கிறோம் ரொம்ப வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் உங்களோட இதய துடிப்பு அதே அளவில் தான் இருக்குது. உங்கள் உடம்புல இருக்க பயாலஜிக்கல் சிஸ்டம் பெருசாக மாறவே இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளவு இயற்கை வளங்கள் கொடுத்துருக்கோ அது எதுவுமே மாறவே இல்லை. அப்போ நம்ம அறிவியல் வளருதுன்றதுக்காண்டி நம்ம நேச்சர் வந்து நம்ம வளர்க்கணுமே தவிர நம்ம இன்னைக்கு காடுகளை அழிச்சுக்கிட்டு தான் இருக்கணும். அப்போ அறிவியல் வளர்ச்சியும் இயற்கை வளர்ச்சியும் நம்ம வந்து சமப்படுத்தவே முடியாது. நமக்கு போதுமான அளவு தான் இயற்கை இருக்குது. அதுக்கேற்றாப்புல நம்ம வந்து மின் கழிவுகளை மின்னணு சாதனங்களை தேவைக்கு மட்டும் பயன்படுத்திக்கணுமே தவிர வந்து அதை வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துகிற கலாச்சாரத்துக்கு நம்ம வந்துட்டோம். நம்ம அதை நம்ம கண்டிப்பாக குறைச்சே ஆகணும். இல்லாட்டி நம்ம பயன்படுத்துகிற அளவுக்கு நம்மளோட தலைமுறைக்கு பயன்படுத்துறதுக்கு இயற்கை வளங்களே இல்லாமல் போயிடும்.
1: காலநிலை மாற்றத்திற்கும் இந்த இவேஸ்ட் ஏதாவது தொடர்பு இருக்குதா?
0: கண்டிப்பாக இருக்குது சார். இப்போ வந்து இந்த இவேஸ்ட்னா வந்து நம்ம வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மைனிங் பண்ணுறாங்க, இவேஸ்ட்டை தெரியாமல் எரிக்கிறாங்க. அப்போ வந்து கிரீன் ஹவுஸ் கேசஸ்ன்றது நிறையா வருது. இந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ் வந்து என்ன செய்யுதுன்னா சுற்றுச்சூழலில் இருக்க வெப்பநிலையை வந்து உயர்த்த

0: அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய கிளைமேட்டிக் சேஞ்சஸ்க்கு வந்து உள்ளாகிறோம் நம்ம. அப்போ அந்த கிளைமேட்டிக் சேஞ்ச் வந்து என்னன்னா அது ஒரு ஸ்பெக்ட்ரம் ஆஃப் கிளைமேட்டிக் சேஞ்சாக இருக்கும். மழை பெய்யலாம், தேவையில்லாத நேரத்தில் மழை வந்து இப்போ சொல்றாங்க மேகப்பிளவு அப்படின்னா சொல்கிறாங்க, ஒரே நேரத்தில் மழை கொட்டி தீர்க்குது, ரொம்ப ஹீட் வேவ்ஸ் அதிகமாக டெவலப் ஆகுது. இப்போ வந்து என்னென்னா நம்ம அந்த கிளைமேட்டிக் சேஞ்சஸ் இப்படி தான் இருக்கும் நம்ம சொல்ல முடியாது. ஒரு சுனாமி வரலாம், நிலநடுக்கம் வரலாம். அப்போ வந்து என்னென்னா நம்மகிட்ட கிடைக்கிற கம்மியான ரிசோர்ஸஸை வச்சு தான் நம்ம கிளைமேட்டிக் சேஞ்சை ஹேண்டில் பண்ண முடியுது. இப்போ நம்மகிட்ட இருக்க ஒரே வழி என்னென்னா இந்த மின்னணு சாதனங்களையும் சரி இந்த இவேஸ்டையும் சரி எவ்வளவு குறைக்க முடியுமோ அவ்வளோ குறைச்சிக்கும். நம்ம மனிதன் வாழ வந்து சோறு தேவை, ஆனால் ஒரு மனிதன் வாழ வந்து ஒரு ஃபோன் தேவையில்லை. நம்ம வந்து ஒரு தொடர்பு சாதனமாக பயன்படுத்திக்கலாமே தவிர, இப்போ வந்து மின்னணு சாதனங்களை பயன்படுத்துகிற வேகம் எப்படி ஆகிப்போச்சுன்னா ஒரு ஃபன் மெட்டீரியல் மாதிரி ஆகிப்போச்சு. உன்ட்ட இந்த ஃபோன் இருக்குது, நான் இந்த ஃபோன் வாங்குறேன். ப்ளஸ் வந்து என்ன செய்யணும், அதில் வந்து நம்ம எந்த ஆக்கப்பூர்வமான செயல் பார்க்காம நம்ம வந்து ஒரு கேம் விளாட்றோம். நம்ம இந்த மாதிரி வந்து தேவையில்லாத ஆக்கப்பூர்வமான பயன்பாட்டுக்கு இல்லாததை தான் நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இது வந்து வருங்காலத்துக்கு மிகப்பெரிய தீமை தான் விளைவிக்குமே தவிர எந்த விதத்திலும் நமக்கு நன்மை பயக்காது.
1: இப்போ வந்து நம்ம இந்திய அரசாங்கம் வந்து நிறைய செயற்கை கோள்களை அனுப்புது. அது வந்து கெப்பாசிட்டி இத்தனை வருட காலம் அப்படின்னு இருக்கும். அந்த வருடம் முடிஞ்ச உடனே அதெல்லாம் இவேஸ்டா தானே அந்த வளிமண்டலத்தில் இருக்கும். நம்ம
0: அதை இப்போ நீங்க சொல்றது ரொம்ப முக்கியமான கேள்வி சார். இப்போ நம்ம வந்து நம்ம ஒரு செயற்கை கோளை அனுப்புறோம். செயற்கை கோள் அதுக்குன்னு ஒரு இயங்கு காலம் இருக்கு. அந்த இயங்கு காலம் முடிஞ்ச உடனே அந்த செயற்கை கோள் வந்து என்னன்னா ஒரு ஸ்பேஸ்லேயே அப்படியே தான் இருக்கும். அதை நம்ம ஒன்றும் செய்யவே முடியாது. நம்ம அதான் சொல்றோம், நம்ம வந்து கண்டுபிடிக்கிற வேகத்துக்கு அதனால வர நெகட்டிவ் இம்பாக்ட்ஸை பத்தி ஸ்டடி பண்றது கிடையாது. நம்ம ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறோம், அதை நம்ம பயன்படுத்துறோம், அந்த பயன்படுத்தினதுக்கு பின்னாடி நம்ம என்ன செய்ய போறோம்னு தெரியல. இப்போ நீங்க சொல்ற கேள்விங்கன்னா வந்து நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, இப்போ செயற்கைக்குள் அதிகமாக அனுப்பப்பட்ட நாடுகள் சைனா இருக்கு, நாசா இருக்கு, அங்கேயே வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன்லாம் நிறைய இருக்கு. அவங்களுக்கு பெரிய பிரச்சனைன்னு அவங்க நினைக்கிறது என்னன்னா இந்த பயன்படாமல் அண்டத்துல சுத்திக்கிட்டு இருக்க செயற்கை கோள்கள் தான். இது ஒரு காலகட்டத்தில் பின்னாடி ஒரு பெரிய பிரச்சனையா உருமாறலாம்னு நினைக்கிறாங்க. இதை சரி பண்றதுக்கான ஆராய்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா போதுமான ஆராய்ச்சிகள் இருக்காங்கன்னு கேட்டா அது ஒரு கேள்விக்குறிதான். அது உண்மையிலே அது ஒரு பிரச்சனை தான்.
1: ரொம்ப அருமையான பல தகவல்களை எடுத்து சொன்னீங்க, மிக்க நன்றி சார்.
0: நன்றி.
2: இதுவரை உலக சுற்றுச்சூழல் தின சிறப்பு நிகழ்ச்சியாக மிதமிஞ்சும் மின் கழிவுகள் நேர்முகம் கேட்டோம். நிகழ்ச்சியில் பங்கேற்றார் மதுரை கல்லூரியின் நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எம். ராஜேஷ் கண்ணன் அவர்கள் உடன் உரையாடினார் ஏ. விக்னேஷ்.

0: வாழ காற்று தேவை. சுத்தமான காற்றுக்கு மரங்கள் தேவை. இன்று ஒரு மரம் நட்டால் நாளை ஒரு தலைமுறை நிம்மதியாக சுவாசிக்கும். மரங்களை வளர்ப்போம், அடுத்த தலைமுறையை காப்போம்.
1: நேரம் 1:44:38. தொடர்வது மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக கேட்கலாம் என்னும் சில நொடிகளில்

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத், டையூ, டாமன் மற்றும் லட்சத்தீவில் 22,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளை இன்று தொடங்கி வைக்கிறார். அரசு பத்திரங்களில் வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர்களுக்கு வரி விலக்கு அளிக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. தமிழ்நாடு சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் வரும் 18ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்கும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்துள்ளார். 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஆடவர் ஹாக்கி அரையிறுதியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத், டையூ, டாமன் மற்றும் லட்சத்தீவில் 22,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார். இதன்படி குஜராத் மாநிலம் சூரத்தில் சாலைகள், சுகாதாரம், மின்சாரம், தொழில்துறை மற்றும் உள்கட்டமைப்பு தொடர்பாக 18,800 கோடி ரூபாய்க்கும் அதிகமான திட்டங்களை தொடங்கி வைப்பதோடு வதோதரா, மும்பை விரைவுச் சாலையின் முக்கிய பகுதிகள் மற்றும் மருத்துவமனை வளாகத்தையும் தொடங்கி வைக்கிறார். டாமனில் நமோ விமான நிலையத்தின் புதிய முனையத்தை

0: தொடங்கி வைப்பதோடு நமோ மருத்துவமனையையும் நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். தொடர்ந்து லட்சத்தீவு யூனியன் பிரதேச மேம்பாட்டிற்காக 885 கோடி ரூபாய் மதிப்பிலான 4 முக்கிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டி பிரதமர் உரையாற்ற உள்ளார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நடப்பாண்டிற்கான பத்ம விருதுகளை 2வது கட்டமாக வரும் 23ஆம் தேதி வழங்க உள்ளார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் 65 பேருக்கு விருதுகள் வழங்கப்படுகின்றன. கடந்த மாதம் 23ஆம் தேதி 5 பேருக்கு பத்ம விபூஷன் விருதுகளையும், 13 பேருக்கு பத்மபூஷன் விருதுகளையும், 113 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகளையும் குடியரசுத் தலைவர் வழங்கினார். அரசு பத்திரங்களில் வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர்களுக்கு வரிவிலக்கு அளிக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்தியில், அரசு பத்திர சந்தையை வலுப்படுத்தவும் வெளிநாட்டு நிறுவனங்களின் முதலீட்டை ஈர்க்கவும் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இந்த வரிச்சலுகை 1ஆம் தேதியிலிருந்து மேற்கொள்ளப்பட்ட முதலீடுகளுக்கு பொருந்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரிசர்வ் வங்கியின் வட்டி விகிதங்களில் நடப்பாண்டில் 2வது முறையாக எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. மும்பையில் ரிசர்வ் வங்கியின் இருமாத நிதிக் கொள்கையை இன்று வெளியிட்டு பேசிய அதன் ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா, ரிசர்வ் வங்கி பிற வங்கிகளுக்கு வழங்கும் குறுகிய கால கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதம் 5.25% நீடிக்கும் என்று கூறியுள்ளார். நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் மதிப்பு 6.6% குறைந்துள்ளதாகவும் தெரிவித்தார். நுகர்வோர் விலை குறியீட்டு எண் அடிப்படையிலான பணவீக்க மதிப்பீடு 5.1% உயர்ந்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்தியில், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, நிலையான வாழ்க்கை முறை, பல்லுயிர் பாதுகாப்பு ஆகியவற்றில் மக்கள் தங்கள் உறுதிப்பாட்டை வலுப்படுத்துமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் விடுத்துள்ள செய்தியில், நீடித்த தூய்மையான பசுமையான உலகை உருவாக்க இந்தியா தொடர்ந்து பங்காற்றும் என்று கூறியுள்ளார். ஆண்டுதோறும் வனப்பரப்பை அதிகரிப்பதில் உலகின் முதல் 3 நாடுகளில் ஒன்றாக இந்தியா திகழ்வதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா சுட்டிக்காட்டியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் விதமாக மத்திய ஆயுத காவல் படைகள் கடந்த 6 ஆண்டுகளில் 7.5 கோடிக்கும் அதிகமான மரக்கன்றுகளை நட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். புதுடில்லியில் மத்திய அமைச்சர்கள் திரு பூபேந்தர் யாதவ், திரு கீர்த்தி வர்தன் ஆகியோர் அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் இயக்கத்தின் கீழ் மரக்கன்றுகளை நட்டு வைத்தனர். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் விடுத்துள்ள செய்தியில், வருங்கால தலைமுறையினருக்காக நமது பூமியை பாதுகாத்து பேணி பராமரிப்பதற்கான உறுதிப்பாட்டை வலியுறுத்துவோம் என்று கூறியுள்ளார். இந்நாளையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. அரியலூர் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி மரக்கன்றுகளை நட்டு வைத்து விழிப்புணர்வு பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். சேலம் மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு இளம் பகவத், அரசு பள்ளி மாணாக்கர் தயாரிக்கும் விதை பந்துகள் வனப்பகுதிகளில் வீசப்பட உள்ளதாக கூறினார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் நம்பிக்கை, கட்டமைப்பு, மக்கள் நலன் சார்ந்த கொள்கைகளின் அடிப்படையில் பசுமை மயமாக்கலில் முத்திரை பதித்து வருவது குறித்த சிறப்பு செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது.
1: உலகளாவிய தலைமைத்துவம் ஒருங்கிணைந்த முயற்சிகளால் பருவநிலை மாற்றங்களை முன்னெடுத்து செல்லும் முன்னோடி நாடாக இந்தியா செயலாற்றி வருகிறது. ஒரே நாடு ஒரே பூமி என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் கட்டமைப்பை உருவாக்குவதிலும் இந்தியா தன்னை நிலைநிறுத்தியுள்ளது. மத்திய அரசின் தொடர் நடவடிக்கைகளால் நாட்டின் வனப்பரப்பு விரிவடைந்ததோடு அலையாத்திக் காடுகளால் கடலோர சூழலியல் அமைப்புகளுக்கு புத்துயிர் ஊட்டப்பட்டு பசுமை மேம்படுத்தப்பட்டுள்ளது. நமாமி கங்கை திட்டத்தின் மூலம் கங்கை நதியின் தரம் உயர்த்தப்பட்டுள்ளதோடு சுற்றுச்சூழல் கண்காணிப்பு நடவடிக்கைகளும் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. பல்லுயிர் பாதுகாப்பில் சிறப்பான முன்னேற்றத்தை நம் நாடு உருவெடுத்துள்ளதோடு புலி, சிறுத்தை உள்ளிட்ட 7 வகை விலங்கினங்களை பாதுகாக்கும் சக்தியாகவும் இந்தியா செயலாற்றி வருகிறது. நம்பிக்கை, கட்டமைப்பு, மக்கள் நலன் என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் மத்திய அரசின் பசுமை மயமாக்கல் குறித்து திருச்சியைச் சேர்ந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர் திரு ராஜா தெரிவிக்கையில்,
2: இந்தியா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் நிலையான வளர்ச்சியை மையமாக கொண்டு கடந்த 12 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க பசுமை மாற்றத்தை நிகழ்த்தி காட்டியுள்ளது. நமாமி கங்கை திட்டத்தின் மூலம் கங்கை நதியின் மாசுபாடுகள் குறைக்கப்பட்டு அதன் சுற்றுச்சூழல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தியுள்ளது.
3: கடற்கரை ஓரங்களில் மரங்களை வளர்ப்பதன் மூலம் கடலில் இருந்து தரையை நோக்கி வரக்கூடிய புயல்கள், சூறாவளிகளின் மூலம் ஏற்படக்கூடிய பெரும் ஆபத்துகளை தடுக்கும் முயற்சியில் இந்தியா மிகப்பெரிய வெற்றியை நிலையை அடைந்துள்ளது. காற்றாலை உற்பத்தி மூலம் கிடைக்கக்கூடிய மின்சார ஆற்றலை சூரிய ஒளியின்

0: மூலம் கிடைக்கக்கூடிய மின்சார ஆற்றலாக மாற்றக்கூடிய தொழில்நுட்பத்தில் இந்தியா மேலும் வளர்ச்சி அடைந்து அதை மிகப்பெரிய விழிப்புணர்வாக மக்கள் மத்தியில் கொண்டு சேர்த்து வருகிறது.
1: உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்படும் இந்நாளில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் இந்தியா முன்னோடி நாடாக திகழ்வது குறிப்பிடத்தக்கது.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
2: தமிழக அமைச்சரவை கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. துறை வாரியாக செயல்படுத்த வேண்டிய திட்டங்கள், அதற்கான இலக்குகள் ஆகியவை குறித்து இதில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. இக்கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார், போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகள், பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு, மேகதாது அணை விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிவித்தார். தமிழ்நாடு சட்டப்பேரவை வரும் 18 ஆளுநர் உரையுடன் தொடங்குகிறது. சென்னை தலைமைச் செயலகத்தில் இது தொடர்பாக இன்று செய்தியாளர்களிடம் பேசிய பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர், இக்கூட்டத்தை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என்றார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீகின் தலைவரும் சுதந்திர போராட்ட வீரருமான காயிதே மில்லத்தின் 131வது பிறந்தநாளையொட்டி சென்னை திருவல்லிக்கேணி பெரிய பள்ளிவாசலில் அமைந்துள்ள அன்னாரது நினைவிடத்தில் முதலமைச்சர் திரு விஜய் இன்று மலர்போர்வை அணிவித்து மரியாதை செலுத்தினார். திமுக தலைவர் திரு MK ஸ்டாலின் அன்னாரது நினைவிடத்தில் இன்று மரியாதை செலுத்தினார். உயர் சிறப்பு மருத்துவ இட விவகாரத்தில் தமிழக மருத்துவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில் உச்சநீதிமன்றத்தில் மறுசீராய்வு மனு தாக்கல் செய்யப்படும் என்று மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். BJP முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலையின் ராஜினாமாவை BJP ஏற்றுக்கொண்டதாக அக்கட்சியின் தேசிய தலைவர் திரு நிதின் நபின் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் புதிய இயக்கத்தை தொடங்க உள்ளதாக திரு அண்ணாமலை இன்று அறிவித்துள்ளார். தாம்பரம் மாநகராட்சி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணாக்கருக்கு விலையில்லா பாட புத்தகங்கள் மற்றும் சீருடைகளை மாநில மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு சரத்குமார் இன்று வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடைபெறும் சிறப்பு தொழிற்கடன் முகாமை தொழில் முனைவோர் பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திரு தினேஷ் கேட்டுக் கொண்டுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக நெல்லை மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானில் நடைபெறும் 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் ஆடவர் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி குஜராத், டையூ டாமன் மற்றும் லட்சத்தீவில் 22,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை இன்று தொடங்கி வைக்கிறார். அரசு பத்திரங்களில் வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர்களுக்கு வரி விலக்கு அளிக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் 18 ஆளுநர் உரையுடன் தொடங்கும் என்று பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர் அறிவித்துள்ளார். 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஆடவர் ஹாக்கி அரையிறுதியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
5: FM Rainbow இசையோடு என்றும் நீங்கள்.
6: जन जन का रखे ध्यान टीबी मुक्त भारत अभियान जन जन का रखे ध्यान टीबी मुक्त भारत अभियान
7: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते टीबी रोगी व परिजन को पोषण जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार
8: निक्षय मित्र इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है आपको जानकर हैरानी होगी हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं
6: जन जन का रखे ध्यान टीबी मुक्त भारत अभियान
7: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी
9: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும்.

0: எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
1: தனிஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. TNC Apply.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2:15.
2: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90 சிறப்பு தொடரில் இன்று இந்திய ராணுவ தேசிய மாணவர் படை கோவை குழும தலைமையகத்தின் நிர்வாக அதிகாரி கர்னல் சிஎஸ்டி சுவாமி அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம்.
3: வணக்கம் சார்.
4: வணக்கம்.
3: வானொலி அப்படிங்கறது இதுதான் அப்படின்னு தெரியாத ஒரு வயசுல வானொலியை எப்படி ரசிச்சீங்க நீங்க?
4: பள்ளி பருவத்துல சின்ன பையனா இருக்கும் போது வீட்டுல எப்பவும் வானொலி ஏதோ ஒரு விதத்துல யாரோ ஒருத்தர் கேட்டுட்டு இருப்பாங்க. செய்திகளாகட்டும், பாடல்களாகட்டும், மற்ற நிகழ்ச்சிகளாகட்டும். இளம் பருவத்துல வானொலி என்பது எங்க குடும்பத்துல தினசரி வாழ்க்கையின் ஒரு அங்கமாவே இருந்தது. செய்திகளாகட்டும், பாடல்களாகட்டும், மற்ற நாடகங்களாகட்டும், எல்லாமே எங்கள் தினசரி வாழ்க்கையோடு சேர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்திருக்கோம். சில பல நிகழ்ச்சிகளுக்காக நாங்கள் காத்துறதும் உண்டு.

0: அதுல ஒண்ணு சிறுவர் உலகம். ஞாயிற்றுக்கிழமைகளில் மதியம் 2:15 சிறுவர் உலகம் ஒளிபரப்பாகும். அதில் தொடர்கதை என்று ஒன்று வரும். அதை தவிர மாணவர்களே நடிக்கும் நாடகங்களும் பாடல்களும் மற்ற நிகழ்ச்சிகளும் மிக சுவையான நிகழ்ச்சிகளும் இருந்தன. அப்போதைய வாழ்க்கையில் வானொலி ஒரு அங்கம் என்று சொல்லலாம். அதாவது ஒரு ஊருக்கு நடுவில் ஒரு பொது இடத்தில் ஒரே ஒரு வானொலி பெட்டி இருக்கும். அதில் ஊரார் முழுவதும் மாலையில் 6:45 மாநில செய்திகளை கேட்பதற்கு எங்கிருந்தாலும் வந்து விடுவார்கள். அதே போல காலை 7:15 சரோஜ் நாராயண் சுவாமி அவர்களின் செய்தியை கேட்பதற்கும் ஒரு பெரிய ரசிகர் கூட்டமே இருந்தது. என்னை அறியாமல் இவற்றை நானும் ரசிக்க தொடங்கினேன்.
1: அதுக்கப்புறம் விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நிகழ்ச்சிகளை வந்து நீங்க விரும்பி கேட்க ஆரம்பிச்சீங்க? எந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்தமான நிகழ்ச்சியா இருந்தது, இதுல வந்து நம்மளும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிகழ்ச்சி சொல்லுங்க.
0: நானும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச நிகழ்ச்சி சிறுவர் உலகம். அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, வானொலி கேட்டது அந்த அனுபவம் ஒருபுறம். எங்க பள்ளியிலேயே, தூயமைக்கேல் மேல்நிலை பள்ளியிலேயே சிறுவர் வானொலி மன்றம் அப்படின்னு ஒரு அமைப்பு இருந்தது. அதுல வந்து பேச்சு திறமை மற்ற திறமைகளையும் வளர்த்துக் கொள்வதற்காக எங்கள் ஆசிரியர்கள் அரும்பாடுபட்டு இந்த நிகழ்ச்சிகளை தயாரித்து கோவை வானொலியில் எங்கள் மூலமாக வழங்கினார்கள். அதுவும் எனக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. இது போல் என்னாலும் முடியும் என்று ஒரு உத்வேகமும் ஒரு நம்பிக்கையும் வந்தது வானொலியில் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த வானொலி என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ள ஒரு மாணவனா தான் இருந்தேன். வீட்டுல சொந்தக்காரங்க யாராவது வந்தா ஓடி போய் ஒளிஞ்சுக்குவேன். ஏன்னா அவங்க என்ன பார்த்து உன் பேர் என்னன்னு கேட்பாங்க, எந்த ஸ்கூல்ல படிக்கிறான்னு கேட்பாங்க. இத கூட சொல்ல தயங்கின ஒரு கூச்சமான ஒரு பையனாத்தான் நான் இருந்தேன். இன்னைக்கு வந்து பல்வேறு ஊடகங்கள்ல பேசுறதுக்கும் மேடை பேச்சுக்கும் கிடைக்கக்கூடிய அந்த உத்வேகம் நம்பிக்கை எல்லாமே வந்து வானொலி தான் எனக்கு கொடுத்ததுன்னு நான் சொல்லணும்.
1: ரொம்ப பெருமையா இருக்கு இதை கேட்கும் போது எங்களுக்கும். அப்படி ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி வானொலியில அப்படின்னா ஏதாச்சும் இருக்கு?
0: நானே எதிர்பார்க்காத அளவுக்கு ஸ்டுடியோல வந்து ஒரு நாடகத்துல முதல் தடவையா நடிக்கிறோம், அது என்னன்னு தெரியாது. ஆனா ஒரு நம்பிக்கை, எங்கள் ஆசிரியர் கொடுத்த உத்வேகம், அதை வச்சு நான் வந்து என்னால அந்த நாடகத்தில் நடிக்க முடிஞ்சது. அது தவிர இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம திரிபுர சுந்தரி கமல் அவர்கள், அவங்க வந்து பேசும்போதே வந்து ஒரு தேனினும் இனிய ஒரு குரல் அவங்களுக்கு. அவங்கள வந்து ரேடியோ மூலமா கேட்கும் போது, நேரில் கூட பார்க்காதப்ப கூட அவங்களோட குரலை கேட்டாலே ஒரு தாயின் குரலை கேட்ட ஒரு கன்று எப்படி மயங்குமோ அந்த அளவுக்கு எனக்கு ஒரு ஈர்ப்பு இருந்தது. அப்புறமா நேர்லயே அவங்கள பார்க்கும்போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அது வந்து நான் மறக்க முடியாத நாள்னு சொல்லலாம்.
1: உங்களுடைய வாழ்க்கையில வானொலி எப்படி ஒரு ஒரு திருப்பு முனையா அமைஞ்சது அப்படின்னு சொன்னா, ஏதாச்சும் ஒரு நிகழ்வு இருக்குதா, இல்லைன்னா மனசுலயே நீங்க வந்து ஒரு மோட்டிவேஷனா எடுத்த ஒரு சம்பவம்?
0: நான் வந்து இளைய பாரதம் நிகழ்ச்சியில வந்து பாடல்களை தொகுத்து வழங்குறதுல ரொம்ப ஆர்வம் காட்டினேன். ஒரு தீமை எடுத்துட்டு அந்த தீமை வச்சு பாடல்களை தொகுத்து அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஃபீச்சர் ரெடி பண்ணி டெலிவர் பண்ணேன். அது பண்ணி நிறைய பேர் அதை வந்து பாராட்டினாங்க, நல்லா பண்ற அப்படின்னாங்க, தமிழ் உச்சரிப்பு உனக்கு நல்லா இருக்கு அப்படின்னாங்க. இதுக்கு வந்து நான் புலவர் மருதவாணன் அவர்கள், என்னுடைய தமிழ் ஆசிரியர், அவருக்கு மிகவும் நன்றி கடமைப்பட்டிருக்கிறேன். இப்படி பண்ணும்போது எனக்கு என்ன ஆசை அப்ப இருந்ததுன்னா, நான் ஆர்ஜே வாகனம் தான் ஆசைப்பட்டேன். வானொலியில் அறிவிப்பாளராக ஆக வேண்டும் என்று நான் கனவு கண்டது உண்டு. ஆனா அதுக்கப்புறம் தேசிய மாணவர் படையில கிடைச்ச அனுபவம் காரணமாக நாட்டு சேவைக்காக என்னை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு தாக்கம் ஏற்பட்டது. அதுல போய் தான் நான் ஆர்மியில ஜாயின் பண்ணேன்.
1: இப்ப ஆர்மி அப்படிங்கறதுனால கண்டிப்பா வானொலிக்கும் ஆர்மிக்குமே நிறைய தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா அந்த காலகட்டத்தில் வந்து ஒரே ஒரு சாதனம், எந்த நிகழ்வானாலும் வானொலி தான் வந்து அறிவிக்கக்கூடியதா இருந்தது. அப்படி ஏதாச்சும் ஆர்மியில இருந்த காலகட்டங்கள்ல வானொலியோடு உங்களுக்கு கிடைத்த அனுபவம்?
0: ஒரு அருமையான அனுபவம். ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் என்ன வந்து ட்ரைனிங் முடிச்சு எனக்கு வந்து அவங்க போஸ்டிங் போட்டது வந்து பாகிஸ்தான் போர்டர்ல, லைன் ஆஃப் கண்ட்ரோல்ல, எதிரி முகாம்ல இருந்து ஒரு 50 மீட்டர் தூரம், அந்த பங்கர்னு சொல்லுவோம், அந்த பங்கர் நேருக்கு நேரா கண்ணுக்கு எதிரா தென்படுற மாதிரி எதிரியோட இருக்கிற இடம் அந்த இடம். அங்க வந்து எப்பவுமே ஃபயரிங் நடந்துட்டு இருக்கும், கொஞ்சம் டென்ஷனா தான் இருக்கும், டியூட்டியும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் டைம்ல இருக்கும். டியூட்டியை முடிச்சு கழிச்சு போய் நாங்க வந்து டென்ட் தான் அப்போ தங்குறதுக்கு. அந்த டென்ட்ல வந்து இருக்கும் போது எங்ககிட்ட அந்த சின்ன ரேடியோ இருந்தது, பாக்கெட் ரேடியோ மாதிரி ஒரு ரேடியோ. போர்சஸ் ரிக்வெஸ்ட் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் ரெகுலரா டெல்லி ரேடியோ ப்ராட்காஸ்ட் பண்ணுவாங்க. அது வந்து எந்த பார்டர் ஏரியா இருந்தாலும் நல்லா எடுக்கும். ஸோ ஃபோர்ஸஸ் ரிக்வெஸ்ட்டுக்கு லெட்டர் எழுதி அந்த லெட்டர் போய் சேர்ந்து ஒரு மாதம் கழிச்சு தான் அது நம்ம ரிக்வெஸ்ட்ல நம்ம பேர் வரும். ஸோ ஒவ்வொரு நாளும் ஃபோர்ஸஸ் ரிக்வெஸ்ட்ல வந்து நம்ம பேர் வருது.

0: நம்ம கேட்ட பாட்டை ஒளிபரப்புறாங்களா அப்படின்னு கேட்கறதே ஒரு அருமையான அனுபவம். வேற எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம ஒரு காட்டு பகுதியில வானத்துல நட்சத்திரங்களையும் நிலாவையும் பார்த்துட்டு படுத்துட்டு அந்த வேலை செஞ்சு அந்த களைப்பை போக்குறதுக்காக போர்சஸ் ரிக்வெஸ்ட்ல பாடல்கள் கேட்டது என்னால மறக்க முடியாத அனுபவம். சொல்ல போனா அது வந்து எனக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ரிலீஃபா இருந்ததுன்னு சொல்லலாம்.
1: ஒரு தாய்மடி மாதிரி வானொலி வந்து உங்களுக்கு உதவிகரமா இருந்தது.
0: ஆமா ஆமா, எப்பவெல்லாம் நான் வந்து ஸ்ட்ரெஸ்டா இருந்தனோ, எப்பவெல்லாம் நான் களைப்பா இருந்தனோ, எப்பவெல்லாம் எனக்கு ஒரு ஊக்கம் தேவைப்பட்டதோ அப்ப வந்து வானொலி தான் என்ன வந்து மீட்டெடுத்து கொண்டு வந்திருக்கு. பல மாதங்கள் நான் வந்து காஷ்மீர் பார்டர்ல இருக்கும்போது வேறு எந்த விதமான ஒரு லெட்டர் கூட ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி தான் வரும். ஆனால் கோவையிலோ தமிழ்நாட்டிலோ நடக்கக்கூடிய ஒரு செய்தி உடனுக்குடன் எனக்கு அங்கே தெரிய வந்தது என்பது வானொலியின் மூலமாகத்தான். அப்படி பார்க்கும்போது வானொலி வந்து எனக்கு ஒரு தேவதூதனாக தோன்றினார். ஏனென்றால் வீட்டில் என்ன நடக்குது, நம்ம ஊர்ல என்ன நடக்குது, நம்ம தமிழ்நாட்டில், நம்ம கொங்கு நாட்டில், கோயம்புத்தூர்ல என்ன நடக்குதுங்கிறது வானொலி மூலமா அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, 6.75 மாநில செய்தி அது வந்து அங்கேயும் வந்து ஒரு பர்டிகுலர் சேனல்ல வந்து ஆல் ஓவர் இந்தியா எல்லா விதம் வரும். லோக்கல் பிராட்காஸ்டா இருந்தாலும் அந்த பர்டிகுலர் சேனல்ல வரும். அதுல கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அது வந்து என்னால மறக்க முடியாது.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானொலிக்கு 90 சிறப்பு தொடர். இன்று இந்திய ராணுவ தேசிய மாணவர் படை கோவை குழும தலைமையகத்தின் நிர்வாக அதிகாரி கர்னல் CST சுவாமி அவர்கள் தன்னுடைய அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்.
1: வானொலி கேட்கறதுல உங்களுக்கு இவ்வளவு ஆர்வம் இருக்கு, அடுத்த தலைமுறை வந்து இதே மாதிரி வானொலியை வந்து ரசிக்கிறாங்களா?
0: அடுத்த தலைமுறை வானொலி அப்படிங்கறது வந்து முதல்ல வந்து AM ரேடியோ இருந்தது, அப்புறம் ஷார்ட் வேவ் வந்தது, அதுக்கப்புறம் FM ரேடியோ வந்தது. அது வரைக்கும் குடும்பத்துல கேட்டுட்டு இருந்தாங்க. இப்ப எப்ப இன்டர்நெட் வந்ததோ அதுல வந்து கொஞ்சம் ஒரு தொய்வு ஏற்பட்டிருக்குன்னு நான் சொல்வேன். ஆனா இப்ப நான் வந்து நிறைய மாணவர்களுக்கு வழிகாட்டுதல் கொடுத்துட்டு இருக்கேன், தேசிய மாணவர் படை மாணவர்களுக்கும் மற்ற மாணவர்களுக்கும். இதுல ராணுவத்தில் தரைப்படை, கப்பல் படை, விமானப்படை மூணுலையும் சேர்றதுக்கு அதிகாரியா போறதுக்கு அவங்களுக்கு நான் வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கேன். அவங்களுக்குன்னு ஒரு செட் ரூல்ஸ் வச்சிருக்கேன். அவங்களோட ஸ்பீக்கிங் எபிலிட்டி, இங்கிலீஷ் எபிலிட்டி, அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ், இத மூணையும் வந்து அவங்க பழகணும் அப்படின்னா பெஸ்ட் ஆப்ஷன் இவங்களை வந்து கம்பல்சரியா நான் வந்து நியூஸ் ஆன் ஏர் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ண வச்சு காலையிலும் மாலையிலும் இங்கிலீஷ் நியூஸ் ஃபுல்லா கேட்க வைப்பேன். சோ இது வந்து இன்னும் என்னால முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து கொண்டு போயிட்டு இருக்கேன், நல்ல பலன் கிடைக்குது. ஆகாஷ்வாணி செய்திகளை அடிச்சுக்கிறதுக்கு வேற எந்த ஊடகமும் கிடையாது. ஏன்னா உண்மையை உண்மையாக அப்படியே கொண்டு போய் மக்களுக்கு சேர்ப்பது என்பது நமது ஆகாஷ்வாணி மட்டும்தான். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு சிவில் சர்வீசஸ்க்கோ வேற எந்த கவர்மெண்ட் எக்ஸாமுக்கோ ப்ரிப்பேர் பண்றாங்கனாலும் ஆகாஷ்வாணி நியூஸை தான் நான் வந்து சோர்ஸ் எடுத்துக்க சொல்வேன். வேற எந்த சோர்ஸை விட முதல்ல இதை கேளுங்க. இதுல வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் வேர்ட்ஸ் புது வைக்க அவங்களை வந்து நோட் புக் வச்சுக்க சொல்லுவேன். செய்தியை கேளுங்க. சில ஆரம்பத்தில் உங்களுக்கு புரியாம போகும், ஆனா கொஞ்சம் கொஞ்சமா புது வேர்ட்ஸ் உங்களுக்கு காதல விழுகும். அந்த வேர்ட்ஸை எப்படி அவங்க உச்சரிக்கிறாங்க, அந்த சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். தெரியாத வேர்ட்ஸை எழுதி வச்சு டிக்ஷனரியில பார்த்து அந்த வேர்டுக்கு மீனிங்க கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லுவேன். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இவங்க மேல ஏற்படுத்தி இருக்கு. ஆங்கிலமே தெரியாமல் வந்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஆகாஷ்வாணி மூலமா இன்று ஆங்கிலம் நன்றாக பேச கற்றுக்கொண்டு ராணுவத்துல அதிகாரிகளா இருக்காங்க.
1: கேட்கவே வந்து ரொம்ப பெருமையா சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆகாஷ்வாணி அதாவது வானொலிக்கு 90 அப்படிங்கறத பத்தி உங்களுடைய கருத்து.
0: வானொலிக்கு 90 அப்படிங்கறதே நம்ப முடியல. என்ன பொறுத்த வரைக்கும் வானொலி என்றும் 16. எவ்வளவோ மாற்றங்கள் நிகழ்ந்தாலும் வானொலி அதோட தாக்கத்தை மக்கள் மேல கண்டினியூஸா கொடுத்துட்டு தான் இருக்குங்க. எஸ்பெஷலி பார்க்க போனா ரூரல் ஏரியாஸ், கனெக்டிவிட்டி ஜாஸ்தி இல்லாத ஏரியால கூட எந்த விதமான என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் வழிவகை இல்லாத காடுகளாகட்டும், மலைப்பகுதிகளாகட்டும், கூடலூர் அதுலேருந்து தாண்டி இருக்கிற ஏரியாவுக்கும் நான் போகும்போது மக்கள் வானொலியை விரும்பி கேட்கறத நான் இன்னைக்கும் பார்க்கறேன். ஸோ வானொலி என்னை பொறுத்த வரைக்கும் 90 ஆச்சுங்கிறது என்னால நம்ப முடியல. வானொலிக்கு எனது வணக்கங்கள்.
1: அகில இந்திய வானொலி 90 ஆண்டை கடந்து 100 ஆண்டும் எட்டப்போகிறது அப்படிங்கறது நம்மளுக்கு எல்லாமே ரொம்பவே சந்தோஷம் தரக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். வானொலியை வந்து அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு போறதுக்கு உங்களுடைய ஆலோசனைகள் அப்படின்னா என்னென்ன ஆலோசனைகள் வந்து நீங்க தருவீங்க?
0: சுருக்கமா சொன்னா வானொலிய மீடியாவின் மார்க்கண்டையன் அப்படின்னு நான் சொல்லுவேன். வால்வ் ரேடியோல ஆரம்பிச்சு டிரான்சிஸ்டர் ரேடியோக்கு வந்து அதுக்கப்புறம் சேட்டலைட் ரேடியோக்கு போய் இப்ப மொபைல் ரேடியோ யுகத்துக்கு நம்ம வந்திருக்கோம். மற்ற எந்த மீடியாவுமே இந்த மாதிரி கண்டினியூஸான ஒரு ஸ்டெடியான வளர்ச்சியை பார்க்கல. திரைப்படங்கள்னா

0: ஒரு லெவல்ல திரைப்படங்கள் ஸ்டாப் ஆயிடுச்சு. டிவி வந்தது, டிவி வந்ததுக்கு அப்புறம் சேட்டலைட் டிவி வந்தது, அதுக்கப்புறம் இன்டர்நெட் டிவி, வெப் சீரிஸ், நெட்ஃபிளிக்ஸ் அந்த மாதிரி வந்தது. ஆனா அது எல்லாமே வந்து நம்ம உட்கார்ந்து நேரடியா டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு மீடியமா இருக்கு. வானொலி மட்டும்தான் நம்ம செய்யக்கூடிய எந்த வேலையானாலும் சைடு பை சைடா வானொலியும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு அதுல இருந்துக்கிற செய்திகளையும் கிரகிச்சுக்கிட்டு நம்ம வேலையும் செய்யக்கூடிய ஒண்ணு. இன்னத்த நிலைமையில ஸ்டூடெண்ட்ஸுக்கு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னா அது வானொலி தான். அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இனிமேல் வானொலி மூலமாக எந்த விதமான நிகழ்ச்சிகள் நடந்தாலும் அது எப்படியாவது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போய் சேரணும், இளைய சமுதாயத்துக்கிட்ட சேரணும் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பை நம்ம எடுக்கணும். அதுக்கு வந்து இதை இன்னும் அவங்களுக்கு பிடிச்ச ப்ரோக்ராம், அவங்களுக்கு உபயோகமாகிற ப்ரோக்ராம் இப்படின்னு அவங்களுக்கு பிடிச்சதா பார்த்து நம்ம கொடுத்தோம்னா வானொலி இன்னும் 100 ஆண்டு காலம் கூட இதே மாதிரியான ஒரு மீடியமா கண்டிப்பா இருக்கும். மற்ற எந்த மீடியம் சாதிக்காததையும் அகில இந்திய வானொலி ஆகாஷ்வாணி இன்னும் 200 ஆனாலும் சாதிக்க முடியும் என்று நான் நம்புகிறேன்.
1: இவ்வளவு நேரம் வானொலிக்கு 90 அப்படிங்கிற நிகழ்ச்சியில பல்வேறு வகையான அனுபவங்களை உங்களோடு வானொலிக்கு வந்து எந்த விதத்துல தொடர்பு இருந்தது, வானொலியை வந்து எப்படி அணு அணுவா நீங்க ரசிச்சீங்க அப்படிங்கறது உங்களோட பேச்சில இருந்தே தெரிஞ்சது. நிலையத்தின் சார்பாக நன்றி, வணக்கம்.
0: ஆகாஷ்வாணிக்கு என்னுடைய ஆழ்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும்.
2: நேயர்கள் இருவரை கேட்டது வானொலிக்கு 90 சிறப்பு தொடரில் இன்று இடம்பெற்றது இந்திய ராணுவ தேசிய மாணவர் படை கோவை குழும தலைமையகத்தின் நிர்வாக அதிகாரி கர்னல் சிஎஸ்டி சுவாமி அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகம். உடன் உரையாடினார் கீதா கைலாஷ். நிகழ்ச்சி அமைப்பு சௌம்யா வெங்கடேசன். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
3: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
4: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
6: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேலா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
7: நேரம் 2:30. இனிய பகல் நேர வணக்கம் நேர்களே, இந்த மதிய பொழுதை இனிமையான நாட்டுப்புற இசையின் நறுமணத்துடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. மண்ணின் மனமும் மக்களின் உணர்வுகளும் கிராமிய வாழ்க்கை அழகும் கலந்த உழைப்பின் நடுவே உற்சாகம் தரவும் மதிய நேரத்தை மகிழ்ச்சியாக்கவும் தெம்மாங்கு பாடல்கள் தான் கேட்டு ரசிக்க போறோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 தெம்மாங்கு பாடல்கள். நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் 16 வயது நிலை திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டுட்டே இருக்கீங்க தெம்மாங்கு பாடல்கள். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் வாங்க மாப்பிள்ளை வாங்க திரைப்படத்திலிருந்து கேட்கலாம். பாடலை கேட்டு இணைந்தே இருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
1: இந்த பகல் பொழுதை மேலும் இனிமையாக நேயர்களின் செவிகளுக்கு விருந்தா கேட்டுட்டே இருக்கும் தெம்மாங்கு பாடல்கள். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் சொர்க்கமா நரகமா திரைப்படத்திலிருந்து கேட்கலாம். பாடலை கேட்டு இணைந்தே இருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு.

0: உயிர் வாழ காற்று தேவை. சுத்தமான காற்றுக்கு மரங்கள் தேவை. இன்று ஒரு மரம் நட்டால் நாளை ஒரு தலைமுறை நிம்மதியாக சுவாசிக்கும். மரங்களை வளர்ப்போம், அடுத்த தலைமுறையை காப்போம்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நேரம் 2:43 கேட்டு ரசிச்சிட்டு இருக்கும் தெம்மாங்கு பாடல்கள். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் அன்னக்கிளி திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.
3: அடி ராக்காய் மூக்காய் கூப்பாய் சகப்பி கஸ்தூரி மீனாட்சி தங்கப்பல் காரையா தங்கம்

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: தெம்மாங்கு பாடல்கள் கேட்டுட்டே இருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் சிட்டுக்குருவி திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகு, ராஜபாளையம்.
1: இசையோடு இணைந்த இனிய கீதங்களால் நேயர்களின் மனதை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது தெம்மாங்கு பாடல்கள். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த துணை நேயர்களுக்கும் நன்றிகளை கூறி விடைபெறுவது சுபத்ரா தேவி. நன்றி நேயர்களே. தொடர்வது வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக. இன்னும் சில நொடிகளில்

2:55 வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழையில்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் திருநெல்வேலி மாவட்டம் 4:17 சென்டிமீட்டர், ஊத்து 15 சென்டிமீட்டர், காக்காச்சி 12 சென்டிமீட்டர், மாஞ்சோலை 10 சென்டிமீட்டர், கன்னியாகுமரி மாவட்டம் மயிலார் 9 சென்டிமீட்டர், பேச்சிப்பாறை பாலமூர் ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், பெருஞ்சாணி அணை, புத்தன் அணை, சித்தாறு, குண்டார் அணை, பெரியாறு ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், பூதப்பாண்டி, சூரலக்கோடு, சின்னக்கல்லாறு ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், கோழிப்போர் விலை, அடவிநயினார் கோவில் அணை, சிவலோகம், நாகர்கோவில், பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், கொட்டாரம், அடையாமடை, சேர்வலாறு அணை ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், கொடுமுடியாறு அணை, மாம்பழத்துறையாறு, தேவாலா, ஆனைக்கிடங்கு, உபாசி, முள்ளங்கினாவிள்ளை, ஹாரிசான், பாபநாசம், சோலையாறு, சின்கொனா, களியல், நெய்யூர், குழித்துறை, உட்பிரேயர், தேக்கடி, இரண்யேல், திருப்பரப்பு, கன்னிமார், அவலாஞ்சி, தக்கலை, வால்பாறை, பரம்பிக்குளம், ஆழியாறு திட்டப்பகுதி, வரட்டுப்பள்ளம், ஆரல்வாய் மொழி, முக்கூடல் அணை, விண்ட்வொர்த் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. இன்னும் பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பெய்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிக வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து

0: காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அதிகளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகளவு வெப்பநிலையான 40.4 டிகிரி செல்சியஸ் சென்னை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.4 டிகிரி செல்சியஸ் கன்னியாகுமரியில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானல், உதகமண்டலம் ஆகிய இடங்களில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 13.6 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை கோயம்புத்தூர், ஈரோடு, கரூர், சேலம், திருச்சிராப்பள்ளி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு அதிகரித்திருந்தது. திண்டுக்கல் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கரூர், மதுரை, ராமநாதபுரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. சென்னை, கடலூர், நாகப்பட்டினம், திருச்சிராப்பள்ளி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகளவு வெப்பநிலை இயல்புக்கு அதிகரித்திருந்தது. கோயம்புத்தூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. இன்று நீலகிரி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், தேனி, திருப்பூர், கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மிக பலத்த மழை பெய்யக்கூடும். நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, சென்னை, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, விழுப்புரம், திருவள்ளூர், வேலூர், செங்கல்பட்டு, சேலம், ஈரோடு, திருவண்ணாமலை, மதுரை, சிவகங்கை, விருதுநகர் மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான அளவில் மழை பொழியக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை நீலகிரி, தேனி, திண்டுக்கல், கோயம்புத்தூர் மாவட்டங்களிலும், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பூர், மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் மிக பலத்த மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசானது முதல் மிதமான மழைப்பொழிவுக்கு வாய்ப்பு உண்டு. வெப்பநிலை அதிகளவு 39 முதல் 40 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 30 முதல் 31 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். அடுத்த 48 மணி நேரத்திலும் இதே வானிலை நிலவும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமானது முதல் சற்றே பலத்த மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 14 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 30.4 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 22.4 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. சுற்றுச்சூழல் பாதிப்புகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகளில் மக்கள் பங்களிப்பு அதிகரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். ஊடுருவல்களை தடுப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாக்க நாட்டு மக்கள் அனைவரும் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் வரும் 18ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்குகிறது. பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்கான இடைத்தேர்தலில் தாவேக கூட்டணி அரசில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சி சார்பில் திரு பிரவீன் சக்கரவர்த்தி இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சித் தலைவர் திரு காதர் மொஹிதீன் விஜய் ரசிகர் மன்ற தலைவர் போல் செயல்படுவது வருத்தமளிப்பதாக திமுக கூறியுள்ளது. மேகதாது மற்றும் திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவது தொடர்பான பிரச்சினைகளில் முதலமைச்சர் திரு விஜய் தமது நிலைப்பாட்டினை தெரிவிக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. திமுக கூட்டணியில்தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்வதாக அக்கட்சியின் முன்னாள் மாநில செயலாளர் திரு முத்தரசன் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கன முதல் மிக கனமழையும், தென்காசி, திருநெல்வேலி, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கனமழையும் பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலன்பட்டார் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மணிஷா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். நார்வே செஸ் போட்டியின் 9வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 15 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். சீனாவில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள

கள சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான 54 பேர் கொண்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான அரையிறுதி ஆட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. இந்தியா தஜிகிஸ்தான் இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர், எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
2: தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான்.
1: மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், ஃபர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
3: இனிய பிற்பகல் வணக்கம் நேர்கள். நேரம் 3:03:55. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெட்ஸ் மீடியம் மெலோடிஸா நாம கேட்க போறோம் மெலவரும் பாட்டு.
4: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில் ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும் மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், விழுவசந்தை அருகே, ராஜபாளையம்.
3: நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் தாமரை வரிகள், ஸ்ரேயா கோஷல், வருண், பரந்தாமன் குரல்களில் இமான் இசையில் கேட்கலாம் பாடலை. பூமி திரைப்படத்திலிருந்து மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சி.
5: அண்ணலும் நோக்கினான்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
1: மெலவரும் பாட்டு தரும் அடுத்த பாடல் வானம் கொட்டட்டும் திரைப்படத்திலிருந்து. சித் ஸ்ரீராம், சக்தி ஸ்ரீ கோபாலன் குரல்களில், சிவ ஆனந்த் வரிகளில், சித் ஸ்ரீராம் இசையில் வருகிறது பாடல். அனைவரும் கேட்டு ரசிக்கும்

0: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோர்ட்யார்ட் பை மேரியட்ல June 13th and 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, டிஎன்சி அப்ளை.
3: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

நேரம் 3:15. மெல்லிய ராகங்களின் மென்தூரலாய் நீங்க கேட்டு இருக்கீங்க மெல்ல வரும் பாட்டு. மாரா திரைப்படத்திற்காக தாமரை எழுதிய பாடலை பாடியுள்ளார் சித் ஸ்ரீராம். ஜிப்ரன் இசையில் கேட்கலாம் பாடலை.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், உடந்தையார் ரோட், உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
1: கொம்பன் திரைப்படத்திலிருந்து ஸ்ரேயா கோஷல், ஜி வி பிரகாஷ்குமார் குரல்களில், மகாலிங்கம் வரிகளில் ஜி வி பிரகாஷ்குமார், இசையில் கேட்கலாம் பாடலை.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.

மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியில் அடுத்ததாக கடைக்குட்டி சிங்கம் திரைப்படத்திலிருந்து பிரசன்னா குரலில், யுகபாரதி வரிகளில் இமான் இசையில் வருகிறது பாடல். ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில்

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில்.

0: பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: உயிர் வாழ காற்று தேவை. சுத்தமான காற்றுக்கு மரங்கள் தேவை. இன்று ஒரு மரம் நட்டால் நாளை ஒரு தலைமுறை நிம்மதியாக சுவாசிக்கும். மரங்களை வளர்ப்போம், அடுத்த தலைமுறையை காப்போம்.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப 1 விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், விழுவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
4: நேரம் 3:34. மென்மையான கீதங்களின் மென்தூரலாய் இது மெல்ல வரும் பாட்டு. நிகழ்ச்சியில் வரும் பாடலுக்கு வரிகள் லலிதா ஆனந்தா, சத்யபிரகாஷ், ரனினா ரெட்டி குரல்களில், சித்தார்த் விபின் விசையில். கேட்கலாம் பாடலை ஜுங்கா திரைப்படத்திலிருந்து.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகு, ராஜபாளையம்.
1: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

நேரம் 3:40 16 நொடிகள். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மெல்ல வரும் பாட்டு. சண்டகுலி 2 திரைப்படத்திற்காக ஏகதைசி எழுதிய பாடலை பாடி இசையமைத்துள்ளார் யுவன் சங்கர் ராஜா.

0: கம்பத்து பொண்ணு, ஏ கம்பத்து பொண்ணு, ஏ கம்பத்து பொண்ணு, ஏ கம்பத்து பொண்ணு, ஏ கம்பத்து பொண்ணு பொண்ணு.
1: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
2: எப்படி?
1: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோட்யார்ட் பை மேரியட்ல June 13th and 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ்னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
3: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, TNC Apply.

மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியில் திமிரு பிடிச்சவன் திரைப்படத்திலிருந்து அபய் ஜோத்பூர்கர், பத்மலதா குரல்களில், அருண் பாரதி வரிகளில், விஜயாண்டனி இசையில் கேட்கலாம் பாடலை.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
1: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

நேரம் 3:50. இனிய கீதங்களின் இனிசை சேரலாய் இது மிளவரும் பாட்டு. காற்றின் மொழி திரைப்படத்திலிருந்து கேட்கலாம் பாடலை. சித் ஸ்ரீராம் குரலில், மதன் கார்கி வரிகளில், எச் ஹாஷிப் இசையில். பாடல் இதோ காற்றலைகள்.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், உடங்கியார்கோள், உழுவர்சந்தை அருகில், ராஜபாளையம்.
1: மிட்டே மெலோடிஸா நீங்க கேட்டு இருக்கீங்க. மெல வரும் பாட்டு ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz. நிகழ்ச்சி தரும் நிறைவான பாடல் களரி திரைப்படத்தில் இருந்து வைஷாலி, சமந்த், பிரசன்னா குரல்களில், முத்து விஜயன் வரிகளில், பிரசன்னா இசையில் வருகிறது பாடல்.

0: 사랑하니? 마누라이! 반바라이!
1: கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3.

நிறைவு பெறுகிறது மெல்ல வரும் பாட்டு மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நடிகள் கூறி விடைபெறுவது லாவண்யா. நன்றி நேயர்களே. தொடர்வது 4 மணிக்கான செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சலாக கேட்கலாம் இன்னும் சில நொடிகளில்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷாமளா. சுற்றுச்சூழல் பாதிப்புகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகளில் மக்கள் பங்களிப்பு அதிகரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். ஊடுருவல்களை தடுப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாக்க நாட்டு மக்கள் அனைவரும் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் 18ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்குகிறது. பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்கான இடைத்தேர்தலில் தாவேக கூட்டணி அரசில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு பிரவீன் சக்கரவர்த்தி இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சித் தலைவர் திரு காதர் முஹிதீன் விஜய் ரசிகர் மன்ற தலைவர் போல செயல்படுவது வருத்தம் அளிப்பதாக திமுக கூறியுள்ளது. மேகதாது மற்றும் திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவது தொடர்பான பிரச்சினைகளில் முதலமைச்சர் திரு விஜய் தமது நிலைப்பாட்டினை தெரிவிக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. திமுக கூட்டணியில்தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்வதாக அக்கட்சியின் முன்னாள் மாநில செயலாளர் திரு முத்தரசன் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கன முதல் மிக கனமழையும், தென்காசி, திருநெல்வேலி, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கனமழையும் பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலான்பட்டார் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மனிஷா மற்றும் நேஹா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். நார்வே செஸ் போட்டியின் 9வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 15 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். சீனாவில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான 54 பேர் கொண்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான அரையிறுதி ஆட்டம் ஜப்பானில் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்தியா தஜிகிஸ்தான் இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 4:03 8 ஆயிற்று. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் தன்கோவின் ஜில்லனூர் ஏசி மேலா.
3: மனசுக்கு குளிர்ச்சி
4: இப்போ புரிஞ்சியா? எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னு.

0: ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில் ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
1: ஈஸியா ஏசி வாங்க வசந்தன்கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்து செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன்கோ.
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
3: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், மற்றும் NSB ரோட், திருச்சி.
5: நேரமலை 4:05. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்களம். ஆட்டக்களம் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம விளையாட போற விளையாட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
6: வார்த்தை விளையாட்டு தான் விளையாட போறோம். அதுக்கு நேயர்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 25 30 170 அறிமுக நேயர்களும், 25 30 171 மற்ற எல்லா நேயர்களுமே வரலாம். 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்பை தொட்டு. அதாவது வார்த்தை விளையாட்டுனா என்னன்னு சொல்லிருவோமா
5: சூர்யா? சொல்லிடலாமே. இணைஞ்சிருக்கிறது யாருன்னு அதுக்கு முன்னாடி சொல்லிடலாம். பேரு?
6: என் பேரு சுபத்ரா தேவி.
5: என் பேரு சூரிய பிரகதீஷ். நாங்கள் தான் இன்னைக்கு உங்களோட பேச போகிறோம். காலர் வெயிட்டிங்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். முதல் காலர் யாருன்னு பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி கேம் என்ன அப்படின்றத சொல்லிடுறோம். ஒரு வார்த்தை சொல்லுவோம், அந்த வார்த்தைக்கு ரிலேட்டான 5 விஷயங்கள் நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்க தான் வெற்றியாளர்.
6: கரெக்டா 5 வார்த்தைகள் சொல்லணும். 10 செகண்டுக்குள்ள சொல்லி முடிச்சிங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும். கொஞ்சம் சீக்கிரமாவே சொல்லி டக்கு டக்குன்னு சொல்லி முடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப கேட்கறதுக்கு நல்லா இருக்கும்.
5: வருக வணக்கம். யார் இங்க இருந்து? வணக்கம்.
6: என்ன மாப்பழம், வாழை, ஆப்பிள், ஆரஞ்சு, அந்த மாதிரி 5 பழங்கள் வகைகள் சொல்லிட்டீங்கன்னா ஜெயிச்சிட்டீங்க. சரிங்களா? புரிஞ்சிருச்சா? இப்போ விளையாட்டு தயாரா இருக்கீங்களா? உங்களுக்கான வார்த்தை கேட்டலாமா? சரி, மரங்கள் சொல்லுங்க.
5: 5 மரங்கள் சொல்லணும்.
7: மாமரம், புளிய மரம், வேப்ப மரம், நாவல் மரம், அத்தி மரம், உங்க மரம்.
6: சூப்பர் சூப்பர் அருமை. அது தாண்டி சொல்லிட்டாங்க.
5: முதல் நேயர் வெற்றியாளர். நிகழ்ச்சியில என்னமே நன்றி. அடுத்த நேயர் யாருன்னு பார்த்தலாம்.
6: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஆட்டக்களம் இணைப்பில் அடுத்த
8: நேயர்.
5: எல்லாரும் சூப்பரா இருக்கும். நீங்க எங்க இருந்து பேசுறீங்க?
8: உங்கள்ட்ட பேசி ரொம்ப நாள் பேசுறது, ரொம்ப மன மகிழ்ச்சி.
5: உங்கள்ட்ட பேசி ரொம்ப நாள் ஆகுது, ரொம்ப மகிழ்ச்சி. சூரிய பிரகதீஷ் நான் பேசுறது.
6: சரி ஐயா, உங்க

0: சொல்லவே இல்லையே.
1: உங்க பேர் என்ன சொல்லவே இல்லையே.
0: எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க?
2: ரொம்ப நன்றி
0: ஐயா.
2: நான் ஒரு ஆன்மீக பேசு. அம்மா உங்க பேருமா?
0: என் பேரு சுபத்ரா தேவி. உங்க பேரு சொல்லுங்க. இன்னும் சொல்லவே இல்ல நீங்க.
2: மாலை நேரத்தில் எங்களை பிரகதீஷ் அவர்களுக்கும் பிரதீபா அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த மாலை.
1: சூப்பருங்க சூப்பருங்க பிரதீபா. நீங்க கேள்வி கேட்க தயாரா இருக்கு, நல்லதுன்னு நினைக்கிறேன்.
2: தஞ்சை மாவட்டம் கதிராமங்கலம் மீனா சாமிநாதன்.
0: இப்பதான் உங்க பேரு சொல்லிருக்காங்க. நம்ம பேரை தப்பா சொல்லிட்டு அவங்க பேரை கரெக்டா சொல்லிருக்காங்க. சரிங்கய்யா, வணக்கம், மாலை வணக்கம். சரிங்களா, கேம் கேட்டுட்டு இருக்கீங்களா? நிகழ்ச்சி
1: என்னென்ன?
0: வெளியில
1: போறத அவாய்ட் பண்ணிருங்க. நிறைய இந்த காலத்துக்கான பழங்கள், தண்ணி பழம் அந்த மாதிரி சாப்பிடுங்க.
2: வெயில்
0: ஜாஸ்தியா தான் இருக்கீங்களா? இணைப்பில் வந்தமைக்கு நன்றிங்க. ஜெயஸ்ரீங்க, சூப்பரா
2: என்ன அறிமுகப்படுத்திய புஷ்பலா முத்து அவர்களுக்கு ரொம்ப நன்றி.
0: நன்றி நன்றி, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இரண்டு நேயர்களை அழகா ஜெயிச்சிட்டாங்க. அடுத்து வர நேயர் ஜெயிக்கிறாங்களான்னு கேட்டுலாமா?
1: கேட்டலாம். வருக வணக்கம், யார் இங்க இருந்து வரீங்க?
3: வணக்கம். தங்கள் இருவருக்கும் அனைவருக்கும் மாலை வணக்கம் சொல்வது மதுரை மணிமாறன், கடைசி நாங்கள் யானமொழி புதுப்பட்டி ரோடு.
1: மணிமாறன் அவர்களே, கால் பண்ணதுக்கு நன்றி. நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா?
3: கேட்டுக்கிட்டு இருக்காங்க சார, சொல்லுங்க சார.
1: சரிங்கய்யா,
0: சரி, உங்களுக்கான வார்த்தை கேட்டுலாமா?
3: கேளுங்க மேடம்.
0: ஐந்து இணைகள் சொல்லுங்க.
3: ஐந்து
0: நன்றி. ஒரு சிறிய விளம்பர இடைவெளி தொடர்ந்து மீண்டும் இணைவோம்.
4: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
5: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோதா சரின்னுட்டு
6: சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி
7: இந்தியாவின் நம்பர் 1.

0: என்ன மாதிரி ஒரே யோசனையா இருக்க?
1: இல்லனே, கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
0: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனாலும் சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
2: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச்சரியில், அண்ணா நகர், மதுரை.

0: நேரம் 4:14. நேர்கள் இணைந்திருப்பது ஆட்டக்கலம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் ஜில்லனூரு ஏசி மேலா.
1: கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 109 நேயர்கள் ரொம்பவே விறுவிறுப்பா கேட்டுட்டே இருக்கீங்க ஆட்டக்களம்.
3: ஆட்டக்களம் நிகழ்ச்சியில இன்னைக்கு வார்த்தை விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம். அதாவது ஒரு வார்த்தை சொல்லுவோம், அது ரிலேட்டடான 5 வார்த்தைகள் நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்க தான் வின்னர். சரிங்களா? அழைக்க வேண்டிய எண்கள் 25:30, 170 புதிய நேர்களும், 25:30, 171 ஏற்கனவே அறிமுகமான நேர்கள் அழைக்கலாம். 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு.
2: புலவர்கள் கவிஞர்கள் அந்த மாதிரி இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் சொல்றது யாருங்கய்யா?
4: வணக்கம்.
3: வணக்கம்
4: சார். வணக்கம்.
3: நிகழ்ச்சியில் இருந்திருக்கிற யாரும் தெரிஞ்சுக்கலாமா?
4: நாளை அகில இந்திய வானொலிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்வது விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பிள்ளையம்பட்டி
3: மலையாரம்பன்.
2: சொல்லுங்க, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
4: நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கேன்.
2: சரி, உங்களுக்கான வார்த்தை சொல்லலாமா?
4: சொல்லுங்கம்மா.
2: சரி, பண்டிகைகள் சொல்லுங்க. என்னென்ன பண்டிகைகள் நம்ம கொண்டாடுவோம் இல்லையா? 5.
4: தீபாவளி
3: 1.
4: பொங்கல்
3: 2.
4: பக்ரீத்
2: சூப்பர்.
3: 3.
4: ரம்ஜான். ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டுகள்.
2: புத்தாண்டுகள் அதெல்லாம். சரி, அழகா சொல்லிட்டீங்கயா நிகழ்ச்சியில பேசுறீங்கன்னு சொல்லிட்டு. இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஆட்டக்களம்.
3: அடுத்ததா நேயர் வருக. வணக்கம்.
5: வணக்கம்மா, ஒத்தக்கடையில இருந்து புஷ்பலதா பேசுறேன். இரண்டு பேருக்குமே வணக்கம்.
2: வணக்கம்மா. வணக்கம்.
5: வணக்கம்.
3: நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டீங்களா? வார்த்தை விளையாட்டு இருக்கோம்.
5: ஆமா சார், ஒரு வார்த்தை சொல்லுவீங்க, அதுக்கு அதுக்கு இணையாக ஒரு 5 வார்த்தை.
3: சரி, உங்களுக்கு தெரிஞ்ச வாகனங்கள் டுர்னு பஸ்ல போவோம், அந்த மாதிரி 5 வார்த்தைகள் வந்து சொல்லுங்க பாப்போம்.
2: இவங்களே ஒரு க்ளூ கொடுத்துட்டாங்க இல்லையா?
5: பேருந்து. பேருந்து, அந்த மகிழுந்து, சுமை உண்டு.
2: சரி, இல்ல நீங்க ரொம்ப தமிழ்ல சொல்ல வேணும்னு அப்படி இல்ல, சும்மா சொல்லுங்க. லாரி அப்படின்னு சொல்லுங்க. சொல்லுங்க.
5: ஸ்கூட்டர், லாரி,
2: பிளஸ் பிளஷர் கார்,
5: பேருந்து, அப்புறம் ஜீப்பு, கனரக வாகனம், நிறைய சொல்லலாம்.
2: நிறைய சொல்லலாம்.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
1: நேரம் மாலை 4:22, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஆட்டக்களம். ஆட்டக்களம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு வார்த்தை விளையாட்டு போயிட்டே இருக்கு. வார்த்தை விளையாட்டு விளையாட வர அடுத்த நேர் வருக. வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க?
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், வணக்கம் சொல்வது யார்?
2: மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம்.

0: வசனம் பண்பலைக்கு இனிய மாலை வணக்கம் கூறுவது ராமநாதபுரம் மாவட்டம் யமுனேஸ்வரத்திலிருந்து சுமதி.
1: சுமதி
0: அம்மா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
1: மாலை வணக்கம். நிலையத்துல அனைவருமே நலமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நாங்க சூப்பரா இருக்கோம். உங்க
1: நிகழ்ச்சியா
2: சொல்றதே சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டீங்க. சரிம்மா, உங்களுக்கான கேள்வி கேட்டலாமா?
0: கேளுங்க சார்.
2: சரி, உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காய்கறிகள் அஞ்சு சொல்லுங்க பாப்போம்.
0: காய்கறிகள் ஐந்து: கத்தரிக்காய், சீரகங்காய், ஆகர்காய், உருளைக்கிழங்கு.
2: சரி,
0: கருணைக்கிழங்கு.
1: கிழங்கு வகைகள் ரெண்டு சேர்த்தா சொல்ல. சரி, பரவாயில்ல. ஓகே, அருமையா சொல்லி ஜெயிச்சிங்கம்மா. நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலி 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலி 100.9 இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். அஸ்வின், என்ன கிளாஸ் படிக்கிறீங்க?
3: 8th
1: படிக்கிறீங்க?
3: 8th.
1: ஆமா, 8th படிக்கிறீங்க. ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்களுக்கான வார்த்தை கேக்கலாமா? சரி, வீட்டு விலங்குகள் 5 சொல்லுங்க. நம்ம வீட்ல வளர்ப்போம் இல்லையா? சரி, 5
2: சொல்லுங்க.
1: இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.
2: சின்ன குழந்தைகளுக்கான நிகழ்ச்சி வந்து நம்மகிட்ட ஒண்ணு இருக்கு. 8-5 பட்டாம்பூச்சிகள் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி வந்து.
1: பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சிக்குமே அழைக்க வேண்டிய எண்கள் இதேதான். அதாவது 25-30-170 அறிமுக குழந்தைகள் வரலாம், 25-30-171 மற்ற எல்லா குழந்தைகளுமே வரலாம். 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்பை தொட்டு.
2: அடுத்ததான் வந்திருக்கிற நேயர் யாருன்னு பார்த்தலாம். வருக, வணக்கம்.
4: மாமாதரி நேயர், முத்துப்பட்டி பாலமுருகன்
2: சார். ஐயா, நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கான வார்த்தையை கேட்டலாமா?
4: சொல்லுங்க.
2: ஐம்பூதங்கள்:
4: நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு.
2: சூப்பர்.
1: ஓகே, சூப்பரா சொல்லிட்டீங்கயா, அருமையா ஜெயிச்சிட்டீங்க. நன்றி இனிப்பில் வந்தமைக்கு.
2: நேர்கள்லாம் பட்டுப்பட்டுன்னு சொல்றாங்கல்ல,
1: சூப்பரா சொல்லிட்டே இருக்காங்க இல்லையா, ஜெயிச்சிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கோட காலம் ஆட்டக்காலத்துல வார்த்தை விளையாட்டு தான் விளையாடிட்டே இருக்கும். இனிப்பு தொட்டு நேயர் வந்துட்டாங்க, அதுக்கு முன்னதாக கேட்டு விடலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
5: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.

0: நேரம் மாலை 4:49 ஆயிற்றுக்கு. நேர்கள் இதுவரை இணைந்திருந்தது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பர தர வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லனோரி ஏசி மேலா.
1: புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.
3: சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். June 4 திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
6: நேரம் 4:31 ஆயிட்டிருக்க. இந்த நேரத்துல நேயர்கள் ரொம்பவே உற்சாகமா விளையாடிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் ஆட்டக்களம் நிகழ்ச்சியில. ஆட்டக்களத்தோட இன்னைக்கான களம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வார்த்தை விளையாட்டு தான் விளையாடிட்டே இருக்கும். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இணைப்பில் இணையும் நேயர்
7: வருக வணக்கம். யாருங்கிறது?
8: The person you are speaking with.
7: ஆகா, நம்மளே ஹோல்டில் போட்டு விட்டாங்க. சரி ஓகே, அடுத்த நேர் யாருன்னு பாத்திரலாம். வருக வணக்கம். வணக்கம், யாரங்க பேசுறீங்க? அம்மா, உங்க குரல் வந்துட்டு சரியா கேக்கல, கொஞ்சம் போனை கிட்ட கொஞ்சம் பேசுறீங்களா?
6: உங்க பேரை மீண்டும் ஒரு முறை சொல்லுங்கம்மா. பூங்கோதை, அழகான பெயர். சரி சொல்லுங்க,
7: உங்களுக்கான வார்த்தை கேட்டலாமா? பூங்கோதை, நீங்க வந்து பூக்கள், ஒரு 5 பூக்கள் சொல்லுங்க பாப்போம்.
6: அருமையா ஜெயிச்சிட்டீங்க,
7: வெற்றி பெற்று விட்டார். நன்றி நன்றி நன்றி நிகழ்ச்சியில இருந்துக்கு. அடுத்த நேயர் யாருன்னு பார்த்தலாம். வருக வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க.
9: வணக்கம் சார். வணக்கம் மேடம்.
6: வணக்கம் வணக்கம்,
7: எங்க இருந்து பேசுறீங்க?
6: ரொம்ப வேகமான வணக்கமா இருக்கே.
9: சக்திவேல் தல்லாகுளம்.
6: சந்திரன் ஐயாவா?
9: சக்திவேல் தல்லாகுளம்.
6: சக்திவேல்
7: ஐயா, நீங்க கேட்டிட்டு இருக்கீங்களா?
9: ஆ, கேக்குறேன் சார், சொல்லுங்க சார்.
7: உங்களுக்கான வார்த்தை கேட்டலாமா?
9: அதாவது சார், இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா,
7: சொல்லுங்க.

0: ரேடியோல பேசுறதுக்கு இந்த குரல் வளம் ஒன்று இருக்கு பாத்தீங்களா?
1: ஆமாங்கய்யா.
0: அது முதல்ல உங்களுக்கு ரெண்டு பேருக்கு உங்கள்ட பேசுறவங்க எல்லா விதத்துக்குமே நல்லா இருக்கு.
2: ரொம்ப நன்றிங்கய்யா. தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேளுங்க சரிங்களா?
0: கண்டிப்பா கேக்குறேன்.
2: சரிங்கய்யா. உங்களுக்கான இப்பெல்லாம் சொல்லிட்டாங்க, அதனால ஈஸியாவே வார்த்தை கேட்டுருவோமா?
1: ஈஸியான வார்த்தை அப்படிலாம் கேட்க கூடாது. நேயர்களுக்கு வந்து நம்ம நேர்மையா நடந்துக்கணும் சரிங்களா?
2: சரி கேளுங்க சூர்யா.
1: உங்களுக்கான வார்த்தை என்னன்னா பறவைகள், அஞ்சு பறவைகள்.
2: இது ரொம்ப கஷ்டமோ?
0: அதெல்லாம் காக்கா, புறா, குருவி, மைனா.
2: என்ன ஒண்ணே ஒண்ணு என்னங்கய்யா? கழுகு. சூப்பரா சொல்லிட்டீங்க, அருமையா ஜெயிச்சிட்டீங்க. இதே மகிழ்ச்சியோட நாளைக்கும் இணைப்புல வாங்க சரிங்களா? நல்லதுங்கய்யா, நல்லதுங்கய்யா. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஆட்டுக்களம் நிகழ்ச்சியில் இணைப்பில் இணையும் அடுத்த நேயர்
1: வருக. வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம். நமஸ்காரம்.
1: வணக்கம். நிகழ்ச்சியில வணக்கம் சொல்றது யாரு தெரிஞ்சுக்கலாமா?
2: சுப்பிரமணியபுரத்துல இருந்து பானுமதி அம்மா.
3: ஆமாம்மா.
2: சரிங்கம்மா, மாலை வணக்கம். நிகழ்ச்சி கேட்டு

0: என்னன்னா பறவைகள், அஞ்சு பறவைகள்.
1: இது ரொம்ப கஷ்டமோ?
2: அதெல்லாம் காக்கா, புறா, குருவி, மைனா.
1: என்ன ஒண்ணே ஒண்ணு என்னங்கய்யா? கழுகு. சூப்பரா சொல்லிட்டீங்க, அருமையா ஜெயிச்சிட்டீங்க. இதே மகிழ்ச்சியோட நாளைக்கும் இணைப்புல வாங்க, சரிங்களா? நல்லதுங்கய்யா, நல்லதுங்கய்யா. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஆட்டுக்களம் நிகழ்ச்சியில் இணைப்பில் இணையும் அடுத்த நேயர்
0: வருக. வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம். நமஸ்காரம்.
0: வணக்கம். நிகழ்ச்சியில வணக்கம் சொல்றது யாரு, தெரிஞ்சுக்கலாமா?
1: சுப்பிரமணியபுரத்துல இருந்து பானுமதி அம்மா.
3: என்ன
1: நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? சூப்பர்மா, சூப்பர்மா, அருமை அருமை. இது ரெண்டும் விடாம கேப்பீங்க, டெய்லி கேட்டுருவீங்க. சரிங்கம்மா, நல்லது நல்லது. உங்களுக்கான வார்த்தை கேட்டலாமா? காட்டு விலங்குகள் சொல்லுங்க அஞ்சு.
0: காட்டுல வாழக்கூடிய விலங்குகள்.
3: புலி.
0: புலி.
3: சிங்கம்.
0: சிங்கம்.
3: யானை.
0: யானை. காண்டாமிருகம்.
1: காண்டாமிருகம். ஒட்டகச்சிவிங்கி. அருமை அருமை. கரடி. ஆறு ஆறு சொல்லிட்டீங்க, சூப்பரா
0: சொல்லிட்டீங்க. ஆறு சொல்லிட்டு நேர்கள் ஷார்ப்பா இருக்கீங்க.
1: அழகா சொல்லிட்டீங்க, பதில இனிப்பில் வந்தமைக்கு நன்றி. நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு வாழ்த்துக்களை சொல்லிடலாம்.
0: நிகழ்ச்சியில அடுத்ததா ஒரு பாடலோட தொடர்ந்து அடுத்த நேர் யாருன்னு பார்த்தலாம்.

0: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோட்டியார் பை மேரியட்ல June 13th and 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, TNC அப்ளை.
3: நேரம் மாலை 4:40. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஆட்டக்களம். ஆட்டக்களம்ல வார்த்தை விளையாட்டு ஜாலியா போய்கிட்டு இருக்கு. வர்ற நேர் எல்லாருமே ஜெயிச்சுட்டு இருக்காங்க இல்லையா?
4: எளிமையா நம்மளும் கேட்டுட்டே இருக்கோம், அவங்களும் சூப்பரா ஜெயிச்சுட்டே இருக்கு.
3: கஷ்டமா கேட்டாலும் நம்ம அழுக ஜெயிப்பாங்க. நேர்கள் என்ன நினைச்சீங்க? செம்ம ஷார்ப்பு,
4: செம்ம ஷார்ப்ல நம்ம நேயர்கள் எல்லாருமே என்ன ஒரு கேம்னாலுமே சூப்பரா வந்துட்டு பதில் சொல்றதாகட்டும் பாட்டு பாடுறதாகட்டும் அருமையா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கையில இப்ப இணைப்பில் இணையும் அடுத்த நேயர்.
3: வணக்கம், யாருங்க?
4: தண்ணிக்குள்ளக்கே
3: வாழுங்கள் உயிரினங்கள்.
4: மீன் வெரைட்டியா எடுக்கிறாரு. இன்னும் ஒன்னே
5: ஒன்னு,
4: அந்த கடல் குதிரை. அதை சொல்றீங்க. இன்னொன்னு என்ன சொன்னீங்க?
3: கடல் குதிரை. கடல் குதிரை. நான் கூட குதிரை தண்ணிக்குள்ள போய் சொன்னேன்.
4: கடல் குதிரை இருக்கு, அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. சரி, நல்லதுங்கயா, சூப்பரா விளையாடி ஜெயிச்சிட்டீங்க. இனிப்பில் வந்தமைக்கு நன்றி.
3: குதிரை கடலுக்குள்ள இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்களேன், எப்படி இருக்கும்?
4: எப்படி இருக்கும்? அதான் கடல் குதிரை இருக்குல்ல, அது எப்படி போகும்?
3: கடல் குதிரை வந்து மூஞ்சி மட்டும்தான் கடல் மாதிரி இருக்கும். குதிரை மாதிரி கால்கள் இருக்கு, அதுல
4: இருக்காது இல்லையா?
3: கால்களோட கடலுக்குள்ள இருக்கிறதுனா எனக்கு தெரிஞ்சு நீர் யானை. சரி, அது அப்புறம் வச்சுக்கலாம். அடுத்த நேர் யாரும் வருக. ஹலோ, வணக்கம். நிகழ்ச்சியில இருக்கிறது யாரு?
4: வணக்கம். மூணு வணக்கம் சொல்லியாச்சு. புகழேந்தி ஐயா,
5: மயிலாடுதுறை புகழேந்தி.
3: நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா?
5: சொல்லுங்க.
4: மூக்கும் சொல்லிட்டு போயிரலாமே.
3: வரிசையா மூணு சொல்லிட்டீங்க, கண்ணு மூக்கு வாய். சரி,
4: அருமையா சொன்னீங்க. இல்ல போதும், அஞ்சு சொல்லிட்டீங்க.
3: அஞ்சு சொல்லியாச்சு எங்களுக்கு, அஞ்சு போதும்.
5: சரிங்க,
4: அடுத்த முறை வந்து முயற்சி செய்யுங்க சரிங்களா? இப்போ ஜெயிச்சிட்டீங்க, சூப்பரா ஜெயிச்சிட்டீங்க, அழகா
3: நல்ல நகைச்சுவையான நேயர். அடுத்த நேயர் யாருன்னு பாத்திரலாம். வருக, வணக்கம்.
6: இருவருக்கும் மாலை வணக்கம். ஜெய்கந்தபுரத்துல இருந்து பாலசுப்ரமணியன் பேசுறேன்.
4: மாலை வணக்கம். ஏன் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?

0: உங்களுக்கான வார்த்தை கேட்கலாமா?
1: கேளுங்க.
0: சரி, இப்போ சமையலுக்கு ஒரு அஞ்சு திங்ஸ் இம்பார்ட்டண்டா இது வேணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சொல்லுங்க. அஞ்சு வார்த்தைகள்.
1: உப்பு, புளி, மிளகாய் வத்தல், வெங்காயம், துவரம் பருப்பு,
0: அடுப்பு,
2: அடுப்பு, கரண்டி, சட்டி, நெருப்பு. சரி, சூப்பரா சொன்னீங்க. இந்த அஞ்சும் கண்டிப்பா
0: அஞ்சுக்கு மேலே சொல்லிட்டாங்க இல்லையா? நன்றி, வந்தமைக்கு ஜெயஸ்ரீங்க. சூப்பரா. நேரம் 4:43 ஆயிட்டிருக்க. இந்த நேரத்தில் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து மீண்டும் இணைவோம் நிகழ்ச்சியில்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: என்ன குமார் ஒரே யோசனையா இருக்க?
5: இல்லனே, கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
4: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனாலும் சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியாயிருப்பா.
6: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச்சையில், அண்ணா நகர், மதுரை.

0: உயிர் வாழ காற்று தேவை. சுத்தமான காற்றுக்கு மரங்கள் தேவை. இன்று ஒரு மரம் நட்டால் நாளை ஒரு தலைமுறை நிம்மதியாக சுவாசிக்கும். மரங்களை வளர்ப்போம், அடுத்த தலைமுறையை காப்போம்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3

0: விளம்பரம் கொடுக்கிறேன்.
1: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
2: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான ஜிஆர்பி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில் ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
3: நிறமாலை 4:49 இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அதிரடியான ஆட்டக்களம் ஜாலியாக போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு ஆட்டக்களம் நிகழ்ச்சியில் வர நேர்கள் எல்லாம் ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க, சூப்பராக விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன நிகழ்ச்சின்னு பார்த்தீங்கன்னா வார்த்தை விளையாட்டு,
4: கிட்டத்தட்ட எல்லா நேர்களுமே ஜெயிச்சாங்க இல்லையா?
3: ஆமாம். சரி, அடுத்ததான் வந்திருக்க நேர் யாருன்னு பார்த்துடலாம். வருக, வணக்கம்.
5: அன்பு தம்பிக்கும் தங்கைக்கும் மாலை வணக்கம் கூறுவது புதுக்கோட்டை மாவட்டம் கோணாப்பட்டிலிருந்து பழனி ஆகி பேசுறேன்.
3: வணக்கம்.
5: கண்ணாடி மாளிகையில பேசுவேன், பாடல் கேப்பேன், 4 மணி நிகழ்ச்சியிலயும் கலந்துருக்கேன். இந்த இப்ப ஒரு கேள்வி
4: கேட்டு பேசுறீங்க இல்லையா?
5: ஆமாப்பா, ஆமாப்பா.
4: மகிழ்ச்சியா இருக்கா உங்களுக்கு பேசுறது?
5: ரொம்ப மகிழ்ச்சியா நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப ஈஸியான கேள்விகள் கேட்டுறாங்க, நம்ம நேர்களை அருமையா பதில் சொல்லிட்டு போறாங்க.
4: சரி, அப்ப உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா கேட்டுருவோமா? அழகா சிரிக்கிறீங்களே.
5: இல்ல, கஷ்டமா கேக்காத எனக்கு, நான் எப்படி கேட்டாலும் நான் தெரிஞ்சதை நான் சொல்றேன்ப்பா.
4: சரிங்கம்மா, சரிங்கம்மா, அழகா பேசுறீங்க. சரி, உங்களுக்கான வார்த்தை கேட்டலாமா?
5: கேளுங்க.
4: உங்களுக்கான வார்த்தை மாவட்டங்கள் சொல்லுங்க.
5: மாவட்டங்கள் புதுக்கோட்டை மாவட்டம், திருச்சி மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், சேலம் மாவட்டம். எனக்கு 38 மாவட்டம், 38-39 மாவட்டமே
3: தெரியுமா? மதுரையை சொல்லவே.
5: ஆமாமா, அது கண்டிப்பா நம்மளுடைய சங்கம், தமிழ் வர்க்க சங்கம், மதுரை மாவட்டம்.
4: சரிங்கம்மா, சூப்பரா சொல்லிட்டீங்க.
3: நன்றி.
4: மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஆட்டக்களம் நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர். வருக, வணக்கம்.
6: சிதம்பரம் சிவபாலம்.
3: ஐயா, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
6: கேட்டுட்டு இருக்கேன். அஞ்சஞ்சு சொல்லிட்டு இருக்கீங்க.
3: அஞ்சஞ்சு சொல்லிட்டு இருக்கோமா? நீங்களே சொல்றது நேரா இருக்கீங்களா? போன நேரம் வந்துட்டு மாவட்டம் சொன்னாங்க,
4: நீங்க வார்த்தை மட்டும் தான் சொல்றோம். அஞ்சஞ்சு நீங்க தான் சொல்லணும்.
3: ஆமா,
4: சரிங்களா?
6: மாவட்டம் சொல்லுமா?
3: இல்ல, மாநிலம் சொல்லுங்க. மாநிலங்கள், அஞ்சு மாநிலங்கள் சொல்லுங்க.
6: அஞ்சு மாநிலங்களா? கர்நாடக மாநிலம். கர்நாடக மாநிலம், உத்தரப்பிரதேச மாநிலம்.
4: சூப்பர், அருமையா மேட்ச் பண்றீங்க. சொல்லுங்க, என்ன? மூணு.
3: வேமா வேமா வேமா, உங்களுக்கு டைம் வந்து 15 செகண்ட் தான்.
6: டெல்லி மாநிலம் வரமா சார்? அது டெல்லி.
3: டெல்லி மாநிலத்துல வராது, வேற சொல்லுங்க.
6: நான் கர்நாடகா சொல்லிட்டேன், ஊட்டி சொல்லிட்டேன்.
4: உத்தரப்பிரதேசம் சொன்னீங்க, ஊட்டி இல்ல,
3: யூபி தான் அது.
4: ஊட்டி சொன்னாங்க.
6: குஜராத், குஜராத் மாநிலம்.
3: நல்ல மேட்ச் செஞ்சீங்க, ஆனா உங்களுக்கு அந்த டைம் முடிஞ்சிருச்சு, அதனால நீங்க நல்லா முயற்சி செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு அடுத்த நேரம் வழிவிட்டலாம்.
7: ஹலோ,
3: அடுத்த நேரம் யாரு? வருக, வணக்கம்
7: சார். வணக்கம் சார்.
3: வணக்கம்.
4: வணக்கம் சொல்றது யாருமா?
7: சாருக்கு மேலத்துக்கு வணக்கம் சொல்றது மாதிரி காதத்துல இருந்து பஞ்சாமி பேசுறேன். மாலை வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
4: நலமா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க?
7: நல்லா இருக்கேன் மேடம். இப்ப கேக்குறவங்க சொன்னா ஒவ்வொரு சூப்பரா சொல்லிட்டாங்க மேடம். எனக்கு என்ன கேட்க போறீங்க?
4: சூப்பரா சொல்லிட்டாங்க. இப்ப பஞ்சவர்ண மாமா எப்படி சொல்ல போறாங்க அப்படின்னு கேட்டுருவோமா?
7: கேட்கலாம் மேடம்.
4: சரி, ஒளி மரபுகள் அது தெரியுமா உங்களுக்கு?
7: அது தெரியாது மேடம். தெரியாது.
4: தெரியாது இல்ல, ஆடு கத்தும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த சவுண்ட், சவுண்ட்ஸ் மட்டும் அது தெரியாது.
7: சரிங்க மேடம், சொல்லவா?
4: சொல்றீங்களா? நான் கூட விலங்குகளை சொல்றேன், நீங்க அந்த சவுண்ட மட்டும் சொல்லுங்க. கரெக்டான தமிழ் அர்த்தத்தோட சொல்லணும், சரிங்களா?
7: முயற்சி பண்றேன்.
4: முயற்சி பண்ணுங்க, அழகா முயற்சி பண்ணுங்க, சரிங்களா? ஆடு. ஐயோ, சிறுதானியங்கள் சொல்லுங்க. அஞ்சு சிறுதானியங்கள், சிறுதானிய வகைகள் இருக்கு இல்லையா?
7: பருப்பு, பயிர் வகைகளா மேடம்?
4: சிறுதானியங்கள்னு சொல்லுவோம்ல, கம்பு, அந்த மாதிரி.
7: சோளம், தென, கேப்ப.
4: சூப்பர், சூப்பர்.

0: பிறகு இன்னும்
1: கேழ்வரகு கேப்ப
0: அதுதான் கேழ்வரகு கேப்ப ரெண்டு ஒண்ணுதான்
1: ஒண்ணுதான
0: சோளம் சொல்லிட்டீங்களே ஆல்ரெடி நிறைய இருக்கே சாமை பனிவரகு குதிரைவாளி இல்லையா சூப்பரா முயற்சி பண்ணீங்க வா
1: நன்றி
0: நன்றி நன்றி இனிப்பில் வந்தமைக்கு நன்றி அழகா முயற்சி பண்ணீங்க
2: அடுத்ததா வந்திருக்கு நேர் யாருன்னு பாத்துலாம் வணக்கம்
3: இருவருக்கும் காரைக்குடி சாமிநாதன்
2: ஐயா வணக்கம் ஐயா நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு
3: இருக்கீங்களா
0: உங்களுக்கான வார்த்தை கேட்கலாமா
3: கேட்கலாம் சொல்லுங்க
0: சரி சுதந்திர போராட்ட வீரர்கள் அஞ்சு பேர் சொல்லுங்க
3: மாவு சிதம்பரனார் மாவு சிதம்பரனார் அடுத்து பாலகங்காதர்கள் காந்தியடிகள்
2: மூன்று சொல்லிட்டீங்க
0: இன்னும் ரெண்டே ரெண்டு சூப்பரா சொல்லிருங்க டக்குன்னு சொல்லிருங்க பாப்போம்
3: நேரு
0: இன்னும் ஒண்ணு
3: பாலகங்காதர்
0: சொல்லிட்டாங்களா
2: ஏற்கனவே சொல்லுங்க
0: சொன்ன மாதிரி இருந்துச்சு இல்லீங்களா சரி ஜெயிச்சிட்டீங்க சூப்பரா சொல்லிட்டீங்க சரிங்களா இணைப்பில் வந்தமைக்கு நன்றி
2: ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் கேட்கலாம்
4: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில் ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும் தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும் மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள் மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் உடங்கியார் ரோட் விழுவர் சந்தை அருகே ராஜபாளையம் We'll be right back.

0: நேரம் 4:59 ஆயிட்டிருக்க இந்த நேரத்தில் கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்தாச்சு. நேயர்கள் பங்குபெற்ற நேயர்கள் எல்லாருமே சூப்பராக விளையாடினாங்க, அருமையாக ஜெயிச்சிட்டாங்க. இணைப்பில் இணைந்த நேயர்கள் பங்குபெற்ற முயற்சித்த மற்றும் கேட்டு ரசித்த அத்தனை நேயர்களுக்கும் நன்றிகளை கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான்
1: சூரிய பிரகதீஷ் மற்றும்
0: சுபத்ரா தேவி. கிட்டத்தட்ட ஒரு 19 நேர்கள் கிட்ட நம்ம சந்திச்சிருப்போம் நினைக்கிறேன். இன்னைக்கு சூப்பரா ஆட்டக்கலம் நிகழ்ச்சி போச்சு இல்லையா?
1: சூப்பரா பார்ட்டிசிபேட் பண்ணி செம்மையா விளையாண்டாங்க. நிகழ்ச்சியில முயற்சி செய்த அனைத்து நேர்களுக்கும் நன்றி.
0: நன்றிகள். நன்றி நேர்களே.
2: மென்மையான மெட்டுக்களால் இதயம் தொட்டு செல்வது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

0: அதாவது 5 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். இன்னும் சில
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். சுற்றுச்சூழல் பாதிப்புகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகளில் மக்கள் பங்களிப்பு அதிகரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். ஊடுருவல்களை தடுப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாக்க நாட்டு மக்கள் அனைவரும் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் 18ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்குகிறது. பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்கான இடைத்தேர்தலில் தவேக கூட்டணி அரசில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சி சார்பில் திரு பிரவீன் சக்கரவர்த்தி இன்று வேட்பு மனு தாக்கல் செய்தார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சித் தலைவர் திரு காதர் மொய்தீன் விஜய் ரசிகர் மன்ற தலைவர் போல செயல்படுவது வருத்தம் அளிப்பதாக திமுக கூறியுள்ளது. மேகதாது மற்றும் திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவது தொடர்பான பிரச்சினைகளில் முதலமைச்சர் திரு விஜய் தமது நிலைப்பாட்டினை தெரிவிக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. திமுக கூட்டணியில்தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்வதாக அக்கட்சியின் முன்னாள் மாநில செயலாளர் திரு முத்தரசன் கூறியுள்ளார். நீலகிரி கோவை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமுதல் மிக கனமழையும் தென்காசி திருநெல்வேலி தேனி திண்டுக்கல் திருப்பூர் கன்னியாகுமரி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கனமழையும் பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலன்பட்டார் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. நார்வே செஸ் போட்டியின் 9வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 15 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். சீனாவில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான 54 பேர் கொண்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான அரையிறுதி ஆட்டம் ஜப்பானில் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்தியா தஜிகிஸ்தான் இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 5:03. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. மங்கும் மாலையில் மயக்கும் இசையாய் ஒலிக்கவிருப்பது மாலைத்தன்றல். மாலைத்தன்றல் நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் நேயர்களுக்காக சின்ன கவுண்டர் திரைப்படத்திலிருந்து இதோ

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேர்கள் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க மாலை தென்றல் தரும் திரைசை கானங்கள். நேரம் 5:09. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நிகழ்ச்சியில் ஒழிக்க இருக்கிற அடுத்த பாடல் நானே ராஜா நானே மந்திரி அப்படின்ற படத்திலிருந்து ஒரு இனிமையான கணம் இதுவும் நேர்களுக்காக.

0: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோட்யார்ட் பை மேரியட்ல June 13th and 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, TNC அப்ளை.
3: உழைச்சிட்டு இருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறது மாலை தென்றல் தரும் திரைசை கானங்கள். கானங்களா அடுத்ததா வர இருக்கிறது நாடோடி தென்றல் படத்துல இருந்து ஒரு பாடல். இதோ நேர்களுக்காக வளம் வருகிறது காற்றலைகளில்.
4: மணியே மணி குயிலே, மாலை இளங்கதிரழகே, கொடியே கொடிமலரே,

நேரம் 5:20. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க மாலை தென்றல். தென்றலாய் வரும் இன்னிசை கானங்கள்ல அடுத்ததா சின்னவர் படத்துல இருந்து ஒரு கானம் இதோ நேர்களுக்காக.

நேர்கள் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க தென்றலா வரும் காணங்களா, இது மாலை தென்றல். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அடுத்ததாக வரப்போகிற கானம் பொன்னுமணி திரைப்படத்திலிருந்து இதோ.

நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மாலை தென்றல். இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. அடுத்ததான் நிகழ்ச்சியில் ஒழிக்க இருக்கிற பாடல் ஆசை திரைப்படத்திலிருந்து, இதோ நேர்களுக்காக.

நேரமாலை 5:43, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சி தர அடுத்த பாடல் பூவெல்லாம் கேட்டு பார் திரைப்படத்திலிருந்து இதோ நேர்களுக்காக வந்துகிட்டே இருக்கேன்.

ஒன்றும் செய்யாத நீ கடலா புயல இடிய மழையா நம்மை ஒன்றும் செய்யாத நீ இரவா பகலா குளிரா வெயிலா நம்மை ஒன்றும் செய்யாத நீ.

0: டிஸ்கவுண்ட் ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
1: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டிஎன்சி அப்ளை.
2: நேரம் 5:49. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் அடுத்ததாக கேட்க இருக்கிற பாட்டல் காதலன் திரைப்படத்திலிருந்து. இதோ வந்துகிட்டே இருக்கு நேர்களுக்காக.

0: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோர்ட்யார்ட் பை மேரியட்ல ஜூன் 13th and 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30%

நேரம் 5:54, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இன்றைய மாலை தென்றல் நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்துருச்சு. நிறைவாக ஒழிக்க இருக்கிற பாடல் தாஜ்மஹால் திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல், எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது. இதோ காட்டலைகளில்

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரமாலை 6 மணி. இனிய மாலை வணக்கமேர்களே, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்கவிருப்பது சேவை செய்திகள். விருதுநகர் மாவட்டம் சீர்மரபினர் நல வாரியத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. சீர்மரபினர் நல வாரியத்தில் பதிவு பெற்ற உறுப்பினர்களுக்கு கீழ்கண்ட நலத்திட்ட உதவிகள் கடந்த 2008 முதல் வழங்கப்பட்டு வருகிறது. விபத்து ஈட்டுறுதி திட்டத்தின் கீழ் உதவித்தொகை, இயற்கை மரணத்திற்கான உதவித்தொகை, ஈமச்சடங்கு செலவிற்கான உதவித்தொகை, கல்வி உதவித்தொகை, திருமண உதவித்தொகை, மகப்பேறு உதவித்தொகை, மூக்கு கண்ணாடி செலவு தொகை ஈடு செய்தல், முதியோர் ஓய்வூதியம். மேற்படி நலத்திட்ட உதவிகள் பெற சீர்மரபினர் இனத்தைச் சார்ந்தவர்கள், 18 முதல் 60 நிறைவு பெறாதவர்கள், அமைப்புசாரா நிறுவனங்களில் பணிபுரியும் குடும்பத்தில் ஒருவர், அமைப்புசாரா தொழில், நிலமற்ற விவசாய கூலி, உடல் உழைப்பு தொழில் ஈடுபட்டுள்ள இவ்வாரியத்தில் உறுப்பினராக பதிவு செய்து நலத்திட்ட உதவிகள் பெற தகுதி பெறுகின்றனர். நல வாரியத்தில் உறுப்பினராக பதிவு செய்தல் நலத்திட்ட உதவிகள் பெறுதலை எளிதாக்கும் வகையில் இணையதளம் மூலம் உருவாக்கப்பட்டுள்ளது. இனி www.dncwb.tn.gov.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பம் செய்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அடுத்த அறிவிப்பாக கேட்கலாம். விருதுநகர் மாவட்டம் முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் வந்துள்ள அறிவிப்பு. விருதுநகர் மாவட்டத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் 2026-27 நிதியாண்டிற்கு புதிதாக விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். இத்திட்டத்தின் கீழ் குடும்பத்தில் ஒரு பெண் குழந்தை மட்டும் இருந்தால் ₹50,000 மற்றும் 2 பெண் குழந்தைகள் இருந்தால் தலா ₹25,000 வீதம், 2 குழந்தைகளுக்கும் மொத்தம் 50,000 வைப்புத்தொகை ரசீது வழங்கப்படும். அதேபோல் 3 பெண் குழந்தைகள் இருக்கும் பட்சத்தில் ஒரு குழந்தைக்கு ₹25,000 வீதம், 3 பெண் குழந்தைகளுக்கு மொத்தம் 75,000 வைப்புத்தொகை ரசீதாக வழங்கப்படும். இத்திட்டத்தில் பயன்பெறும் குழந்தைகளுக்கு 18 நிறைவடைந்த பின்னர் முதிர்வு தொகையை பெறுவதற்கு அக்குழந்தையின் வைப்புத்தொகை ரசீது நகல், 10 மதிப்பெண் சான்றிதழ் நகல் மற்றும் வங்கி கணக்கு புத்தக நகல் ஆகியவற்றுடன் மாவட்ட சமூக நல அலுவலகம் அல்லது சம்பந்தப்பட்ட வட்டார வளர்ச்சி அலுவலகங்களில் உள்ள சமூக

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழுவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
2: இனிய மாலை வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனிய மாலை நேரத்தில் நேயர்கள் கேட்கவிருப்பது விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியில் பக்தி பாடல்கள்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.

வாழ காற்று தேவை. சுத்தமான காற்றுக்கு மரங்கள் தேவை. இன்று ஒரு மரம் நட்டால் நாளை ஒரு தலைமுறை நிம்மதியாக சுவாசிக்கும். மரங்களை வளர்ப்போம், அடுத்த தலைமுறையை

நேரம் 6:25. இனிய மாலை வணக்க நேர்களே, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்கவிருப்பது நிகழ்ச்சியும் நேரமும். இன்று தொடரும் நிகழ்ச்சியும் அதன் நேரமும் குறித்து தெரிந்து கொள்ளலாம். மாலை 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 6:45 அந்திப்பூக்கள், 7:10 தூத்துக்குடி மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஏ லக்ஷ்மண், 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல், 7:25 பாட்டு இது ஹிட்டு, 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம், 8:05 பட்டாம்பூச்சிகள் குழந்தைகள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சி கேட்கலாம்.

8:30 இலக்கிய உலா வள்ளுவர் நோக்கில் ஒப்பும் உயர்வும் சிறப்புரை வழங்குகிறார் முனைவர் முத்துசந்தானம் அவர்கள். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 9:15 செய்தி சுடர் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 9:30 காற்றில் விரியும் கடிதமலர்கள், 10:00 பட்டச்சிறகு, 11:00 மதுரை பண்பலை 103.3 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 11:10 தேனும் பாலும் நள்ளிரவு 12:00 முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz நிகழ்ச்சிகள் சென்னை அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

வணக்கம், நான் பாடலாசிரியர் முத்தமிழ் பேசுகிறேன். எஃப்எம் ரெயின்போ 103.3 எப்போதும் நீங்க இனிமையா கேட்டு கொண்டிருக்கிற ஒரு எஃப்எம். இந்த எஃப்எம்ல வந்து பலவிதமான நிகழ்ச்சிகளை மக்களுக்காக தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. அது கேட்டு மக்கள் இன்னும் மேலாக பயன்பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நன்றி.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2

0: விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலில் கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: தொடர்வதும் மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக கேட்கலாம் இன்னும் சில நொடிகளில்.

0: மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். டிஜிட்டல் பொருளாதாரத்தில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாக்க அனைவரும் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். பேரிடர் காலங்களில் உயிர் சேதத்தை தவிர்ப்பதை முக்கிய நோக்கமாக கொண்டு அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். திமுக கூட்டணியில்தான் நீடிப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூறியுள்ளது. உலான் பட்டார் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 2 வெண்கல பதக்கங்களை பெற்றது. இனி விரிவான செய்திகள். டிஜிட்டல் பொருளாதாரத்தில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், டிஜிட்டல் கட்டமைப்பு துறையின் வளர்ச்சி தொடர்ந்து பல்வேறு சாதனைகளை படைத்து வருவதாக கூறினார். இதன் காரணமாக ஏர் ட்ரங்க் நிறுவனம் இந்தியாவில் 3 லட்சம் கோடி ரூபாயை முதலீடு செய்ய உள்ளதாக அறிவித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் காரணமாக கூடுதல் வேலை வாய்ப்புகள் உருவாகக்கூடும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் உள்ளிட்ட அதிநவீன தொழில்நுட்பங்களின் முனையமாக இந்தியா வளர்ந்து வருவதை இந்த முதலீடு எடுத்துரைப்பதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாக்க நாட்டு மக்கள் அனைவரும் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சர்வதேச சுற்றுச்சூழல் தினத்தை ஒட்டி புதுதில்லி ஆகாஷ்வாணி வளாகத்தில் அன்னையின் பெயரில் மரம் நடும் இயக்கத்தின் கீழ் மரக்கன்றுகளை நட்டு வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். நீர் சேமிப்பின் அவசியத்தையும் அமைச்சர் வலியுறுத்தினார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் 18ஆம் தேதி தொடங்க உள்ளதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் கூட்டம் 2026ஆம் ஆண்டு ஜூன் திங்கள் 18ஆம் நாள் வியாழக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள சட்டமன்ற பேரவை மண்டபத்தில் கூடும். அவ்வாயம் தமிழ்நாடு மேதகு ஆளுநர் அவர்கள் உரை நிகழ்த்த உள்ளார்கள். அனைத்து மனுக்களின் மீதும் அனைத்து கோரிக்கைகளின் மீதும் ஆய்வில் உள்ளது. விரைவில் உரிய நடவடிக்கை நாம் எடுப்போம். சட்டமன்ற பேர் நடவடிக்கைகளை பார்க்க வேண்டும் என்ற விருப்பத்தை மக்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இளம் வயதினர், இதுவரை அரசியலில் நேரடியாக தொடர்பில்லாமல் அவ்வப்போது செய்திகளை தெரிந்து கொண்டவர்கள் மிக ஆர்வத்தோடு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர், நம்முடைய அமைச்சர்கள் நேரடியாக பார்த்துக் கொள்ள விரும்புகிறார் என்பதை நாம் அன்றாடம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. இது பற்றி உரிய நடவடிக்கை உரிய நேரத்தில் நாம் எடுப்போம்.
0: பேரிடர் காலங்களில் உயிர் சேதத்தை தவிர்ப்பதை முக்கிய நோக்கமாக கொண்டு அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். இன்று சென்னையில் நடைபெற்ற பேரிடர் மேலாண்மை ஆணைய கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். மாவட்ட நிர்வாகம் மற்றும் அவசரகால செயல்பாட்டு மையங்கள் 24 மணி நேரமும் பணியாற்றும் வகையில் தயார் நிலையில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். மழைக்காலங்களில் ஏற்படும் பாதிப்புகளை தவிர்க்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் இக்கூட்டத்தில் வலியுறுத்தினார். மேகதாது அணையை கட்டுவதற்கு மேற்கொள்ளப்படும் முயற்சிகளை தமிழக அரசு சட்ட ரீதியாக தடுத்து நிறுத்தும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பாக சட்ட ரீதியிலான ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாக கூறினார். போதைப்பொருள் புழக்கத்தை முழுமையாக ஒழிக்க தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். திமுக கூட்டணியில்தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்வதாக அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு முத்தரசன் கூறியுள்ளார். திருச்சியில் செய்தியாளர்கள்

0: செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேகா அரசுக்கு தங்கள் கட்சி வெளியிலிருந்து ஆதரவு அளித்து வருவதை சுட்டிக்காட்டினார். எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் கடன் வாங்கித்தான் நிர்வாகம் செய்ய முடியும் என்றும் திரு முத்தரசன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்காக நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் தாவேக கூட்டணி அரசில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சி சார்பில் திரு பிரவீன் சக்கரவர்த்தி இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். சட்டப்பேரவை செயலரிடம் அவர் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தம் மீது நம்பிக்கை வைத்து இந்த வாய்ப்பை வழங்கிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்திக்கும் முதலமைச்சர் திரு விஜய்க்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக

0: தாங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்காக நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் தாவேக கூட்டணி அரசில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சி சார்பில் திரு பிரவீன் சக்கரவர்த்தி இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். சட்டப்பேரவை செயலரிடம் அவர் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தம் மீது நம்பிக்கை வைத்து இந்த வாய்ப்பை வழங்கிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்திக்கும் முதலமைச்சர் திரு விஜய்க்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக திரு பிரவீன் சக்கரவர்த்தி சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார். கோவையில் அப்துல் கலாம் பெயரில் அரசியல் பயிற்சி மையம் தொடங்கப்படும் என்று பிஜேபியிலிருந்து விலகியுள்ள திரு அண்ணாமலை கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் காணொலி வாயிலாக இதனை தெரிவித்த அவர் புதிய அரசியல் இயக்கம் தொடங்கப்பட உள்ளதாக கூறினார். தாம் தொடங்கவுள்ள இந்த இயக்கம் அடுத்த தேர்தலில் போட்டியிடும் என்றும் அவர் தெரிவித்தார். கோவை மையத்தில் பயிற்சி எடுத்தவர்கள் வரும் தேர்தல்களில் போட்டியிடுவார்கள் என்றும் திரு அண்ணாமலை கூறினார். எல் நினோ உள்ளிட்ட இயற்கை பேரிடர்களை துல்லியமாக கணித்து முன்கூட்டியே தகவல் வழங்கப்பட்டு வருவதாக மத்திய புவி அறிவியல் துறையின் செயலர் திருமதி கலைச்செல்வி கூறியுள்ளார். இன்று தஞ்சாவூரில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
2: எந்த விதமான மனிதர்கள் சார்ந்த இயற்கை பேரிடரோ வருகின்ற பொழுது விஞ்ஞானிகளும் சமூக ஆர்வலர்களும் எப்பொழுதும் அதை முன்னெடுத்துக் கொண்டு அது விவசாயிகளாக இருந்தாலும் சரி சாதாரண குடிமகனாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட கவனங்களை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்பதற்கான பரிந்துரைகளை அந்தந்த நேரங்களே எடுத்துக் கூறிக்கொண்டிருப்பது அது எல்னினோவாக இருந்தாலும் சரி இன்னும் எத்தகைய பேரிடராக இருந்தாலும் சரி நம்முடைய வளர்ந்து வருகின்ற தொழில்நுட்பத்தின் மூலமாக எந்த அளவிற்கு மிக துல்லியமாக மிக குறுகிய காலத்திலே மிகப்பெரிய அளவிலே அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்க முடியுமோ அதை நம்முடைய அரசாங்கமும் அறிவியலாளர்களும் நிறுவனங்களும் மிகுந்த பொறுப்புணர்வுடன் செய்து கொண்டு வருகிறார்கள். ஒவ்வொரு இந்திய குடிமகனும் உலக அரங்கிலே பெருமிதம் கொள்வதற்கு இந்த நிறுவனம் மிகப்பெரிய ஒரு சேவையை தரமான மாணவ மாணவிகளை உருவாக்குவதன் மூலம் செய்து கொண்டிருப்பதை அறிந்து நான் மிகவும் பெருமிதம் கொள்கின்றேன்.
1: நீலகிரி கோவை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்காசி, திருநெல்வேலி, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட செய்திகள். சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழுமத்தின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் குறித்து மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் உள்ள INS ராஜாளி கடற்படை விமான தளத்தில் ஹெலிகாப்டர் இயக்கம் குறித்த பயிற்சி நிறைவு விழா இன்று நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் பள்ளி மாணவர்களுடன் இணைந்து வருவாய் கோட்டாட்சியர் திரு தணிகாசலம் இன்று மரக்கன்றுகளை நட்டார். திருவண்ணாமலை மாவட்டம் வேங்கிக்காலில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் ஆட்சியர் திருமதி வந்தனா கர்க் இன்று ஆய்வு மேற்கொண்டார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் ஆட்சியர் திரு வீரப்பன் இன்று தூய்மைப் பணிகளை மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். உலான் பட்டார் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. மகளிர் 57 கிலோ எடைப்பிரிவில் மணிஷாவும் 59 கிலோ எடைப்பிரிவில் நேஹா சங்மனும் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆடவர் 60 கிலோ எடைப்பிரிவில் சாஹிலும் மகளிர் 50 கிலோ எடைப்பிரிவில் நீலமும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 4 தங்கம் 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. நார்வே செஸ் போட்டியின் 9வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 15 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. தேவ்குமார் மீனா, குல்தீப் குமார் உட்பட 54 பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி சீனாவின் ஆர்தோஸில் அடுத்த மாதம் 9ஆம் தேதி தொடங்கி 12ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. ஆசிய தனிநபர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சவிதா ஸ்ரீ முதலிடத்தில் உள்ளார். உலன்பட்டாரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு 8வது சுற்று முடிவில் அவர் 6.5 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். குத்துச்சண்டை போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் மீனாட்சி ஹூடாவும் 57 கிலோ எடைப்பிரிவில் ஜாஸ்மின் லம்போரியாவும் முதலிடத்தை பிடித்துள்ளனர். இந்தியா தஜிகிஸ்தான் இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று நடைபெறுகிறது. துர்சுன் ஜோடாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி 8:30 தொடங்குகிறது. இலங்கையில் நடைபெறவுள்ள முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்தியா ஏ அணி இன்று கொழும்பு சென்றடைந்தது. இலங்கை ஏ அணி ஆப்கான்

பாகிஸ்தான் ஏ அணிகள் இப்போட்டியில் பங்கேற்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். டிஜிட்டல் பொருளாதாரத்தில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாக்க அனைவரும் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். பேரிடர் காலங்களில் உயிர் சேதத்தை தவிர்ப்பதை முக்கிய நோக்கமாக கொண்டு அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். திமுக கூட்டணியில்தான் நீடிப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூறியுள்ளது. உலான்பட்டார் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 2 வெண்கல பதக்கங்களை வென்றது. இந்தியா தஜிகிஸ்தான் இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 6:40.
2: ஆகாஷ்வாணிக்கு வயது 90. காலத்தால் அழியாத காவிய கானங்கள் கேட்கணுமா?
3: உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா, சந்தேகம் தானா?
2: இடைக்கால பாடல்கள் கேட்கணுமா?
4: பொறக்கையில் என்னோடு பிறந்தது வளர்ந்தது பாட்டு, நடக்கையில் என்னோடு நடந்தது கலந்தது வீட்டு.
2: புத்தம் புதிய பாடல்கள் விரும்பி கேட்கணுமா?

சொன்னாச்சு எல்லாமே கேட்கலாம் நம் ஆகாஷ்வாணியில. இன்னும் பல அகவை கண்டு உயரட்டும் நம் ஆகாஷ்வாணி.

0: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
0: உங்க பேர நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
1: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
0: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
1: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
0: அப்படி எல்லாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
2: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
1: அடியாத்தி இம்புட்டு சொல்றியலே, நாளைக்கே என் பேரன காலேஜ்ல சேர்த்து போறேன்.
0: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
1: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
2: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: கேட்டுக்கொண்டிருக்கின்றோம்.

நேரம் மாலை 6:45. உன்னிடத்தில் நீ நம்பிக்கை வை. எல்லா ஆற்றல்களும் உனக்குள் இருக்கின்றன. அதை உணர்ந்து செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் என்ற சிந்தனை வரிகளை கூறி அந்திப்பூக்கள் நிகழ்ச்சியில் இணைவது சுபத்ரா தேவி. இனிய மாலை வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 காற்றலைகளில் பூக்க காத்திருப்பது அந்திப்பூக்கள். நிகழ்ச்சி தரும் முதல் பாடலாக கேட்கலாம் நியூ திரைப்படத்திலிருந்து பாடல்.

62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டுட்டே இருக்கீங்க. அந்தி பூக்கள் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம். சக்கரக்கட்டி திரைப்படத்திலிருந்து பாடல், பெனிதயாள், சின்மயி ஆகியோரின் குரலில்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: அந்திப்பூக்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கும். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்களின் இதயம் நுழைந்து செவி வருடும் இனிய பாடல்களாக கேட்டுட்டே இருக்கும். அந்த வகையில நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ஏழுமலை திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

நேரம் 7:04 ஆயிட்டு இருக்க இந்த நேரத்துல நேயர்கள் கேட்டுட்டே இருக்கீங்க அந்திப்பூக்கள். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இல்

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: உயிர் வாழ காற்று தேவை. சுத்தமான காற்றுக்கு மரங்கள் தேவை. இன்று ஒரு மரம் நட்டால் நாளை ஒரு தலைமுறை நிம்மதியாக சுவாசிக்கும். மரங்களை வளர்ப்போம்.

0: காப்போம், அடுத்த தலைமுறையை காப்போம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது அந்திப்பூக்கள். பாடல்களை கேட்டு ரசித்த துணை நேயர்களுக்கும் நன்றிகளை கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது சுபத்ரா தேவி. நன்றி நேயர்களே. தொடர்வது மாவட்ட செய்திகள் சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.

0: ஆகாஷ்வாணி தூத்துக்குடி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் லக்ஷ்மணன்.
1: தூத்துக்குடி வாவு சிதம்பரனார் துறைமுகத்தில் ஆண்டுக்கு 10 லட்சம் டன் திறன் கொண்ட பசுமை அமோனியா ஆலை அமைக்க மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சக செயலாளர் சந்தோஷ்குமார் சாரங்கி முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தானது. தூத்துக்குடி வாவு சிதம்பரனார் துறைமுக ஆணையத்தில் செய்யப்பட்டு வரும் பல்வேறு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு திட்டங்களின் தற்போதைய முன்னேற்றம் குறித்து இந்திய அரசின் புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகத்தின் செயலாளர் சந்தோஷ்குமார் சாரங்கி விரிவாக ஆய்வு நடத்தினார். செயலாளரின் இந்த முக்கிய வருகையின் போது வாவுசி துறைமுகத்தின் சுற்றுப்புற சூழல் மேலாண்மை திறனை சர்வதேச அளவிற்கு மேம்படுத்தும் நோக்கில் 2 பிரதான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முறைப்படி பரிமாறி கொள்ளப்பட்டன. துறைமுகத்தின் பசுமை சான்றிதழ் நடைமுறைகள், கார்பன் உமிழ்வு கணக்கீடு, சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அறிக்கைகள், பாதுகாப்பு மதிப்பீடு மற்றும் பசுமை எரிபொருட்கள் தொடர்பான ஒரு பிரத்யேக சிறப்பு மையம் அமைப்பது உள்ளிட்ட பணிகளுக்காக இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. தூத்துக்குடியில் ஆண்டுக்கு 10 லட்சம் டன் உற்பத்தி திறன் கொண்ட பசுமை அமோனியா உற்பத்தி ஆலையை உருவாக்குவதற்காக இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த திட்டத்தின் மூலமாக வாவு சிதம்பரனார் துறைமுகத்தை ஐரோப்பியா மற்றும் ஆசியாவின் முக்கிய சர்வதேச துறைமுகங்களுடன் பசுமை எரிபொருள் வழித்தடங்கள் வழியாக இணைப்பதற்கும் உலக அளவில் மதிப்பு சங்கிலியில் இந்தியாவின் நிலையை வலுப்படுத்துவதற்கும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. பசுமை திட்டங்கள் மற்றும் நவீன தொழில்நுட்ப ஆய்வு துறைமுகத்தில் தற்போதைய சூழலில் செயல்பாட்டில் உள்ள 10 நானோமீட்டர் கியூப் திறன் கொண்ட பசுமை ஹைட்ரஜன் ஆலை, மின்சார வாகன முன்னேற்ற நிலையம் மற்றும் 9 மெகாவாட் காற்றாலை மின்திட்டம் ஆகியவற்றின் செயல்பாட்டு முன்னேற்றங்களை செயலாளர் நேரில் பார்வையிட்டு அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். எதிர்காலத்தில் அமைக்கப்பட உள்ள 750 கனமீட்டர் திறன் கொண்ட பசுமை மெத்தனால் எரிபொருள் நிரப்பும் நிலைய உட்கட்டமைப்புகளையும் அவர் ஆய்வு செய்தார். தொடர்ந்து அவர் பேசுகையில், வாபுசி துறைமுகம் மேற்கொண்டு வரும் சூரிய மற்றும் காற்றாலை மின்சக்தி, பசுமை ஹைட்ரஜன் போன்ற உன்னத முயற்சிகள் உலக அளவில் சுற்றுச்சூழல் மாற்றத்திற்கான ஒரு முன்னோடி மாதிரியாக உருவெடுத்துள்ளது. வரும் ஆண்டுகளுக்குள் நிகர பூஜ்ய நிலையை அடைய துறைமுகம் எடுத்த முயற்சிகள் பாராட்டத்தக்கவை என்று குறிப்பிட்டார். தூத்துக்குடி மாவட்டத்தில் வருவாய் கிராம கணக்குகள், நில ஆவணங்கள் கணக்கு, பயிர் கணக்கு போன்றவை கிராம நிர்வாக அலுவலர்கள், வருவாய் ஆய்வாளர்கள், புள்ளியியல் துறை அலுவலர்கள் எவ்வாறு பராமரித்து வருகின்றனர் என்பது குறித்து ஆய்வு செய்வதற்காக வருவாய் தீர்வாய கணக்குகள் முடிவு செய்யும் பணி ஜமாபந்தி தூத்துக்குடி மாவட்டத்தில் நடைபெற்று வருகிறது. ஏரல் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த ஜமாபந்தியில் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் விசு மகாஜன் பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டார். ஏரல் வட்டம் உள்வட்டத்திற்கு உட்பட்ட ஆறுமுகமங்கலம், சிறுத்தொண்டநல்லூர், வாழவல்லான், திருப்பணி செட்டிகுளம், கொற்கை, கொட்டாரக்குறிச்சி ஆகிய கிராமங்களைச் சார்ந்த பொதுமக்கள் மனுக்களை அளித்தனர். பட்டா மாற்றம், பட்டா உட்பிரிவு மாற்றம், இலவச வீட்டுமனை, புதிய குடும்ப அட்டை, முதியோர் மாற்றுத்திறனாளி உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பான 75 மனுக்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் பெற்றுக்கொண்டார். ஜமாபந்தியில் விவசாயிகளுக்கு தனித்துவ அடையாள எண் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டத்தில் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற 12ஆம் வகுப்பு பள்ளி மாணவ மாணவியரிடம் கல்லூரி கனவு பெரிதனும் பெரிது கேல் என்ற கனவு கட்டுப்பாட்டறை நிகழ்ச்சி நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்ட வளர்ச்சி திட்ட கூடுதல் ஆட்சியர் ஆர் ஐஸ்வர்யா தலைமையில் விளையாட்டு திறன் சார்ந்த மாணவர்களுக்கான ஒதுக்கீடுகளை பற்றியும் பொறியியல், கால்நடை, மீன்வளத்துறை மற்றும் பிற துறை சார்ந்த கல்லூரிகளில் அவர்களுக்கான வாய்ப்புகள் குறித்தும் தேசிய அளவில் வெற்றி

0: பெற்றவர்களுக்கான சலுகைகள் மற்றும் ஒதுக்கீடுகள் பற்றியும் மாவட்ட உடற்கல்வி ஆய்வாளர் மூலமாக எடுத்துரைக்கப்பட்டது. பிற துறை அலுவலர்களும் சிறப்பாக தங்களது துறைகளில் உள்ள வாய்ப்புகளையும் வசதிகளையும் எவ்வித செலவும் இல்லாமல் அரசு கல்லூரிகளில் படிக்கும் முறைகளையும் தெளிவாக எடுத்து கூறினர்.
1: தூத்துக்குடி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் லக்ஷ்மணன்.

0: தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராகவும் வலுவாகவும் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் பிரதமர் உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பயணியர் வாகன விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் இறுதி செய்யப்படும் என்று அமெரிக்கா அறிவித்துள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராகவும் வலுவாகவும் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று சூரத்தில் பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.7% அதிகரித்துள்ளது நமது பொருளாதாரம் வலுவான நிலையில் உள்ளதை எடுத்துரைப்பதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டு மக்களின் கடின உழைப்பு மற்றும் சீர்திருத்தங்களுக்கு கிடைத்த வெற்றி இது என்றும் அவர் கூறினார். உலக அளவில் இதுவரை இல்லாத அளவிற்கு சவாலான சூழ்நிலை நிலவி வருவதாக குறிப்பிட்ட பிரதமர், இவற்றை மக்களின் ஒருங்கிணைந்த முயற்சிகளோடு இந்தியா வெற்றிகரமாக எதிர்கொள்ளும் என்று தெரிவித்தார். பொருளாதார வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடரும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சர்வதேச அளவில் சவாலான சூழல் நிலவி வரும் போதிலும் நமது பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட உறுதியான சீர்திருத்த நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். திரிபுராவை ஒட்டிய எல்லைப்பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். நாட்டின் வளர்ச்சியை உறுதி செய்வதில் பாதுகாப்பு முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். போதைப்பொருள் புழக்கத்தை ஒழிப்பதற்கு உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். எல்லைப்பகுதிகளில் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கு நவீன கருவிகள் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். பயணியர் வாகன விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கடந்த மாதம் 440,000 வாகனங்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த துறை ஆண்டுதோறும் 23% வளர்ச்சியை கண்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் கீழ் தயாரிக்கப்படும் வாகனங்களுக்கு வரவேற்பு அதிகரித்துள்ளதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அந்தமான் தீவுகள் அருகே இயற்கை எரிவாயு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், ஸ்ரீவிஜயபுரத்தில் 3வது முறையாக இது கண்டறியப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். ஏற்கனவே இப்பகுதியில் 2 இடங்களில் இயற்கை எரிவாயு கிடைப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இயற்கை பேரிடர் குறித்த அறிவிப்புகளை முன்கூட்டியே வழங்குவதில் வானிலை ஆய்வு மையங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று ஜம்முவில் மண்டல ஆய்வு மையத்தை திறந்து வைத்து அவர் பேசினார். ஜம்மு காஷ்மீர், லடாக் மற்றும் ஹிமாச்சல பிரதேசத்தில் வானிலை தகவல்களை முன்கூட்டியே வழங்குவதற்கு இந்த மையம் பெரிதும் உதவிடும் என்று அவர் தெரிவித்தார். வானிலை ஆய்வு மையங்களுக்கு அதிநவீன கருவிகளை மத்திய அரசு வழங்கி வருவதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். கைவினை கலைஞர்கள் உற்பத்தி செய்யும் பொருட்களுக்கு சர்வதேச அளவில் வர்த்தக வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்கென ஏற்றுமதி ஊக்குவிப்பு குழுமம் ஏற்படுத்தப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். இதில் 100க்கும் மேற்பட்ட கைவினை கலைஞர்கள் அமெரிக்காவில் உள்ள வர்த்தக வாய்ப்புகளை

பெறும் வகையில் இணைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கைவினை கலைஞர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் திரு கிரிராஜ் சிங் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். நாட்டின் 100வது ராம்சர் தலமாக ஜெய்பிரகாஷ் நாராயண் பறவைகள் சரணாலயம் அறிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் பலியாவில் உள்ள இந்த பறவைகள் சரணாலயம் பறவைகளை ஈர்க்கும் மையமாக உருவெடுத்துள்ளது. இந்த அறிவிப்பு குறித்து சமூக வலைதளத்தில் மகிழ்ச்சி தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அரசு மேற்கொண்ட பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகள் பல்லுயிர் பெருக்கம் மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் பசுமையான எதிர்காலத்தை உருவாக்கவும் உதவியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கேரளத்தில் 1 வருட கால சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு இயக்கம் நடத்தப்பட உள்ளதாக அம்மாநில அமைச்சர் திரு விஷ்ணு நாத் கூறியுள்ளார். கோவளம் கடற்கரை பகுதியில் சர்வதேச சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி சுற்றுலாத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். ஓராண்டு கால விழிப்புணர்வு இயக்கத்தை சுற்றுலாத்துறை நடத்த உள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். அசாம் அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. குவஹாட்டியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்மாநில ஆளுநர் திரு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா 12 அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். முதலமைச்சர் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா மற்றும் பிஜேபியின் முக்கிய நிர்வாகிகள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். நேபாள வெளியுறவு அமைச்சர் திரு ஷிஷிர் கனால் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வந்துள்ளார். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரின் அழைப்பை ஏற்று அவர் இந்த பயணத்தை மேற்கொண்டிருப்பதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். இரு தலைவர்களும் நாளை புதுதில்லியில் பேச்சு நடத்த உள்ளதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீப் ஜெய்ஸ்வால் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். நேபாளத்துடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகத்துறை ஒத்துழைப்பு விரிவடைந்து வருவதாகவும் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் இறுதி செய்யப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடி தாம் நேசிக்கும் தலைவர்களில் ஒருவர் மட்டுமின்றி நெருங்கிய நண்பரும் ஆவார் என்று கூறினார். இருதரப்புக்கும் பலனளிக்கும் வகையில் இந்த வர்த்தக ஒப்பந்தம் இருக்கும் என்றும் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். இந்தியாவுடன் இணைந்து சுகோய் SU-57 ரக போர் விமானத்தை தயாரிக்க ரஷ்யா தயாராக உள்ளதாக அந்நாட்டு அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இரு நாடுகளுக்கும் இடையேயான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு சிறப்பாக உள்ளது என்று குறிப்பிட்டார். இலங்கையில் முதியோர் காப்பகத்தில் நேரிட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 13ஆக அதிகரித்துள்ளது. இந்த விபத்தில் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஒருவர் இன்று உயிரிழந்ததாக அந்நாட்டு காவல்துறை தெரிவித்துள்ளது. பலத்த காயங்களுடன் 6 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக கூறிய காவல்துறையினர், இந்த விபத்து தொடர்பாக சம்பந்தப்பட்ட காப்பகத்தின் இயக்குநரும் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தனர். ராஜஸ்தானில் புழுதி புயல் மற்றும் மழை வெள்ளத்தால் 4 பேர் உயிரிழந்தனர். தோல்பூர், பரத்பூர் மற்றும் பில்வாரா மாவட்டங்களுக்குட்பட்ட பகுதிகளில் வீடுகள் இடிந்து விழுந்ததில் உயிரிழப்பு ஏற்பட்டதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. பிகானிரில் பள்ளியின் மேற்கூரை இடிந்து விழுந்ததாகவும் விடுமுறை என்பதால் உயிரிழப்பு ஏதும் ஏற்படவில்லை என்றும் காவல்துறையினர் தெரிவித்தனர். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்ற ஆடவர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. பர்மிங்ஹாம் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர், ஜப்பானின் டக்கீரு யுசுகி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-5, 7-6 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் பேட்ரிக், ஈக்வடாரின் டியாகோ ஹிடால்கோ இணையை வென்றது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. தேவ்குமார் மீனா, குல்தீப் குமார் உள்பட 54 பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி சீனாவின் அடோஸில் அடுத்த மாதம் 9ஆம் தேதி தொடங்கி 12ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. ஆசிய தனிநபர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சவிதாஸ்ரீ முதலிடத்தில் உள்ளார். உலான்பட்டாரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு 8வது சுற்று முடிவில் அவர் 6.5 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார்.
குத்துச்சண்டை போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் மகளிர்

48 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் மீனாட்சி ஹூடாவும் 57 கிலோ எடைப்பிரிவில் ஜெய்ஸ்மின் லம்போரியாவும் முதலிடத்தை பிடித்துள்ளனர். இந்தியா தஜிகிஸ்தான் இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராகவும் வலுவாகவும் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் பிரதமர் உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பயணியர் வாகன விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் இறுதி செய்யப்படும் என்று அமெரிக்கா அறிவித்துள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

நேரம் 7:28 இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. எப்பவுமே புத்தம் புது பாடலாம் ஒழிச்சுட்டு இருக்க பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சியில தான் நம்ம இணைஞ்சிருக்கோம். இந்த தடவை புது பாட்டா வந்திருக்கிற மயிலாடு திரைப்படத்துல இருந்து முதல் பாடல் இதோ காட்டலைகளில் நேர்களுக்காக வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

நேர்களே கேட்டிங்களா? சூப்பராக இருந்துச்சா? புதுசாக இருந்துச்சா? இதாங்க நம்ம நிகழ்ச்சி பாட்டு இது ஹிட்டு. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நிகழ்ச்சி அடுத்ததாக தரவிருக்கிற பாடல் மட்ராஸ்காரன் திரைப்படத்திலிருந்து. இது காட்டளைகளில் நேர்களுக்காக வளம் வருகிறது ஒரு பாடல்.

நேரம் 7:37. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. சூப்பரான பாடல்களா, புது பாடல்களா, ஹிட்டான பாடல்களா? பாட்டு இது ஹிட்டு. அடுத்ததான் வர இருக்கிற பாடல் தாய்க்கிழவி திரைப்படத்திலிருந்து. இதோ நேர்களுக்காக காற்றாலைகளில் வந்துகிட்டே இருக்குது.

நேரம் 7:42. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நம்ம கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம் பாட்டு, இது ஹிட்டு. அடுத்ததாக வர இருக்கிற பாடல் ஓஹோ என்னன் பேபி திரைப்படத்திலிருந்து. இதோ நேர்களுக்காக காட்டளிகளில் வந்துகிட்டே இருக்கு ஒரு கானம்.

0: அக்கா காலைல 5:30 அலாரம் வச்சிருக்கேன், என்ன எழுப்பி விட்டுறியா?
1: எதுக்குப்பா, படிக்க போறியா?
0: இல்லக்கா, நான் நாளையிலேருந்து எக்ஸசைஸ் பண்ணலான் இருக்கேன், அதனால அதோட ஸ்டார்டிங்கா காலையிலேருந்து வாக்கிங் போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு.
1: என்ன சார், ஃபிட்டாக ட்ரை பண்றீங்களா? யார் சொன்னாங்க?
0: ஆமாக்கா, ரேடியோல கேட்டேன், நிறைய ஆரோக்கியம் பத்தி பேசினாங்க, உடல்நலம் பத்தி பேசினாங்க, அதெல்லாம் ரொம்ப கரெக்டா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. சோ நாளையிலேருந்து எக்ஸசைஸ் பண்ணி ஃபிட்டாயிரலான்னு ஒரு முடிவுல இருக்கேன்க்கா.
2: ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க.
3: ரிஸ்க் எடுக்கறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி.
1: சரி சரி, ஃபிட் ஆகிறது மட்டும் இல்ல, ஆரோக்கியமான உணவையும் சாப்பிடு, அதுதான் இன்னும் உனக்கு ஃபிட் ஆக ஹெல்ப் பண்ணும்.
0: சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ வந்து என் கூட ஜாயின் பண்ணிக்க வேண்டியதானே.
3: கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும், இதுதான் நம்ம லட்சியம்.
1: நானும் நீயும் சேர்ந்துதான் நாளையில இருந்து ஆரம்பிக்கிறோம். ஓகே
0: ஓகே.
4: புதுநலனில் அக்கறையுடன், ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை.
0: நேரம் 7:48, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சி தர திரைசை கானங்கள். அடுத்ததாக வர இருக்கிற கானம் என்ன படத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, ஜோ திரைப்படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாடல் ஜில்லுன்னு வந்துக்கிட்டே இருக்கு, கேட்டுக்கிட்டே இருங்க.
5: கொஞ்சம் குயிலா கோடை புயலா காற்றின் மகளா மழையில் வீசும் மண்ணின் மணமா மன

நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க பாட்டு, இது ஹிட்டு. நேரம் 7:50, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. அடுத்ததா வர இருக்கிற பாடல் டியூட் திரைப்படத்திலிருந்து. இது நேர்களுக்காக காட்டுல வந்துகிட்டே இருக்கு, கேட்டுக்கிட்டே இருங்க.

நேரம் 7:55. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருந்தீங்க பாட்டு இது ஹிட்டு. நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியோட நிறைவான பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவா ஒழிக்க இருக்கிற பாடல் யூத் திரைப்படத்திலிருந்து இதோ வருகிறது. காட்டலைகளில் ஒரு பாடல்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
4: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 103.3.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 103.3.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரசிச்சு விரும்பி மகிழ்ச்சியோட கேளுங்க. மகிழ்ச்சியோட கேளுங்க. மகிழ்ச்சியோட கேளுங்க.

செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராகவும் வலுவாகவும் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று சூரத்தில் பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.7% அதிகரித்துள்ளது நமது பொருளாதாரம் வலுவான நிலையில் உள்ளதை எடுத்துரைப்பதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டு மக்களின் கடின உழைப்பு மற்றும் சீர்திருத்தங்களுக்கு கிடைத்த வெற்றி இது என்றும் அவர் கூறினார். உலக அளவில் இதுவரை இல்லாத அளவிற்கு சவாலான சூழ்நிலை நிலவி வருவதாக குறிப்பிட்ட பிரதமர், இவற்றை மக்களின் ஒருங்கிணைந்த முயற்சிகளோடு இந்தியா வெற்றிகரமாக எதிர்கொள்ளும் என்றும் தெரிவித்தார். சுற்றுச்சூழலை பாதுகாக்க நாட்டு மக்கள் அனைவரும் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சர்வதேச சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி புதுதில்லி ஆகாஷ்வாணி வளாகத்தில் அன்னையின் பெயரில் மரம் நடும் இயக்கத்தின் கீழ் மரக்கன்றுகளை நட்டு வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். நீர் சேமிப்பின் அவசியத்தையும் அமைச்சர் வலியுறுத்தினார். பேரிடர் காலங்களில் உயிர்ச்சேதத்தை தவிர்ப்பதை முக்கியமான நோக்கமாக கொண்டு அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். இன்று சென்னையில் நடைபெற்ற பேரிடர் மேலாண்மை ஆணையக் கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். மாவட்ட நிர்வாகம் மற்றும் அவசரகால செயல்பாட்டு மையங்கள் 24 மணி நேரமும் பணியாற்றும் வகையில் தயார் நிலையில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். மழைக்காலங்களில் ஏற்படும் பாதிப்புகளை தவிர்க்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் இக்கூட்டத்தில் வலியுறுத்தினார். மேகதாது அணையை கட்டுவதற்கு மேற்கொள்ளப்படும் முயற்சிகளை தமிழக அரசு சட்ட ரீதியாக தடுத்து நிறுத்தும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பான சட்ட ரீதியிலான ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாக கூறினார். போதைப்பொருள் புழக்கத்தை முழுமையாக ஒழிக்க தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். திமுக கூட்டணியில்தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்வதாக அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு முத்தரசன் கூறியுள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேக அரசுக்கு தங்கள் கட்சி வெளியிலிருந்து ஆதரவு அளித்து வருவதை சுட்டிக்காட்டினார். எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் கடன் வாங்கித்தான் நிர்வாகம் செய்ய முடியும் என்றும் திரு முத்தரசன் தெரிவித்தார். தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்காக நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் தவேக கூட்டணி அரசில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சி சார்பில் திரு பிரவீன் சக்கரவர்த்தி இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். சட்டப்பேரவை செயலரிடம் அவர் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தம் மீது நம்பிக்கை வைத்து இந்த வாய்ப்பை வழங்கிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்திக்கும் முதலமைச்சர் திரு விஜய்க்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக திரு பிரவீன் சக்கரவர்த்தி சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார். கோவையில் அப்துல் கலாம் பெயரில் அரசியல் பயிற்சி மையம் தொடங்கப்படும் என்று பிஜேபியிலிருந்து விலகியுள்ள திரு அண்ணாமலை கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் காணொலி வாயிலாக இதனை தெரிவித்த அவர், புதிய அரசியல் இயக்கம் தொடங்கப்பட உள்ளதாக கூறினார். தாம் தொடங்க உள்ள இந்த இயக்கம் அடுத்த தேர்தலில் போட்டியிடும் என்றும் அவர் தெரிவித்தார். கோவை மையத்தில் பயிற்சி எடுத்தவர்கள் வரும் தேர்தல்களில் போட்டியிடுவார்கள் என்றும் திரு அண்ணாமலை கூறினார். நீலகிரி கோவை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்காசி, திருநெல்வேலி, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கன்னியாகுமரி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியா 5 தங்கப்பதக்கங்களை வென்றது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் சீனியர் பிரிவில் அபய் பர்மனும் மகளிர் சீனியர் பிரிவில் ரித்து மண்டலும் தங்கப்பதக்கம் வென்றனர். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்ற ஆடவர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. பர்மிங்ஹாம் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் ஜப்பானின் டக்கேரு இசுகி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-5, 7-6 என்ற செட்கணக்கில் அமெரிக்காவின் பேட்ரிக் ஈக்வடாரின் டியாகோ ஹிடால்கோ இணையை வென்றது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. தேவ்குமார் மீனா, குல்தீப்குமார் உள்பட 54 பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி சீனாவின் அடோஸில் அடுத்த மாதம் 9ஆம் தேதி தொடங்கி 12ஆம் தேதி

நாளை நடைபெறவுள்ளது. ஆசிய தனிநபர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சவிதா ஸ்ரீ முதலிடத்தில் உள்ளார். உலன்பட்டாரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு 8வது சுற்று முடிவில் அவர் 6.5 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். இந்தியா தஜிகிஸ்தான் இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று நடைபெறுகிறது. குத்துச்சண்டை போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் மீனாட்சி ஹூடாவும் 57 கிலோ எடைப்பிரிவில் ஜெய்ஸ்வின் லம்போரியாவும் முதலிடம் பிடித்துள்ளனர். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 8:05. இனிய இரவு வணக்கம் நேயர்களே. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்கவிருப்பது பட்டாம்பூச்சிகள். உங்கள் வீட்டு செல்ல குழந்தைகளின் திறமைகளை வெளிக்கொணரும் நேரமாய் பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சி தான் கேட்க போறோம். இதுக்கு குழந்தைகள் அழைக்கணும் அப்படின்னா 25:30, 170 அறிமுக குழந்தைகளும், 25:30, 171 மற்ற எல்லா குழந்தைகளுமே வரலாம். 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்பை தொட்டு வரது மட்டுமில்லாம உங்களுடைய தனித்திறமைகளையும் வெளிப்படுத்தலாம். அதாவது கதைகள் சொல்லலாம், குட்டி குட்டி கதைகள், திருக்குறள், ரைம்ஸ், இந்த மாதிரி ஏதாவது சொல்லலாம். சரி, இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு குட்டீஸ் இணைப்புல காத்துட்டே இருக்காங்க. யார், எங்க இருந்து பேசுறாங்க, என்ன பாட்டு கேக்குறாங்க தெரிஞ்சுக்கலாமா? வருக, வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி வட்டத்துல இருந்து அஜித் பாண்டி பேசுறேன்.
1: அஜித் பாண்டி, சொல்லுங்க, ஸ்கூல் எல்லாம் ஓபன் ஆயிருச்சா?
2: ஓபன் ஆயிருச்சு.
1: எப்படி இருக்கு? லீவ் முடிச்சிட்டு ஸ்கூலுக்கு போறது
2: சூப்பரா இருக்கு.
1: சூப்பரா இருக்காச்சா, பரவாயில்லையா. அஜித் பாண்டி ரொம்ப நல்ல பையன் நினைக்கிறேன், இல்லையா? ஆமா. சரி, என்ன கிளாஸ் போயிருக்கீங்க இப்போ?
2: 8th முடிச்சு 9th போறேன்.
1: 9th போயிட்டீங்க? போறேன் இல்ல. ஆ, ஸ்கூல் திறந்தாச்சு இல்லையா? சரி, நம்ம நேயர்கள் கேட்டுட்டே இருக்காங்க, என்ன சொல்ல போறீங்க அவங்களுக்காக?
2: இது ஒரு மனப்பாட பாடம் சொல்ல போறேன்.
1: சொல்லுங்க கேப்போம்.
2: சித்திக்கும் செல்லமுதாய் செல்லமுதின் மேலான முட்டிக்கணியன் முத்தமிலே முட்டிக்குள் உன்னை படும் தேன் உன்னோடு உவந்து உரைக்கும் விண்ணப்பம் உண்டு விளம்பிக்கேள் மண்ணில் குரம் என்று பல்லு என்றும் கொள்ளாவார் கொடும்பாய்க்கு உறவு என்று மூன்று இனத்தும் உண்டோ.
1: அவ்வளவுதானா?
2: இன்னும் ஒரு லைன் இருக்கு.
1: ஒரே ஒரு லைன், அதையும் சொல்லிருங்க.
2: திறம் எல்லாம் வந்து என்றும் சிந்தாமணியாய் இந்த உனை சிந்து என்று சொல்லியே நான் சித்துமே.
1: சூப்பரா சொல்லிட்டீங்களே. சரி, பார்த்து சொன்னீங்களா பார்க்காம சொன்னீங்களா? சூப்பரா சொல்லிட்டீங்க அஜித் பாண்டி. இணைப்பில் வந்தமைக்கு ரொம்ப நன்றி. சரி, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்னு நீங்க சொல்லவே இல்லையே. இவ்வளவு அழகா மனப்பாடம் செய்யலாம் சொன்னீங்க இல்லையா?
2: சொல்லிட்டேன்.
1: சொல்லிட்டீங்க, அதான் என்ன பாட்டு கொடுக்கலாம் நாங்க? ரொம்ப நல்ல பிள்ளை அஜித் மாதிரியே இல்லையா? சரிம்மா, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி அஜித் பாண்டி. தொடர்ந்து நீங்கள் கேட்ட பாடல் ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து.
3: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில் ஜூன் 4 முதல். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.

Esta.

0: நேரம் 8:12 இணைஞ்சிருக்கும். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க நேயர்கள், உங்களோட செல்ல குழந்தைகளும் நிகழ்ச்சியில பங்கு பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உடனே உங்க மொபைல் எடுத்து டயல் பண்ணி கொடுங்க. குழந்தைங்களுக்கு 25:30 அறிமுக குழந்தைகளும் 25:30 மற்ற எல்லா குழந்தைகளுமே வரலாம். 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்பை தொட்டு
1: சப்பா பீட்டு கொளுத்துக்கடா. ஆ மஜாப்பா மஜாப்பா. இதா இதா இதா இதா. ஏய் ரெடிடா வாடா. பாத்தி கம்மி.

நேரமேட்டு மணி 17 நிமிடத்தில் கேட்டுட்டே இருக்கும் பட்டாம் பூச்சிகள். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பட்டாம் பூச்சிகள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக கேட்கலாம்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், விழுவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பட்டாம்பூச்சிகள். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் பம்டி பம்டி பக்கட்ட பம்டி பம்டி படலி பட்ட பம்டி.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் இதுவரை கேட்டு இணைந்திருந்தது பட்டாம்பூச்சிகள். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த துணை நேயர்களுக்கும் நன்றிகளை கூறி நிகழ்ச்சியை நிறைவான பாடலாக கேட்கலாம். நன்றிகளை கூறி விடைபெறுவது சுபத்ரா தேவி. நன்றி நேயர்களே.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் நேரம் 8:30. இனி கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. இலக்கிய உலா. இன்றைய இலக்கிய உலா நிகழ்ச்சியில் வள்ளுவர் நோக்கில் ஒப்பும் உயர்வும் சிறப்புரை வழங்குகிறார் முனைவர் முத்துசந்தானம் அவர்கள்.
2: திருக்குறள் ஒரு சர்வரோக நிவாரணி, அறிவையும் அருளையும் அடித்தளமாய்க் கொண்ட சித்திரமாடம், தன்னிகரில்லா தமிழ் திருமாளிகையின் வானுயர் கோபுரம், மண்ணுயிர் காக்கும் தன்புணல் மாமழை. ஆண்டுக்கு ஒரு முறை திருவள்ளுவர் தினம் கொண்டாடுவது பெருமையல்ல, வள்ளுவத்தை தினமும் கொண்டாடுவதிலேதான் பெருமை இருக்கிறது. வள்ளுவ பெருந்தகை கையாளும் உவமைகள் ஒவ்வொன்றும் அருமையானது, அழகானது, தெளிவானது, சிந்தனைக்கு உரியது. முதல் குறளையே உவமையால் தொடங்கி வைக்கிறார் திருவள்ளுவர். உலகம் இறைவனை முதலாக உடையது என்று சொன்னால் யார் ஒப்புக்கொள்வார்கள், அது எப்படி என்று கேட்பார்கள். எல்லோரும் கேள்வி எழுப்புவார்கள் என்பதாலேயே அதற்கு ஏற்ற ஒரு உவமையை சொல்கிறார். எழுத்துகளுக்கெல்லாம் அகரமே முதலாக உள்ளது என்பதனை கற்றவர் அனைவருமே தெளிவாக அறிவார்கள். அறிந்ததொரு பொருளை வைத்து அறியாத பொருளை அறியத் தருகிறார் வள்ளுவர். அகர முதல எழுத்தெல்லாம் அதுபோல் ஆதிபகவன் முதற்றே உலகு. ஒருமித்த கருத்தின்றி மனம் வேறுபட்ட நிலையில் கணவன் மனைவி இருவரும் ஒரு வீட்டில் வாழ்வது எப்படிப்பட்டது தெரியுமா? அச்சம் நிறைந்தது, மிகவும் ஆபத்துக்குரியது. ஒருவன் நல்ல பாம்போடு குடியிருக்க முடியுமா? உடம்பாடு இல்லாதவர் வாழ்க்கை குடங்கருள் பாம்போடு உடன் உறைந்தற்று என்று சாட்டுகிறார். உடம்புக்கு தேவையான சத்துக்கள் அதாவது வைட்டமின்கள் கூடினாலும் துன்பம், அது குறைந்தாலும் துன்பம், மிகினும் குறையினும் நோய் செய்யும் என்பார்கள். குடும்ப வாழ்விலும் செல்ல சண்டை ஊடல் இருக்க வேண்டும், ஆனால் அளவாக இருக்க வேண்டும். இதற்கு தகுந்த ஒரு உவமானத்தை வள்ளுவர் தேடி கண்டுபிடித்திருக்கிறார். உணவிலே உப்பு போல ஊடல் அளவாக இருக்க வேண்டும், குறையவும் கூடாது, நீண்டுவிடவும் கூடாது. உப்பில்லா பண்டமும் குப்பையிலேதான், அதிகமாய் உப்பிட்ட பண்டமும் குப்பையிலேதான் கொட்ட வேண்டி வரும். உப்பு அமைந்தற்றால் புலவி, அது சிறிது மிக்கற்றால் நீள விடல் என்று சொல்கிறார். இன்னும் வள்ளுவருடைய சாதுரியம் வியப்புக்குரியது. ஒரே கல்லில் இரண்டு மாங்காய் அடிப்பார். ஒரு செயலை செய்ய வேண்டிய பொழுது அதன் மூலமாகவே இன்னொரு செயலையும் செய்து கொள்வது வினை செயல் வகை என்கிற அதிகாரத்திலே அவர் விளக்கிச் சொல்கிறார். ஒரு யானையால் மற்றொரு யானையை பிடிப்பதைப் போல ஒரு செயலின் மூலம் இன்னொரு செயலையும் நாம் வெற்றி கண்டு முடிக்க வேண்டும் என்று சொல்கிறார். வினையால் வினை ஆக்கி கோடல் யானையால் யானையாத்தற்று என்பது அந்த குறள். ஆனால் இந்த குறளுக்கு அவரே இலக்கணமாக விளங்குகிறார், இலக்கியமாகவும் இருக்கிறார். மிகவும் சாதுரியமான சில வேலைகளை செய்திருக்கிறார். ஓர் அறக்கருத்தை கூறும்போதே பிறிதொரு அறக்கருத்தோடு ஒப்பிடுவதன் மூலம் இரண்டையுமே அழுத்தமாக புரிய வைக்கிறார். பாருங்கள், அறிவினை வறுமை கொன்று விடுவது போல மறதி புகழை கொன்றுவிடும் என்று சொல்கிறார். மறதி உடையவனுக்கு புகழ் நிலைக்காது, பொருள் இல்லாதவனுடைய அறிவு துலங்காது. பொச்சாப்பு கொல்லும் புகழை அறிவினை நிச்ச நிரப்பு கொன்றாங்கு என்று சொல்கிறார். அதேபோல ஒழுக்கம் இல்லாதவன் வாழ்வில் உயர்வினை அடையவே முடியாது. அது எப்படி என்றால், அழுக்காறு என்றால் பொறாமை, பொறாமை உடையவனிடத்தில் வளர்ச்சி சேரவே சேராது. அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்று இல்லை, ஒழுக்கம் இலான்கண் உயர்வு என்று இரண்டையும் ஒரு குறளிலே சொல்கிறார். இரண்டு அறத்தை ஒரு குறளிலே சொல்லிவிடுகிற சாமர்த்தியம் வள்ளுவருக்கே வாய்த்திருக்கிறது. களவு செய்து பழகியவன் நெஞ்சில் வஞ்சகம் நிறைந்திருக்கும். அது எப்படி? அளவறிந்து வாழுகிறவன் நெஞ்சில் அறம் நிலைத்திருப்பது போல.

என்று ஓமை சொல்கிறார். அளவறிந்தார் நெஞ்சத்து அறம்போல நிற்கும், களவறிந்தார் நெஞ்சில் கரவு என்கிறார். பொருள் இல்லார்க்கு இந்த உலகம் இல்லை என்பது ஊரறிந்த உண்மை. அருள் இல்லார்க்கு வானுலகம் இல்லை என்பதை வலியுறுத்த வருகிற பொழுது இதை உவமையாக சொல்கிறார். அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லாகியாங்கு. ஒவ்வொரு மனிதனுக்கும் சமூக வாழ்வில் பாதுகாப்பு அரணாக இருப்பவை சுற்றமும் நட்பும். பிறப்பின் வாயிலாக அமைகிற சுற்றத்தாரும் பழக்கத்தின் வாயிலாக அமைகின்ற நண்பர்களும் நிலமும் நீரும் போல் நமது வளர்ச்சிக்கு உறுதுணையாய் இருக்கிறார்கள். உற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பக்கத் துணையாய் நிற்கிறார்கள். அவர்கள் நம்மிடமிருந்து எதையும் எதிர்பார்த்து உதவி செய்வதில்லை. ஆனால் அவர்கள் செய்யும் உதவிகள் ஒரு வழிப்பாதையாகவே அமைந்துவிடக் கூடாது. நன்றி அறிதல், செய்நன்றி அறிதல் இன்றியமையாதது. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகற்கு என்பது குறள். இந்த குறளில் மகன் என்கிற சொல் பொதுவாக மனிதன் என்ற பொருளில்தான் தந்திருக்கிறார். ஆனாலும் உறவு பெயராக கூட பார்க்கலாம். இன்னைக்கு மகனும் நன்றி மறந்தவனாக இருப்பதை பார்க்கிறோம். நன்றி அறிதலை வள்ளுவப் பெருந்தகை மிகவும் பெரிதாக

துணையாய் நிற்கிறார்கள். அவர்கள் நம்மிடமிருந்து எதையும் எதிர்பார்த்து உதவி செய்வதில்லை. ஆனால் அவர்கள் செய்யும் உதவிகள் ஒரு வழிப்பாதையாகவே அமைந்துவிடக் கூடாது. நன்றி அறிதல், செய் நன்றி அறிதல் இன்றியமையாதது. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு என்பது குறள். இந்த குறளில் மகன் என்கிற சொல் பொதுவாக மனிதன் என்ற பொருளில்தான் தந்திருக்கிறார். ஆனாலும் உறவு பெயராக கூட பார்க்கலாம். இன்னைக்கு மகனும் நன்றி மறந்தவனாக இருப்பதை பார்க்கிறோம். நன்றி அறிதலை வள்ளுவப் பெருந்தகை மிகவும் பெரிதாக பேசுகிறார். எவ்வளவு உதவி செய்தோம் என்பது முக்கியமல்ல, எப்படிப்பட்டவர்க்கு செய்தோம் என்பதே முக்கியமானது. உதவி வரைத்தன்று உதவி, உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து என்கிறார். ஏனென்றால் திணைத்துணை நன்றி செய்யணும், பனைத்துணையா கொள்வர் பயன்தறிவார் என்று அவரே வழிமொழிந்து சொல்லியிருக்கிறார். தனி மரம் தோப்பாகாது. ஒருவருக்கொருவர் உதவி வாழ்வதே சமூக வாழ்க்கை. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்பல் உலக நியதி. தேவையான நேரத்தில் செய்யப்படும் உதவிக்கு இந்த உலகத்தையே பரிசாக கொடுத்தாலும் ஈடாகாது. காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின்மான பெரிது என்று சொல்கிறார். ஒருவர் செய்த உதவிக்கு கைமாறு கருதுதல் வரவேற்கத்தக்கது. ஆனால் நமக்கென எந்த உதவியும் செய்யாத ஒருவருக்கு உதவுதல், முன்பின் தெரியாத ஏதிலார்க்கு உதவுதல் மிக மிக பெரியது. இந்த உலகத்தையும் வான உலகத்தையும் ஒரு சேர தந்தாலும் அந்த உதவிக்கு இணை ஆகாது. செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அறிது என்று சொல்கிறார். பயன் கருதாமல் செய்கிற உதவி கடலினும் பெரிது என்பார். பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலிற் பெரிது என்பார். பெரிதினும் பெரிது, அரிதினும் அரிது, புதிதினும் புதிது, இனிதினும் இனிது என அழுக்கி காட்டி அறிவுக்கு விருந்து படைப்பார் அவ்வை பிராட்டி. வள்ளுவப் பெருந்தகையும் இப்படி ஒரு வித்தையை காட்டுகிறார். நல்லதொரு கருத்தை முதலிலே சொல்லி அதனினும் உயர்வானது என அதற்கு மேல் ஒரு சிறப்பு சேர்க்கிறார். வரம்பு கடந்து பிறர் செய்த தீங்கை எப்போதும் பொறுத்து கொள்ள வேண்டும். அந்த தீங்கினை பொறுத்து கொள்வதை விட நினைவிலும் கொள்ளாமல் மறந்து விடுதல் பொறுத்தலை விட மிகவும் உயர்ந்ததாம். பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று என்று சொல்கிறார். உணவு உண்ணாமல் நோன்பு இருப்பவர்கள் பெரியவர்கள். ஆனால் பிறர் கூறும் கொடுஞ்சொற்களை பொறுப்பவர் அவரை விட பெரியவர் என்கிறார். உண்ணாது நோற்பார் பெரியர், பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின் என்று அவர்களை ஒருபடி இறக்குகிறார். காதலில் கிடைக்கிற இன்பம் கடல் போன்றது. காதலினால் வருகிற துன்பமோ அந்த கடலை விட பெரியது. இன்பம் கடல் மற்ற காமம் அகுது அடுங்கால் துன்பம் அதனின் பெரிது என்று சொல்கிறார். பசியை பொறுத்து கொள்வது பெரிய ஆற்றல் தான். ஆனால் அந்த பசியினை உணவு கொடுத்து மாற்றுவது அதனை விட பெரிய ஆற்றல் என்று சொல்கிறார். ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல், அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் என்று சொல்கிறார். உணவளிக்கின்ற அறம் எத்தனை உயர்ந்தது என்பதை இங்கே அழகாக சுட்டுகிறார். அன்பு செய்யவும் உறவினர் இல்லாத ஊரில் வாழ்தல் துன்பமானது. இனிய காதலரின் பிரிவு அதைவிடவும் துன்பமானது என்று சொல்கிறார். இன்னாது இனன் இல் ஊர் வாழ்தல் அதனினும் இன்னாது இனியார் பிரிவு. காதலை விட துன்பமானதில்லை, சாதலை விட துன்பமானது இல்லை. அந்த சாவும் கூட வறியவர்க்கு ஒன்றும் கொடுக்க முடியாத போது இனிதே ஆகும் என்கிறார். சாதலின் இன்னாதது இல்லை, இனிது அதுவும் ஈதல் இயையாக்கடை என்று சொல்கிறார். உண்பதை விட உண்ட உணவு செரிப்பது இன்பமானது என்கிறார். காதலிலும் கூட கூடுவதை விட ஊடுவது இன்பமானது என்று சொல்லியிருக்கிறார். நுட்பமான ஒரு அனுபவம். உணலினும் உண்டல் அறல் இனிது, காமம் புணர்தலின் ஊடல் இனிது. ஒப்புற நோக்கி உயர்வினை சுட்டுதல் கற்பவர் உள்ளத்தை கழிவேறு உவகையில் ஆழ்த்துகிறது. கற்றறிந்தார் ஏத்தும் கலி என்பார்களே, அதுபோல கற்றறிந்தார் பாராட்டும் குறள். சீரோடும் சிறப்போடும் வாழ்வதற்கு செல்வம் தேவை. அறமும் இன்பமும் பொருளால் கிடைக்கும். ஆனாலும் கல்லாத மூடரிடம் கை நிறைய பொருள் சேர்ந்தால் ஊருக்கும் நல்லதல்ல, உடையவனுக்கும் நல்லதல்ல. நீதி நெறி தவறிய அரசர்கள் ஆள்கின்ற நாட்டில் வறியவர்களை விட செல்வர்கள் மிகவும்

துன்பப்படுவார்களாம். இன்மையின் இன்னாதது உடைமை முறை செய்யா மன்னவன் கோல் கீழ் படின் என்கிறார் வள்ளுவர். ஒப்புரவாளனிடம் செல்வம் சேர்ந்தால் ஊருக்கெல்லாம் நன்மை கிடைக்கும். அன்பை துறந்து அறத்தையும் மறந்து கயவர்களிடம் செல்வம் சேர்ந்தால் எல்லோருக்கும் துன்பமே வந்து சேரும். பொருள் இல்லாத ஏழைகளுக்கு கொடுத்து உதவாதவனுடைய செல்வம் மிகுந்த அழகுடைய நங்கை ஒருத்தி தனியாகவே கன்னியாகவே வாழ்ந்து முதுமையடைவதற்கு ஒப்பாகும் என்று ஒப்பீடு செய்கிறார். அந்த கன்னியினுடைய இளமையும் அழகும் காட்டில் நிலவாய் கடலில் மழையாய் இருந்தால் யாருக்கு லாபம்? அற்றார்க்கு ஒன்று ஆற்றாதான் செல்வம் மிகுநலம் பெற்றாள் தமிழ் மூத்தற்று என்று ஓமை சொல்கிறார். பேதை ஒருவனிடம் பெரும் பொருள் சேர்வது நல்லவருக்கு வந்த வறுமையை விடவும் பொல்லாதது என்று சொல்கிறார். நல்லார்கண் பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார்கண் பட்ட திரு. தீயவர்களிடம் பொருள் மிகுதியாகச் சேர்வது நச்சு மரம் ஒன்று நடுவூரில் பழுத்ததற்கு ஒப்பாம். முள் மரம் உள்ளூரில் இருந்தால் அருகில் செல்பவர்களுக்கெல்லாம் ஆபத்துத்தானே. நச்சு மரமும் அதன் காற்றும் காய் கனிகளும் அதன் அருகிலே வாழும் உயிர்களுக்கெல்லாம் துன்பத்தை உண்டாக்கும். நச்சப்படாதவன் செல்வம் நடு ஊருள் நச்சு மரம் பழுத்தற்று என்கிறார். பேதமையால் பிழை புரியும் மதிகட்ட மனிதரிடம் செல்வமும் சேர்ந்து கொண்டால் குடிகார பேய்க்குரங்குக்கு பித்தும் பிடித்தது போன்ற கதைதான். ஏற்கனவே மதியிழந்த பித்தன் கள்ளையும் குடித்தால் எப்படி நடந்து கொள்வான் என்று எண்ணி பாருங்கள். அதை அப்படியே ஓமையாக தருகிறார் ஒப்பிலா புலவர் திருவள்ளுவர். மையல் ஒருவன் கழித்தற்றால் பேதைதன் கையொன்று உடைமை பெறின். சீருடை செல்வர் சிறுதுணி மாறி வரங்கூர்ந்ததன்னதுடைத்து என்கிறார் வள்ளன்மை பொருந்திய ஒரு செல்வன். சிறிதே வறுமை அடைவது உலகத்தையே காக்கிற மழை மேகம் வறுமையடைந்ததற்கு ஒப்பாகும். தானும் தவம் இரண்டும் தங்கா வியனுலகில் வானம் வழங்காதெனின் என்று வான் சிறப்பிலேயே அவர் சொல்லியிருக்கிறார். செல்வத்தால் மனிதன் சிந்தை திரிந்து விடுவதுண்டு. அற்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தரார்த்தையில் குடைப்பிடிப்பான். தீயவனைச் சேர்ந்த செல்வமும் தீமைக்கே உதவியாக நிற்க நேரும். நிலத்தியல்வால் நீர் திரிந்து அற்றாகும் என்பது செம்புல பெயல் நீரார் சொன்ன உன்னதமானதோர் உவமையல்லவா? நல்ல நிலத்தில் வீழ்ந்தால் நல்ல நீராகும், சாக்கடையில் வீழ்ந்தால் அதுவும் சாக்கடையாகவே மாறும். அமிழ்தமே ஆனாலும் சாக்கடையில் கலந்துவிட்டால் வீணாகிவிடும் அல்லவா? அதனை தெளிவாக தெரிவித்துள்ளார் திருவள்ளுவநாயனார். மனிதனாக பிறந்தால் மட்டும் போதாது, மனிதனாக வாழவும் வேண்டும். மக்கள் பண்பு இல்லாதவனை உயர்தினையாகவே எண்ண இயலாது. அறம்போலும் கூர்மையரேனும் மரம்போல்வர் மக்கட்பண்பில்லாதவர் என்கிறார். பண்பில்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வம் வைத்திருந்த பாத்திரத்தால் பாத்திரத்தின் அழுக்கால் திரிந்து சுவைகட்டு போவது போல வீணாகும். பால் வைக்கும் பாத்திரத்தை பார்த்து பார்த்து கழுவுவார்கள், சுத்தம் செய்வார்கள். பால் கறக்கவும் பாலை அளக்கவும் பாலை காய்ச்சவும் புளிக்க வைக்கவும் பயன்படுத்தும் பாத்திரங்கள் மிகவும் தூய்மையாக இருக்க வேண்டும். பணமும் ஈவும் இரக்கமும் உள்ள பண்பாளனிடம் போய் சேர வேண்டும். பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலன் தீமையால் தெரிந்தற்று என்று சொல்கிறார். சமூக உறவுக்கு நட்பு இன்றியமையாதது. எந்த செயலையும் வெற்றிகரமாக செய்வதற்கு நட்பு மிகவும் உதவியாக இருக்கும். நட்பினை காட்டிலும் செய்து கொள்வதற்கு உரிய உயர்ந்த செயல் இந்த உலகத்தில் வேறெதுவும் இல்லை. அந்த நட்பையும் ஆராய்ந்து ஆராய்ந்து மேற்கொள்ளுதல் வேண்டும். ஏவா மக்கள் மூவா மருந்து என்பது முதுமொழி. கேளாமலே ஓடி வந்து உதவுவது நட்புரிமை. உடை அதாவது உடுக்கை சற்று நெகிழ்ந்தவுடன் நம்மையும் அறியாமல் கைகள் தாமாகவே சென்று பற்றி கொள்கிறதல்லவா? உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. உடுக்கை இழந்தவன் எப்படி கை ஓடி தழுவுகிறதோ அதுபோல தானாக வந்து உதவ வேண்டும். நல்ல நண்பர்கள் கிடைப்பது மிகவும் அரிது. பணம் இருந்தால் வந்து கூடுவதும் அதை இழந்தால் விலகி ஓடுவதும் நட்பு ஆகாது. இன்பத்தில் பங்கு கொள்ள ஏராளமாய் வருவார்கள், துன்பம் வரும்போது சொல்லாமல் ஓடிப்போவார்கள். சாதாரணமான நாட்களில் ஒன்றாக இருந்து தின்று கொளுத்த சிலர் போர் வந்த போது போர்க்களத்தில் தள்ளிவிட்டு ஓடுகிற குதிரையை போன்றவர்கள். அப்படிப்பட்டவர்களிடம் நட்பு வைக்கக்கூடாது. அப்படிப்பட்டவர்களிடம் கொள்ளுகிற உறவை விட ஒரு நட்பும் இல்லாமல் தனித்தே இருப்பது சிறந்தது. அமரகத்து ஆற்றருக்கும் கல்லாமா அன்னார் தமரின் தனிமை தலை என்று சொல்கிறார். உள்ளதை சொல்வதை விட நல்ல

நல்லதை சொல்வதே வாய்மை என கருதுபவர் திருவள்ளுவர். நல்லதை சொல்வதோடு நிறுத்தாமல் மிகவும் நல்லது எது என்று சிறப்பித்து சொல்வதையும் வள்ளுவர் வழக்கமாக கொண்டிருக்கிறார். மூதறிஞர்களிடம் முந்திக் கொண்டு பேசாதீர்கள், நன்று என்றவற்றுள்ளும் நன்றே முதுவருள் முந்துகிழவா செறிவு என்கிறார். கற்றவர்கள் பலர் இருக்கலாம், அவர்களுக்குள்ளேயும் சிறப்புக்குரியவர் யார்? இந்த வினாவுக்கும் வள்ளுவரே விடை தருகிறார். கற்றாருள் கற்றார் எனப்படுவர், கற்றார் முன் கற்ற செலச் சொல்லுவார். கற்று அறிந்தவற்றை பிறருக்கு தெளிவாக எடுத்துச் சொல்பவர் உயர்ந்து நிற்கிறார். தாம் கற்றவற்றை பிறர் உணருமாறு விரித்துரைக்க முடியாதவர் கொத்தாக மலர்ந்திருந்தாலும் மனம் கவழாத மலரை போன்றவர்களாம். இனர் உள்த்தும் நாரா மலர் அணையர், கற்றது உணர விரித்து உரையாதார் என்கிறார். எத்தனையோ செல்வங்கள் இருக்கின்றன. சிறப்புக்குரிய செல்வம் எது? செல்வத்துள் செல்வம் செவி செல்வம், அச்செல்வம் செல்வத்துள்ளெல்லாம் தலை என்கிறார். அறிவு பல தரப்பட்டது, பல தரப்பட்டதும் கூட அவற்றுள் உயர்ந்த அறிவு எது? அறிவினுள் எல்லாம் தலை என்ப தீய செருவார்க்கும் செய்யாவிடல் என்று சொல்கிறார். தம்மை வருத்துவோர்க்கும் கூட தீயன செய்யாதிருத்தல் அறிவின் உச்சம். இன்மையுள் இன்மை என்று ஒன்று காட்டுகிறார். விருந்தினருக்கு ஒன்றும் கொடுக்க முடியாத போது அதுதான் வறுமையிலுக்குள்ளும் வறுமையாம். அதேபோல வன்மையுள் வன்மை என்று சொல்கிறார். அது மடவார்புரை, அதாவது அறிவில்லாதவர் செய்கிற தீமையை பொறுத்து கொள்ளுவது. இன்மையுள் இன்மை விருந்தோரால் வன்மையுள் வன்மை மடவார்புரை என்கிறார். வறுமையில் மிகப்பெரிய வறுமை விருந்தினரை பேணாமை என்கிறார். அறிவின்மை இன்மையுள் இன்மை பெரிதின்மை இன்மையா வையாதுலகு என்று அறிவின்மையையும் இன்மையுள் இன்மையாக காட்டியிருக்கிறார். ஏழை என்பதற்கு தமிழில் அறிவில்லாதவர் என்பதுதான் உண்மை பொருளாம். பேதமை என்பது அறியாமை. தனக்கு நன்மை தரக்கூடியதை செய்யாமல் கெடுதியானதையே விரும்புவது பேதமை எனப்படும். பேதமை எனப்படுவது யாதெனில் ஏதம் கொண்டு ஊதியம் போகவிடல், தனது தகுதிக்கு சற்றும் பொருந்தாதவற்றில் மிகவும் விருப்பம் கொள்வது பேதமையுள் எல்லாம் பேதமை என்கிறார். பேதமையுள் எல்லாம் பேதமை காதல்மை கையல்லதன்கண் செயல். வள்ளுவர் காமத்துப்பால் ஒரு காவிய பூஞ்சோலை. கற்கண்டாய் இனிக்கிறது, சந்தனமாய் மணக்கிறது, தேன்பாகாய் திகட்டாத தெள்ளமுதாய் சுவைக்கிறது. காதலே சுகமானது, கவிதை அதைவிடச் சுவையானது, இரண்டும் சேர்ந்தால் இன்பத்திற்கு எல்லை உண்டா? கொள்ளை இன்பம் குலவு கவிதை என்பது வள்ளுவனார் செய்துள்ள காமத்துப்பாலுக்குத்தான் முற்றிலும் பொருத்தமாக இருக்கும். காதலை பாடாத கவிஞன் இல்லை. ஏன் தெரியுமா? காதலை பாடாதவன் கவிஞனே இல்லை. இதனை ஓரளவாவது நாம் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். காதலை பாடும்போது கவிஞர்களின் மனம் நில ஒளியை பார்த்த கடல் அலை போல் எழுச்சி கொள்கிறது. அவர்களது உள்ளத்தில் கற்பனை ஆற்றல் பேரிட்டு கிளம்புகிறது. எல்லா உயிர்க்கும் இன்பம் என்பது தானமர்ந்து வரும் மேவற்றாகும் என தொல்காப்பியர் சொன்னார். அதை இங்கே நாம் நினைவில் கொள்ளலாம். சீரிய கூறிய புலன்களையும் உணர்வுகளையும் உடையவர்கள் அல்லவா புலவர்கள்? அதனால்தான் அவர்கள் கைதேர்ந்த கலைஞர்களாகவும் கவிஞர்களாகவும் விளங்க முடிகிறது. வள்ளுவரின் கற்பனை வளத்திற்கு ஏற்ற களமாக காமத்துப்பால் அமைகிறது. கவிதை சுவை நனி சொட்ட சொட்ட காதலை ஓவியமாய் தீட்டி வைத்திருக்கிறார் திருவள்ளுவர். உணர்ச்சிக்கு தலைவாரி பூச்சூட்டுங்கள், அங்கே கவிதை பிறக்கும் என்பது கவியரசருடைய கருத்து. இது காமத்துப்பாலை கரைத்து குடித்ததால் கிடைத்த தெளிவாக இருக்குமோ என்று கூட நான் நினைக்கிறேன். வள்ளுவ காதலன் முதல் முறையாக தன் காதலியை பார்க்கிறான். அவளும் அவனை ஒரு பார்வை பார்க்கிறாள். அசந்து போய்விட்டான். அந்த பார்வையே ஒரு படையெடுப்பாக தோன்றுகிறது. தனியாக வந்தே தாக்கக்கூடிய ஓர் அணங்கு ஒரு பெருஞ்சேனையையும் கூட்டி கொண்டு வந்து தாக்கினால் எப்படி இருக்கும்? அப்படி நிலைகுலைந்து போய் நிற்கிறான் தலைவன். அவன் முன்னால் தோன்றியது வானத்து தேவதையா, அழகான இளமயிலா, குழையணிந்த இளம்பெண்ணா, என்னவென்றே தெரியவில்லை என்று ஏதும் அறியாமல் அவன் உள்ளம் மையல் கொண்டு மயங்குகிறது. அணங்குகொள் ஆய்மயில் கொல்லோ கணங்குழை மாதர்கொள் மாலும் என் நெஞ்சு என்று புலம்புகிறான். அகத்தினை இயலில் கவிஞர்கள் நேரடியாக பேசுவதில்லை. தமிழர்
நாக

நாகரிகம் மிக தனிச்சிறப்புடையது. ஒருவருடைய காதல் உணர்வினை மற்றொருவர் வெளிப்படுத்துவது நயத்தக்க நாகரிகம் ஆகாது அல்லவா? அதனால்தான் அகத்தினை மாந்தர்கள் தாமே பேசுவது போல நாடக பாங்கோடு அகை இலக்கியங்களை படைத்திருக்கிறார்கள். அப்படி அமைப்பது புலவர்கள் போற்றிய புலநெறி வழக்கம். கண்கள்தான் காதலின் பிறப்பிடம். காதல் என்பது விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவு என்பார். இதைத்தான் நெடுங்காலத்திற்கு முன்னாலேயே உள்ளத்தின் கதவுகள் கண்களடா, இங்கே உறவுக்கு காரணம் பெண்களடா, உள்ளத்தை ஒருத்திக்கு கொடுத்து விடு, அந்த ஒருத்தியை உயிராய் மதித்து விடு என்கிறார் கவிஞர் ஆலங்குடி சோமு. கண்ணின் கடைப்பார்வையில் தான் காதல் மலர்கிறது. அந்த கண்ணும் அதன் பார்வையும் கவிஞர்களை மிகவும் பாடாய்படுத்தியிருக்கிறது. கண்டாரின் உயிரை உண்ணுகிற ஆற்றலுடையவை அந்த கண்கள். வேல் போன்ற அந்த விழி, அது என்ன, கூற்றுவனா, இல்லை கண்தானா, இல்லை பெண்மானா? இந்த இளம்பெண்ணின் கண்களில் இந்த மூன்றும் தெரிகிறதே என்கிறான் தலைவன். கூற்றமோ, கண்ணோ, பிணையோ, மடவரல் நோக்கம் இம்மூன்றும் உடைத்து என்று சொல்லுகிறார் வள்ளுவ கவிஞர். எப்படி பாடுகிறார் பாருங்கள். இது ஒரு புதுமை. அறிவுக்கும் அறிவியலுக்கும் முரண்பாடாக இருக்கிறது. என்ன, ஒரு பார்வை இரண்டு விளைவுகள், இரு நோக்கு இவள் உண்கண் உள்ளது, ஒரு நோக்கு நோய் நோக்கு, ஒன்று அந்நோய் மருந்து. பிணிக்கு மருந்து பிரமன், அணி இழை தன்னோய்க்குத்தானே மருந்து என்று ஒரு குறளையும் அமைக்கிறார். இந்த தலைவியே நோயாகவும் இருக்கிறாள், மருந்தாகவும் மாறுகிறாள். கவிஞர் மீரா அவர்கள் ஒரு கவிதை சொல்வார். நீ முதல் முறை என்னை தலை சாய்த்து கடைக்கண்ணால் பார்த்தபோது என் உள்ளத்தில் முள் பாய்ந்தது. அதை நான் இன்னும் எடுக்கவில்லை. முள்ளை முள்ளால் தானே எடுக்க வேண்டும். எங்கே, இன்னொரு முறை என்னை பார். இது மீராவின் கவிதை. வள்ளுவர் வழியில் செல்லும் புதுக்கவிதையின் காதல் புனைவுகளை பார்த்தீர்களா? வள்ளுவத்தின் ஒளிச்சிதறல் தமிழ் வானம் முழுவதும் பரவி கிடக்கிறது. வள்ளுவ சூரியனையே வட்டமிட்டுத்தான் தமிழ்ச் சுடர்கள் அத்தனையும் சுழல்கின்றன. அந்த ரங்கம் புனிதமானது. களவு காதல் இரகசியமானது. வெளியில் தெரியாமல் நடந்து கொள்ள வேண்டும் என்றுதான் விரும்புவார்கள். வெளியில் தெரிந்தால் வெட்கக்கேடாகிவிடும் அல்லவா? அம்மாவுக்கு தெரிந்தால் திட்டுவாள், அப்பாவுக்கு தெரிந்தால் மிரட்டுவார், ஊருக்கு தெரிந்தால் உலையை வைத்து கொண்டு கூடி கூடி பேசியே கொண்டு விடுவார்கள். ஆமாம், உள்ளத்திலே பயம் இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாய் இது வெளியில் தெரியத்தானே வேண்டும். தெரிந்தால் மறைந்து மறைந்து திருடுத்தனமாய் சந்திக்க வேண்டிய தேவையில்லாமல் போய்விடும் அல்லவா? இன்னாருக்கு இன்னார் என்று இந்த ஊரும் உலகமும் முடிவு கட்டிவிடும் அல்லவா? ஊராருக்கு தெரிவதும் ஒரு வகையில் நல்லதுதானே. ஊராரின் ஏச்சும் பேச்சும் காதலுக்கு உரம் போலவும், அம்மாவின் வசை சொற்கள் நீர் போலவும் கொண்டு காதல் பயிர் நன்றாக வளர உதவுமா? ஊரவர் கவ்வை எருவாக, அன்னை சொல் நீராக நீளும் இந்நோய் என்கிறாள் அந்த தலைவி. ஊரார் பேசும் கேலிகளும் கிண்டல்களும் காதலை கைவிடச் செய்யுமா? இல்லை இல்லை, இல்லவே இல்லை. காதலை அது மேலும் உறுதிப்படுத்தும், தீவிரமாக வளர்க்கவே செய்யும். இதற்கும் ஏற்றதொரு உவமையை எடுத்துச் சொல்கிறார் உளவியல் அறிந்த உயர்புலவர் திருவள்ளுவர். ஊராரின் வசை சொற்கள் என்கிற நெய்யை ஊற்றி நெருப்பை அணைக்கிற முயற்சியாம். நெய்யை ஊற்றினால் நெருப்பு மேலும் மேலும் தீவிரமாய் எரியுமே தவிர அணையுமா? காதல் நெருப்பும் அலர் தூற்றினால் அவியாது, கொழுந்து விட்டு கூடுதலாக எரியும். இந்த காதல் நெருப்பே வித்தியாசமானது. விலகினால் சுடும், நெருங்கினால் இதமாக குளிர்ச்சியாக இருக்கும். நீங்கின் தெருவும் குறுகுங்கால் தன் என்னும் தீ யாண்டு பெற்றாள் இவள் என்று சொல்கிறார். அதுபோலவே இன்னொரு குறளிலும், தொடில் சுடி நல்லது காம நோய் போல விடின் சுடல் ஆற்றுமோ தீ என்று கேட்கிறார். காதல் உலகின் கணக்கே வேறு. விடு விடு என்றால் தொடு தொடு என்று அர்த்தமாம். கண்ணுக்கு அருகில் இருந்தால் பொருள்கள் தெளிவாக தெரியும், இது உலகத்து இயற்கை. தூரத்தில் இருந்தால் தெளிவாக தெரியாது, இதுவும் உலகத்தில் நடப்பு. ஆனால் தலைவனுடைய குற்றம் குறைகள் காணாத தூரத்தில் இருக்கும் பொழுது நன்றாக தெரிகிறதாம். நெருக்கமாய் வந்துவிட்டால் மாயமாய் மறைகிறதாம். கண்ணுக்கு மை அழகு, மை தீட்டும் போது
கண்ணருகில் இருக்கிற மைதியிட்டும் கோல் கண்ணுக்கு

0: தெரிவதில்லை. அதே போலத்தான் தலைவன் அருகில் வந்தவுடன் குறைகளெல்லாம் மறந்து மறைந்து போய்விடுகின்றன. தலைவி சொல்கிறாள், எழுதுங்கால் கோல்கானா கண்ணே போல் கொண்கண் பழிகானேன் கண்ட இடத்து என்கிறார். காணாத போது காண்கிறாளாம், கண்ட பொழுது காணாமல் போய்விடுகிறதாம். என்ன அதிசயம் பாருங்கள். இப்படி கவிதை சோலையாக விளங்குகிறது வள்ளுவரின் காமத்துப்பால். எப்படி ஓர் அருமையான உவமையை எடுத்து காட்டுகிறார் வள்ளுவர். எனவே உண்மைகளை தெளிவுறுத்த உவமைகளை காட்டியுள்ளார், ஒப்புமைகள் காட்டி உயர்வினையும் சுட்டி உள்ளார். தெள்ளுதமிழ் குரட்பாக்கள் தெமிட்டாத தேன்குடங்கள், அள்ள அள்ள குறையாத அறிவு அமுதம், மணி சுரங்கம், உள்ளம் நெகிழ்கிறது, உருக்காட்சி தெரிகிறது. வள்ளுவரின் தமிழ் ஆற்றல் வானளவாய் விரிகிறது. மறக்க இயலாத மணிவார்த்தை வாசகங்கள், உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் ஒப்பில்லா ஒப்புமைகள். பள்ளிகளில் மட்டுமன்றி பாமர்கள் மத்தியிலும் வள்ளுவத்தை வாழ வைப்போம், வாழ்வாங்கு வாழ்ந்திடுவோம்.
1: இலக்கிய உலா நிகழ்ச்சியில் இதுவரை வள்ளுவர் நோக்கில் ஒப்பும் உயர்வும் சிறப்புரை வழங்கினார் முனைவர் முத்துசந்தானம் அவர்கள்.

0: ஏமா, காலையில இருந்து குப்பை போடணும் சொன்னியே, இவ்வளவு நேரம் வீட்டு முன்னாடி குப்பை வண்டி வந்து நின்னுச்சு. என்ன பண்ணிட்டு இருந்தவ உள்ள? இப்பதான் கிளம்பி போகுது.
1: அச்சச்சோ, அதுக்குள்ளயும் போயிட்டாங்களா? நிறைய குப்பைகள் இருக்கே, என்ன பண்றது?
0: அதனால என்னமா, வீட்டுக்கு முன்னாடி காவ ஓடுதுல, அதுல போய் போடு.
1: ஏமா, கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா? வீட்ல சின்ன குழந்தைங்க இருக்காங்க, வயசான நீங்க இருக்கீங்களேமா.
0: அதுக்கே
1: குப்பைகளை ப்ராப்பரா அதுக்குண்டான இடங்கள்ல சேர்க்கணும். நம்ம வீடு சுத்தமானா சரின்னு இப்படி சாக்கடையில தூக்கி போட்டா குப்பையெல்லாம் சேர்ந்து சாக்கடை அடைச்சிடும்ல. அப்புறம் அதுல இருந்து நிறைய கொசு உருவாகி நிறைய வியாதிகள் வரும்மா. அது மட்டும் இல்லாம இப்படியே எல்லாரும் குப்பைய சாக்கடையில தூக்கி போட்டா சாக்கடையும் நிரம்பி அந்த தண்ணி நம்ம வீட்டுக்கு தானே வரும்.
0: ஓ, அந்த குப்பைய போறதுல இம்புட்டு விஷயம் இருக்காதா? சரி தானே, தெரியாம சொல்லிட்டேன்.
1: குப்பைகளை முறையா குப்பை தொட்டியில சேருங்க, அப்படி இல்லைன்னா அதுக்குண்டான குப்பை வண்டியில சேருங்க.

0: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
1: ஹாய் மதுரை எஃப்எம் லிசனர்ஸ், நான் சிங்கர் அனன்யா பட் பேசுறேன்.

இரவு 9:30 கேட்கலாம் காற்றில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சி. அதற்கும் முன்னதாக கேட்டுவிடலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெலியஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.

0: தொடர்பான தனி அமைச்சகம் உருவாக்கப்பட்டது குறித்தும் அதன் செயல்பாடுகள் குறித்தும் அந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் நடேசன் கூட்டுறவு மேலாண்மை பயிற்சி நிறுவனத்தின் துணை இயக்குநர் திரு வெங்கடேஷ் மற்றும் விரிவுரையாளர் திரு ரகுபாலன் பங்கேற்ற நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை கேட்கலாம்.
1: உலக மார்க்கெட்டுக்கு வந்து இந்த பொருட்களை சந்தைப்படுத்துறதுக்காக கூட்டுறவு அமைச்சகம் என்ன மாதிரியான முயற்சிகள் மேற்கொள்றாங்க?
2: இப்ப கூட்டுறவுகளை பொறுத்த வரைக்கும் பல்வேறு விதமான பொருட்களை உற்பத்தி செய்கிறாங்க. நம்ம எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறோம் அப்படின்னா கூட்டுறவு விற்பனை சங்கங்கள் இருக்குது. விவசாயிகள்டருந்து விளைபொருட்களை சரியான விலை கிடைக்க வைக்கணும், அதுதான் அவங்களுடைய நோக்கம். இப்போ அவங்க விவசாயிகளுடைய விளைபொருட்களை உற்பத்தி பண்ணுறாங்க, பல்வேறு மதிப்பு கூட்டிய பொருட்களை உற்பத்தி செய்கிறாங்க. இந்த மாதிரி வரக்கூடிய பொருட்களை எல்லாம் நம்ம மார்க்கெட்டிங் பண்ணணும், வெளியில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறோம். மூன்று முக்கியமான தேசிய அளவிலான மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பல்மாநில கூட்டுறவு சங்கங்களை மத்திய கூட்டுறவு அமைச்சகம் ஆரம்பிச்சிருக்காங்க. அதை முதல்ல சொல்லக்கூடியது நேஷனல் கோஆப்ரேட்டிவ் எக்ஸ்போர்ட்ஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய தேசிய கூட்டுறவு ஏற்றுமதி நிறுவனம். கிராமங்களில் செயல்படக்கூடிய கூட்டுறவு சங்கங்களோ மாவட்ட அளவில் செயல்படக்கூடிய கூட்டுறவு சங்கங்களோ இந்த ஏற்றுமதி சங்கத்தில் உறுப்பினராக முடியும். விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட பொருட்களிலிருந்து உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை இந்த நிறுவனம் மூலமாக வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்காகவே பிரத்யேகமாக ஆரம்பிக்கப்பட்டக்கூடிய நிறுவனம். ரெண்டாவது சொல்லக்கூடியது பாரதிய பீச் சகாரி சமிதி லிமிடெட் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து விதை கூட்டுறவு சங்கமாக தேசிய அளவில் உருவாக்கப்பட்டிருக்கு. இப்போ விதை அப்படின்னு சொல்லும்போது ஒரு விவசாயி ஒரு தனியார் கடையில் ஒரு உரக்கடையில் போய் ஒரு விதை வாங்கிட்டு வர்றாரு, அதை வச்சு அவர் உற்பத்தி பண்ணுறாரு. அவர் கஷ்டப்படுறாரு, இரவும் பகலும் வேலை பார்க்குறாரு. ஆனால் அந்த விதை தரமானதாக இல்லைன்னா அவர் என்ன கஷ்டப்பட்டாலும் அதிலிருந்து உண்மையாக வரக்கூடிய அந்த விளைபொருள் பலன் அப்படிங்கிறது அவர் கிடைக்காது. நம்ம விவசாயத்தில் ஒரு முன்னணி நாடாக இருக்கும், ஆனால் ஒரு குறிப்பிட்ட விதைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம அயல் நாடுகள்லேருந்து வரக்கூடிய ஹைபிரிட் விதைகளையும் நம்பி இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. ஸோ இந்த நிலை மாறணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் விதை கூட்டுறவு நிறுவனம். ஸோ இந்த நிறுவனம் என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா, உலகத்தரமான விதைகளை கண்டறிஞ்சு அதற்கான ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு உற்பத்தி பண்ணி விவசாயிகளுக்கு தரமான விதைகளை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. மூணாவது பார்த்தோம் அப்படின்னா இயற்கை விவசாய பொருட்களுக்கான நேஷனல் கோஆப்ரேட்டிவ் ஆர்கானிக்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற தேசிய அளவிலான கூட்டுறவு நிறுவனம். இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஆர்கானிக்ஸ் ப்ராடக்ட்ஸ்க்கான டிமாண்ட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். மக்கள் சிறுதானியங்களை நிறைய இன்னைக்கு தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த இயற்கை விவசாய பொருட்களையும் இன்னைக்கு தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அதற்கான தனி பிரத்யேக கடைகள் எல்லாம் இன்னைக்கு உருவாகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறோம். நம்ம இயற்கை விவசாயத்திலையும் கால் பதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. பாரத் ஆர்கானிக்ஸ் அப்படிங்கிற பேரில் ஆர்கானிக் விவசாய பொருட்களை விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செஞ்சு நாடு முழுவதும் விற்பனை செய்வதற்கான இந்த நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு.
1: கூட்டுறவுத்துறை அப்படின்னாவே ஒரு பழமையான சிஸ்டம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து மக்கள் கிட்ட இருக்கு. ஆனா இப்போ வந்து டெக்னாலஜி மூலமா வந்து நிறைய புதுமைகளை வந்து அமைச்சகம் கொண்டு வந்திருக்காங்க. என்ன மாதிரியான புதுமைகள் சார்?
3: 2025 தான் அந்த புது கொள்கை வந்தது. ஸோ அந்த கொள்கை கொண்டு வந்ததற்கு நோக்கமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூட்டுறவு எல்லா இடத்துக்கும் சென்றடைய வேண்டும் என்பதற்காக இந்த கொள்கையை கொண்டு வந்தார். கூட்டுறவு நிறுவனங்கள்லாம் அவங்களோட செய்யக்கூடிய பிஸ்னஸை எவ்வளோ ஈஸியாக எப்படி செய்யணும், அதுக்கு உண்டான ஃபெசிலிட்டி பர்டிகுலர்லி சட்ட திருத்தங்கள்லாம் செஞ்சு அதன் மூலமாக நம்ம கூட்டுறவுலாம் சிறப்பாக பங்கேற்க வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டது, அது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கூட்டுறவு கல்வி பயிற்சி ஆராய்ச்சி, அதற்காக அதிக இளைஞர்கள் பெண்கள் இந்த கூட்டுறவில் வந்து கொண்டு வரணும்னு பார்த்து அவர்களுக்கு நிறைய ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம், ஸோ அந்த மாதிரியெல்லாம் கொண்டு வர்றதுக்காக இந்த கொள்கைகள் இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா முதன் முதலாக இந்த நேஷனல் கோஆப்ரேட்டிவ் யூனிவர்சிட்டி கூட்டுறவு பல்கலைக்கழகங்கிறது இந்தியாவில் அது மாதிரி எதுவும் இல்லை. அமைச்சகம் ஏற்படுத்த பிறகு அதில் ஒரு தேசிய கூட்டுறவு, அதாவது திரிபுவன் சாக்கார் யூனிவர்சிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அது வந்து குஜராத்தில் ஆனந்த் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இர்மான் ஒரு நிறுவனம் இருந்தது, இன்ஸ்டியூட் ஆஃப் ரூரல் மேனேஜ்மெண்ட் ஆனந்த். ஸோ அதை வந்து ஒரு கூட்டுறவு பல்கலைக்கழகமாக மாற்றி இருக்கிறார்கள். இதுக்காக பார்த்தீங்கன்னா இது நம்மளுடைய கூட்டுறவு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய பணியாளர்களை வந்து ப்ரொஃபஷனல் மேனேஜர்ஸாக உருவாக்க வேண்டும் என்பதற்காக பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டு கூட்டுறவு கல்வி பயிற்சி இதுக்கெல்லாம் முக்கிய நோக்கங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு கான்செப்ட், மற்ற ப்ரைவேட்டில் இருக்கிற மாதிரியே நம்ம கூட்டுறவுக்கு அந்த மாதிரி இருந்தால் டிரைவர்ஸ் அவங்களுக்கெல்லாம் உபயோகமாக இருக்கும்னு பார்த்து பாரத் டாக்ஸிங்கிற ஒரு டிரான்ஸ்போர்ட் கோஆப்ரேட்டிவ் வந்து கொண்டு வந்தாங்க. டிரைவர்ஸ் எல்லாம் அதனால் பயனடைஞ்சிருக்கேன். தேசிய கூட்டுறவு கொள்கை மூலமாக நிறைய திட்டங்களை வந்து நம்மளுடைய அரசாங்கம் வந்து கொண்டு வந்திருக்கிறது.
1: ரகுபாலன் சார், தேசிய கூட்டுறவு பல்கலைக்கழகம் இளைஞர்களை வந்து கூட்டுறவுக்குள்ள கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சின்னு இதை சொல்லலாமா சார்?
2: நிச்சயமா, தேசிய கூட்டுறவு பல்கலைக்கழகம் சொல்லக்கூடிய திரிபுவன் சகாரி பல்கலைக்கழகம்ங்கிறது ஆரம்பிக்கப்பட்டது கூட்டுறவுக்கான ப்ரொஃபஷனல் மேனேஜ்

0: மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரியான பணியாளர்களை கூட்டுறவுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறத இந்த பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்டதுன்னு நோக்கம். சார் குறிப்பிட்டாங்க மூணு விஷயம், ஒன்று கல்வி, ரெண்டாவது பயிற்சி, மூன்றாவது ஆராய்ச்சி. இந்த மூன்று விஷயங்களையும் செய்வதற்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த பல்கலைக்கழகம். அல்டிமேட்டாக அப்போ இது மூணையுமே நம்ம இளைஞர்களுக்கு தான் கொடுக்க போகிறோம். அப்போது அடுத்த கட்டமாக இளைஞர்களை கூட்டுறவுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறது கூட்டுறவு கொள்கையினுடைய முக்கியமான ஒரு அம்சம். ஒன்று டிஜிட்டலைசேஷன், ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா இளைஞர்களை கூட்டுறவுக்குள்ளே கொண்டு வந்து இந்த கூட்டுறவு குடையின் கீழ் இளைஞர்களை அதிகப்படியாக கொண்டு வந்து இந்த பல்கலைக்கழகம் ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கும் அப்படின்னு சொல்லலாம். டிஜிட்டலைசேஷன் ஓரியன்ட் கோர்சஸ் நமக்கு இருக்கணும், அதில் திறமை வாய்ந்தவர்கள் இருக்கணும். இது நம்ம அடுத்த கட்டமாக கொண்டு வரக்கூடியவங்க. இன்றைக்கி பல லட்சம் பேர் கூட்டுறவுகளை பணியாற்றிட்டு இருக்கிறாங்க, அவங்கள வச்சு தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய கூட்டுறவுகளை நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். அப்போ அவங்களுக்கு தேவையான பயிற்சிகளை கொடுக்கணும், அதற்கும் பல்கலைக்கழகம் அடுத்தடுத்து முன்னெடுப்புகளை எடுக்கும்.
1: நடேசன் கூட்டுறவு மேலாண்மை பயிற்சி நிலையமே பார்த்தீங்கன்னா எங்களுடைய முக்கிய நோக்கமே என்னென்னா கூட்டுறவு கல்வி பயிற்சி. அந்த வகையில் நாங்களும் வந்து கூட்டுறவு பல்கலைக்கழகத்தில் ஒரு உறுப்பினராக சேர்ந்து அவர்கள் கொடுக்கக்கூடிய பயிற்சிகளை நாங்களும் வழங்க இருக்கிறோம்.
2: இங்கேயே வந்து உங்களுடைய கூட்டுறவு பயிற்சி நிறுவனம் மூலமாகவே அந்த பயிற்சிகளை பெற முடியும்னு சொல்றீங்க.
0: ஏற்கனவே ஏழு மாநிலங்கள்ல ஆரம்பிக்க போறாங்க. அடுத்த கட்டமா நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு பார்க்கும்போது நம்மளுடைய சென்னையில் இருக்கக்கூடிய நடேசன் கூட்டுறவு பயிற்சி மேலாண்மை நிலையத்திலேயே திரிபுவன் சககாரி பல்கலைக்கழகத்தினுடைய சான்றிதழ் படிப்புகளையோ பட்டப்படிப்புகளையோ இங்கேயே கொடுப்பதற்கான வசதிகளும் ஏற்படுத்தி கொடுக்கும்.
1: மாணவர்கள்ட்ட பல்கலைக்கழகமாக வழங்கப்படுகிற சர்டிபிகேட் பார்த்தீங்கன்னா மதிப்பை கொடுக்கும். கூட்டுறவு பல்கலைக்கழகத்தில் நாங்கள் படிச்சு
2: ஒரு கூட்டுறவு
1: யூனிவர்சிட்டி மூலமா டிகிரியை வாங்கி நாங்கள் கூட்டுறவு நிறுவனத்தில் வந்து வேலை செய்கிறோம்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு மதிப்பாக இருக்கும்.
0: ஏன்னா இது ஒன்று தான் தேசிய அளவில் இருக்கக்கூடிய ஒரே கூட்டுறவு பல்கலைக்கழகம், வேற எங்கேயும் கூட்டுறவுக்கான தனி பல்கலைக்கழகம் கிடையாது.
1: அதற்கு முக்கிய காரணம் நம்மளுடைய கூட்டுறவு அமைச்சகம் தான் நம்ம சொல்லலாம்.
0: இந்த பல்கலைக்கழகம் வந்து தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனமாகவும் கொண்டு வந்திருக்காங்க.
2: கல்வியிலையும் சிறப்பான முன்னெடுப்பு வந்து கூட்டுறவு அமைச்சகம் எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். நிறைய இளையோருக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியான விஷயம் தான் சார். கரும்பு விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சர்க்கரை ஆலைகள் அதனுடைய பொருளாதார பலத்தை அதிகரிக்கிறதுக்காக ஒரு 10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒரு மாபெரும் கடன் திட்டத்தையும் வந்து கூட்டுறவு அமைச்சகம் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனுடைய முக்கியத்துவம் என்ன சார், எந்த அளவுக்கு கரும்பு விவசாயிகளுக்கு இது வந்து பயனளிக்கும்?
0: சர்க்கரை ஆலைகள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம தமிழ்நாட்டில் பெரிய பெரிய சர்க்கரை ஆலைகள் முன்னாடி செயல்பாட்டில் இருந்தது, இன்றைக்கி நிறைய கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள் பெரிய அளவில் செயல்பாட்டில் இல்லை அப்படின்னு பார்க்குறோம். அதற்கு காரணம் அப்படின்னு பார்க்கும்போது இதற்கான உற்பத்தி செலவு அப்படிங்கிறது அதிகம். ஒரு 10,000 கோடி ரூபாயை தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழகத்தின் கீழே இந்த திட்டம் NCDC கீழே செயல்படுத்தப்படுது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இதில் என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு முக்கியமான விஷயங்கள். ஒன்று, கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளிலிருந்து கிடைக்கக்கூடிய கழிவுகள்லேருந்து பல்வேறு மதிப்புள்ள பொருட்களை நம்மளால் உற்பத்தி செய்ய முடியும் அப்படின்னு பார்க்குறோம். அந்த வகையில் கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள்லேயே எத்தனால் உற்பத்தி ஆலைகளை அமைப்பதற்கான வசதி இந்த 10,000 கோடியின் கீழே கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள் பெற முடியும். ரெண்டாவது, மின்சார தயாரிப்பு. அந்த கரும்பு சக்கையிலிருந்து அதை எரிபொருளாக பயன்படுத்தி நம்மளால் மின்சாரம் தயாரிக்க முடியும். ஸோ அதையும் பண்ணுறதுக்கு இதில் ஏற்பாடுகள் செய்யப்படுது. மத்திய அரசாங்கம் இந்த கூட்டுறவு சர்க்கரை ஆலையிலிருந்து உற்பத்தி செய்யப்படக்கூடிய எத்தனாலை கொள்முதல் செய்வதற்கு முன்னுரிமை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள் உற்பத்தி செய்கிற பட்சத்தில் மத்திய அரசாங்கத்தில் அதை விற்பனையும் செய்ய முடியும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த மொலாசஸ்ன்னு சொல்லக்கூடியதான் பேஸ் ஃபார் எத்தனால். ஸோ அதற்கான GST அப்படின்னு பார்த்தோம்னா 28%லேருந்து 5% குறைஞ்சிருக்கு. அப்போ ஒட்டு மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட உற்பத்தி செலவில் வரி 5% குறைஞ்சிருது. அடுத்த கட்டமாக எத்தனால் அப்படின் உற்பத்தி செய்யும் போது பெரிய அளவில் அவங்களுக்கு லாபம் கிடைக்கும். கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளில் வருமானத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியும். கூட்டுறவுகள் அதனுடைய சேவைகள் எவ்வளவு வளர்ந்தாலும், அதனுடைய வருமானம் எவ்வளவு வளர்ந்தாலும் நேரடியாக அதனுடைய பலனுங்கிறது அவங்களுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் போய் சேரும்ங்கிறத நிச்சயமாக நம்மளால சொல்ல முடியும்.
2: நிச்சயமாக வெங்கடேஷ் சார், இப்போ கரும்பு விவசாயிகளுக்கு வந்து முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அந்த தொகை கிடைக்கிறதுல ஒரு சின்ன இழுபறி இருந்த மாதிரி ஒரு சூழல்லாம் கூட இருந்திருக்கு. இப்போ அந்த மாதிரி இல்லாமல் உடனுக்குடன் வந்து தொகை கிடைக்கிறதுக்கான ஒரு வழிவகை ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாமா?
1: கண்டிப்பாக. சுகர் ஃபேக்டரிக்காகவே தேசிய கூட்டுறவு வளர்ச்சி கழகம் மூலமாக நிதி வழங்கப்பட்டிருக்கிறது, சுழற்சி நிதி கிடைக்கிறது. ஸோ அதனால் விவசாயிகளுக்கு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கரும்புக்கு உடனடியாக விலையை வந்து கொடுத்து விடுகிறார்கள். ஸோ அதுக்கு வந்து பணம் இவங்களுக்கு ரொட்டேஷனுக்கு இருக்கிறதுனால வங்கிகள் சர்க்கரை ஆலைகளுக்கு கடன் வழங்குவதனால் இது முடிகிறது.
2: மேலும் நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகள் மற்றும் கிராமப்புற கூட்டுறவு வங்கிகளை வந்து பலப்படுத்துறதுக்காக RBI-யோடு சேர்ந்து என்ன மாதிரியான முக்கிய முடிவுகள் வந்து அமைச்சகம் எடுத்திருக்காங்க சார்?
1: கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் இருக்கோ, அதே மாதிரி இந்த நகரப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்காகவே ஏற்படுத்தப்பட்ட ஒரு வங்கி தான் அர்பன்

0: கோஆபரேட்டிவ் பேங்க் இந்த அமைச்சகம் வந்து உருவாக்கப்பட்டதிலிருந்து நகர கூட்டுறவுக்கு நிறைய வசதிகள் செய்து கொடுத்துக்கப்பட்டிருக்கிறது. பர்டிகுலர்லி என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேசிய அளவில் ஒரு நேஷனல் அர்பன் கோஆபரேட்டிவ் டெவலப்மெண்ட் அண்ட் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் சொல்லிட்டு ஒரு அம்பரலா ஆர்கனைசேஷன் வந்து உருவாக்கி, அதன் மூலமாக எல்லா மாநிலத்திலும் இருக்கக்கூடிய ஒரு நகர கூட்டுறவு வங்கிகளுக்கு அவர்களுக்கு தேவையான கடன் வசதிகளை ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார்கள். தொடக்க வேளாண்மை சங்கத்தில் கணினிமயமாக்கினார்கள், அதே மாதிரி அனைத்து நகர கூட்டுறவு வங்கிகளும் கணினிமயமாக்கப்பட்டு விட்டது. கவர்மெண்ட் அதற்காக ஒரு அலுவலர்களை நியமித்து இவர்களுக்கு தேவையானதை வந்து அவங்க பூர்த்தி செய்கிறாங்க. கணினிமயக்கல் அதனால் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எப்படி ஒரு பிரைவேட் பேங்க்கில் ஒரு இந்த இன்டர்நெட் பேங்கிங்கோ மொபைல் பேங்கிங் சர்வீஸ் டோர் ஸ்டெப் டெலிவரி அதெல்லாம் இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்கிறது கணினிமயமாக்கல்னால. இந்த அர்பன் பேங்க்லாம் பற்றி அனைத்து வகையான கடன்கள்லாம் வழங்கி கொண்டிருக்கிறார். வீடு கட்டுவதற்கும் 20 லட்சம் வரைக்கும் கடன் லிமிட்டை வந்து உயர்த்தி இருக்கிறார்கள். நிறைய நகர கூட்டுறவங்களுக்காக பல்வேறு விதமான வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள்.
1: தங்க நகைக்கான கடன் வரம்பு உயர்த்தப்பட்டிருக்கா சார்? தற்காலத்தில் தங்கம் வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருளாக பார்க்கப்படுது, ஏன்னா அதை வச்சு இன்னொரு முதலீட்டை அவங்க எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான்.
0: இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூட்டுறவு வங்கிகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய கடனே பார்த்தீங்கன்னா நகைக்கடன் தான். கூட்டுறவுக்கு எந்த வகையில்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு செக்யூர்ட் லோனு சொல்லக்கூடியதுனால அனைத்து மக்களும் நகை வைத்திருக்கிறதுனால உடனடியாக அவரோட பண தேவைக்காக அந்த நகைக்கடன் வாங்குகிறாங்க. கூட்டுறவு தான் அதிகமாக நகைக்கடன் வழங்குகிறது.
1: அந்த வரம்பு வந்து உயர்த்தப்பட்டிருக்கா சார்?
2: நகர கூட்டுறவு வங்கிகள் அப்படின்னு சொல்லும்போது நகரங்களில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள், டெய்லி வேலைக்கு போகக்கூடியவங்களாக இருக்கலாம், அவங்களுக்கான தேவைகள், சிறு வியாபாரிகள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்களுக்காகவே செயல்படக்கூடியதாக இந்த நகர கூட்டுறவு வங்கிகள் அப்படின்னு சொல்கிறோம். ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங்கிறது எல்லா வங்கிகளுக்குமே உண்டு. அதில் நகர கூட்டுறவு வங்கிகளுக்கு பார்த்தோம்னா ஒரு 60% அப்படிங்கிறது இன்னைக்கு நிலைமையில் ஆர்பிஐனுடைய ரேட்டாக இருக்குது. ஸோ அவங்க ஒட்டுமொத்த கடனில் 60% இந்த முன்னுரிமை துறைகள், அதில் ஒரு சில துறைகள் கொடுத்துருப்பாங்க, அந்தந்த துறைகளுக்கு மட்டும்தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது இருக்கும். இந்த முன்னுரிமை கடன்களை அதிகப்படியாக கொடுக்கறது நகர கூட்டுறவு வங்கிகள். எந்தெந்த நகர கூட்டுறவு வங்கிகள்லாம் இந்த 60% சரியாக பண்ணுறாங்களோ அவங்களுடைய தங்க நகைக்கடனுக்கான பண வரம்பு அப்படிங்கிறது 2 லட்சத்திலிருந்து 4 லட்சமாக உயர்த்தியிருக்கிறாங்க.
1: கூட்டுறவு அமைச்சகம்னு அப்படின்ற ஒரு தனிப்பட்ட அமைச்சகம் ஆரம்பிச்சு 5 ஆண்டுகளை வந்து நெருங்கிட்டு இருக்கோம். இந்த சூழல்ல என்ன மாதிரியான முன்னெடுப்புகள் வந்து செயல்படுத்தப்பட்டது அப்படின்னு ரொம்ப சிறப்பா ரெண்டு பேருமே வந்து சொல்லியிருந்தீங்க. நம்ம தமிழக மக்களுக்கு கூட்டுறவு அமைச்சகத்தோட இந்த செயல்பாடுகளை சேவைகளை என்ன மாதிரி பயன்படுத்திக்கலாம், என்ன தெரிஞ்சுக்கலாம்னு நீங்க சொல்லக்கூடிய அறிவுரைகள் என்ன சார்?
0: அதாவது ஒன்று முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்மளோட தமிழ்நாடு வந்து கூட்டுறவுத்துறையில் மிகவும் முன்னோடியான ஒரு மாநிலம். நிறைய திட்டங்கள் அரசு வழங்கியிருந்தாலும் தமிழ்நாட்டில் ஏற்கனவே நம்ம வந்து நிறைய செயல்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறோம். அனைத்து திட்டங்களும் நம்ம தமிழகத்திற்கும் அது வந்து பயனுள்ளதாக இருக்கும். விவசாய கூட்டுறவு சங்கத்திலிருந்து நகர கூட்டுறவுங்களிலிருந்து மீனவர் கூட்டுறவு அனைத்து கூட்டுறவு சங்கங்களுக்கும் அந்த திட்டத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். அதற்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டு, கடன் வசதிகள், கிடங்கு வசதிகள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான கூட்டுறவுகளும் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும்.
1: ரொம்ப சிறப்பான கூட்டுறவு அமைச்சகத்தோட சேவைகளை மக்கள் எவ்வாறு பயன்படுத்திக்கலாம்னு நீங்க வழிகாட்டுறீங்க சார்?
2: நம்மளுடைய கூட்டுறவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் முதல்ல அவேர்னஸ் வேணும்னு நம்ம நினைக்கிறோம். உறுப்பினர் அப்படின்னா நமக்கு தான் முன்னுரிமை, நமக்கு தான் பல்வேறு விதமான உரிமைகள் அங்க இருக்கு. நம்ம போய் பார்க்கணும் சங்கம் சரியா செயல்படுதா. ஒவ்வொரு ஆண்டும் கூட்டுறவு சங்கத்துல ஆண்டு பேரவை கூட்டம் நடக்கும், அதுல போய் நம்ம கலந்துக்கிறோமா? கூட்டுறவு சங்கத்துல தேர்தல் நடக்கும் போது நம்ம கலந்துக்கிறோமா? நம்ம ஊர் சங்கத்துல தேர்தல் நடக்குதுன்னா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஆட்கள் தான் தலைவர் ஆகிறதுக்கு நிக்கிறாங்களா? எப்படி நம்ம ஜனநாயகத்துல சரியான முறையில ஓட்டு போடணும்னு நினைக்கிறோமோ, கூட்டுறவு சங்கம்ங்கிறது ஜனநாயக முறையில மக்களாட்சி முறையில செயல்படக்கூடிய அமைப்பு.
1: மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளா நிறைய மக்கள் நலத்திட்டங்களை வந்து செயல்படுத்திட்டு வர்றாங்க. ஒவ்வொரு அமைச்சகம் வாயிலா வந்து நிறைய திட்டங்கள் வந்து மக்களுக்காக செயல்படுத்தப்பட்டு வரக்கூடிய இந்த சூழல்ல கூட்டுறவு துறைக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு தனி அமைச்சகம், அதுலயும் வந்து 5 ஆண்டுகளை வந்து நிறைவு செய்ய போகுது. அந்த அமைச்சகத்தோட செயல்பாடுகள் ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க வகையில வந்து இருக்கு. மக்களுக்கு நிறைய தகவல்களை சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றி சார்.
0: நன்றி,
2: நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 9:30. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் தொடர்ந்து கேட்கவிருப்பது காற்றில் விரியும் கடித மலர்கள். காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் அனுப்ப வேண்டிய முகவரியானது நிலைய இயக்குநர் காற்றில் விரியும் கடித மலர்கள் பகுதி, ஆகாஷ்வாணி மதுரை, சின்ன சக்கிக்குளம், மதுரை 2. முதல் கடிதம் யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனகவள்ளி நாராயணன் அவர்கள் தான் வந்து எழுதியிருக்காங்க. கல்யாணி இல்லம் காரைக்குடியிலேருந்து எழுதியிருக்காங்க. அவங்க என்ன பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டம் ஒரு இருட்டறை அப்படின்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அந்த பாடல் அவருக்காகவும் மற்ற அனைத்து நேயர்களுக்காகவும் இது காற்றில் இருக்கிறது.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோடு, விழுவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
1: நேரம் 9:36, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க காற்றில் விரியும் கடித மலர்கள். அடுத்ததாக கடிதம் எழுதியிருக்கிற நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ராமேஸ்வரத்தை சேர்ந்த தாரிக் அப்துல்லா அவர்கள் தான் வந்து நமக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. என்ன பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரமுகி திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அவருக்காகவும் மற்ற அனைத்து நேர்களுக்காகவும் இதோ காற்றலைகளில் பாடல்.

நேரம் 9:41 நிமிடம். இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. ஒழிக்கிறது காற்றில் விரியும் கடித மலர்கள். கடிதங்கள் வரிசையாக வாசிச்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்ததாக இருக்கிற கடிதம் யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சௌத்ரி பிரகாஷ் அவர்கள் குன்றத்தூர் சென்னையிலேருந்து எழுதியிருக்காங்க. கேட்டுக்கிற பாடல் வெற்றி கொடிக்கட்டு திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. அவங்க பாடல் இதோ காற்றலைகளில் விளம்பரம் வருகிறது.

நேரம் இரவு 9:48. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. ஒழிக்கிறது காற்றில் விரியும் கடித மலர்கள். அடுத்த கடிதம் யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி கருமண்டபத்தை சேர்ந்த வி வேலாயுதம் திரவிய மலர் அவர்கள் தான் எழுதியிருக்காங்க. என்ன பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறுவடை நாள் அப்படின்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடல் இதோ காற்றலைகளில் அனைத்து நேர்களுக்காகவும் வழங்கப்படுகிறது.

நேரம் 9:56. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. காற்றில் விரியும் கடிதமலர்களில் அடுத்ததாக நம்ம படிக்க போகிற கடிதம் யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேனி மாவட்டத்தை சேர்ந்த காமாட்சிபுரம்ன்ற ஊர்லேருந்து ஏ மாடசாமி அவர்கள் எழுதியிருக்காங்க. என்ன பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னா, கலங்கரை விளக்கம் அப்படின்ற திரைப்படத்துலேருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடல் இதோ காற்றலைகளில் வளம் பெறுகிறது.

0: 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:00.
2: மனம்பெறும் மனம் ரசிக்கும் பாடல்கள் பட்டுச்சிறகு. இனி வரும் நேரம் இதமான இசையோடு இன்னிசை ராகங்கள் இனிமையான பாடல்கள் இதயத்தை தொட்டு செல்ல வருகிறது இன்றைய பட்டுச்சிறகு. வணக்கத்துடன் கோகுலரசி. வரும் பாடல் இளையராஜா இசையில், எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல்களில், வாளியின் வரிகளில், எஜமான் திரைப்படத்திலிருந்து.

இனிமையான பாடல்களோடு இணைந்திருக்கிறோம். பட்டுச்சிறகு வரும் பாடல் கங்கை அமரன் இசையில், வாளியின் வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் குரல்களில். வாழ்வே மாயம் திரைப்படத்திலிருந்து

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: மனம் விரும்பும் கானங்கள் பட்டுச்சிறகு. வரும் பாடல் இளையராஜா இசையில், கங்கை அமரன் வரிகளில், எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில். முந்தானி முடிச்சு திரைப்படத்திலிருந்து.

கேட்கவும் கேட்கவும் இனிமையான பாடல்களோடு இணைந்திருக்கிறோம். பட்டு சிறகு வரும் பாடல் இளையராஜா இசையில், மேத்தா வரிகளில், எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில், உதய கீதம் திரைப்படத்திலிருந்து.

நூறு கானங்கள், தாலாட்டும் கீதங்கள், பட்டுச்சிறகு, வரும் பாடல், விஜயானந்த் இசையில், வாளியின் வரிகளில், எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில், நான் அடிமை இல்லை திரைப்படத்திலிருந்து

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நினைக்கவும் கேட்கவும் இனிமையான பாடல்களோடு இணைந்திருக்கிறோம் பட்டுச்சிறகு.

இதயத்தை தொட்டு செல்லும் பாடல்கள் பட்டுச்சிறகு. வரும் பாடல் இளையராஜா இசையில், முத்துலிங்கம் வரிகளில், எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில். காதல் பரிசு திரைப்படத்திலிருந்து

அசைக்கும் பாடல்கள் பட்டுச்சிறகு. வரும் பாடல் இளையராஜா இசையில், முத்துலிங்கம் வரிகளில், கே ஜே யேசுதாஸ், உமாரமணன் குரல்களில். தூரல் நின்னு போச்சு திரைப்படத்திலிருந்து.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: மனதை தொட்டுச் செல்லும் பாடல்களோடு பட்டுச் சிறகு வரும் பாடல் கங்கை அமரன் வரிகளில், எஸ் ஜானகி குரலில், மெல்ல திறந்த கதவு திரைப்படத்திலிருந்து.
3: ஒரு சனா

இன்னிசை ராகங்களாக இனிமையான பாடல்களாக இதயத்தை தொட்டு சென்றது இன்றைய பட்டுச்சிறகு. கேட்டு ரசித்த அத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். கோகுலரசி. நன்றி நேர்களே, மீண்டும் சந்திப்போம்.

103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேர்களின் நினைவிற்கு நாளை முற்பகல் 11 மணிக்கு நாம் கேட்க இருக்கின்றோம் கண்ணாடி மாளிகை. நாளைய கண்ணாடி மாளிகையின் தலைப்பு மதுரை வானொலியும் நானும். நேர்கள் கருத்துக்களை சொல்ல வரலாம். மதுரையின் முன்னிணைப்பான 04522 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 25 30 170 மற்றொரு இலக்கம் 25 30 171. நாளைய கண்ணாடி மாளிகையின் தலைப்பு மதுரை வானொலியும் நானும்.

நேரம் 10:59. ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை 4:45 எமது நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம். அதுவரை நன்றி நேயர்களே.

0: 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் முன்னிரவு 11 மணி, நிகழ்ச்சியும் நேரமும் 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ. நாளை வழங்க உள்ள நிகழ்ச்சிகள், நாளை காலை 4:45 நிலைய தொடக்க அறிவிப்பு, தொடர்ந்து வந்தே மாதிரம் மங்கள இசை நாளொரு குரல் என எமது நிகழ்ச்சிகளாகவும் இனிதே ஆரம்பமாகும். காலை 5 மணிக்கு பக்தி மாலை பக்தி பாடல்கள், 5:30 இசை அமுதம், காலை 6 மணிக்கு செய்தி சுருக்கம், 6:02 சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் வி சாவித்திரி அவர்கள், 6:15 புதிய காலையில் இந்த நாளின் சிறப்பு, தொடர்ந்து நிகழ்ச்சி நேரம் கேட்கலாம். தொடர்ந்து 6:30 இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் ஜி முருகராஜ் அவர்கள், 6:35 ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி, இதில் அறிவிப்புகள், தொடர்ந்து கோடை காலங்களில் காய்கறி பயிர்களை தாக்கும் நோய்களும் அதனை தடுக்கும் வழிமுறைகளும் குறித்து காந்தி கிராமம் கிராமிய பல்கலைக்கழக வேளாண்மை பள்ளி உதவி பேராசிரியர் அனிஷா ஜெயச்சந்திரன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 6:45 மாநில செய்திகள், 6:55 பூந்தளிர், காலை 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கைப்பூக்கள், தொடர்ந்து 7:15 தமிழ் செய்திகள், 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், திருவேற்காடு ஸ்ரீ நித்திய கல்யாண வெங்கடேஸ்வர பெருமாள் கோவில் சிறப்புகள், வழங்குபவர் பரமக்குடி மி சீனிவாசன் அவர்கள், தொடர்ந்து 7:30

0: பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் தொடர்ந்து 8 மணிக்கு செய்தி சுருக்கம், 8:02 பாட்டு வேணுமா, தேனி மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல், 8:50 சைவாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரையிசை கேட்கலாம். 9 மணிக்கு செய்தி சுருக்கம். 9:02 ட்ரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. 10 மணிக்கு செய்தி சுருக்கம். 10:02 விருப்ப கானங்கள். நேயர் விருப்பம் எமினேஸ்வரம் சுமதி என்ற நேயரின் விருப்ப தெரிவு இடம்பெறும். 10:30 ஒருபட பாடல்கள். விஐபி என்ற படத்திலிருந்து பாடல்களை கேட்கலாம். முற்பகல் 11 மணிக்கு செய்தி சுருக்கம். 11:02 கண்ணாடி மாளிகை, நானும் மதுரை வானொலியும். தொடர்ந்து 11:30 ஸ்டம்புடு ப்ரோக்ராம். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 11:47 திரை இசை. நண்பகல் 12 மணிக்கு சிநேகிதியை, 12:40 தமிழ் செய்திகள், 12:50 தொடர்ந்து சிநேகிதியை கேட்கலாம். 1 மணிக்கு வசந்த கானங்கள். 1:30 உலக சுற்றுச்சூழல் தின சிறப்பு நிகழ்ச்சி. அறிவியல் பார்வையில் ஆரோக்கியம் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மதுரை கல்லூரியின் நுண்ணியத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் எம் ராஜேஷ் கண்ணன் அவர்கள். உடன் உரையாடுபவர் ஏ விக்னேஷ். 1:45 திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக மாநில செய்திகள். 1:55 மெல்லிசை. 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள். 2:15 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. புதுச்சேரி கல்வித்துறையில் விரிவுரையாளராக பணிபுரியும் நீண்ட நாள் வானொலி நேயர் முனைவர் ஆர் குமரன் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. உடன் உரையாடுபவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். 2:30 கவிதை அரங்கம். 2:55 வானிலை அறிக்கை. 3 மணிக்கு செய்தி சுருக்கம். 3:02 மெல்ல வரும் பாட்டு. 4 மணிக்கு செய்தி சுருக்கம். 4:02 வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்களம். 4:30 பண்பலை வழங்கும் ஆட்டக்களம். 5 மணிக்கு செய்தி சுருக்கம். நாளை மாலை 5:02 மாலை தென்றல். 6 மணிக்கு சேவை செய்திகள். 6:50 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 விளக்கேற்றும் வேலை. 6:25 நிகழ்ச்சி நேரமும். 6:30 மாநில செய்தி அறிக்கை. தொடர்ந்து 6:45 அந்திப்பூக்கள். 7:10 மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜி மணிகண்டன். 7:15 தமிழ் செய்திகள். 7:25 பாட்டு இது ஹிட்டு. 8 மணிக்கு செய்தி அறிக்கை. 8:02 பட்டாம்பூச்சிகள். 8:30 பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் சிவகங்கை மாவட்டம் அளவாக்கோட்டை நாராயணன் செட்டியார் தொடக்கப்பள்ளி மாணவிகள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி. 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 காற்று விரியும் கடித மலர்கள். 9:30 சக்கர வியூகம் பகுதி 3 எழுத்து இயக்கமும் எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள். 10 மணிக்கு பட்டுச்சிறுகு நிகழ்ச்சியை வழங்க எம் முத்துசெல்வம். 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஒளிபரப்பு நிறைவு பெறும். 11 மணிக்கு மதுரை பண்பலையில் நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 தேனும் பாலும். நள்ளிரவு 12 மணி முதல் காலை மணி 4:45 வரை 102.3 சென்னை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் வழங்க இருக்கும் நிகழ்ச்சிகளை இடைவிடாத இசையாக கேட்டு மகிழலாம். நேர்கள் இதுவரை கேட்டது 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ. நாளை வழங்க உள்ள நிகழ்ச்சியும் நேரமும். இன்னும் சில நொடிகள் தொடர இருக்கிறது. 11:05 ஆங்கிலத்தில் செய்தி தொகுப்பு. டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: The news read by Nipunika Shahid. Prime Minister Narendra Modi has emphasized self-reliance in the energy sector, stating that the world is moving towards a green future and India is actively leading the way by balancing economic growth with ecological preservation. Addressing a large gathering after launching various infrastructure projects worth over 18,000 crore rupees in Surat today, the Prime Minister pointed out that out of India's total renewable energy capacity of 250 gigawatts, Gujarat alone contributes 50 gigawatts, accounting for a crucial 1/5 of the nation's green energy share. Speaking on the transformation of Surat, the Prime Minister praised the city's spirit and its transition into a green city.
2: Surat sirf swachhta aur circular economy tak hi simit nahi hai balki green growth ke dusre madhyamon ka bhi abhutpurva gati se vistar ho raha hai. सूरत ऐसी व्यवस्था बनाने में जुटा है जहां सड़कों पर चलने वाली सारी बसें इलेक्ट्रिक होगी. साथ ही यहां सूरत मेट्रो का भी विस्तार हो रहा है. ये सारे कदम हरित शहर के रूप में सूरत की पहचान को और सशक्त करेंगे.
1: After reaching Surat this afternoon, the Prime Minister first visited Hazira and

0: 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், உடங்கியாரூர் உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிய முன் இரவு வணக்கம். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3, நேரம் 11:11, 23:00. இனிய இரவு நேரத்தில் இனி நாம் ரசிக்க தேனும் பாலும், தேன் அமுத பாடல்கள் தெவிட்டாத இசை ராகத்தில் இனி தேனும் பாலும் நிகழ்ச்சி தர இருக்கிறது. 1970களில்

வந்த படங்களிலிருந்து பாடல்கள் இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரிக்க இருக்கின்றன. இளையராஜா அவர்களுடைய இசையில் பஞ்சு அருணாச்சலம் கவி வரிகள் தர எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது உறவாடும் நெஞ்சம்.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
1: 11:16 34 நொடி இணைந்திருக்கு.

இன்றும் இரவு நேரத்தில் இது தேனும் பாலும். இன்றைய தேனும் பாலும் 1970களில் வந்த படங்கள் இருந்த பாட்டு. கங்கை அமரனுடைய பாடல் வரிகள், இளையராஜாவோடைய இசையில் கேஜே யேசுதாஸ் எஸ்பி சைலஜா குரலில் தான் கேட்க போகிறோம். இரவு நேரத்தில் அகல் விளக்கு.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
1: இது 103.3 மதுரை FM ரெயின்போ வானலையின் இசை வர்ணஜாலத்தில். இது தேனும் பாலும். தேனும் பாலும் தர இருக்கும் அடுத்த பாடல் SP பாலசுப்ரமணியம், பி சுசிலா பாடியது. ஒரு அற்புதமான பாட்டு இந்த நேரத்தில் நாம் தர இருக்கின்றோம். அச்சானி என்ற படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் பாடல்.

62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், முடங்கியார்கோ, விழுவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.

0: 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோடு, விழுவசந்தை அருகே, ராஜபாளையம்.
2: இரவு நேரத்தில் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். இது 103.3 மதுரை FM ரெயின்போவின் தேனும் பாலும். தேனும் பாலும் நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் எஸ் ஜானகி, பி எஸ் சசிரேகா மற்றும் உமாதேவி பாடியது. இளையராஜாவின் இசையில் பஞ்சு அருணாச்சலம் கவி வரியில். வட்டத்துக்குள் சதுரம் என்ற படத்திலிருந்து தான் பாட்டு கேட்க போகிறோம். பாடல் இதோ.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
1: இது 103.3 மதுரை FM.

ரெயின்போ 11:31 நாற்பது நொடி கடந்து கொண்டிருக்கிறது. இந்த அழகான இரவு நேரத்தில் நாம் கேட்டு ரசிக்கும் இந்த நேர நிகழ்ச்சி இது தேனும் பாலும். தேனும் பாலும் தர இருக்கின்றது அடுத்த பாட்டு. பஞ்சு அருணாச்சலம் இயற்றிய பாடல், இளையராஜாவின் இசையில் அவர் எனக்கே சொந்தம் என்ற படத்திலிருந்து பாட்டு தான். பி சுசிலாவின் குரலில் பாடலை கேட்டுவிடலாம். இணைந்திருங்கள் இரவு நேரத்தில் இசையோடு என்றும் நீங்கள்.

62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP த்ரில்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.

இரவு நேரத்தில் இசை பூந்தென்றல். இது 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ. அழகான மெல்லிய இரவு, இதமான பாடல்கள். 1970களில் வந்த திரைப்படம் வந்து பாட்டு தான் கேட்டுட்ருக்கோம். இன்றைய தேனும் பாலும் நிகழ்ச்சியில் நிகழ்ச்சி தர இருக்கும் அடுத்த பாட்டு கண்ணதாசன் கவி வரிகள், இளையராஜாவின் இசையில், மலேசிய வாசுதேவன், எஸ்பி சைலஜா, ஜென்சி குரலில் தான் கேட்க போகிறோம். பாடல் இடம்பெற்றுள்ள திரைப்படம்

கண்ணதாசன் கவி வரிகள், இளையராஜாவின் இசையில் மலேசிய வாசுதேவன் எஸ்பி சைலஜா ஜென்சி குரலில் தான் கேட்க போகிறோம். பாடல் இடம்பெற்றுள்ள திரைப்படம் நிறம் மாறாத பூக்கள்.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், விழுவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
1: நேரம் இரவு 11:41. இணைந்திருக்கின்றோம் இரவு நேரத்தில். இனிய இசை ராகம், தென்றல் பாடும் இனிய கீதமாய் FM ரெயின்போ 103.3 மதுரையின் தேனும் பாலும் நிகழ்ச்சியில் 1970களில் வந்த திரைப்படத்திலிருந்து இன்றைய தேனும் பாலும் அரங்கேறி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் நிகழ்ச்சியில் இடம்பெறக்கூடிய அடுத்த பாட்டு மலேசிய வாசுதேவன் எஸ் ஜானகி குரலில் தான் கேட்க போகிறோம். பாடலுக்கு இசை இளையராஜா, பாடல் வரிகள் தர கண்ணதாசன். வருகிறது சட்டம் என் கையில் என்ற படத்திலிருந்து.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான ஜிஆர்பி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
1: ராகம் இசைக்கும் நந்தவனச்சோலை. இது 103.3 மதுரை ரெயின்போ பண்பலையில் இரவு நேரத்தில் நாம் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். தேனம் பாலும் நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டு எஸ்பி சைலஜா குரலில் தான் கேட்க போகிறோம். இளையராஜா அவர்களுடைய இசையில் பஞ்சு அருணாச்சலம் இயற்றிய பாடல்.

62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில் ஜூன் 4 முதல்.

0: நிறைவு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழுவர்சந்தை அருகில், ராஜபாளையம்.
2: இனிமையான இரவு நேரத்தில் இசையோடு இணைந்திருக்கின்றோம். இது 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போவின் தேனும் பாலும். நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டு எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசிலா பாடியது அன்னை ஒரு ஆலயம் என்ற படத்திலிருந்து.

0: மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், விழுவர் சந்தை அருகு, ராஜபாளையம்.
1: 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போவில் நாம் தேனும் பாலும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இந்த இரவு நேரத்தில் இன்றைய தேனும் பாலும் நிறைவாக தர இருக்கும் பாடல் அவள் அப்படித்தான்.

62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள்.

103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போவில் இனிதே நிறைவுக்கு வருகிறது இன்றைய தேனும் பாலும். 1970களில் வந்த திரைப்படங்கள் வந்து பாடல்கள் நிகழ்ச்சியை அலங்கரித்தன. மீண்டும் நாளை இரவு 11:10 கேட்டு மகிழலாம். இனி விவித் பாரதி தமிழ் எஃப்எம் நிகழ்ச்சிகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இணைந்திருங்கள் இடைவிடாத இசையோடு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நூற்றி 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: காற்றின் மொழி.

காணுமனிதனுக்கு நினைப்பதெல்லாம் கனவு, அவன் காணுகின்ற கனவினிலே வருவதெல்லாம் உறவு. அவன் கண்ணவில் அவள் வருவாள், அவனை பார்த்து சேர்ப்பாள். அவள் கண்ணவில் யார் வருவாள், யாரை பார்த்து அழைப்பாள். புத்தியுள்ள மனிதன் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதன் எல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே, 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, கோயம்புத்தூர் பண்பலை 103 மெகாஹெர்ட்ஸ், நாகர்கோயில் பண்பலை மற்றும் மதுரை பண்பலை 103.3. நேயர்களோடு இணைந்து நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி பொங்கும் மங்களம்.
2: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இஞ்சிக்குடி ஈடி ராஜரத்னம் குழுவினரின் நாகஸ்வர இசை கேட்கலாம். முதலில் ராகரத்ன மாலிகச்சி ரீதி கவுளை ராகத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். ரூபகதாளம்

0: அடுத்து சதானந்த தாண்டவம். அச்சுததாசர் இயற்றிய பாடல் ராகம் பகுதாரி ஆதிதாளம்.
1: ராகரத்ன மாலிக தியாகராஜ கீர்த்தனை ரீதி கௌள ராகம் ரூபகத்தாளம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இஞ்சிக்குடி இடி ராஜரத்னம் குழுவினரின் நாகஸ்வர இசை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஷிவே பாஹிமாம், கல்யாணி ராகத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனை, ஆதி தாளம்.

மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 ஜெய்ஷ்ட மாதம் 16ஆம் நாள், பராபவ ஆண்டு வைகாசி 23ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 6ஆம் தேதி சனிக்கிழமை. நேரம் காலை 4:50. மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகிறது. மதிய அலைவரிசை 236.4 மீட்டர், 1269 கிலோஹெர்ட்ஸ். 39வது ஆண்டு மதுரை வானொலி உதயநாள் வாழ்த்துக்கள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 தொடர்வது நாளொரு குரல், குரல் எண் 285.

0: பொருள் வைத்திருப்பவர் எப்போது அசந்திருப்பார், அதை கள்ளத்தனமாக திருடி விடுவோம் என்று எப்போதும் நேரம் பார்த்து இருப்பவர்களிடம் அன்பும் அருளும் இருக்காது. குறள் எண் 285, அதிகாரம் கள்ளாமை.
1: அருள் கருதி அன்புடையராதல் பொருள் கருதி பொச்சாப்பு பார்ப்பார்கள்.
0: பொருள் வைத்திருப்பவர் எப்போது அசந்திருப்பார், அதை கள்ளத்தனமாக திருடி விடுவோம் என்று எப்போதும் நேரம் பார்த்து இருப்பவர்களிடம் அன்பும் அருளும் இருக்காது. குறள் எண் 285, அதிகாரம் கள்ளாமை.
2: நான்கு மணி 54 நிமிடம். இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு இப்போது கேட்கலாம். காலை 5 மணிக்கு பக்தி மாலை பக்தி பாடல்கள் இடம்பெற இருக்கிறது. 5:30 இசையமுதம் கேட்கலாம். இன்று காலை 6 மணிக்கு செய்திச் சுருக்கம், 6:02 சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் வி சாவித்திரி அவர்கள். 6:15 புதிய காலையில் இந்த நாளின் சிறப்பு தொடர்ந்து நிகழ்ச்சி நேரம் இடம்பெறும். 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் ஜி முருகராஜ் அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளிர், இன்று ஒரு செய்தி. தொடர்ந்து 6:45 மாநில செய்திகள். 6:55 பூந்தளிர் கேட்கலாம். இன்று காலை 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 சி பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். திருவேற்காடு ஸ்ரீ நித்திய கல்யாண வெங்கடேஷ பெருமாள் கோவில் சிறப்புகள் வழங்குபவர் பரம

கூடிய மீ சீனிவாசன் அவர்கள். 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பையே பூக்கள் தொடர்ந்து இடம்பெறும். இன்று காலை 8 மணிக்கு செய்திச் சுருக்கம், 8:02 பாட்டு வேணுமா, தேனி மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல், வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரையிசை கேட்கலாம். இன்று காலை 9 மணிக்கு செய்தி சுருக்கம், 9:02 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை, 10 மணிக்கு செய்தி சுருக்கம், 10:02 விருப்ப கானங்கள். விருப்ப கானங்கள் நிகழ்ச்சியில் இன்று நேயர் விருப்பம், எம்னேஸ்வரம் சுமதி என்ற நேயரின் தெரிவு பாடல்கள் இடம்பெறும். 10:30 ஒருபட பாடல்கள், விஐபி என்ற படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். முற்பகல் 11 மணிக்கு செய்தி சுருக்கம், 11:02 கண்ணாடி மாளிகை. இன்றைய கண்ணாடி மாளிகையின் தலைப்பு நானும் மதுரை வானொலியும். 11:30 ஸ்டம்ப்டு சீசன் 7 நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். முற்பகல் 11:47 திரையிசை. இன்று நண்பகல் 12 மணிக்கு சிநேகிதியே நேரலை. தொடர்ந்து 12:40 தமிழ் செய்திகள், 12:50 தொடர்ந்து சிநேகிதியை கேட்கலாம். இன்று பகல் 1 மணிக்கு வசந்த கானங்கள் கேட்டு மகிழலாம். 1:30 உலக சுற்றுச்சூழல் தின சிறப்பு நிகழ்ச்சி, அறிவியல் பார்வையில் ஆரோக்கியம். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மதுரை கல்லூரியின் நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எம் ராஜேஷ் கண்ணன் அவர்கள். உடன் உரையாடுகிறார் ஏ விக்னேஷ். 1:45 திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக மாநில செய்திகள், 1:55 மெல்லிசை, 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்தி தொகுப்பு. இன்று பிற்பகல் 2:15 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. புதுச்சேரி கல்வித்துறையில் விரிவுரையாளராக பணிபுரியும் நீண்ட நாள் வானொலி நேயர் முனைவர் ஆர் குமரன் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. உடன் உரையாடுபவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 2:30 கவிதை அரங்கம் கேட்கலாம். 2:55 வானிலை அறிக்கை, 3 மணிக்கு செய்தி சுருக்கம். இன்று பிற்பகல் 3:02 மெல்ல வரும் பாட்டு, மாலை 4 மணிக்கு செய்தி சுருக்கம், 4:02 வசந்தன் கோவழங்கும் ஆட்டக்கலம், 4:30 பண்பலையின் ஆட்டக்கலம் கேட்கலாம். இன்று மாலை 5 மணிக்கு செய்தி சுருக்கம், 5:02 மாலை தென்றல், 6 மணிக்கு சேவை செய்திகள் கேட்கலாம், 6:05 ஆங்கிலத்தில் செய்தி தொகுப்பு, 6:10 விளக்கேற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 மாநில செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல். இன்று 7:10 மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள் கேட்கலாம். எழுதியவர் ஜி மணிகண்டன். 7:15 தமிழில் செய்திகள், 7:25 பாட்டு இது ஹிட்டு. 8:00 செய்தி அறிக்கை இடம்பெறும். இன்று 8:02 பட்டாம்பூச்சிகள், தொலைபேசி வழியாக அன்பு தம்பி தங்கைகள் பங்குபெறும் நேரலை நிகழ்ச்சி. 8:30 பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் சிவகங்கை மாவட்டம் அலவாக்கோட்டை நாராயணன் செட்டியார் தொடக்க பள்ளி மாணவ மாணவிகள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி இடம்பெறும். தொடர்ந்து 9:00 ஆங்கிலத்தில் செய்தி தொகுப்பு, 9:15 காற்றில் விரியும் கடித மலர்கள், 9:30 கேட்கலாம் சக்கர வீகம் நாடகம் பகுதி 3, எழுத்தும் இயக்கமும் எஸ் கார்த்திகி தீபன் அவர்கள். இன்று 10:00 பட்டச்சிறகு நிகழ்ச்சியை வழங்க முத்துச்செல்வம். 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஒலிபரப்பு நிறைவு பெறும். முன்னிரவு 11:00 மதுரை பண்பலையில் நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், தொடர்ந்து தேனும் பாலும் கேட்கலாம். நள்ளிரவு 12:00 முதல் காலை 4:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.0 நிகழ்ச்சிகள் இடைவிடாத இசையாக கேட்டு மகிழலாம். நேர்கள் இதுவரை கேட்டது 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போவிலும் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள். கேட்டோம் நிகழ்ச்சியும் நேரமும்.

இனிய காலை வணக்கம் நேயர்களே. நேரம் காலை 5 மணி. விழுந்திருக்கும் இந்த காலை வேளையில் படைத்த இறைவனை இசைப்பாக்களால் துதிப்பாட இந்த நேரத்தில் உங்களுக்காக நாம் தருகிறோம் பக்தி மாலை. இணைந்திருக்கின்றோம் 103.3 மதுரை FM ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. பக்தி பாடல்கள் தரும் பக்தி மாலை நிகழ்ச்சியின் தொடக்கமாக TM சௌந்தரராஜன் பாடியது.

5:05 இது 103.3 மதுரை ரெயின்போ பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இணைந்திருக்கின்றோம். பக்தி மாலை, பக்தி பாடல்கள். பக்தி மாலைகள் தொடர்ந்து கே.ஜே. யேசுதாஸ் பாடியது.

5:12. இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இப்போது இணைந்திருக்கின்றோம். பக்தி மாலை, பக்தி பாடல்கள். இனி எஸ் சா வாகிட் பாடியது. இணைந்திருங்கள் தொடர்ந்து.

5:19. இது 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பக்தி பாடல்கள் தரும் பக்தி மாலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து பி எஸ் அப்துல் ஹமீத் சாஹிப் பாடியது.

இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இணைந்திருக்கின்றோம். பக்தி மாலை நிகழ்ச்சியில் தொடர்ந்து மின்மினி பாடியது.

5:26 30 நொடி. இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பக்தி பாடல்கள் தரும் பக்தி மாலையில் இணைந்திருக்கின்றோம். இனி தொடர்ந்து ஏபி கோமலா பாடியது.

103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலகில் இனிதே நிறைவுக்கு வருகிறது பக்தி பாடல்கள் தந்த பக்தி மாலை நிகழ்ச்சி. மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு கேட்கலாம்.